0: வணக்கம். காலை மணி 8, மீரியா ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. சிங்கப்பூரில் ஒவ்வொரு கழக பிளாக்கிற்கும் பக்கத்திலும் 500 மீட்டர் தூரத்துக்குள் ரொக்கம் எடுக்கும் வசதி இருப்பது உறுதி செய்யப்படும். தானியக்க வங்கி இயந்திரம், பணம் எடுக்கும் வசதி அல்லது வங்கிக் கிளை போன்றவற்றில் ஏதாவது ஒன்று வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். சிங்கப்பூர் மின்னலுக்கு கட்டண முறைக்கு மாறும் நிலையிலும் மூத்தோர் தொடர்ந்து ரொக்கத்தை பெற வசதி இருப்பதை இது உறுதி செய்யும். சிங்கப்பூர் வங்கிகள் சங்கம் அதனை அறிவித்தது. இடைப்பட்ட காலத்தில் DBS, OCBC, UOB ஆகிய வங்கிகளும் நெட்ஸ் நிறுவனமும் முக்கிய பொது இடங்களுக்கு 500 மீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் வங்கி வசதியை இந்த ஆண்டின் இறுதிக்குள் கொண்டிருக்க திட்டமிடப்படுகிறது. பொது போக்குவரத்து நடுவங்கள், உணவங்காடி நிலையங்கள், பெரிய பேரங்காடிகள் உள்ளிட்ட இடங்கள் அவற்றில் அடங்கும். பேனாவ் சேவையின் அடுத்த தலைமுறை வசதிகளை அறிமுகப்படுத்த சிங்கப்பூர் திட்டமிட்டுள்ளது. கட்டணம் செலுத்தும் நடைமுறையை எளிமையாக்குவதும் நெட்ஸ் QR உடன் ஒருங்கிணைப்பதும் அதில் அடங்கும். இணைய வழி பரிவர்த்தனைகளும் மேலும் சுலபமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்யவோ திரைப்பிடிப்பு எடுக்கவோ இனி தேவையில்லாமல் போகலாம். 2026 இறுதிக்குள் இந்த வசதிகளை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்த சிங்கப்பூர் நாணய வாரியமும் வங்கிகள் சங்கமும் திட்டமிட்டுள்ளன. வேகமாக ஒருங்கிணைந்த மின்னலுக்கு பண பரிவர்த்தனைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் என நம்புவதாக துணை பிரதமர் கன் கிம் யோங் தெரிவித்துள்ளார். வெனின்சுலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 188 உயர்ந்துள்ளது. ஆனால் அது 10,000 எட்டக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அங்கு தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. 200 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். தலைநகர் கேரக்கஸ், அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1,500 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 250 கட்டடங்கள் சேதமடைந்து இடிந்துள்ளன. இதனால் ஏறத்தாழ 3,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள வெனின்சுலாவில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.1, 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் கடந்த 100 ஆண்டுக்கும் மேலாக அந்நாட்டை தாக்கிய மிக வலுவான நிலநடுக்கங்களாக கருதப்படுகின்றன. ஐரோப்பா கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஒரே நாளில் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை அழைப்புகள் அதிகபட்சமாக பதிவாகியுள்ளன. சுவிட்சர்லாந்திலும் வெப்பநிலை 37 டிகிரிக்கு மேல் பதிவாகியுள்ளது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமாக சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவானது. தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 13 உயர்ந்திருக்கின்றது. சிகிச்சை பெற்று வந்த மேலும் 3 பெண்கள் மாண்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் 43 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 27 பேர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர். சம்பவம் தொழிற்சாலையின் வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு கார்பந்து உலகக்கிண்ண செய்திகள். தற்போது நடைபெற்று வரும் ஆட்டங்கள் இன்று காலை 7 தொடங்கிய 2 ஆட்டங்களின் விவரம். அரை நேரத்தில் ஜப்பான் ஸ்வீடன் கோல் ஏதுமின்றி சமநிலையில் உள்ளது. அரை நேரத்தில் நெதர்லாந்து 2, துனிசியா 0. தொடர்ந்து காலை 10 பாராகுவே ஆஸ்திரேலியா, துருக்கியே அமெரிக்கா ஆகிய அணிகள் களமிறங்குகின்றன. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டங்களில் எக்வடார் 2-1 எனும் கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. மற்றொரு போட்டியில் ஐவரி கோஸ்ட் 2-0 எனும் கோல் கணக்கில் குராக்காவை வீழ்த்தியது. நேற்று நடைபெற்ற போட்டிகளில் சுவிட்சர்லாந்து 2-1 எனும் கோல் கணக்கில் கனடாவை வென்றது. போஸ்னிய ஹெஸ்னிகோவினா 3-1 எனும் கோல் கணக்கில் கத்தாரை தோற்கடித்தது. பிரேசில் 3-0 எனும் கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை எளிதாக வென்றது. மொரோக்கோ 4-2 எனும் கோல் கணக்கில் ஹைட்டியை வீழ்த்தியது. மெக்சிகோ 3-0 எனும் கோல் கணக்கில் செக் குடியரசை தோற்கடித்தது. இறுதியாக தென்னாப்பிரிக்கா 1-0 எனும் கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இவ்வாண்டின் உலகக்கிண கார்பந்து போட்டிகளை ஆக அதிகமான ரசிகர்கள் நேரில் கண்டு புதிய சாதனை படைத்துள்ளனர். 1994 ஆண்டு பதிவான முந்தைய சாதனையை இது முறியடித்துள்ளதாக ஃபீஃபா கார்பந்து அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை 3.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் போட்டிகளை நேரில் கண்டு ரசித்துள்ளனர். போட்டி முடிவடைய இன்னும் 48 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை விளையாட்டு அரங்குகள் சராசரியாக 99 விழுக்காட்டுக்கு மேல் அதிகமாக நிரம்பியுள்ளன.
1: சொல்லும் பொருளும் எஸ்டிமேட் மதிப்பீடு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்களை அதிகாரிகள் நேரில் சென்று மதிப்பீடு செய்வர். எஸ்டிமேட் மதிப்பீடு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
8: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
9: சரோஜா சாமான் நிக்கலா.

0: சென்னை 628 பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போற விளையாட்டு விமர்சகர் வெங்கா, பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 பத்தின அவருடைய கருத்துக்களை சொல்ல காத்துட்டே இருக்காரு. நீங்களும் அந்த பக்கம் வரலாம், உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் தெரிஞ்சப்போ, இடியுடன் கூடிய மழையை வார இறுதியை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். $1 US 30 காசு, $1 AUD 37 காசு, $1 AUD 39 காசு, $100 INR 39 காசு, $100 ₹39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் $3.19.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
3: அதேதான் கேட்டாலே பரவசம் போலி ஒன்பதாம் எட்டுல இருந்திருக்கீங்க. நான் இப்ப பேஸ்புக் லைவ்ல இருக்கேன். என்னோட இணையாறு விளையாட்டு விமர்சகர் வெங்கா. வணக்கம் சார். ஃபிஃபா உலக கண்ட கார்பந்து போட்டிகள் 2026 வந்ததும் வந்துச்சு, நமக்கு தூக்கமே இல்லை. அதுதான் உண்மை.
4: 100% தூக்கமே இல்லை. கொஞ்ச நேரம் தூங்குது, அங்க கொஞ்ச நேரம் தூங்குறது.
3: நெதர்லாண்ட்ஸ் 2, துனிசியா 1. நீங்க என்ன சார் பாக்குறீங்க இந்த ஆட்டத்தை
4: பொறுத்தவரை? Like Germany வந்து நல்ல டீம் சொன்னாங்க. பட் ஜெர்மனி வந்து டிஸ்பைட் குவாலிஃபைங் அவங்க 16 எப்படி ப்ரோக்ரஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல.
3: ஆமா, ஜெர்மனி பத்தியும் பேசியே ஆகணும். எதிர்பாராத விதமா எக்வடோ கிட்ட, அதுவோ 1-0 முன்னிலையில இருந்து தோத்துருக்காங்க. அந்த கோல் வந்து வழங்கப்பட்டது, அப்படி இப்படின்னு விஏஆர் வந்து கொடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அங்கிருந்து ஜெர்மனி வந்து சிறப்பா விளையாடின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா திடீர்னு பார்த்தா எக்வடோ டப் டப்புன்னு 2 கோல் போட்டாங்க.
4: ஆட்டத்துல
3: 1 கோல் வந்திருக்கு சார். ஜப்பான் 1-0 இப்பதான்
4: கொஞ்சம் கஷ்டம் வந்தது, பட் தே வில் கம் த்ரூ. ஐ எக்ஸ்பெக்ட் கொரியா டு கம் த்ரூ.
3: ஆஹா, சரி. இப்ப ஜப்பான் ஆட்டத்துல இருந்து மறுபடியும் நான் ஜெர்மனி பக்கமா போக விரும்புறேன். என்னதான் சார் பிரச்சனை ஜெர்மனில? ஏன்னா அவங்க ஒரு சிறப்பான குழு, எப்போதுமே நல்லா செய்வாங்க, ஆனா இந்த முறை ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்காங்களே.
4: இல்லையே, ஃபியூச்சர்ல அவங்க வந்து அவங்க ப்ராப் இருக்கார், அவர் அப்பாயின்மெண்ட் இருக்கலாம். வெரி யங் கோச் ஃபார் நேஷனல் டீம் ஜூலியன். சோ maybe that's a problem. I think partner, I mean, low in that, you know, for many years he was there. The team was doing very well. So I think the coach is a problem. So maybe a lot of good players. German league na ponpa vara vara paapa, so much of good players, but they have not been able to perform as a top team.
3: அதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இப்ப ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க எது வரைக்கும் போவாங்கன்னு
4: இருக்காங்க. They can lose a game, that doesn't matter. But it is done, sir. Like, They're very important for people like us to see how are they going to progress and all that. But Netherlands is saying that goal part normal on the day.
3: So, flow like
4: normal or good. ஆமா
3: ம் ம் ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் கூட அபரமா இருந்துச்சு இல்லையா?
4: ஆமா, டெஃபினெட்லி நெதர்லாண்ட்ஸ் ஆர் வெரி குட் டீம். ஸ்வீடன் இந்த கேமோட ஜப்பான் அவங்க ஜெயிச்சு அவங்க போயிடுவாங்க. ஸ்வீடன் வந்து அதிகா போயிடலாம், ஐஷா போய் ஆர்சனல் ட்ரெயின் பண்ண வேண்டியதான்
3: நினைச்சா என்னடா என்ன சொல்லி அப்படின்ட்டு. இவரு இசாக் லிவர்பூல்ல, யோக்ரேஸ் வந்து ஆர்சனல்ல. வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு போட்டிகள் தொடங்கிறதுக்கு முன்னாலே ஒரு ஜெர்மானிய கணித மேதை கணித்திருந்தாரு. அத பத்தி உங்க
4: நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாங்க, பட் அவங்களும் நல்லா விளையாண்டு இருக்காங்க.
3: ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரிதான் தெரியுது. யுஎஸ் கிட்ட சறுக்குனாங்க இல்லையா?
4: I expect Paraguay to beat Australia.
3: எப்படி பட்ட ஸ்கோர் முடியும் நினைக்கிறீங்க? அது
4: 1 goal 2 goals லாம் முடியும். Not I don't நிறைய கோல்ஸ் பார்க்க முடியாது, but 1 2 goals ல நான் Paraguay வந்து நல்ல டீம் நினைக்கிறேன். அவங்க ஜெயிப்பாங்க பார்க்கறேன்.
3: போட்டிகளை எடுத்து நடத்துற அமெரிக்கா துருக்கியை சந்திக்க போறாங்க. சோ அமெரிக்காவை பத்தி சொல்லணும்னா அவங்க ஆட்டம் பிரமாதமா இருக்கு. அதுக்கு பெரிய காரணம் மொரிசியோ போச்செட்டினோ, அவங்களுடைய
4: பயிற்சி
3: இல்லையா? போட்டிகளை எடுத்து நடத்துறதுனாலயோ, நல்ல பயிற்சியாளர் நல்ல ஆட்டக்காரர்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனாலயோ அமெரிக்கா எவ்வளவு தூரம் போவாங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தோணுது சார், எனக்கு தோணுது, உங்க ஞாபகம் இருக்கும் ஜப்பான் கொரியா எடுத்து நடத்தும் போது கொரியா எவ்வளவு தூரம் போனாங்கன்னு. அப்ப கூஸ் இண்டிக்கு வேற அதே மாதிரி எனக்கு தோணுது அமெரிக்கா இந்த முறை அரையிறுதி சுற்று செமிஃபைனல் வரைக்கும்
4: போவாங்கன்னு.
3: ஆமா,
4: ஒன்று
3: நினைக்கிறேன்.
4: உங்களுடைய
3: கருத்துக்களை நேரம் ஒதுக்கி நேரடியா எங்களுக்கு வழங்கியதற்கு மிக்க நன்றி சார்.
4: நன்றி ரவி.
3: விளையாட்டு மினிஸ்கர் வெங்கா சொல்லிட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க நேர்களே, பேஸ்புக் வாயிலா இருக்கிறவங்களும் சரி, அதே நேரத்துல வானொலி வாயிலா கேட்டுங்களும் சரி, வாங்க உங்க கருத்துக்களை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம் நிரம்பி போது 8:23.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாலேபா சாலைக்கு பிறகு முதலாம் தரத்திலும் மூன்றாம் தரத்திலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் சொல்றாரு? SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் தான் சொல்லுவாரு.
2: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

0: ஜெயம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால மாசிலா மணி படத்துல இருந்து பாடல் வந்துச்சு. விறுவிறுப்பான பாடல நீங்க கேட்டு இருக்கீங்க. அடுத்து வித்யா சாகரோட சில இரண்டு ஆதரவு வைக்கும் பாடல்கள். சிலப்பதிகாரம் படத்துல இருந்து பாடல் போகுது. அதனை அடுத்து ஆதி பட பாடலையும் நம்ம கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஃபிஃபா உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 இதனை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டாவத் சொன்னாரு, இங்கிலண்டும் அவ்வளவு சிறப்பா விளையாடுற மாதிரி தெரியல. கானா ஆட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு தோணுது, ஜெர்மனியை பொறுத்தவரை அவங்களை குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த சுற்றுகள்ல அவங்க சிறப்பா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாவத் சொல்லியிருக்காரு. கிளெமென்ட் சந்த்ரு அவரு வித்தியாசமா என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இறுதி போட்டி வரைக்கும் போக தம்பி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாத்திர வச்சிருக்காரு. மோகன் சொல்றாரு, பிரேசில் தான்ப்பா இந்த வருஷம் கப்ப தூக்குது, நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு. உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன TPESLE செல்லும் வழியில் செலேட்டா வெஸ்ட் லிங்க் எக்ஸிட், அங்கேயும் நிக்கோல் ஹைவே பிராஸ்பசா சாலை பிரின்சிப் ஸ்ட்ரீட்க்கு உட்பட்ட பகுதியில் மூன்றாம் தடத்திலும்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்று சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
3: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: குற்ற கண்காணிப்பில்
5: புதிய வரவுல 4 காணல, உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
4: 3 குற்றவாளிகள் கடையில் தேடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
5: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
4: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
6: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
4: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:46 ஆகி விட்டது. அம்பா சமுத்திரம் அம்பானிபுரத்துல இருந்து கருணாசோட இசையில கருணாஸ் கிரேஸ் அவங்க பாடிய பாடல நாம கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்காக்க என்ன செய்யறீங்க? பரிசோதனைகள்லாம் போறீங்களா இல்லையா? எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக மீண்டும் வந்துருச்சு சுகாதார விழா 2026. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியகோ வசந்தம் ஒலி 9:08 இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை July 19 நடக்கப் போகுது. காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியில பல பரிசோதனைகள் இருக்கு. நீங்க முன்பதிவு செய்யணும். அதுக்கு போக வேண்டிய இணைய பக்க முகவரி registration.heb.org.sg. வர எல்லாருக்கும் இது இலவசமான நிகழ்ச்சியாக அமையும். அதோட பரிசு பைகளும் உண்டு. ஆக நீங்க மேல்புறங்களுக்கும் பதிவுக்கும் போக வேண்டிய இணைய பக்கம் முகவரியை மீண்டும் சொல்றேன், registration.heb.org.sg.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பாயலேவா சாலைக்கு பிறகு முதலாம் மூன்றாம் தடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYE துவாஸ் செல்லும் அந்த வழியில் பயணிய சாலை எக்ஸிட் அங்கே. BKE PIE செல்லும் வழியில் SLEக்கு முன்பு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிஜினை
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் ரஞ்சிதமே கொட்டையில்லா மாம்பழமே
2: கூட்டத்தில்
3: வந்தவளே அடி கச்ச கட்டி வந்தவளே

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள். உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

கிழக்குச்சி மேலே படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையில மனோ சுஜாதா அந்த பாடலை பாடிருந்தாங்க. காலை மணி இப்ப 9:03 நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. ஆயுத பூஜை படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, அதனை அடுத்து இந்து படத்திலிருந்து உங்களுக்காக பாட்டு வரப்போகுதுங்க. 90களில் வந்த பாடல்களை தான் நம்ம 10 மணி வரைக்கும் கேட்க போறோம். வானொலி பக்கமாவே இருங்க.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுப்போம்.
2: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.
8: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. BKE நோக்கி செல்லும் KJE சுங்காய் தங்கா சாலை, செஞ்சா சாலை இப்பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி
1: உங்களுக்கு தெரியுமா,
2: இன்று ஜூன் 26ஆம் தேதி இதே நாள்ல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் பல நடந்திருக்குது. அதனை பத்தின தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சு போவாங்க. ராக் அண்ட் ரோலுக்கு பேர் போன எல்விஸ் பிரெஸ்லி அவருடைய கைவண்ணத்துல உருவான லிட்டில் லெஸ் கான்வர்சேஷன் அப்படிங்கிற பாடல இருந்து ஒரு சிறு பகுதியை கேட்டீங்க. 1977ஆம் ஆண்டு இதே நாள் ஜூன் 26ஆம் தேதி மார்க்கெட் ஸ்கொயர் அரீனா அங்க நடந்த கலை நிகழ்ச்சியில ஆடி பாடி எல்விஸ் பிரெஸ்லி அசத்திருந்தாரு. இதுதான் அவர் பங்கெடுத்த இறுதி கலை நிகழ்ச்சி அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க தகவல். 1979ஆம் ஆண்டு இதே நாள் ஜூன் 26ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க அற்புதமான 20 ஆண்டுகால குத்துச்சண்டை பயணத்திற்கு பிரியா விடை கொடுத்தாரு உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே
4: சாதரண
5: ஐயா
4: தனசா சாதரணி
6: அவா சுடாத நவாச
4: தன
6: தொடர நோதுரா
4: வண்டம்பா

0: திரும்ப பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல சுவாரஸ்யமான காலங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹலீமா சமைச்சிருக்காங்க, அத நம்ம காதர் ஆசை தீர சாப்பிட்டாரு. ஆனா அவர் கூட சேர்ந்து இன்னொரு நட்சத்திரமும் சாப்பிட்டிருக்காரு. யார் அந்த நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், டிக்டாக் ஆகிய தளங்களை நாடுங்க. அங்க உங்களுக்காக காணொலி காதுட்டு இருக்குங்க. @only96FM மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 161 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் சிங்கே.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ்ட்ராஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.
3: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள் 9338-2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்அப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
6: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: 9:37 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. பிராஸ்பசா சாலை நிக்கோல் ஹைவே நோக்கி செல்லும் வழியில் பிரின்செப் ஸ்ட்ரீட்க்கு பிறகும், TPESLE நோக்கி செல்லும் வழியில் செலேட்டா வெஸ்ட் லிங்க் பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE பாய்லேபா சாலைக்கு முன்பும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: ஒலி 968
2: சினிமா
1: யோகி பாபு. பாபு நடிப்புல வெளிவர போற 300th திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிற படத்துடைய தகவல் அண்மையில வெளிவந்திருக்கு. இந்த படத்தை மேற்கு தொடர்ச்சி மலை படத்தை இயக்கிய லெனின் பாரதியின் உதவி இயக்குனர் ராஜ்மோகன் இயக்கியிருக்காரு. படத்துல அனாமிகா மஹி, காளி வெங்கட், அருள் தாஸ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அர்ஜுனன் பேர் 10 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த படம் July 17 உலகம் முழுவதும் வெளிவரும்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர். அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஷ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஷ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் ஜூன் 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு தேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஷ்டாரா ஜுவல்லரி.
1: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB 1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள். உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-1888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: இவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. உதய் நாராயண் பாப் ஷாலினி பாடிருந்தாங்க கார்த்திக் ராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. வித்யாசாகரோட இசையில புஷ்பவனம் குப்புசாமி சுவர்ணலதா பாடிய பாடல் இடம்பெற்றது. 9:51 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. கேஜேஇ பிகேஇ செல்லும் வழியில் சுங்காய் தங்கா சாலைக்கு பிறகும் செஞ்சா சாலைக்கு பிறகும், அதோடு பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் எஸ்எல்இக்கு முன்பும், வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு ஈராயிரத்து 26 நாளைக்கு நடக்க போகுது. நாங்களா உற்சாகத்தோட காத்துட்டு இருக்கோங்க. ஏன்னா மாணவர்களுக்காகவே நாங்க பார்த்து பார்த்து சுவாரஸ்யமான தகவல்களை அவங்களுக்கு பிடித்த முறையில வழங்குறதுக்கான பல முயற்சிகளை எடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஆரம்பத்துல அவங்களுக்கு போட்டியங்களும் காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒலியின் அறிவிப்பாளையை வந்து பார்க்க போறாங்க. இதுக்கும் மேல பரிசு பைகளையும் அவங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஆக இந்த முறை உங்க பிள்ளைகள் வராங்க அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. இல்லைங்க இந்த முறை வர முடியல அப்படின்றீங்களா, கவலையே படாதீங்க, அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிச்சயம் வரும். ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வர பிள்ளைகள் எல்லாருமே எங்களுடைய சிறுவர் நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் வசம் தொலைக்காட்சியில நடிப்பதற்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆக அடுத்த முறை இந்த வாய்ப்பு வரும்போது நீங்க தவற விட்டுறாதீங்க. இப்ப வாங்க ஜீன்ஸ் படத்துல இருந்து பாடல கேட்போம். ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில இது வணக்கம் சிங்கே.

ஞாயிற்றுக்கிழமை போற உங்க எல்லாரையும் திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு சந்திக்கிறேன். பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளது. ஆனால் அது 10,000 எட்டக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அங்கு தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. 200 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். தலைநகர் கெரக்கஸ், அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1,500 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 250 கட்டடங்கள் சேதமடைந்து இடிந்து உள்ளன. இதனால் ஏறத்தாழ 3,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.1-7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் கடந்த 100 மேலாக அந்நாட்டை தாக்கிய மிக வலுவான நிலநடுக்கங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பான் 2 புயல்களின் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தெற்கு ஜப்பானை நோக்கி நகரும் மக்காலா புயல் இன்று அல்லது நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கு 120 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹீகோஸ் புயல் நாளை கிழக்கு ஜப்பானை தாக்கக்கூடும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 240 மேற்பட்ட உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயல்கள் வருவது அதற்கு முன்பே கனமழையால் மேற்கு ஜப்பானில் சில பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கையும் வீடுகளை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, பலத்த காற்று ஆகிய அபாயங்கள் குறித்தும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பா கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஒரே நாளில் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை அழைப்புகள் அதிகபட்சமாய் பதிவாகியுள்ளன. சுவிட்சர்லாந்திலும் வெப்பநிலை 37°C மேல் பதிவானது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமான சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சில இடங்களில் வெப்பநிலை 40°C மேல் பதிவானது. இஸ்ரேல் சண்டை நிறுத்தத்தை மீறியதாக ஹெஸ்போலா அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் 3 பொதுமக்கள் மாண்டதாக அது தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் அமைப்பின் போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் முன்னதாக கூறியிருந்தது. இதுவரை சண்டை நிறுத்தத்தை இஸ்ரேல் 3 முறை வெளிப்படையாக மீறியுள்ளதாக அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. ஹார்முஸ் நீர் இணையில் அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் பாதைகளை தவிர வேறு வழிகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு கப்பல் உரிமையாளர்கள் பொறுப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் அமைப்பு UKMTO தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த சம்பவம் குறித்து ஈரான் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. மன்னர் சார்ல்ஸ் பக்கிங்ஹாம் அரண்மனையில் 10 நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடைந்ததும் அங்கு திரும்ப குடியேறப்போவதில்லை என அரண்மனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் உள்ள தனது தற்போதைய இல்லமான கிளாரன்ஸ் ஹவுஸிலேயே அவர் தொடர்ந்து வசிக்க முடிவு செய்துள்ளார். இதற்கிடையே 2024-2025 ஆண்டில் மன்னர் சார்ல்ஸ் 17 மில்லியன் டாலருக்கும் அதிகமான வரி செலுத்த முதன்முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. அரச குடும்பத்தின் நிதி விவரங்களில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த மேலும் 3 பெண்கள் மாண்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் 43 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 27 பேர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர். சம்பவம் தொழிற்சாலையின் வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டு கார்பந்து உலகக்கிண்ண கார்பந்து செய்திகள். இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய 2 ஆட்டங்களின் விவரம். ஜப்பான் ஸ்வீடன் கோல் 1-1 எனும் கோல் கணக்கில் சமநிலையடைந்துள்ளது. நெதர்லாந்து 3-1. காலை 10 மணிக்கு பராகுவே ஆஸ்திரேலியா, துருக்கியே அமெரிக்கா ஆகிய அணிகள் களமிறங்குகின்றன. இவ்வாண்டின் உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளை ஆக அதிகமான ரசிகர்கள் நேரில் கண்டு புதிய சாதனை படைத்துள்ளனர். 1994 பதிவான முந்தைய சாதனையை இது முறியடித்துள்ளதாக ஃபீஃபா கார்பந்து அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை 3.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் போட்டிகளை நேரில் கண்டு ரசித்துள்ளனர். போட்டி முடிவடைய இன்னும் 48 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை விளையாட்டு அரங்குகள் சராசரியாக 99 விழுக்காட்டுக்கும் அதிகமாக நிரம்பியுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ராஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 633-410-55, 633-410-55.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.

0: விட்டாரு நம்ம காதர் பாய்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க காதர்?
1: நல்லா இருக்கேன். மத்தவங்க கேக் மேல கைய வச்சா இப்படிதான் தொண்டை பாதிக்கும்னு நினைக்கிறேன்.
0: கேக் மேலயா? யாருடைய கேக்? எந்த கேக் அப்படி நீங்க யோசிக்கலாம். அவருடைய சமூக வலைதள பக்கமா நீங்க போனீங்கன்னா, குறிப்பா இன்ஸ்டாகிராம் பக்கமா நீங்க போகணீங்கன்னா, யாருடைய கேக் அவர் சாப்பிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
1: ஏன்னா உண்மையா சொல்ல போனா, நம்ம எண்ணங்களை வார்த்தைகளா மாத்துறதே நம்மளுடைய குரல். அந்த குரலுக்கு கொஞ்சம் லைட்டா பாதிப்பு வந்துருச்சு, பேசவும் முடியாது.
0: மாறிட்டு
1: பேசாம அந்த பிறந்த நாளைக்கு எங்க அம்மாவுடைய கறிப்பா அனுப்பியிருந்தா சிறுவர்கள் நமக்கு ஒளியின் அடுத்த வளரும் பழைப்பாளருக்கு
0: நிறைய அங்கங்கள், நிறைய அம்சங்களை உங்களுக்காகவே இந்த வருஷம் நம்ம புகுத்தி இருக்கோம். கொஞ்சம் புதுமையா வித்தியாசமா இந்த வருஷம் இருக்க போகுது. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாம இந்த வருஷம், ஓ ஆமா, இதெல்லாம் நம்ம பாக்கலையே. ஏன்னா காதர், சில பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் வருவாங்க, ஒவ்வொரு வருஷமும் அவங்க வருவாங்க. அவங்களுக்கும் புதுசா நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க எல்லாரையுமே நாளைக்கு காலையில பாக்குறதுக்கு நாங்க ஒளிப்படைப்பாளர்கள் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: அதனால வாங்க, அந்த உற்சாகத்தோட ஒரு குழந்தைய போல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா?
0: இது உங்க ஆனந்த்.

போச்சு.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட குழைத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க

0: நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
1: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
4: சிரங்கன் சாலை, முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமி சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி
7: ஒரு சிறை கொலை அடிச்சு வைக்கிறாங்க. அந்த சிறையில 10 சிங்கங்கள் உங்களை பாத்துட்டு இருக்கு சாப்பிடுறதுக்கு. அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க?
8: எனக்கு முன்னால ஒரு கேட் ஏதாவது இருக்கா?
7: ஒண்ணுமே இல்ல. சிறையில அடைக்கப்பட்டீங்க,
8: 10 சிங்கங்களோட
7: இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கு.
8: சுவர் மேல
7: எதுவுமே இல்ல, எஸ்கேப் ஆக முடியாது.
8: அப்ப எடுத்துக்கப்பா, சரண்டர் ஆயிடுறேன்.
7: என்ன பிரச்சனை? அந்த ராஜாவுடைய மனதை கொஞ்சம் மாத்திட்டாங்க. இவன் சரிப்பட்டு வரல, இவன் ஏதோ வந்து தொழுதுகிட்டு இருக்கான், ஏதோ தப்பா செய்யறான், அவனுக்கு இறை நம்பிக்கை அதிகமா இருக்கு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய மனதை மாத்திட்டாங்க. சோ அந்த நேரத்துல என்ன ஆகுது, ராஜாவும் மனம் மாறி, சரி இனிமே என்ன தவிர, அதாவது 30 நாட்களுக்கு என்ன தவிர வேற யாராவது பிரார்த்தனை பண்ணாலோ இல்ல இறை நம்பிக்கை இருந்தாலோ எனக்கு தெரிய வந்தா அவங்கள நான் சிறையில அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இந்த டேரியஸும் எப்போதும் எழுந்தவுடன் அவர் வந்து செய்வாரு. சோ இதை பார்த்த உடனே ராஜாக்கு தெரிய வந்துச்சு, தூக்கி சிறையில அடைக்கப்பட்டார். ஆனா அந்த சிறையில 10 சிங்கங்கள் இருந்தன, எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப அந்த பசியில இருக்கு. டேனியல் என்ன பண்ணாரு, அவர் கைய கட்டி சிங்கங்களை மட்டும் பார்த்தாரு. சிங்கங்கள் எதுவுமே செய்யல. ஆமா, இது வந்து 1872 பிரிட்டன் ரிவரே சொல்லிட்டு ஒரு ஓவியர் இது ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்கிறாரு. இந்த ஓவியத்தை பார்க்கும் போது எப்படி ஒரு தனி மனிதன் சிங்கங்களை பார்த்து பயப்படாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான், அது மட்டும் இல்லாம அந்த ஓவியத்துல அந்த டேனியலுடைய கை கட்டப்பட்டிருக்கு. அப்ப இருந்த போதிலும் அவர் வந்து ரொம்ப ஸ்டெடியா நிக்கிறாரு. சோ யோசிச்சு பார்க்கும் போது அவருடைய இறை நம்பிக்கை போகல. அதாவது நம்ம இது வந்து இறை நம்பிக்கையும் பார்க்கலாம், நம் மீது இருக்கும் நம்பிக்கையும் பார்க்கலாம். நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இன்டென்ஷன் சொல்லுவாங்களே, அது சரியா இருந்தா நம்மளை எந்த வகையிலும் அசைக்க முடியாதுன்னு இந்த ஓவியம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு.
8: அருமையான ஒரு பதிவு, ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அவர் நிற்கிறாரு, அவருக்கு முன்னால 10 சிங்கங்கள் இருக்கு, ஆனா அதற்கு பின்னால இவ்வளவு பெரிய கதை ஒளிந்திருக்கிறேன் நமக்கு தெரியாம போச்சு. அது ரொம்ப அழகா நீங்க விளக்கி இருந்தீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. யாரு என்ன செஞ்சாலும் சரி, உங்களை அசைக்க முடியாம இருக்கணும்னா நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோட உங்களுடைய நாளை தொடர்ந்து ஆரம்பிங்க.

0: முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அருள், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு.
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
4: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
5: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஓட்டம் படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது நேரம் சரியா 11 ஆயிடுச்சு.
1: ஓடுறா ஓடுறா ஓடுறா, நீங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கீங்க.
0: ஆமா,
1: அந்த ஓட்டத்தை குறைக்கிற மாதிரி அது நீங்க வெள்ளிக்கிழமை பாருங்க. உங்களுக்காக அந்த ஓல்ட் இஸ் கோல்ட் பழைய பாடல்களுக்கு கொண்டு போக போறோம். அதுவும் இந்த அங்கத்துக்காக பல உற்ற நேர்கள்லாம் அவளா காத்திருப்பாங்க. உங்களுக்காக முதல் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படுத்தி பி சுசிலோட இனிமையான குரல் இடம்பெறும்.
2: Let's dance!

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.

0: சிவகாமியின் செல்வன் படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடலை கேட்டு
1: சிவகாமியின் செல்வன் அப்படின்னு சொல்லும் கேட்க நல்லா இருக்குல்ல.
0: ஆமா,
1: உள்ளம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம வாழ்க்கை இனிமையா இருக்கும். அது மட்டும் பத்தாது, சில நேரங்கள்ல சில செயல்களும் செய்யும் போது அது வந்து மற்றொரு மனதை பாதிக்காதமா இருக்கணும். சில நேரங்கள்ல கணவனோ மனைவியோ செய்யற செயலை பார்க்கும் போது இருக்கான இவத்துக்கு
0: காதலன் காதலி கூட காத. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காதலி செய்யறாங்க, காதலன் செய்யறாங்க, சரி வேற வழி இல்ல, நம்ம சலிச்சு போகணும், வேற வழி இல்ல. ஆனா மத்தவங்க செஞ்சாங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த பதில நான் பாத்துருந்தேன், அவங்க சொல்லிருந்தாங்க, ஆனா இப்ப அது அவங்களுடைய எக்ஸா ஆயிடுச்சு, இதனாலதானா எனக்கு தெரியல, ஆனா பிரேக்அப் ஆயிடுச்சு. ஆனா இந்த பதிவுக்கு கீழே அவங்க சொல்லிருந்தாங்க, என்னுடைய முன்னாள் காதலன் எப்போதுமே ஒரே பிளாக் ஜீன்ஸ் தான் அணிஞ்சுகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நான் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பிளாக் ஜீன்ஸ் அவருடைய அந்த படுக்கை அறையில பார்த்தேன். அவ கேட்டேன் அவர்கிட்ட, இந்த பிளாக் ஜீன்ஸை எடுத்து நான் சலவை செய்யும் இயந்திரத்துல போட்டுறவா அப்படின்னு. அவர் சொன்னாரு, இல்ல தேவையில்லைன்னு. அப்ப இவங்க யோசிச்சாங்க, ஏன் தேவையில்லைன்னு சொல்றாரு. சரி, இதை நீங்க எப்பதான் துவைச்சீங்கன்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி.
1: ஐயோ,
0: கடைசியா இந்த ஜீன்ஸ் துவைத்து 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னது 5 வருஷம்?
1: அந்த ஜீன்ஸ் யார் கொடுத்தா? டெய்லர் ஸ்விஃப்டா?
0: வாக்குவாதமா முடியறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்க ரொம்ப சுத்தபத்தமான ஒரு ஆளு, ஆனா உங்களுடைய காதலன் காதலி வந்து அப்படியே முரணா இருந்தா அதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அது கூட சில பேருக்கு அடிப்படை காரணமா இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு உறவுல
1: சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டிட்டா அதனாலேயே உறவுகள்ல பல பிரச்சனைகள் வரலாம்,
0: உறவுகள் முறியலாம். பகிர்ந்து கொள்ளுங்க, நீங்க நல்ல சுத்தபத்தமா இருக்கிற ஒரு ஆளா, உங்களுடைய மறுபாதி அப்படியே உங்களுக்கு முரணா இருக்கிற ஒரு ஆளா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டீங்களா, என்ன செஞ்சீங்க அதையும் நீங்க சொல்லலாம், இல்ல அவங்க உங்களுக்காக மாத்திக்கிட்டாங்களா அதையும் நீங்க சொல்லலாம்.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026.

0: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: அப்பா, நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர், அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் ஜூன் 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு தேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி.
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
4: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
8: காலை வணக்கம் ஹலீமா காதிர், நான் இந்தியா திருப்பூரில் இருந்து பாலசுப்ரமணியம்.
7: உங்க
8: கேட்ட கேள்விக்கு எப்படின்னா, எங்க வீட்டுல எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துலயே வைக்கணும், கொஞ்சம் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு நான் நேர திருமறையா இருப்பேன். எடுத்ததை எடுத்த இடத்துலயே வைக்க மாட்டேன், அது எங்கேயாவது கிடக்கும். ஆனா சுத்தத்திலேயெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்காகவே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்களே சொல்லுவாங்க, விட்டுருங்க, அந்த நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிறது அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி.
9: அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, கிவ் அப்
7: பண்ணிட்டாங்க. நடக்காது. அவங்க சொல்லுவாங்க, இங்க நீ இருக்கணும்னா நீ இதெல்லாம் சரியான இடத்துல எடுத்து வைக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒழுக்கத்தை சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுக்கும் இல்லையா? நான் மத்த இடத்துல வைப்பேன், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, வந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு அந்த ஒரு மனப்பான்மை சின்ன வயசுல இருந்து வந்துருச்சுன்னா, நீங்க வெளியே போகும்போது அதே தான் செய்வீங்க, வகுப்பறைக்கு போகும்போது அதே தான் செய்வீங்க. ஏன்னா அதை செய்யும் போது மற்றவர்கள் பாப்பாங்க, ரொம்ப மெஸ்ஸியா இருக்காரு இவரு அப்படின்னு.
9: எங்க அம்மா இப்ப வரைக்கும் என்ன துண்டு எடுத்து எடுத்துட்டு இருக்க மாட்டியா, கட்டில தட்டி போட மாட்டியா?
7: பழக்கங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையையும் நம்முடைய அடிப்படை பண்புகளையும் உருவாக்குது.
9: இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் நமக்கு இல்லாத போதிலும் சில நேரங்கள்ல நம்முடைய பார்ட்னர், அதாவது கணவன் மனைவி, காதலன் காதலி, அவங்க கிட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துப்போம்.
7: சரியா சொன்னீங்க.
9: நம்ம வந்து நம்மள மாற்றிருப்பாங்க. நீங்க மாறி இருக்கீங்களா? அந்த அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
7: ஆமா, இதற்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் செஞ்சது கிடையாது. ஆனா உங்களுடைய கணவரை நீங்க மனம் முடிந்த பிறகு, அல்லது உங்களுடைய மனைவி நீங்க மனம் முடிந்த பிறகு, இதையும் நான் இப்ப செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், இது ஒரு நல்ல பழக்கம், என்னுடைய மறுபாதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு, அது என்ன?

0: பிரபலமான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர்.
4: பேசுறேன்,
3: என் கணவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்தாரு, கொஞ்சம் மெஸ்ஸி தான் ஆடு. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து திருத்தி இப்ப கொஞ்சம் மாறி இருக்காரு, ஒழுங்குபடுத்துறது வந்து கொஞ்சம்
5: மாற்றிருக்கு.
3: அப்படி இருந்தாலும் வந்து சில சமயத்துல வந்து வீட்டுல வந்து நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அந்த வாஷ் மிஷினுக்குள்ள வந்து அந்த அந்த பின்ன வந்து பைய போட்டு குப்பைய போடுறதுக்கு பதிலா அந்த அந்த வாஷ் மிஷினுக்குள்ள போட்டு விட்டுருவாங்க. இப்ப ஒரு பிஸ்கட் கவர் எல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு அந்த கவரை அதுக்குள்ள போட்டுருவாங்க. அது வீட்டுல போய் நான் பார்க்கும் போது அது தாண்டவம் ஆடுவேன். ஸோ அது சமயத்துல அத லேசினஸ் சொல்லுவேன் ஹலிமா. ஸோ இது மட்டும்தான் சமயத்துல அப்பப்ப எட்டி பாக்குது. தேங்க்யூ,
4: அழகா சொல்லிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி காதர், அந்த கணவர் எப்போதுமே குப்பை பைய கட்டிதான் குப்பை தொட்டில போடுவாரு. ஆனா மனைவிக்கு அந்த பழக்கம் இல்ல, அவங்க கட்ட மாட்டாங்க, அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன சின்ன பொருள்களை குப்பை தொட்டி பையில போடாம நேரடியா குப்பை தொட்டில போட்டுருவாங்க. அந்த பேக்கெட், அந்த ஏதாவது சின்னதா ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க எடுத்து போட்டுருவாங்க. ஆனா கணவர் சொல்லி சொல்லி, கணவர் செஞ்சு செஞ்சு கட்டி போடுறத பார்த்து பார்த்து பார்த்து இப்ப அந்த மனைவி மாத்திட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தனியா போடுறது கிடையாது,
5: கணவனை பிளாஸ்டிக்ல போட்டு தூக்கி போட்டாங்களா.
4: என்னையா இந்த மாதிரி
5: கணவனை பிளாஸ்டிக்ல கட்டி நீ போடா

0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கே, வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமான்னு பாக்குறேன்.
5: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
4: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
6: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்ட விரோதமாக யூ டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.
7: ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இணைந்திருங்க எங்களுடன்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: இன்று பழக்க வழக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், சகிப்பு தன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க ஃபைசல் அலி என்ன சொல்றேன்னா, 25 வருடங்களுக்கு பிறகுதான் இப்ப நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய மனைவி ரோஸ்மிலா நல்லா சமைப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்து செய்து செய்து இப்ப நான் அவங்கள விட நல்லா சமைக்க
4: ஆரம்பிச்சிட்டேன்னு.
5: காலை வணக்கம் காதர்.
3: வணக்கம்
5: ஹலிமா.
4: வணக்கம் சித்ரா.
5: இது ஒரு நல்ல டாபிக். இப்பதான் ஒலிக்கு வந்தேன், இது கேட்ட உடனே என்னோட தாட்ஸ் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என் வீட்டுல வந்து எனக்கு ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு 21 வயசு. அவர் இன்னும் ஆர்மிக்கு போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்லிஸ்ட்மெண்ட்க்கு. அவரும் இப்படிதான், ஒரு பொருளை எடுத்தா அந்த இடத்துல விக்கிறது இல்ல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டிஷர்ட்டை கழட்டி அவர் குஷன்ல வச்சிருந்தாரு. இன்னைக்கு பாக்குறேன் அது இன்னமும் குஷன்ல தான் இருக்கு, 2 நாளும் அதே இடத்துலதான் இருக்கு. அவர் அதே இடத்துலதான் உட்காடுறாரு, சாப்பிடுறாரு, போறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த டிஷர்ட் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடுறதோ இல்ல ஏதோ அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடுறதோ அதெல்லாம் கிடையாது. சோ இன்னைக்கு அவர் வீட்டுலதான் இருக்காரு, ஆனா தூக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அவர் எழுந்து வரும்போத
4: கேப்பேன்,
5: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறையா, தாண்டவம் ஆட வேண்டியதுதான்.
3: ஒழுக்கமே வந்தது. சித்ரா கவலைப்படாதீங்க, உங்க பையனை அழகா இந்த நாடு திருத்தி
6: காலையிலேயே 5 மணி எழுந்திருவாங்களா
3: அதுவே ஒரு பழக்கமா மாறிடுச்சா, கழிப்பறைக்கு போயிட்டு வந்த பிறகு நிச்சயமா இப்ப
4: கிடையாது. கழிப்பறை பயன்படுத்தின பிறகு அது இன்னும் மேலதான் இருக்கும் அந்த டாய்லெட் சீட். ஆனா இப்போ சொல்லி சொல்லி சொல்லி என்னுடைய கணவர் கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எப்பவுமே நான் சத்தம் போடுவேன், அது ஏன் கீழே வைக்கிறதுக்கு ஒரே வினாடிதான் இருக்கும், ஏன் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க?
3: இப்ப கழிப்பறையை பற்றி நம்ம அதிகமா பேசினால சுவாரஸ்யமான தகவலை கழிப்பறையை பத்தி தான் பேச போறோம்.
4: கொஞ்ச நேரத்தில் இருந்துக்கலாம்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
3: MSR இன்டீரியர் டிசைன் சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையல் அறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
3: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
3: MSR இன்டீரியர் டிசைன் விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு தெரியுமா?
6: அரிமா, நம்ம கை ரேகையை பயன்படுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம்.
7: ஹை ஃபை கொடுக்காதீங்க. ஹை டாப் டாப் டாப்.
6: அது கை ரேகை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. அதே மாதிரி நம்ம மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது, அதாவது ரொம்ப ஆழமான விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னா என்ன கேட்பாங்க? உங்களுடைய சிறுநீர் கேட்பாங்க, அல்லது கழிவுகளை கேட்பாங்க. இப்ப அது தேவைப்படாது. ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கழிப்பறை, அதாவது ஒரு ஸ்மார்ட் டாய்லெட்டை உருவாக்கி இருக்காங்க. நீங்க கழிவுகளை செய்த பிறகு உங்க கழிவுகள்ல என்னென்ன இருக்குன்னு அதை ஆராய்ந்து ஸ்கேன் செய்து என்ன மாதிரி புற்றுநோய்கள் இருக்கா இல்லையான்னு அந்த ஸ்மார்ட் டாய்லெட் கண்டுபிடிச்சு சொல்லிருமா?
7: அந்த ஸ்மார்ட் டாய்லெட் யாருக்கு அனுப்புவோம்?
6: வீட்டுக்கு போயிட்டு அதை செய்து முடித்த பிறகு ஒரு பையில தேவைப்படாது. ஆய்வாளர்கள் அதாவது அநேகமா அமெரிக்கால தான் இது முதல்ல நினைக்கிறேன்.
7: அங்கதான் முதல்ல செய்ய போறாங்கன்னு நான் நினைச்சேன். ஜப்பான் அல்லது சீனாவா இருக்கும். சீனா எப்போதுமே முன்னோக்கி யோசிப்பாங்க. ஒரு 30 ஆண்டுகள் கழித்து நம்ம செய்ய வேண்டிய சில செயல்களை இப்பவே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரவணாயாவோ அவருடைய IG ஸ்டோர்ல கூட பார்த்தேன். ஹோட்டல்ல அவரு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஆனா ஹோட்டல் சாப்பாடு கிடையாது, வேற ஒரு உணவகத்துல அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எப்போதுமே அப்படி செய்யும் போது ஒரு உணவு விநியோகிப்பாளர் தான் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த சாப்பாடை. ஆனா கிடையாது, ஒரு ரூபம் வந்து கொடுத்து
6: மனிதர்களுக்கும் பொருந்தும். சற்று முன்பு சொன்னீங்க போயிட்டு அந்த டாய்லெட் சீட்டை மூடாம இருக்காங்களோ அங்க பம்பம்ல 2 அடி குடுக்கிற மாதிரி
0: நம்பகமானது நெய் என்றால் மோகி மிஸ்ட்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காபொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. பள்ளி பேருந்து சேவை நிறுவனங்கள் ஜூலை ஆகஸ்ட் கட்டணங்களில் 20 விழுக்காடு வரை உயர்த்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் கூடுதல் கட்டணம் வசூலிக்க தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சொன்னது. கட்டண மாற்றங்கள் குறித்து பேருந்து சேவை நிறுவனங்கள் பள்ளிகளுடனும் பெற்றோருடனும் ஏற்கனவே ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தது. கல்வி அமைச்சின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் உள்ள வசதி குறைந்த மாணவர்கள் கூடுதல் தொகை செலுத்த வேண்டியிருக்காது. அவர்களது பள்ளி பேருந்து மானியம் அதிகரிக்கும். மேல் உதவி தேவைப்படுவோர் தங்கள் பள்ளிகளை அணுகலாம் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் மே மாதம் பள்ளி பேருந்து சேவை நிறுவனங்களுக்கான நிதி உதவி 13 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டது. வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 235க்கு உயர்ந்துள்ளது. அதனால் அது 10,000 தாண்டலாம் என்று அஞ்சப்படுகிறது. அங்கு தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. 200 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். தலைநகர் கரகஸ், அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1,500க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 250 கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இதனால் ஏறத்தாழ 3,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துவிட்டன. பொருளாதார நெருக்கடியால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நாட்டில் பேரிடர் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.1, 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் பல நகரங்களை உலுக்கின. வெனிசுலாவை இத்தகைய கடுமையான நிலநடுக்கம் உலுக்கி ஒரு நூற்றாண்டுக்கும் மேல் ஆகிவிட்டது. ஜப்பான் 2 புயல்களை எதிர்கொள்ள தயாராகுகிறது. தெற்கு ஜப்பானை நோக்கி நகரும் மக்காலா புயல் இன்று அல்லது நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கு 120 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புயலான ஹீகோஸ் நாளை கிழக்கு ஜப்பானை தாக்கக்கூடும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 240க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயல்கள் வருவதற்கு முன்பே கனமழையால் மேற்கு ஜப்பானில் சில பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு ஏற்படலாம் என்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிரான்ஸ் இதுவரை காணாத கடும் வெப்பத்தை எதிர்கொள்வதாக அதிபர் இமானுவல் மேக்ரான் எச்சரித்திருக்கிறார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டனில் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை அழைப்புகள் ஒரு நாளில் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளன. சுவிட்சர்லாந்திலும் வெப்பநிலை 37 டிகிரிக்கு மேல் பதிவாகியுள்ளது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமான சிவப்பு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவானது. ஹார்முஸ் நீரிணையிலிருந்து மேலும் 8 தென்கொரிய கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக சோல் தெரிவித்துள்ளது. நீரிணையில் தென்கொரியா இயக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை 5 குறைந்துள்ளது. இந்த 5 கப்பல்களும் பாதுகாப்பாக வந்து சேர்வதை உறுதி செய்ய தேவையான ஆதரவு வழங்கப்படும் என தென்கொரியா தெரிவித்துள்ளது. அவற்றில் 47 ஊழியர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியதிலிருந்து தென்கொரியாவுடன் தொடர்புடைய 26 கப்பல்கள் வளைகுடா பகுதியில் சிக்கின. இதற்கிடையே ஹார்முஸ் நீரிணையில் அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் பாதைகளை தவிர வேறு வழிகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு கப்பல் உரிமையாளரும் இயக்குபவரும் கப்பல் தளபதியுமே பொறுப்பு என்றும் அது சொன்னது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டனின் கடல்துறை அமைப்பு UKMTO தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த சம்பவம் குறித்து ஈரான் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. தங்கத்தின் விலை தொடர்ந்து நான்காவது வாரமாக சரிந்துள்ளது. சிங்கப்பூரில் 916 தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு சுமார் 165 வெள்ளிக்கு குறைந்தது. ஒரு கட்டத்தில் அது 200 வெள்ளிக்கு அதிகமானது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து போட்டி முழு நேரத்தில் பெரகுவே ஆஸ்திரேலியா 0-0 ஏதுமின்றி சமநிலை கண்டன. துருக்கியே அமெரிக்கா ஆகிய அணிகள் பொருதிய ஆட்டத்தில் 3-2 எனும் கோல் கணக்கில் துருக்கியே வெற்றி கண்டது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் ஜப்பான் ஸ்வீடன் மோதிய ஆட்டம் 1-1 எனும் கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. நெதர்லாந்து துனிசியாவை 3-1 எனும் கோல் கணக்கில் வென்றது. இவ்வாண்டின் உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை ஆக அதிகமான ரசிகர்கள் நேரில் கண்டு புதிய சாதனை படைத்துள்ளனர். 1994 ஆண்டு பதிவான முந்தைய சாதனையை இது முறியடித்துள்ளது. ஃபிஃபா கார்பந்து அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை 3.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் போட்டிகளை நேரில் கண்டு ரசித்துள்ளனர். போட்டி முடிவடைய இன்னும் 48 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை விளையாட்டு அரங்குகளில் சராசரியாக 99 விழுக்காட்டுக்கும் அதிகமாக நிரம்பியுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
5: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6 3 3 3 9 8 8 8 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready set go.

0: பாலசுப்ரமணியம் சுவர்ணல தான் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அடுத்து உங்களுக்காக
1: அதாவது இந்த மாதிரி வேகமான பாடலை எதிர்பார்க்கலாம் சொல்ல வரோம். வல்லவன் திரைப்படத்தில் பாடல் இடம்பெற போகுது. பொறி பொறி திரைப்படத்துல நீங்க வீட்டுல பொறிச்சுக்கிட்டே கேட்கலாம்.
0: சொல்லிருக்கேன் அவரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருதுன்னா இறால் திக் கிரேவி இறால் குழம்பு அதோட சேர்த்து வஞ்சர மீன் பொரியல்
1: கார்த்திக்
0: கல்யாணி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: வாத்தியாறு படத்துல இருந்த கார்த்திக் கல்யாணி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது இப்ப உங்களுக்காக.
1: உண்மையான
0: நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கே, வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமானு பாக்குறேன்.
2: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
0: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
3: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்டவிரோதமாக யூ-டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.
4: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
5: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: உங்களுக்கு செய்தி தெரியுமா?

0: நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: போயிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு அழகான
1: தமிழ் வார்த்தை
0: இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லாமா?
1: சொல்லலாம். ஆனா நீங்க ஆங்கிலத்துல சொல்லிட்டீங்கன்னா தமிழ்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப சுலபமா இருக்கும். என்ன வார்த்தை அது? தொடர்ச்சியா ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. அதை நம்ம தமிழ்ல எப்படி சொல்வோம்?
0: ஆமா,
1: அதை நீங்க கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் செய்யுங்க 9678899.

0: நாங்க கேட்ட கேள்விக்கு சில பதில்கள் வந்த வண்ணம் இருக்கு. முதல்ல ஒரு குரல் பதிவு திருப்ப வாங்க.
1: வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம்
1: காதர். நாமியா இம்பியன் மாஸ் ஜிபில இருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், முடிவே இல்லாமல் தொடர்ச்சியாக செல்வதற்கு எல்லையற்ற.
0: ஆஹா, நல்ல ஒரு முயற்சி.
2: எல்லையற்ற கிடையாது, சரி, ஒரு அழகான வார்த்தை இருக்கு. வேற ஏதோ ட்ராக்ல போறாரு.
0: சரி,
2: இரு கோடுகள்னு சொல்லிருக்காரு, பேரலல் லைன்ஸ்.
0: நிறுத்தாமல் என்னடா கேள்வி கேட்டீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு மீண்டும் கேக்குறோம். தொடர்ச்சியா ஒண்ணு போயிட்டு இருக்கு, தொடர்ச்சியா ஒண்ணு போயிட்டு இருக்கு,
2: முடிவே இல்லாம
0: போயிட்டு இருக்குன்னா அதற்கு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குதுங்க. அந்த வார்த்தையை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யாராவது குடுக்கறாங்களான்னு பாக்கலாம்.
2: உங்க வீட்டு பிரச்சனையை பத்தி கேக்கல, முடிவு இல்லாம தொடர்ச்சியா போறதை நம்ம என்ன சொல்லுவோம்?
0: ஆமா, சொல்லுங்க பாப்பா. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8968.

0: போராட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோயா லுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜோயா லுகாஸ் World's favorite jeweler.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook

0: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: குற்ற கண்காணிப்பில்
3: புதிய வரவுல 4 காணல உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
2: 3 குற்றவாளிகள் கடையில் தேடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
3: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
4: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
2: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: மனதில் இருந்து
6: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
5: தெரிந்த சகோதரிகள் ஒன்று சேர்ந்தனர்.
7: சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அவங்களை பார்த்து பாட்டி போல நம்ம இருக்கணும். ஏன்னா எங்க பாட்டி ரொம்ப நல்லவங்க. அன்புக்கு மறுபெயர்னா வந்து எங்க பாட்டியை தான் சொல்லணும்.
6: இரவு நேரத்தில் நோயாளிகளுடன் இவர் பேசுகிறார்.
8: அவங்க கையை பிடிச்சாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். பேசுறத அந்த வழியை நம்ம பொறுமையா கேட்டாலே போதும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும்.
5: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
6: 9 மணி செய்திகளுக்கு பிறகு
5: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில் மனதில் இருந்து
9: சுகாதார விழா 2026
5: மீண்டும் வந்துவிட்டது.
9: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
5: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
6: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
10: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
9: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
5: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
9: சுகாதார விழா 2026. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
11: முடிவில்லாம ஒரு விஷயம் அல்லது ஒரு செயல் தொடர்ச்சியா போகுதுன்னா அதை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டப்போ பல வித்தியாசமான பதில்கள் வந்தன. நாங்க எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை.
12: ஆனா இந்த வார்த்தையை பல பாடல்கள்ல நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கும் போது அதற்கான பதில், அதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு தெரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு தெரிஞ்சுப்பீங்க.
13: இதற்கு விட வந்து முடிவில்லைன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் சதீஷ்.
12: சதீஷ்,
11: நாங்க எதிர்பார்க்கிற பதில் முடிவிலி. ஆமாங்க, முடிவில்லைதான் நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா முடிவில்லாதது ஒரு விஷயம். ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியத்துல அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சங்க இலக்கியத்துல இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. அளவிலி, அதாவது
12: அளவில்லாத அன்பு, பாசம், பிரியம்.
11: எல்லையிலி,
12: எல்லை இல்லாத கட்டுப்பாடற்ற அன்பு.
11: வரம்பிலி,
12: வரம்பே இல்லாத.
11: சங்க இலக்கியத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. முடிவில் வந்து சமீபத்துல வந்த ஒரு வார்த்தை.
12: ஆமா, பாடல்கள் பயன்படுத்திருக்காங்க. வசீகரா பாடல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசீகரா பாடல ஒரு வரியில வரும், அதை சொல்ல கூட தெரியாதே, காதலனும் முடிவிலியில் கடிகார நேரம் கிடையாது.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய இந்த காலை பொழுதிலே முதல்லே வளம்பு போல் என்றும் தொடர்கின்றது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலியில் முதலே பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் வளமை போல் இன்றும் விநாயகர் துதியாக சிவா கணேஷ் குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சிவா கணேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வில்லியம்ஸ் ஈவா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இவா வில்லியம்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஜாகீர் குஷேன் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது யாகிர் குஷன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே என்னை தொடர்கின்றது குரு பகவான் புகழ் மாலையுடன் வீரமணி கண்ணன் வித்யா குழுவினர்.

கேட்டது குரு பகவான் புகழ் மாலை தந்திருந்தார்கள். வீரமணி கண்ணன் வித்யா குழுவினர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் என தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக தினேஷா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தினேஷா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் இஸ்லாமிய கீதமாக இமாம் மகுதி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இமாம் மஹ்தி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக லக்ஷ்மி விநாயக் குழுவினர் பாடியது.

கிருஷ்ண கானமாக லட்சுமி விநாயக் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிருப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

நேரம் சரியாக 8:04 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில்

0: நச்சிந்தனை நேரம் புலந்து மிளந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நச்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நச்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் யோசினி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமாம், உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: உங்களுக்கு இந்த கால வணக்கத்தை கோரிக்கொண்டு எல்லோருக்கும் கால வணக்கம் கோரிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் அவர் வயின் விடும்பல் வாழற்று புற்கு என்ற கண்ணும் அவர் சென்ற நாள் ஒற்றி தேர்ந்த விரல் காதலர் விரும்பி வரும் வழியை எதிர்பார்த்து கண்கள் ஒளியிழந்தன. விரல்கள் அவர் பிரிந்து சென்ற நாட்களை குறித்து குறித்து தேர்ந்து போயினர். இளங்களாய் இன்று மறப்பின் என் தோல்மேல் கலங்களியும் காரியை நீத்து தோழி விட்டு சென்ற காதலரை இன்று நான் மறந்து விடுவேன். ஆகில் அழகிழந்து தோள்கள் மெலியும் தோள்களை விட்டு அணிகளும் கலலும்படி நேரும். உடன் நசை ஈ உள்ளம் துணையாக சென்றார் வடல் நசை ஈ இன்னும் உளேன் வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாக வேற்று நாட்டிற்கு சென்றுள்ள காதலர் திரும்பி வருவதை காண விரும்பியே இன்னும் உயிரோ இருக்கிறேன். கூடிய காமம் பிரிந்தார் வரவு உள்ளி கோடு கோடு ஏறும் என் நெஞ்சு பிரிந்து சென்ற காதலர் அன்போடு திரும்பி வருவார் என்று நினைத்து என் நெஞ்சம் மரக்கிளைகள் தோறும் ஏறி பார்க்கின்றது. கான்கமன் கொன்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு காதலரை கண்ணார காண்பேனாக கண்ட பிறகு தோள்களில் உள்ள நிறமாற்றம் தானாகவே மறைந்து விடும். வருகமன் கொன்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கிட ஒரு நாள் என் காதலர் திரும்பி வருவார் வந்தால் என் துன்ப நோய் எல்லாம் அகலுமாறு அவர் அழகை பருகுவேன். குலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண் அன்ன கேளிர் வரின் கண் போன்ற என் காதலர் வருவாரானால் நான் அவரோடு ஊடுவதா அல்லது அவரை தழுவதா அல்லது அவரோடு கலந்து இன்புறுவதா என்ன செய்வேன். வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து அரசன் போரில் வெற்றி பெறுவானாக அதன்பின் யாம் மனைவியோடு கூடியிருந்து அன்று மாலையில் விருந்து செய்வோம். ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சென்றார் மறுநாள் வைத்து ஏங்குபவர்க்கு வெளிநாள் சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை மனதில் வைத்து ஏங்கும் மகளிருக்கு ஒரு நாள் ஏழு நாள் போல நீளும். பெருங் என் ஆம் பெற்றக்கால் என் ஆம் உரின் என் ஆம் உள்ளம் உடைந்து உக்கக்கால் நம் பிரிவு துயரம் தாங்காமல் காதலி உள்ளம் உடைந்து அழிந்து இறந்து போய்விட்டால் நாம் சென்றதனால் பயன் யாது அவளுக்கு மதனால் பயன் ஒன்றும் இல்லை. நன்றி. தன் குறிக்கோளை கூறுதல். கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாதன்வர் கூட்டம் தன்னை வில்லேன் வர சமயம் விரும்பேன் என் மூவுலகுக்கு உள்ளே நெத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே அதியாயின் அணுவுமாகி அளவிலா அழகுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்றுந்தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிதம்பரம். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. ராம என்ற நாமம் ராமாயண காலத்திற்கு முன்பே இருந்தது என்ற கருத்து ஆன்மீக ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் மிகவும் ஆழமானது. இது பற்றிய பல்வேறு புராணங்கள் மற்றும் ஆன்மீக சான்றுகள் கூறும் தகவல்கள் இதோ. ஆன்மீக பெரியோர்களின் கூற்றுப்படி ராம என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு தாரக மந்திரம். ரா என்பது நாராயண மந்திரமான ஓம் நமோ நாராயண என்பதன் மைய எழுத்து. மா என்பது சிவ மந்திரமான நமசிவாய என்பதன் மைய எழுத்து. இந்த இரண்டு மகா மந்திரங்களின் சக்தியும் இணைந்தே ராம நாமம் உருவானதாக கருதப்படுகிறது. எனவே விஷ்ணுவும் சிவனும் இருக்கும் காலத்திலிருந்தே இந்த அதிர்வு பிரபஞ்சத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. புராணங்களின் படி சிவபெருமான் எப்போதும் ராம நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருப்பவர். ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் ஒரு காலத்தில் ரத்னாகரன் என்ற வீடன் ஆவர். அவர் சப்த ரிஷிகளை சந்தித்த போது அவர்கள் அவருக்கு ராம நாமத்தை உபதேசித்தனர். அப்போது ராமாயண கதை முழுமையாக நிகழவில்லை. அந்த நாமத்தை அவர் மரா மரா என்று மாற்றி ஜபித்து பின் அது ராம என்று மாறி அவருக்கு ஞானத்தை வழங்கியது. மரா என்றால் மரம். இது அந்த நாமம் அவதாரத்திற்கு முன்பே இருந்த பேராற்றல் கொண்ட ஒரு மந்திரம் என்பதற்கு சான்று. ராமபிரான் பிறந்தவுடன் குலகுருவான வசிட்டர் அவருக்கு பெயர் சூட்டும் போது இந்த நாமம் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் ஒழுகிறது, இது உலகை ரம்மிக்க செய்யும், அதாவது மகிழ்விக்கும் ஆற்றல் கொண்டது என்று கூறித்தான் ராமன் என்று பெயர் சூட்டினார். வரலாற்று ரீதியாக ராமாயணம் ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் தத்துவ ரீதியாக ராம என்பது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியாக கருதப்படுகிறது. ரமந்தே யோகினோ அஸ்மின், யோகிகள் எதில் இன்பம் காண்கிறார்களோ அதுவே ராம, அதாவது இன்றும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை குறிக்கும் பெயராக இது ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்து வருகிறது என்று கூறி இன்றைய அனைவருக்கும் நட்படுதாக இறைவனையும் வேண்டி விடவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்கம்மா.
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் சௌரி ஹேமா, லண்டனிலிருந்து பெருப்பிள்ளை பாலன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம், நினைந்து கொள்ளுங்கள்.
3: நன்றி சௌரி. ராஜாண்ணா உட்பட நீங்க எல்லோரும் நலமாயிருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோமாம், இணைந்து கொள்ளுங்கள்.
3: நன்றி சௌரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து பாலன். பரிசுத்த வேதாமத்தை என் சௌகரி புனித லூக்காளர் சுவிசேஷம் 10 இறை வார்த்தைகள் 11-18 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். நேற்று வரை அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெட்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன்
4: என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு இயேசு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். நன்றி செய்த ராஜாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நன்றி வணக்கம் சகோதரி கேமா.
0: நன்றி, நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
5: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். நான் கூறவரை நெருந்தானே நிலம்பால எல்லாம் எல்லா டென்மார்க் ஆண்ட அபிராமி என்னை எல்லாம் மெல்ல சத்தியதாய் பவன் தேவிகார் நம்ம பள்ளிக்கிழமை ஒவ்வொருவரும் ஏன் தமது ஆளுமையை செம்மைப்படுத்திக் கொள்ளவன் இந்த முக்கியமான கேள்விக்கு பகவான் இன்று நடைமுறை காரணமுடன் பதிலளிக்கிறார். சுற்றுதரிப்பு எனும் செயல்முறை குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் உரியதல்ல, அது பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பொருள். எந்த ஒரு பொருளும் உருமாற்ற செயல்முறை உட்படாமல் மனிதனால் அனுபவிக்க முடியாது. உதாரணமாக நெல்லை எடுத்துக்கொள்வோம். பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படும் நெல்லை அப்படியே உண்ண முடியாது, அது அரிசியாக மாற்றப்படுவான். இந்த உருமாற்ற செயல்முறையில் அசல் நெல்லின் மதிப்பு அரிசியாக மாறிய பிறகு அதிகமாக அதிகரிக்கும். இவ்வாறு உருமாற்ற செயல்முறை ஒரு பொருளை மிகவும் பயனுள்ளதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் ஆக்குகிறது. மற்றொரு உதாரணமாக பருத்தியை எடுத்துக்கொள்வோம். பருத்தி அதன் முதன்மை வடிவத்தில் மிக குறைந்த பயன்பாட்டையே கொண்டுள்ளது, ஆனால் அது நூலாக கொடுக்கப்படும் நுட்கப்பட்டு துணியாக மாற்றப்படும் போது அது மனிதனால் பயன்படுத்தக்கூடிய பருத்தியின் மதிப்பிற்கும் அது மாற்றப்படும் துணியின் மதிப்பிற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. இதே விதி தங்கத்துக்கும் பல ஒரு சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படும் தாதுவின் பல மதிப்பிற்கும் அந்த தாழ்வை பலப்படுத்திய பெறப்படும் சங்கத்தின் மதிப்பிற்கும் பெரிய ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. இந்த உதாரணங்கள் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பல்வேறு உருமாற்ற சேரும் முறைகளுக்கு உட்படாதவரை அதிக மதிப்பை பெற முடியும் என்பதை தெளிவாகிறது. சாதாரண பொருட்களின் விஷயத்திலேயே நிலைமை எப்படி என்றால் அவை அறத்தையும் விட முக்கியமாக மனிதன் எந்த ஒரு மாற்றத்துக்கு உள்ளாவது இன்னும் எவ்வளவு அவசியமாக செம்மைப்படுத்துதல் என்பது மனிதனிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி நல்ல குணங்களை வளர்க்கும் ஒரு பயிற்சி முறையாகும். அன்று பகவான் என உரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு மத்தியமாக லட்சுமியை சந்தித்து என்புடன் இருக்கும் நண்பர்களாக கூறப்படுறான். வணக்கம் நேரே, வணக்கம் அம்மா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வைவரூடாக வந்திருப்பவர். வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
6: எல்லோருக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றி வந்து தியானது. இன்று பொது காலத்தின் 12 வாரத்தின் 5 நாள் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்த நச்சிந்தனை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒரு வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்தும், நீர் நலமடைந்து என்பதற்கு சான்றாகும் என்றார். சிந்தனையாக, நம் வீட்டில் மலர்க்கும் ரோஜா செடிகளை தினமும் தொட்டு தொட்டு நீரூற்றி வந்தால் திடமான செடியாக வளர்ந்து அழகிய ரோஜாக்களை கொடுக்கும் அல்லவா? தொழுதலின் வல்லவை நம் அனைவருக்கும் தெரியும். நமது மகிழ்ச்சியையோ அல்லது தூக்கத்தையோ பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களோட மகிழ்ச்சியோ அல்லது எங்களோட துக்கத்தையோ பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது கட்டித்தலை அதை வெளிப்படுத்துகின்றோம். ஒருவருக்கு கைகுலுக்கும் போது கூட நாம் அவர்கள் மேல் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை கைகுலுக்கு நாம் அமுக்கத்திலிருந்தே உணர்ந்து கொள்வார்கள். ஆக இயேசு தொழுநோயாளரை தொற்று குணப்படுத்தியதற்கு காரணம் இதுவாகத்தான் இருந்திருக்கும். சுகமளிக்கும் வார்த்தைகளால், அன்பு கரங்களால் எத்தனை பேரை நாம் தொற்று குணப்படுத்தியுள்ளோம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். ஏமா,
0: நன்றி. நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 8:22. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம். தமிழ் ஒலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் ஹேமா. நேவிஸ் பிலீஸ்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
7: ஆமா, இந்த நாட்களில் நாங்கள் அந்த வெப்பத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக தான் நாங்கள் இன்னும் உருக்கமாக நல்லா மன்றாட வேண்டும், பருவநிலை மாற்றமடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 137, உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அடரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஏனெனில் அவர் எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம்? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூமிப்புவதாக. உன்னை நான் இணையாவிடில், எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமே கருதாவிடில், என்னா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் இணையாவிடில், என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்கின்றது இன்றைய திருப்பாடல் 137. இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, இயேசு தொழுநோயாளரை தொட்டு குணமாக்கிய நிகழ்ச்சியை இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். தொடுதல் என்பது உறவின் ஒரு பரிமாணம். அது நேர்மறை தொடுதல், எதிர்மறை தொடுதல் என இரு வகைகள் இருக்கின்றன. அடித்தல், துன்புறுத்தல், பாலியல் வன்முறை செய்தல், பாலியல் தொந்தரவு செய்தல், தீண்டாமை போன்றவை எதிர்மறை தொடுதலின் எடுத்துக்காட்டுகள். அவற்றை நாம் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த தொடுதல்கள் தான் இன்று இந்த சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த தொடுதல்களை தவிர்த்து நாங்கள் வாழும் போது நாங்கள் எல்லா நாளும் எல்லாம் நலமாக இருக்கும். இயேசுவோ நேர்மறை தொடுதலை நன்கு பயன்படுத்தி நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். அவர் தொடக்கூடாதவர்கள் என்று கருதப்பட்ட தொழுநோயாளர் மற்றும் இதர நோயாளர்களை தொட்டார். அது குணப்படுத்தும் தொடுதல். குழந்தைகளை தொட்டு அரவணைத்தார். அது ஆசீர்வாதத்தின் தொடுதல். பாவிகளையும் தொட்டார். அது மன்னிப்பின் பரிவின் தொடுதல். நண்பர்களை தொட்டார். அது உறவின் ஊக்கத்தின் தொடுதல். அவரது தொடுதலை பின்பற்றி நாமும் பிறரை அன்புடன் தொடுவோம். எதிர்மறை தொடுதல்களை தவிர்ப்போம். இந்த தொடுதல், அன்பின் தொடுதல் தான் இந்த நாட்டையும் உலகத்தையும் வளப்படுத்தும். நேர்மறை தொழுதல்கள் வந்து மிகவும் மிகவும் தீமையை தான் விளைவிக்கும். ஆகவே நாங்கள் எப்போதும் இயேசு தொட்டதை போல அந்த அன்பின் தொழுதலாக நேர்மறை தொழுதலாக எங்கள் தொழுதல்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு எங்களை உமது அன்பால் தொடும் இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். நாங்களும் பிறரை பரிவுடன் பாசத்துடன் தொடுகின்ற அருளை தாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறை வேண்டு சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நன்பாக விடைபெறுகிறேன். ஜெயமா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திரு பதிவேட்டி அடி தமிழொலி தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்துடன் இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனை நிறைவு செய்வதற்காக ஒழிக்கிறது இஸ்லாமிய நச்சிந்தனை. வழங்குகின்ற டாக்டர் ஹேவி சாபி முகமட் அவர்கள்.
1: உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது வந்திருக்கிற இன்னொரு கேள்வியை ஒரு தோழர் கேட்கிறார், கடவுள் ஏன் இந்த பூமிக்கு வரல? வந்துட்டு போக வேண்டியதானே, கடவுள் இருக்காரு இருக்காரு சொல்லிட்டே இருக்கல. வந்த முடிஞ்சு பத்தி நாங்க பாத்துறோம், கடவுள் தான் இருக்காருன்னு பார்த்துடுறோம். கடவுள் ஏன் வரவில்லை, ஏன் மறைவா இருக்கார், என்ன அவசியம்? பெரியார்கிட்ட கூட ஒரு ஆள் கேட்டார், ஐயா நீங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிய, திடீர் கடவுள் வந்து நின்றுட்டாருன்னு வைங்க, என்ன செய்வியன்னு இருக்கான்னு சொல்லிடுவேன், இருக்காருன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அவருக்கே ஒரு நகைச்சுவை வாணியிலே அவர் சொன்னார். ஆக கடவுள் மனுஷனாக வர முடியாததல்ல, அது அவனுக்கு சாத்தியமான ஒன்று தான். கடவுளுக்கு என்ன கஷ்டமா, இந்த பூமிக்கு இறங்கி வருவதும் மனித வடிவில் வருவதும் மனிதர்களோடு வாழ்வதும் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் முடியாததல்ல. ஆனால் தேவையில்லாது, அவசியமற்றது. இப்போ மனுஷனாக வந்தான்னு வைங்க, கடவுள் என்னெல்லாம் செய்யணும், பிறக்கணும், உண்ணணும், உறங்கணும், ஓய்வெடுக்கணும், இறந்தும் போகணும், உணவு நடக்கணும் இல்லையா? இப்போ கடவுள் ஓய்வெடுத்தார்னு வைங்க, டிரைவர் ஓய்வெடுத்தார், என்ன ஆகும்? வண்டி ஓடுமா? ஓட. டிரைவர் தூங்கினார், என்ன ஆகும்? ஆக இந்த பிரபஞ்சத்தை இயக்க வேண்டிய இறைவன் மனிதனைப் போல இந்த உலகத்திற்கு வந்து மனிதன் சாப்பிடுவது போல சாப்பிட்டான், உண்டான், உறங்கினான், எப்படி மனிதன் கடவுள் தன்மைக்கு அது பொருந்தி வருதாது? ஆகவேதான் இறைவன் அத்தகைய நிலை வைக்கவில்லை. கடவுள் என்றால் நிலையானவனாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் லா இலாஹ அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்தியன், அவன் ஜீவன்,

0: இழந்து விடுகிறார். அடுத்தபடியாக கடவுள் இந்த உலகத்தை ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க, நல்லா முன்மாதிரியா வாழ்றாரு, நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டுறாரு. மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஐயோ அவர் கடவுளியா, அவரால் முடியும், நம்ம மனுஷன், அவருக்கு தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, பசி இல்லை, அவர் இருப்பாரு, நம்மளால முடியாது, வேணா வணங்கிட்டு போவோம், அவரை மாதிரி வாழ முடியாது என்று ஒதுங்கி விடுவார். இந்த கேள்வி நவீன காலத்தில் வேறொரு வடிவிலே கேட்கப்பட்டது. எப்படின்னா குரான்ல இருக்கு, நபியே நீர் எங்களை மாதிரி தானே இருக்கிறீர், உண்ணுகிறீர், உறங்குகிறீர், பெண்களை மணக்கிறீர் இல்லையா, கடவுள் ஏன் ஒரு வானவரை, ஒரு ஏஞ்சல்ஸை ஏன் ஒரு தூதராக அனுப்பக்கூடாது, ஏன் மனுஷன் அனுப்பணும்? அப்போ அவங்களுக்கு என்னன்னா, மனுஷன் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஒரு வானவர் தான் செய்யணும், அவர் தான் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்போது குர்ஆன் அதற்கு விடையளித்தது, இந்த உலகத்தில் வானவர்கள் மலக்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு வானவரையே தூதராக அனுப்பியிருக்கோம். இப்போ என்ன அர்த்தம், மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான், அங்க இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக வர்றவன் ஒரு மனுஷன் தான் வரணும், மனிதனை போன்ற உணர்வுகள் படைத்தவர்கள், மனிதனை போன்ற தேவைகள் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒருவர் வருகின்ற போதுதான் அது சரியாக இருக்கும் என்று அதற்கு விடையளிக்கப்பட்டது. ஆக மனிதனுக்கு மனிதன்தான் முன்மாதிரியாக இருக்கும், கடவுள் வந்து அவரை முன்மாதிரியாக கொள்ள மாட்டான், அவரை போற்றுவான், வணங்குவான், ஆனால் அவரால் முடியா நம்மால் முடியாது என்று சொல்லி கொண்டு போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு பெரிய ஆபத்திற்கு, வரவன்லாம் சொல்லுவான் நான் தான் கடவுள்வான், எல்லா மனுஷனும் சொல்ல ஆரம்பிச்சிருவான் நான் கடவுள் அவதாரம், நான் கடவுள், கடவுள எண்ணிக்கை கணக்கில்லாமல் போய்கொண்டே இருக்கும். ஆக பூமிக்கு கடவுள் வந்தாருன்னா யாரு கடவுள், ஏயா இவரு இவரும் கடவுளுமா, அவனும் கடவுளுமா, எல்லாவனும் கடவுளுமா, இல்லாட்டா கடவுள் அவதாரம்மா, அல்லது எனக்கு தெய்வீக சக்தி இருக்குமா, ஒரே குழப்பம்தான் மிஞ்சும். ஆக இந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறது இறைவன் விண்ணில் தான் இருக்கிறார். ஆனால் விண்ணில் இருந்து கொண்டே மனிதர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறான், ஆக்கல், காத்தல், அழித்தல். கடவுளுடைய முக்கியமான மூல கண்ணி அளவா, ஆக்கல், காத்தல், அழித்தல். விண்ணில் இருந்து கொண்டே அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியும். அத்தோடு இந்த உலகத்தில் கடவுளுடைய இன்னொரு முக்கியமான பணி வழிகாட்டுதல், வழிகாட்ட வேண்டும், அவன்தான் கடவுள். வெறுமனே ஆக்கல் காத்தல் செய்யறது மட்டும் கடவுளுடைய வேலை இல்லை, மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அவனுக்குரிய வழிகாட்டுதலை வழங்க வேண்டும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றிய ஞானத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும், மனிதர்களை பற்றிய ஞானத்தை கொடுக்க வேண்டும், மரபையை பற்றி இதெல்லாம் கொடுத்துட்டான். யார் மூலமாக, இறை தூதர்கள் வாயிலார். அந்த வழிகாட்டுதல் பணியும் அவன் இந்த பூமிக்கு வராமலேயே அது நடைபெற்று விட்டது. ஆக அவன் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் அவனுக்கு இங்கு இல்லை. ஆகவே இந்த ஏற்பாடுகளை இறைவன் செய்துவிட்ட காரணத்தினால் அவன் இங்கே வர வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. அதற்கு பதிலாக மனிதர்களிலிருந்தே சில புனிதர்களை அவன் தூதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேதங்களையும் மறை நூல்களையும் வழங்கி அவற்றின் மூலமாக இறை செய்தியை மனிதர்களுக்கு வழங்கிவிட்டான். அந்த இறை தூதர்கள் அவற்றுக்கு அந்த கொள்கைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஆகவே நமக்கு எதுவெல்லாம் கடவுளிலிருந்து கிட்ட வேண்டுமோ அவையெல்லாம் கிட்டிவிட்டது. ஆக கடவுள் இந்த பூமிக்கு வராமலேயே அவனுடைய பணிகளை அவன் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடவுள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஒலித்த அந்த இஸ்லாமிய நச்சிந்தனையோடு நேருக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நச்சிந்தனை நேரம், நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள் இவற்றோடு

பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்றுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayonne 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், போன்றுபொண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போன்றுபொண்டி மார்க்கெட்.

0: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பல அவலங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள்.
1: பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம். கல்யாண விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம், வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்ப ஓகே சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துல மற்றவர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பிறருடைய சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு பெரிய தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லும் பொழுது எய்தர் தே ஆர் ஹெல்பிங் ஆர் நாட், எய்தர் தே ஆர் தேர் ஆர் நாட், அவங்களுடைய வார்த்தை ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களை குறை சொல்லலைனாலும் பெருமை பேசலைனாலும் உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக பேசாமல் இருந்தால் சரி, அதாவது உங்கள் முன்னாடி எதையும் சொல்ல வேண்டாம், மற்றவங்ககிட்ட போய் எதையும் சொல்லாமல் இருந்தால் சரி, அந்த மாதிரி ரொம்ப தெள்ள தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. எப்போவுமே இந்த ரத்தத்தின் கொதிப்புக்கு பேர் பிபின்னு பேர். இது வந்து ப்ரெஷர், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ரெண்டு ப்ரெஷரும் ஆபத்துன்னு டாக்டர் சொல்கிறார். அதனால பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? பிராணாயாமம், யோகா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை விட தெய்வத்திற்கிட்ட சிவ சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு மனசார வேண்டிண்டா போதும், எப்பேற்பட்ட துன்பமும் நமக்கு வராது. சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறர் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க, திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளை ஸ்கூலில், காலேஜில் அல்லது அவர்களுடைய அவங்களுக்கு ஹாஸ்டல், அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து எடுத்து செயல்படுத்தி கொடுக்கறதுல நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு. நீ ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ஒருத்தரை மூலமா இன்னொருத்தருடைய கனெக்டிவ், அதாவது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தரை தெரியறது, அவர் மூலமா இன்னொருத்தரை தெரியுது, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதன் மூலமாக மன சங்கடங்கள் பட வேண்டாம். எப்பவுமே டாமினேஷன் பண்ணுறவங்க முன்னாடி நம்ம வந்து ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். கடகராசி நண்பர்களுக்கு அது நீங்கள் எப்பவுமே ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் குபேரர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடமாற்றங்கள் இருக்கும். சிறு சிறு மாற்றங்களும் மனதுக்கு தேவையான பிடித்தமான மாற்றமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா வேலையை விட்டு டக்குன்னு நின்றப்படாது, இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு கேட்கப்படாது. இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. எப்பவுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. நான் பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது, அதில் பார்க்கும்போது ஃப்ரெண்டு கடைசியில் வரும்போது இஎன்டின்னு வரும். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கடைசியில் வரும்போது இஎன்டி எண்டு வரும். திருப்பியும் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு வரும். அதில் வந்து ஐஎல்ஒய் அப்படின்னு வரும். அதாவது இந்த ஃபேமிலி மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கூட இருக்கக்கூடிய தன்மை, ஐ லவ் யூ அப்படின்னு இருந்துட்டுருக்கும். மீதியெல்லாம் எண்டு எண்டு எண்டுன்னு வருமா. அதனால் யாருக்கிட்டையும் எப்போவுமே பெரியவங்களுடைய கன்சர்ன் இருந்திருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிக்கணும், செயல்படுத்திக்கணும். அதே சமயத்தில் பிறர் இதை சொல்கிறான்னு டக்குன்னு அதை அப்படியே நம்ம வந்து கேட்டவும் கூடாது. கெட்ட வழி எது நல்ல வழி எதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, எங்கேனும் வெளியில் போயிட்டு வர்றது, சினிமா பார்க்கறது, புது இடத்துக்கு போகிறது, புது ஹோட்டலில் போய் புது ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவா, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கோம், ஃபினான்ஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஃபேன்சி ஷாப் நடத்திட்டு இருக்கவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வைண்டிங் ஸ்பின்னிங் மில்லு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அதில் வந்து மேனேஜராக இருந்துட்டு இருக்கவங்க, அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இன்னொருத்தரை கலக்கவும் கூடாது, இன்னொருத்தருடைய ஃபேமிலி ப்ராப்ளத்தில் நீங்களை கலந்துக்கவும் கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி நண்பர்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி வேணால் பாருங்களேன், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருப்பா. ஏன் சார் நடக்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துதா அதவே பார்த்துட்டேன் அப்படி இங்கே இங்கேயும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா இன்றைக்கி நிறைய விஷயங்களே நடத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி சிஇஓவாக இருந்துட்டு இருக்காங்க, ஜென்ரல் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்துக்கு தலைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேர் ஹவுஸ் நடத்திட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாக் த டோர் மாதிரி உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதன் மூலமாக திருப்தி அளிக்கக்கூடிய அற்புதமான தினம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெசேஜிங் பண்ணுறதுல, ஃபோன் பேசுறதுல, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரும். பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அதற்கு மீறின ஊதியங்களும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையில் மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. கணவன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவி கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது. உற்றார் உடனர் அம்மாவுக்கு அம்மா அப்பாவை பற்றி சொந்த பந்தங்கிட்ட விட்டு கொடுத்துருக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவர்களை பற்றி அவர்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சண்டே சச்சரவு ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் போயிடும், அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு சிலருடைய அட்வைஸை நம்ம தானாகவே எடுத்துப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பரஸ்பரமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். தங்கம் வெள்ளி நகை ஆபரணங்கள் போட்டுட்டு வெளியில் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருள் போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு, அப்பா போச்சு, அம்மா போச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. சார் என் ராசிக்கு எப்படி சார் இருக்குது, இவ்வளோ தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார், அப்படி கிடையாது. யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப கவனமாக இருக்கும். திடீர் விஷயங்களை எப்பவுமே செய்யாதீங்க. அவசரப்பட்டு யாராவது உங்களை உந்துதனானாங்கன்னா அதில் பெருசாக தலையிடாதீங்க. நிறைய படிச்சுன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலைவாய்ப்பு தடுமாற்றமாக இருக்கிறவங்க அதில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடம்பு சம்பந்தமான உபாதை இருக்கும்போது அதுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறோம். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட், தென் இட் வில் ஹீல் யூ. ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகும். பலவிதமான ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட்டை மட்டும் போட்டால் போதும், இதெல்லாம் தானாகவே சரியாகும்னு சொல்லுவாங்க. எஸ் நீங்கள் உங்கள் பாடி உங்களுக்கு அது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு தான் அந்த ரெஸ்ட் போட சொல்கிறாங்க. தனுசு ராசி நேயர்கள் அவசரப்பட வேண்டாம். நான் இல்லாமல் எப்படி இது நடக்கிறது அப்படின்னு துடிக்கல வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜெயிச்சு வந்துடுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கதை ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, லைட் மேனாக இருந்துருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கவங்க, வெளிநாடு வெளியூர் வெளிநாடை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கோம், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பணம் போட்டேன் என்ன நடக்குதோ தெரியலன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாகும். நல்ல சில மாற்றங்கள் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஏமாத்துறவர்கள் நிறையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏமாறுறதுக்கு நம்ம நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய நாலேஜ் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரியும், ஐ எம் வாட்சிங் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எதுலேயும் நாம் ஏமாற மாட்டோம். மகரராசி அன்பர்களுக்கு பெரியவங்க சொல்கிறதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி காஸ்மெட்டிக் சம்மந்தமான விற்பனையில் தயாரிப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம் ஸ்டோன் விற்பனை, யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்திருக்கோம், கோயில் அர்ச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், அட்வொகேட் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா அதை சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. கும்பராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான, சில நேரங்களில் சில ஜோக் சொல்லுவோம், மற்றவா அதில் சிரிக்க மாட்டான், நமக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம், மற்றவாளுக்கு சிரிப்பு மாதிரி தெரியும், என்னடாது நான் ஒன்று நினச்சா இவா ஒன்று நினைக்கிறேன், இவா ஒன்று நினச்சா சரி இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பேன். நிறையா விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது ஹிட் ஆகிறது, எதிர்பார்த்தது ஹிட் ஆகாது, எதிர்பார்க்காத டப்ப டப்ப டப்பட்னு ஹிட் ஆகும். இது சினிமா லைன்லையும் சரி, அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருந்துட்டு இருக்கவாலும் சரி, பிஸ்னஸ் லைனில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரபல்யம் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மன கசப்பு கத்திரும், சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை மற்றவர்களை சேர்த்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. ஒரு காரியம் முடியாமல் பேசவே பேசாதீங்க, அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது நல்லது. கார்பெண்டிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஃபர்னிச்சர் ஷோரூம் நடத்திட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் யாட்டியும் இரவல் கொடுக்கறது, ஒரு பொருளை இரவல் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதையும் கடந்து போகணும்னு நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வண்டி வாகனத்தில் சாகசங்கள் ஆகாது. அதே சமயத்துல ஒரு விஷயத்துல நம்ம வந்து பிறர்கிட்ட எதுனா ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பண விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். கொடுக்கும் குறித்த நேரத்தில் குறித்த பணத்தை சரியாக கொடுக்கறது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயத்துல அப்பாத்துக்கலாம் அப்புறம் அப்படியெல்லாம் ஓடாதீங்க, முழு முயற்சியில் ஈடுபடுங்க, நல்ல பலன்கள் தேடி வரும் கூடி வரும். இன்றைய தினத்துல உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியத்துவம், தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். பண விவகாரங்களில் கவனம் தேவை. வாகனத்தில் வேகமாக ஓட்டப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க, கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். பிறர் உங்களை பழிக்கிறா கிண்டல் பண்ணுறா கேள்வி பண்ணுறா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், மிகப்பெரிய லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் சுக்கரன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து
0: இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்த தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் முயற்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரூடாக இணைந்து கொள்வோர்கள் 06 50 07 74 27 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவேச்சேரி வர்த்தகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறவரி திணைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று அந்த அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியிருக்கிறார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்றாகும். உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிலவும் சவால்களுக்கான நவீன பதிலளிப்பதே இந்த முறை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் தொனிப்பொருளாகும். போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். வவனியா லக்சபானா வீதி கண்மையில் 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சா போதைப்பொருளை கடத்தி சென்ற ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வவனியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார் நாயக்கா குமாரதுங்க பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாளர்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியல் சட்டத்துக்குள் தான் அடுத்த அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இலங்கையின் தாதியர் பணியாளர்களை வலுப்படுத்தும் நீண்டகால உத்தியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்கள் ஊடாக சேவையில் இணைத்துக் கொள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கிறார். பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2.5 மில்லியன் டாலர் மத்திய திரைசேரி பண கொள்ளைக்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்க வேண்டியதில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதிக்குழு முன்னிலையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹாக்கிம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கொலன்னாவ பகுதியில் 624 வீடமைப்பு அலகுகளை கொண்ட 12 மாடி வீடமைப்பு வளாகத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருப்பதாக நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. ஒரு வாரத்துக்குள் 16,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்யப்படும் என்று தேசிய உரச் செயலகம் தெரிவித்துள்ளது. கரகட்டா என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான நதுன் சிந்தக விக்ரமரட்னாவின் மனைவியிடமிருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நீதியமைச்சரின் மகன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் மற்றும் மற்றொருவர் ஆகிய மூவரையும் எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணர் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பிரதான சந்தனபருக்கு உதவிய மற்றும் ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் குண்டசாலை காவல்துறை பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் சுமார் 190 பில்லியன் ரூபாய் பணத்தை நாட்டிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நபரை ஜூலை 9ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
மலேசியாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கேகல் பத்ர பத்மி இந்த பாதாள உலக குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா என்பவர் நேற்றிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறார். நெடுந்தீவு வெள்ளை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்த முயன்றதாக சந்தேகப்படும் வெளிநாட்டு சிகரெட்டுகள், கிருமி நாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொருட்களை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். மாது ஆற்றில் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருவர் மீது முதலையொன்று திடீரென தாக்கியதில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். தங்கல மாத்திரை பிரதான வீதியின் தலல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜப்ரகமுவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களும் அத்துடன் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவல்லியா மாவட்டங்களிலும் அடிக்கடி இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. டெங்கு நோயாளர்களை அனுமதிப்பதற்காக வைத்தியசாலைகளில் உள்ள ஏனைய விடுதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கே தெரிவித்திருக்கிறார். 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தரப்பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஒன்லைன் முறைமையூடாக பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி செல்லும் பாத யாத்திரை குழுவினருடன் கடந்த 35 நாட்களாக பயணித்து வரும் சுப்பிரமணியன் என பெயரிடப்பட்ட நாய் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வடமராட்சியின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான ஏ திருச்செல்வம் கடந்த 5 சுயநோமுற்ற நிலையில் நேற்று மாலை 6 தனது 74 வயதில் புலோலி புற்றலையில் உள்ள இல்லத்தில் காலமானார். இந்திய செய்திகளில் இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்த வேலுமணி உள்ளிட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட செயலர் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை. சட்டத்தை அணுக அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதுதான் சமத்துவத்துக்கான முதல் படி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். கேரளத்தைச் சேர்ந்த சிஎம்ஆர்எல் சுரங்க நிறுவனம் மற்றும் தனது தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்புடைய பண முறைகேடு வழக்கில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் விசாரணையை மேற்கொண்டார்கள். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜி ஜோனம் வலியுறுத்துகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை 1 அரசின் உத்தரவை மீறி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மருத்துவ நிறுவனங்களின் சில நடைமுறை மீறல்களுக்கான குற்றவியல் தண்டனைகளுக்கு பதிலாக நிர்வாக ரீதியான தீர்வு காணும் வகையில் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் முறைப்படுத்தல் சட்ட திருத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. பிரிட்டனுடனான முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்திய விவசாயிகள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், மீனவர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கலைஞர்கள் செழிப்பாக வாழ வழிவகை செய்யும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்டை நாடான பூட்டான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 5வது தவணையாக 250 ரூபாயை அந்த நாட்டுக்கு இந்தியா வழங்கியிருக்கிறது. இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான சிசில்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக நாளை செல்லுகிறார். அந்த நாட்டின் தேசிய தின பொன்விழாவிலும் அவர் பங்கேற்றுக் கொள்கிறார். இந்தியாவுக்கு சென்றிருந்த போது தலைநகர் டெல்லியில் தன்னை வரவேற்க ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் குறித்து இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி நினைவு கூர்ந்திருக்கிறார்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சந்தித்து பேசியுள்ளார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடைபெற்றுள்ள இந்த சந்திப்பு முக்கியம் பெற்றுள்ளது. தார் விலை உயர்வு காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமான இரவு நேரத்தில் ஒரு ஆணிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தையை சந்தேகிக்க முடியாதென்றும் அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாதென்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் முறைகேடு நடந்த விசாரணையில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். கடவுச்சீட்டு விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியிருக்கிறது. சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,5760 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 13,220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் கோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும் என்று பாகிஸ்தான் நேற்று தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்களால் அரச ஊழியர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்ந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை முன்பு 32 இருந்தது. 900 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். ஜப்பானில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தலைநகர் பாரிஸில் பொது இடங்களில் மதுபான மருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆகமோசமான சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவாக குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை. அது சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்கள் விற்று தீர்ந்துவிட்டன. பிரான்சில் வீசும் அனல் காற்றில் மில்லியன் கணக்கானோர் வெந்து தணிகின்றனர். பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் மீண்டும் பக்கிங்காம் அரண்மனையில் குடியேறப் போவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பக்கிங்காம் அரண்மனையில் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும். அதன் பின்னர் மன்னர் சார்ல்ஸ் அங்கு வசிக்கப் போவதில்லை என்று அரண்மனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மலேசியாவில் டுரியான் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்பட்ட பழங்களும் உள்நாட்டு சந்தைக்கு வந்ததால் டுரியான் விலை திடீரென வெகுவாக குறைந்துவிட்டது. உலகில் ஆக சப்தமாக அலறுபவர் யார் தெரியுமா? அவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோசப் மெக்டல் பெடப். 58 வயது ஜோசப் குளிர்சாதனத்தை சுத்தம் செய்யும் ஊழியர். அவர் 122.4 டெசிபல் அளவுக்கு அலறி கினஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறார். அது ஏறத்தாழ ஜெட் விமானம் புறப்படும் போது ஏற்படும் சத்தத்துக்கு நிகரானது என்று தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் 300க்கும் அதிகமான பாம்புகளை வளர்த்த ஒருவருக்கு சிறைத்தன்மை சீனாவில் விதிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லை, பண நெருக்கடி, பசி. சீனாவின் ஜியாங்சு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உணவு விநியோக சேவை மூலம் உணவு வாங்கினார். அதில் ஒரு சிறிய குறிப்பும் சேர்த்திருந்தார். அவர் அண்மையில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவரின் பசியை தீர்க்க உணவில் சோற்றை கொஞ்சம் அதிகம் சேர்க்கவும் கேட்டிருந்தார். உணவை பெற்ற போது அவருக்கு இன்ப அதிர்ச்சி. அவர் கேட்டது போல் அதிக சோறு கிடைத்தது. அதோடு அந்த நிறுவனத்தில் அவருக்கு வேலையும் கிடைத்திருக்கிறது. நைஜீரியாவில் ஒரு திருமணம். இரட்டை சகோதரிகள் இரட்டை சகோதரர்களை மணந்திருக்கிறார்கள். பேரிலும் ஒற்றுமை இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23வது ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியுள்ளது. மகளிர் டி20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி முதலணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது.
சாதிக்க வயது தடையல்ல, வயது என்பது நம்பர் தான் என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார் செரீனா வில்லியம்ஸ். இரு குழந்தைகளுக்கு தாயான இவர் 44 வயதில் மீண்டும் விம்பிள்டன் ஒற்றையர் பிரிவில் களமிறங்க இருக்கிறார். பிஃபா உலகக்கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற ஈ பிரிவுக்கான தனது இறுதி ஆட்டத்தில் எக்குவாடர் அணி பின்தங்கிய எல்லையிலிருந்து மீண்டு வந்து ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மெக்சிகோவுக்கு எதிரான போட்டியில் 5-3 என்ற கோல் கணக்கில் தோல்வியுற்றதால் கால்பந்து உலகக்கோப்பையிலிருந்து செக் குடியரசு அணி வெளியேறியிருக்கிறது. சியாட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில் பொஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா அணி கத்தாரை 3-1 என்று வீழ்த்தியது. இதனால் கத்தார் அணி உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறிவிட்டது. இந்த உலகக்கோப்பையிலிருந்து துருக்கி, ஹைட்டி, துனிசியா, ஜோர்டான், பனாமா ஆகிய 5 அணிகள் உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியிருந்தன. மியாமி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 5 முறை உலக சாம்பியனான பிரேசில் நொக் அவுட் சுற்றுக்கு முன்னேற போட்டியின் வரலாற்றிலே முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவும் அந்த சுற்றுக்கு வந்திருக்கிறது. அர்ஜென்டினா அணி கேப்டன் லியனல் மெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது 39வது பிறந்த நாளை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.63 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.63 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.10 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.68 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில். இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விளத்தினர். சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விமானமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாத இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 9:14. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் விமர்சையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை வழங்குகின்றார்கள் சுய சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலுக்காக வந்திருக்கும் முதலாவது நீரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். உங்களுக்கும் காலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
7: என்ன
6: பாடல்?
7: காதல் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன்.
6: இந்த வகையிலயும் இந்த பாட்டு கேக்குற அளவுக்கு நீங்க நல்ல உசாரா இருக்கிறீங்கன்ற சந்தோஷம். சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: டேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், ஜெயமலிருந்து கணேஷ் கேட்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்களும் எப்படி?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: அப்படி இருக்கிற வெதர்
0: உங்களோட நாடு மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு.
1: மழை பெய்யுது
0: பாடலே தருகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், ஜெர்மனியிலிருந்து கணேஷ் அவர்கள் இணைந்திருந்து விரும்பி கேட்ட அந்த பாடல் தெய்வ பலம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பொன்னண்டலோடு. காலை பொன்னண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் சீமா, ஜெயமலையிலிருந்து புங்கியோர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: காலநிலை சரியில்லை, கவனமாக போவோம்.
0: கூடுதான்னு தெரியாது.
1: நான் வந்து ஜெயமா முள்ளும் மலரும் திரைப்படத்துல இருந்து செந்தாளம் பூ வந்தாருந்த என் மீது மோது அம்மா அந்த பாடலை கேட்க விரும்புறேன் ஜெயமா.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு. ஆமாம், பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்க நீங்கள் தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம். நாங்கள் ஒலிபரப்புகின்றோம். நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தனைக்கு. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் கருப்பு நிலா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:41. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை பொந்தண்டலுக்கு நித்தமும் அரசணி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சுய சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: என்னென்றால் மாணவன் படத்துல இருந்து இந்த விசில் அடி இந்த பாட்டே கமலாதன் இந்த பாட்டுக்கு மட்டும்தான் பாடுறாரு ஒரு அழகு. அப்ப அந்த பாட்டு பின்னாக்கா கேட்போம் பண்ணுவோம், ஞாபகம் வந்தது நான் கேட்போம் பண்ணிட்டேன்.
0: ஆமா சார், நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமா, மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மாணவன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா, மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. மிக்கி

0: நீங்கள் நினைத்திருப்பது காலை பொந்தண்டலோடு. காலை பொந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கங்க அம்மா.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோங்க அம்மா. நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் இன்று கேட்கிற பாடல் தேனும் பாலுமண்ட படத்துல இருந்து, மஞ்சளும் தந்தான் மலர்கள் தந்தான்.
0: ஆமாம்,
1: இந்த பாட்டு கேட்கப்படுறேன்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கங்க அம்மா.
0: நன்றி, நன்றி. இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு. ஆமாம், கமலவணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் தேனும் பாலும் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக நீர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பக்திமயமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் தேமா பொண்டிலேந்து பிபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் ஹேமா கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, பி சுசீலா அம்மையார் பாட, நடிகர் திலகம் சாவித்திரி கணேசன் நடித்திருக்கும் இந்த பாடல் என்னுயிர் தோடி கேளிறு செய்தி என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு அவன் பிபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கர்ணன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. இந்த அந்த வகையில் இந்த காலை பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக வாய்ப்பரோடாக வந்திருப்பவர். வணக்கம்.
1: இன்னையிலிருந்து
0: கொஞ்சம் குறையும் என்ற நம்பிக்கை.
1: எங்களுக்கு 38, நாளைக்கு 39, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை கொஞ்சம் நப்பு 30.
0: நாலஞ்சு நாள் நின்றா உடனே குறையும். இந்த முறைதான் வந்து இப்படி தொடர்ந்து இருக்கு. ஏற்கனவே அந்த நாடு பெரிய சிக்கல் இருக்கு. இனி அதை மீட்டெடுக்கிறதுன்றது இப்போதைக்கு
1: கட்டடங்கள் அப்படி அடுக்கடுக்க அந்த விழுந்து கிடக்கிறத பாக்கவே இன்னும் பெரிய யோசனை. ஓகே, நன்றி, வணக்கங்க.
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். நன்றி. ஆமாம், பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது.

வளைத்து தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறம் இணைந்திருந்த காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டலுக்கு நித்தமும் அனுசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நிறம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வாரி செலுத்தினர் அடையாள இலக்கம் பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று வியாழக்கிழமை அந்த அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் என்றாகும். உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சினைகளுக்கு மத்தியில் நிலவும் சவால்களுக்கான நவீன பதில் அளிப்பதே இந்த முறை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் துணைப்பொருளாகும். வவுனியா லக்சபான வீதிக்கு அண்மையில் 21 கிலோகிராம் கேரள கஞ்சா போதைப்பொருளை கடத்திச் சென்ற ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியல் சங்கடத்திற்குள் தான் அடுத்த அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய 2.5 மில்லியன் டாலர் மத்திய திரைசேரி பண கொள்கைக்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்க வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதிக்குழு முன்னிலையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகள் மற்றும் தொழில்முறை சார்ந்த பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் July 1 முதல் அமல்படுத்துமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. ஹரகட்டா என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான நதுன் சீந்தக்க விக்ரமரத்னவின் மனைவியிடமிருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நீதியமைச்சரின் மகன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் மற்றும் மற்றொருவர் ஆகிய மூவரை எதிர்வரும் July 3 வரை விளக்குமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போத்ரகம உத்தரவிட்டார். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் சுமார் 190 பில்லியன் ரூபாய் பணத்தை நாட்டிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நபரை July 9 வரை விளக்குமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு வெள்ளை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்த முயன்றதாக சந்திக்கப்படும் வெளிநாட்டு சேரட்டுகள், கிருமிநாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொருட்களை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். தங்கல்ல மாத்திரை பிரதான வீதியில் தரல் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். டெங்கு நோயாளர்களை அனுமதிப்பதற்காக வைத்தியசாலைகளில் உள்ள ஏனைய விடுதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜே சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கி செல்லும் பாத யாத்திரை குழுவினருடன் கடந்த 35 நாட்களாக பயணித்து வரும் சுப்பிரமணியம் என பெயரிடப்பட்ட நாய் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேஸ் பொருளாக மாறியுள்ளது. வடமராட்சி மூத்த பத்திரிகையாளர் ஒருவரான ANS திருச்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளாக சுயநமுற்ற நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் தனது 74வது வயதில் புலோலி புற்றலையில் உள்ள இல்லத்தில் காலமானார். செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் 1 பவுன் 3,48,700 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,587 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவளித்த வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட செயலர் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதுரை, தூத்துக்குடி, நெல்லை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டிருந்தது. சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக விடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது. கேரளத்தைச் சேர்ந்த சிஎம்ஆர்எல் சுரங்க நிறுவனம் மற்றும் தனது தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்புடைய பண முறைகேடு வழக்கில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவ நிறுவனங்களின் சில நடைமுறை மீறல்களுக்கான குற்றவியல் தண்டனைகளுக்கு பதிலாக நிர்வாக ரீதியான தீர்வு காணும் வகையில் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் முறைப்படுத்தல் சட்டத்திருத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செசல்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக நாளை செல்ல இருக்கிறார். அந்த நாட்டின் தேசிய தின பொன் விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சந்தித்து பேசினார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமாக இரவு நேரத்தில் ஒரு ஆணிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தையை சந்தேகிக்க முடியாது என்றும் அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாது என்றும் டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு முன் விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை 14 பிறகு ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. தொடரும் உலகச் செய்திகள். கோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும் என்று பாகிஸ்தான் நேற்று தெரிவித்துள்ளது. வெனிசுவேலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்வடைந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை 132 இருந்தது. பிரான்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தலைநகர் பாரிஸில் பொது இடங்களில் மதுபான மருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை 37 செல்சியஸுக்கு மேல் பதிவாகியது. நெதர்லாந்தின் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமான சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவாக குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை. அது சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்கள் விட்டு தீர்ந்துள்ளது. நாட்டில் வீசும் அனல் காற்றில் மில்லியன் கணக்கானோர் வெந்து தணிகின்றனர். மலேசியாவில் துரியன் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்பட்ட பழங்களும் உள்நாட்டு சந்தைக்கு வந்ததால் துரியன் விலை திடீரென வெகுவாக குறைந்துள்ளது. வீட்டில் 300 அதிகமான பாம்புகளை வளர்த்த ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் ஒரு திருமணம் இரட்டை சகோதரர்களை மணந்துள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23 ஆட்டத்தில் இந்தியா 5 வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. குரூப் பிரிவில் 4 போட்டிகளில் தோல்வியை காணாமல் முன்னேறியுள்ளது. பிஃபா உலகக்கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற இ பிரிவுக்கான தனது இறுதி ஆட்டத்தில் ஈக்வடோர் அணி பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வந்து ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. சியாட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில்
போஸ்னியா மற்றும் ஹெச்ஓவினா அணி கட்டாரை 3-1 என வீழ்த்தியது. இதனால் கட்டார் அணி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது. அர்ஜென்டினா அணி கேப்டன் லியோனாஸ் மெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது 39வது பிறந்த நாளை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினார். நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்கினார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68% இந்திய பெறுமதியில் 107.63% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.45% இந்திய பெறுமதியில் 94.63% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.97% இந்திய பெறுமதியில் 117.10% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05% இந்திய பெறுமதியில் 124.91% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05% இந்திய பெறுமதியில் 66.68% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிள்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, கார்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mendy Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு, தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேரம் சரியாக 10:17. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. வெள்ளிமலர், வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 மணி வரை இடம் வருகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ்ஒலி. தமிழ்ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மாய் அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் இறைவன் ஆசியுடன் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். சூரிய பகவான் நிறைந்த ஆசியோட எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: ஆமாம், இப்போ நல்ல வடிவா காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கு. எல்லாரெல்லாம்
1: நிச்சயமா ஏதோ ஆண்டவன் செயல் பஞ்சபூதங்கள் தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அதை பற்றிய பொதுவான சிந்தனை சொல்லலாம் இருக்கேன். நேரடியாக நினைவோமா?
0: ஆமாம் ஆமாம்.
1: தெளிவாக இருக்கின்றது. அனைத்து
0: தெளிவாக இருக்கிறது.
1: காலையான இறை இறைச்சல் ஒன்று தெரியுது.
0: நீங்க இப்ப கேட்ட பிறகுதான் கொஞ்சம் சரியா? கொஞ்சம் விக்கி வருது. என்ன நீங்க நிக்கிற இடம் வந்து இதா இருக்கா?
1: இல்ல இல்ல, நான் இன்று வீட்டுலன்னு நிக்கிறேன். வேலையெல்லாம்
0: இப்ப நீங்க கேக்குற தெளிவா இருக்கு. நீங்க அந்த கேட்ட உடனே கொஞ்சம் குறைஞ்சது. சரி, இப்ப இணைந்து கொள்ளுங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே. அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த டிஆர்டி அன்பு நேயர்களே, அன்புக்குரிய சேமா அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான நல்லாசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய தினம் நல்ல சிந்தனை செய்வதற்கு உடல் அனைத்து மக்களையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய கண்ட மண்டலில் அனைத்து நாடுகளிலும் தற்கால சூழ்நிலையிலே நல்ல சிந்தனைகளிலிருந்து எழக்கூடிய மன உள ரீதியாக அனைவரும் அதி உஷ்ண வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே செய்யக்கூடிய வேலைப்படுக்களோ வேலைகளோ அல்லது தொழில்களோ கிரியைகளோ பூசைகளோ நாளாந்த தினசரி நமது நிர்வாகங்களையோ கொண்டிருக்க முடியாத சூழ்நிலையில் உஷ்ணம் தாக்கி கொண்டிருக்கின்றது. அதிக குளிரை கூடி நாங்கள் சமாளித்து கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உஷ்ணம் என்பது அனைவரையும் பாதித்து கொண்டிருக்கின்றது என்று கூறி பொதுவாக இந்த பஞ்சபூதங்கள் இறை உணர்வு உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கையற்றவர்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பங்களிலே ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சக்தி ஒன்று நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அனைத்து மத ரீதியாகவும் அனைத்து கும்பிடுகின்றவர்கள் மதமாக்கமாகவும் ஏதோ ஒன்று நம்மை பிரபஞ்சங்களிலே நம்மை நடைமுறைக்கு கொண்டு செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. உஷ்ணம் என்பது வெக்கை, வெப்பம், தாங்க முடியாத சூரிய வெளிச்சம், அதி உஷ்ணத்திலே வருகின்ற இந்த வெப்பநிலையின் அளவு கோளிலே எல்லை தாண்டி நாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தருகின்றது என்றால் அது பஞ்சபூதங்களில் ஒரு தெய்வம். நமக்கெல்லாம் இருக்கின்ற இந்த பூதங்களிலே நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இவையெல்லாம் நமக்கு முக்கியமான அம்சங்களை தருகின்றன. இதே நேரத்தில் இந்த வெயிலும் வெளிச்சமும் இல்லை என்றால், சூரிய ஒளி இல்லை என்றால் வாழ்விலே ஒரு முக்கியமான அம்சம் இல்லை, வாழ்வியல் தாக்கம் கூட. இதைத்தான் நாங்கள் இந்த நேரங்களில் சிந்திக்க வேண்டும். நீர், கடல் கொந்தளிப்பு, கடலிலே ஏற்படுகின்ற இந்த அதி உஷ்ணத்தினால்தான் கடலை நாடுகின்றார்கள். உஷ்ணத்தின் வெப்பங்களை தணிப்பதற்காக பயிற்சி உள்ளவர்கள், பயிற்சி அற்றவர்கள், நீச்சல் தெரிந்தவர்கள், நீச்சல் தெரியாதவர்கள் இருந்து நாம் நாடுகின்ற சந்தர்ப்பம் என்ன? இந்த வெயில், உஷ்ணம். குளிர்காலத்தில் அதிகம் போக மாட்டார்கள். நண்பர்களோ குடும்ப உறவுகளோ சேர்ந்து போக மாட்டார்கள். எங்கிருந்து நம்மை இந்த பிரபஞ்சங்கள் ஆட்டிக்கொண்டிருக்கின்றன? செய்திகளை கேள்விப்படுகின்றோம். பரிணாமத்திலே பஞ்சபூதங்களின் தாக்கங்களை உணர்கின்றோம். வெனிசுலாவிலே ஏற்பட்ட நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சியிலே ஏகப்பட்ட சேதங்கள், அங்கே ஏற்பட்ட உயிர் சேதங்களின் எண்ணிக்கை இன்னும் அறிய முடியாதே வருகின்ற இந்த ஊடகங்கள் வாராகின்ற செய்திகள், அரைவாசி ஒரு விதமற்ற செய்திகள் இவையெல்லாம் நம்மை ஒரு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. நெருப்பு, காற்று, அதிகப்படியான காற்று இல்லை சுவாசிப்பதற்கு, வேகமான காற்று ஆபத்து தருகின்றது, குறைந்த காற்று இல்லை என்றால் ஆக்சிஜன் பிராணவாயு இல்லாமல் துடிக்கின்றோம். கடலை நாடுகின்ற பொழுது ஏற்பட்ட கடலின் தாக்கத்திலே அழிவுகள், உயிர் சேதங்கள், 40-50 பேர் மற்ற செய்திகளை பார்க்கின்றோம். பிரபஞ்சங்களிலே இயற்கையின் தீர்ப்புகளே இன மத சாதி பாகுபாடின்றி அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பிரபஞ்சங்களின் வடிவங்கள் காற்று, நீர், நிலம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் தருகின்ற தாக்கங்கள் தான் இப்பொழுது கடவுள் சிந்தனையை கூடுதலாக நாங்கள் பாடுகின்றோம். உதாரணமாக நாம் இந்த உஷ்ண வெப்பநிலையிலே வெப்ப நிலையங்கள் நாங்கள் அனுபவத்திலே நேற்று கூடி பார்த்திருந்தேன். தாங்க முடியாத உஷ்ணம் வெப்பங்களை நாடுகின்ற பொழுது தொழில்நுட்ப சாதனங்கள் ஊடாக வருகின்ற மின் அழுத்திகள், மின் விசிறிகள், மின் குளிர் சாதனங்களை தேடி அலைகின்ற பொழுது அனைத்து மக்களும் படுகின்ற துன்பங்களை நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இறையின் தீர்ப்பு என்பதை உணர முடிகின்றது. பலதரப்பட்ட ஆண்டுகள் கிட்டத்தட்ட நமது புலம்பெயர் மண்ணிலே 30-35 ஆண்டுகள் இந்த வெப்பநிலை தாண்டி இப்பொழுது கூடுதலாக வந்திருக்கின்றது என்று பலரும் கதைத்துக் கொள்கின்றார்கள். எனவேதான் இன்றைய சிந்தனையிலே நாம் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், பஞ்சபூதங்களை நாம் மறைக்க வேண்டும்,

ஆமாம், அவருடைய இணைப்பை வந்து இணைத்து கொள்ள முடியவில்லை. இரண்டால் எங்களுடைய பக்கத்தில் தான் வந்தேன். அந்த நம்பர் வந்து வேலை செய்யல, அந்த இணைப்பு வந்து இணைத்து கொள்ள முடியாத ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. சார், நாங்கள் தொடர்ந்து மற்ற இணைப்பின் ஊடாக அவரை இணைத்துக் கொள்வோம்.

0: ஆமாம் ஐயாவை மீண்டும் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா.
1: நன்றி.
0: அந்த இணைப்பு வந்து கொஞ்சம் சிக்கல் ஒடுக்கிறது.
1: சரி, அதற்கும் உஷ்ணத்தின் தொடர்வோம். எனவே அன்பான உறவுகளே, இன்று தொழில்நுட்பமும் கோளாறுகள், சற்று இணைப்புகள் குழப்ப நிலையில் இருக்கின்றபடியினால் அன்பு ஊடக உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஆசிகளை கூறி இந்த பஞ்சபூதங்களின் தாண்டவங்களிலே நாங்கள் விலகிக் கொள்வதற்காக ஆன்மீகத்திலே ஆலய வழிபாட்டு சின்னங்கள் ஆலயங்களை ஒரு பக்கம் நாங்கள் மனதிலே நினைத்து கொண்டு நாங்கள் பஞ்சபூதங்களை பொறுமையாக அமைதியாக கும்பிட்டுக் கொள்வோம். பஞ்சபூதங்களுக்குரிய நிறைவான கடன்களை மேற்கொள்வோம். பஞ்சபூதங்களுக்குரிய வழிபாட்டு முறைமைகளில் இருக்கின்ற தேவார மந்திரங்களை பிரயோகித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டி, இன்று இந்த தொழில்நுட்பங்களும் காலநிலைகளும் சரியில்லாதபடியினாலே அன்பான உறவுகளே, உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது, நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பஞ்சபூதங்கள் நமக்கு ஒரு தெய்வம். முன்னோர்கள் கும்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சிலைகள், உருவங்கள், பணங்கள் எல்லாம் வர முதல் கும்பிட்டது இயற்கையிலே தான் நிறைந்த முன்னோர்கள். எனவே இந்த சூரிய பகவானுக்குரிய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு நமது வெப்பங்களை குறைத்து நாம் வாழ்வதற்கு வழிவகுக்குமாறு அன்பாக வேண்டி, உங்கள் ஊடகத்தின் இணைப்புகள் ஏற்பட்ட கோளர்களுக்கு நாங்கள் அதாவது ஊடகத்தின் ஊடாக மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கும் நன்றி கூறி, அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமாவுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறி, அடுத்த சுக்கரவாரத்திலே நாங்கள் சந்திப்போம் என்று வேண்டி ஆசி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கேமா அவர்களே.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அணிந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசுரி சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் மிக அழகாக அந்த சிறப்பு நச்சிந்தனையை எடுத்து சென்றிருந்தார். அதனிடையில் எங்களுடைய தொடர்பு வந்து சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. அதற்காக வருந்தி கொண்டு நாங்கள் தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கங்க மேம், பத்மநாள நிறம்.
0: ஆமாம், உங்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆமாம், அதே நன்று தெரியல, சில உழவுக்கு அதிகரிப்பால் அப்படி இருந்ததோ தெரியல, பார்ப்போம்.
2: நன்றி. சிச்சம்பரம் பித்தாபரை சூடி பெருமானே அருளாய் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை பித்தா.

எதிரில் போவனாயனை புயல் வனக்கருளி பொன்னடும் சிவிகையாந்த மேகநாயகனை மிக விரும்பு

குளனொலி யாழொலி கூட்டொலி ஏத்தொலி எங்கும் குழாம் தெரியும் விளவொலி விண்ணளவும் சென்று விண்ணி மிகுதிருவாரூரில் மழவிடையாற்று

அடிவளர் சரிமா சடைமுடி மன்றுள்ளாரைமன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதுநலன்னு.

கொடிய வினை கொடும் அபயமெடுகுழல் அபியாயோ திமிரல் கடல் உலகம் உறிவட திசைகள் பொடிபட வரு சூர சிகரமுடியுடல் புவியில் விழ உயிர் திரைகள்

0: சிறுச்சிதம்பரம், நன்றி வணக்கங்கேவா.
1: நன்றி, நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதே டிஆடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, திருமதி சுந்தர்லிங்கம்.
1: ஆமாம், உங்களை
2: நலமாக இருக்கிறீங்க?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: ஆமாம், நன்றி. அழகான பழனி மலை யாண்டவா, உன்னை அனு தினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை யாண்டவா, உன்னை அனு தினமும் பாட வந்தேன் வேலவா. பள்ளி

சுகாம் வெள்ளத்திரி நிறும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தி தோன்றுமே, வள்ளி மயிலறிவேலன் வருவதை உள்ளம் காணுமே, வெள்ளத்திரி நிறும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தி தோன்றும்.

நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய், புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா, முருகா முருகா முருகா முருகா அழ

0: இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்னை அபிராமி உபாசையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக முதல் நீண்ட நேரம் புங்கையூர் ராஜா அவர்கள் காத்திருந்து அவருடைய இணைப்பை தான் ஐயாவுக்கு கொடுத்திருந்தேன். புங்கையூர் ராஜா இணைந்து கொள்ளுங்கள் முடிந்தால். சரி, தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, நான் லண்டோ மனோ. நலம்தான்,
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
2: உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரிசோட்டமன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரிசோற்றமன்பு

நடுங்களே உள்ள அங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரிசோற்றமல் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ

எங்கள் புரி சோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரிசோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அன்று பாரக போர் தொடுக்க தங்கை கொடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அன்று பாரக போர் தொடுக்க தங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாம், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரிசோற்றமன் புகழ்.

0: பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரிசோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

0: நீங்கள் நினைத்திருப்பது வெள்ளிமலரோடு. வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்கள்
1: நலமாயிருக்கும்.

கும்பல நடராஜா செழுமை நாதனே பரமேச. எங்கும் ஒளிமை விளங்குவே அருள் தாராய் தில்லை அம்பல நடராஜா செழுமை நாத

வெளிமையகல வரந்தாவா பழம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா கெழும

அலையலங்கார பாண்டிய ராணி மேசா மலைவாசா மங்கா மதியானவா இல்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா

0: சம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேச நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கதைக்கிறேன்.
1: ஆமா, உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
2: அருணாட்சி வேண்டும் அம்மா.

0: ஹலோ.
1: ஆமாம், நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்க. தொடர்ந்து வெளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
0: வணக்கம்.

0: சிங்கே அண்டங்களும் அம்மை நாச்சி மங்களமாருள்வாய் மதுரகியரசி. சிங்கனை சோடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பார்வை. சிங்கனை சோடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பார்வை. திருமண கோலம் திகழ்ந்திடும் போவை மங்களமருள்வாள் மதுரகியரசே. சங்க தமிழ் போல் தனித்தவள் பக்தியே தமிழின் சுவை போல் இனித்தவள் சக்தி. சங்க தமிழ் போல் தனித்தவள் பக்தியே தமிழின் சுவைபோல் இனிப்பவள் சக்தி. குங்குமம் தோறுமாமல் குலமகள் சக்தி. குங்குமம் தோறுமாமல் குலமகள் சக்தி. கும்பிட்டு நினைப்பது கொடுப்பமல் சக்தி. மங்களமருள்வாள் மதுரகியரசி. தாமரி போன்ற தலைநகர் நடுவே தாமரை குலத்தை தாண்டவள் சக்தி. தாமரி போன்ற தலைநகர் நடுவே தாமரி குலத்தை தாண்டவள் சக்தி. மாமதுரை பொருள் மாபெரும் சக்தி. மாநில மங்களம் ஓம் சிவசக்தி. மங்களமருள்வாள் மதுரகியரசே. அங்கைய தன்னே அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி. மங்களமருள்வாள் மதுரகியரசி. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்காக அனுப்பி வந்திருப்பார். வணக்கம்
2: வணக்கம் கேமா. ஜெயமலையிலிருந்து புகையோர் ராஜா.
1: ஆமா, இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி வழங்கிய சுதந்திரம் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: பெண்ணையே மலையவள் தேவியே மாசற்ற நின்னையே தலை முதல் பாதம் போற்றி தந்தேன் என்னையே தலை முதல் பாதம் போற்றி தந்தேன் என்னையே நான் நினைக்கும் நேரமெல்லாம் நடந்தருவாள் அவள் நம்பிய அடியவர்க்கு பலம் கொடுப்பாள் நான் நினைக்கும் நேரமெல்லாம் நலம் தருவாள் அவள் நம்பிய அடியவர்க்கு பலம் கொடுப்பாள் ஊனுருகி தொழுபவர்காய் பலம் வருவாள் நலம் தருவாள் இவள் உறங்குமிடம் நைனை தலமல்லவா உறங்குமிடம் நைனை தலமல்லவா நாகபூசணி அம்மா நாகபூசணி நாகபூசணி அம்மா நாகபூசணி நான் நினைக்கும் நேரமெல்லாம் நலம் தருவாள் அவள் நம்பிய அடியவர்க்கு வரம் கொடுப்பாள் சத்திய பீடம் தன்னில் அமர்ந்திருப்பாள் தன் சன்னதி மணியோசை தன்னால் கவர்ந்திருப்பாள் பத்தியில் பரவிடும் பத்தெருக்கே பத்தியில் பரவிடும் பத்தெருக்கே நல்ல புத்திகள் ஊட்டி பெரும் புலமை சொல்வாள் புலமை சொல்வாள் என்றும் முத்தியை வேண்டி அவன் முன் அழுதாள் முத்தியை வேண்டி அவள் முன் அழுதாள் நம் முழுவினை போக்கி பிரமி பயனை அளிப்பாள் நாகபூசணி அம்மா நாகபூசணி நாகபூசணி அம்மா நாகபூசணி நான் நினைக்கும் நேரமெல்லாம் நலம் தருவாள் அவள் நம்பிய அடியவர்க்கு மலம் கொடுப்பாள் சித்திரத்தேரினில் மலம் வருவாள் என் சித்தத்தை வசப்படுத்தும் மனப்புடையாள் முத்திரை பதித்த தன் திருக்கரத்தால் முத்திரை பதித்த தன் திருக்கரத்தால் அவள் முன்னின்று கேட்பவர்க்கு வரம் தருவாள் வரம் தருவாள் இனிய திசை எழு நின்று தொழுபவர்க்கும் இனிய திசை நின்று தொழுபவர்க்கும் அன்னை மிகு கோபுரத்தில் எழுந்திருப்பாள் நாகபூசணி அம்மா நாகபூசணி நாகபூசணி அம்மா நாகபூசணி நான் நினைக்கும் நேரமெல்லாம் நலம் தருவாள் அவள் நம்பிய அடியவர்க்கு பலம் கொடுப்பாள் நன்றி கேமா
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்
1: நேரம் சரியாக 11:03 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில் இதுவரை நீரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மனாலய பிரதம குருக்கள் சிவசிறை சுதன் சர்மாயி அவர்கள் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நீரம் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்

வணக்கம். மணிக்குறு தடவையிடம் வரும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆன்சுனி தருகின்றார்கள். பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். மயிலட்டி மற்றும் பலாலி பகுதியில் உள்ள 2200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலட்டி சந்திக்கும் கொமாண்டர்ஸ் பங்களாவிற்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் 10வது வாரமாக நடைபெற்று வருகிறது. ஜாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதியில் பாதுகாப்பு படைகளின் பயன்பாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கூட்டம் பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிசோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு, மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி வர்த்தக சம்மேளனம், நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று சந்திப்பதாக நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். இலங்கை சுங்கத்திணைக்களம் தனது மாதாந்த வருவாய் இலக்கை தொடர்ந்து 6வது மாதமாகவும் வெற்றிகரமாக அடைந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதம் முடிவடைவதற்கு முன்பே குறித்த மாதத்திற்கான வருவாய் இலக்கை சுங்கத்திணைக்களம் கடந்துள்ளது. ஜூன் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 194.1 பில்லியன் ரூபாய் வருவாயை திணைக்களம் ஈட்டியுள்ளது. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்றாகும். உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சினைகளுக்கு மத்தியில் நிலவும் சவால்களுக்கான நவீன பதில் அளிப்பதே இந்த முறை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் தோணப்பொருளாகும். அண்மையில் பௌத்த பிக்குகளுக்கு எதிரான பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாடல்களில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கையின் தாதியர் பணியாளர்களை வலுப்படுத்த நீண்ட கால உத்தியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்கள் ஊடாக சேவையில் இணைத்துக் கொள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகள் மற்றும் தொழில் துறை சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்துமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபருக்கு உதவிய மற்றும் ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் குண்டசாலை காவல்துறை பயிற்சி கல்லூரியின் பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கிஹில் பத்தரே பத்மி என்ற பாதாள உலகக்குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா என்பவர் நேற்று இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். மாது ஆற்றில் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருவர் மீது முதலை ஒன்று திடீரென தாக்கியதில் படகு கவிழ்ந்து ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். டெங்கு நோயாளர்கள் அனுமதிப்பதற்கான வைத்தியசாலைகளில் உள்ள ஏனைய விடுதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பயிற்சி விடைத்தாள்களை மறு பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறை ஊடாக பயிற்சி திணைக்களம் கோரியுள்ளது. மத்தள ஸ்ரீ அங்கிரச சர்வதேச பௌத்த மத்தியஸ்தாலத்தில் நடைபெறவுள்ள பொசன் பௌத்த கலைவிழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தாய்லாந்திலிருந்து 32 பேர் அடங்கிய உயர்மட்ட பௌத்த தூதுக்குழுவினர் இன்று வெள்ளிக்கிழமை காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர்.
ஒரு வாரத்துக்குள் 16,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்யப்படும் என தேசிய உரச் செயலகம் தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கம் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதுரை, தூத்துக்குடி, நெல்லை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டிருந்தது. சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்காக விடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது. மருத்துவ நிறுவனங்களில் சில நடைமுறை மீறல்களுக்கான குற்றவியல் தண்டனைகளுக்கு பதிலாக நிர்வாக ரீதியான தீர்வு காணும் வகையில் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் முறைப்படுத்தல் சட்ட திருத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செசல்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக நாளை செல்ல இருக்கிறார். அந்த நாட்டின் தேசிய தின பொன்விழாவில் அவர் பங்கேற்பார். ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமான இரவு நேரத்தில் ஒரு ஆணிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தையை சந்தேகிக்க முடியாது என்றும் அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாது என்றும் டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் முறைகேடு நடந்த விவகாரத்தில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தொடரும் உலக செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியாளர்களால் அரச ஊழியர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். தலைநகர் பாரிஸில் பொது இடங்களில் மதுபான மருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் மன்னர் சார்லஸ் மீண்டும் பெக்கிங்ஹாம் அரண்மனையில் குடியேறப்போவதில்லை. அரண்மனையில் 10 நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும். அதன் பின்னர் மன்னர் சார்லஸ் அங்கு வகிக்கப் போவதில்லை என அரண்மனை அதிகாரிகள் கூறினர். வீட்டில் 300 அதிகமான பாம்புகளை வளர்த்த ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23 ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. சாதிக்க வயது தடையல்ல, வயது என்பது இலக்கம்தான் என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார் செரீனா வில்லியம்ஸ். இரு குழந்தைகளுக்கு தாயான இவர் 44 வயதில் மீண்டும் விம்பிள்டன் ஒட்டியர் பிரிவில் களமிறங்க உள்ளார். பீஃபா உலகக்கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற இ பிரிவுக்கான தனது இறுதி ஆட்டத்தில் ஈக்வடோர் அணியை பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வந்து ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. நிறைவாக நாணயமாட்டு விதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் 101 இணையதளமான www.trtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாட்டாக 1 இலங்கை பெறுமதியில் 382.68 இந்திய பெறுமதியில் 107.63 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.45 இந்திய பெறுமதியில் 94
63% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.97% இந்திய பெறுமதியில் 117.10% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05% இந்திய பெறுமதியில் 124.91% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05% இந்திய பெறுமதியில் 66.68% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஸ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
3: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: நேரம் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேரம் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசுலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையை அமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர் அவர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் சரியாக 11 மணி.

0: கூட்ட மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
1: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
2: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசை உசுறு ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து மாறவையெல்லாம் ஆசை உசுறு ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
0: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5 23 78.
4: ஆட்சி பிள்ளைகள் அமைந்திருக்கும் ஆசி பூஷரியின் நேரம் சரியாக 11:28. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:28. இந்த நேரத்தில் உங்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலை அருண்மொழி அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் தேனிசை தென்றல் தேவா. நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக அறிய தந்தவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34 உங்கள் இல்லங்களில் ஏற்படுகின்ற அதாவது கரப்பான் பூச்சி தொல்லையா அல்லது எலி தொல்லையா அல்லது இவ்வாறான தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபட உடனடியாக நாடுங்கள் லாட்சப்பல் ரூயி கையில் அமைந்துள்ள ஷெரிமஹாலுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பிடித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயஸ்ராசோடு இணைந்து மஞ்சுளா. பாடலை ஆற்றவர் நாமன காமராஜன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: நேரம் சரியாக 11:40 ஐக்கியராட்சியத்தில் 10:40. இந்த நேரத்தில் தேனம்பாலு நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகரனோடு இணைந்து சாதன சர்க்கம் பாடலை யாற்றவர். பாவனா விஜய் பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நேரம் சரியாக 11:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:46. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

ஒலித்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகியம்மா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்து பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயசாசோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா. பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நிகழ்ச்சியை

ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். ஒலித்த பாடலை இயற்றியவர் புலவர் புலவிப்பித்தன், பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசமையை கொடுத்து வானொலி கடத்து வந்தவர்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அன்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்க, இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து ஆன்மீக சிந்தனை வானொலியில் மலர்கின்றது.

நேரம் சரியாக 12:01 ஐக்கியராஜ்யத்தில் 11:01 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் எந்த ஒரு பொருட்களையும் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யாமல் 190 மில்லியன் ரூபாவிற்கு அதிக பெறுமதியான அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு வெளியில் அனுப்பியுள்ளமை கொழும்பு பிரதமர் நீதிமன்ற விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மயிலிட்டி மற்றும் பலாலி பகுதியில் 2200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் பாதுகாப்பு படைகளின் பயன்பாட்டில் உள்ள அரச மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மீளவும் செய்யும் கூட்டம் பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிசோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி பக்தர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார முன்னேற்றம் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தா பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்துள்ளார். வவுனியா லக்ஸபானா வீதிக்கு அண்மையில் 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளை கடத்தி சென்ற ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவுகளால் கைது செய்யப்பட்ட கெகல் மந்திர பத்தகமி என்ற பாதாள உலக குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கித்தாரியான மாட்டியா என்பவர் நேற்று இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவுகளால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். நெடுந்தீவு வெள்ளக்கரை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்த முயன்றதாக சந்தேகப்படும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கிருமி நாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பெருமளவான பொருட்களை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை வினாத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறைமை ஊடாக பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது. இலங்கைக்கு மெதடிக் திருச்சபை வருகை தந்து 2012 வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 29 திங்கட்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் விசேட வரலாற்று நினைவு நிகழ்வுகளும் தோத்திர நன்றி ஆராதனையும் நடைபெற்றது. வடமராட்சியின் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவரான திருச்செல்வன் கடந்த 5 ஆண்டுகளாக சுகவீனமுற்ற நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் தனது 74வது வயதில் புலோலி புற்றாலையில் உள்ள இல்லத்தில் காலமானார். ஒரு வாரத்திற்குள் 16,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்யப்படும் என்று தேசிய உர செயலகம் தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,48,700 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 43,587 ரூபாயாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்திய கடவுச்சட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்துறை வெள்ளறிக்கை வெளியிட்டு திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் வெட்டிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்த வேலுமணி உள்ளிட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. மதுரை தூத்துக்குடி நெல்லை திருச்சி கோவை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டு இருந்தது. சாட்சியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்காக விடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜி எம் ஜான் தெரிவித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை ஒரு மாதமாகியும் அதன் உத்தரவை மீறி செயற்படுவதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். அண்டை நாடான பூட்டான் பொருளாதாரத்தை வலுப்படுத்த நோக்கில் ஐந்தாவது தவணையாக 750 கோடியை அந்த நாட்டுக்கு இந்தியா வழங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று சந்தித்து பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்களை வழங்கிய நன்கொடையில் முறைகேடு நடந்த விவகாரத்தில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார். 2 பேரை கைது செய்து விசாரணையும் நடத்தியுள்ளார்கள். தொடர்கின்றது உலக செய்திகள். ஹோர்ஸ் முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ருபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்கள் அரசு ஊழியர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.

வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்ந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை முன்பு 32 இருந்தது. பிரான்ஸ் முன் எப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவாக குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை, அது சுற்றுப்புறத்திற்கு தீங்கி விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்களை விட்டு தீர்க்கின்றார்கள். மலேசியாவில் டூரியான் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. உலகில் ஆக சுத்தமாக சத்தமாக அலறுபவர் யார் தெரியுமோ, அது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜோசப் மெக்ரல். 58 வயதான ஜோசப் குளிர்சாதனத்தை சுத்தம் செய்யும் ஊழியர். நைஜீரியாவில் ஒரு திருமணம் இரட்டை சகோதரிகள் இரட்டை சகோதரர்களை மணந்துள்ளார்கள். விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23 ஆட்டத்தில் இந்தியா 4 வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. குறிப்பிரிவில் 4 தோல்வியை காணாமல் முன்னேறியுள்ளது. சாதிக்க வயது தடையில்லை என்பது நம்பர் தான் என்பதை அழுத்தமாக சொல்கின்றார் செரீனா வில்லியம்ஸ். இது இரு குழந்தைக்கு தாயான இவர் 44 வயதில் மீண்டும் விம்பிள்டன் ஒற்றையர் பிரிவில் களமிறங்க உள்ளார். பீபா உலகக்கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற ஈ பிரிவுக்கான தனது இறுதி ஆட்டத்தில் எக்குவாடர் அணி பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் வந்து ஜெர்மனியை டெண்டு கொண்டென்ற கால் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. மெக்சிகோவுக்கு எதிரான போட்டியில் 0-3 என்ற கால் கணக்கில் தோல்வியுற்றதனால் கால்பந்து உலக கோப்பையில் இருந்து செக் குடியரசு அணி வெளியேறியுள்ளது. சியோட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில் பொஸ்னியா மற்றும் ஹெரச்கோவினா அணி கட்டாரை 3-1 வீழ்த்தியது. இதனால் கட்டார் அணி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது. இந்த உலகக்கோப்பையில் இருந்து துருக்கி குரூப் டி, ஹைடி குரூப் சி, துனிஷியா குரூப் எஃப், ஜோர்டான் குரூப் ஜி, பனாமா குரூப்பால் ஆகிய 5 அணிகள் உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறி உள்ளன. மியாமி பீபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் 5 சாம்பியனான பிரேசில் நக் அவுட் சுற்றுக்கு முன்னேற போட்டியின் வரலாற்றிலே முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவும் அந்த சுற்றுக்கு வந்துள்ளது. அர்ஜென்டினா அணிய கேப்டன் லியோனல் மெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது 39 பிறந்த நாளை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி tamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.68, இந்தியாவில் 107.63, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.45, இந்தியாவில் 94.63, ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 415.97, இந்தியாவில் 117.10, ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கையில் 444.05, இந்தியாவில் 124.91, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237.05, இந்தியாவில் 66.68. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இந்த 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 13 rue Caille 75 Mindy Paris
2: Vicky Superstore Gala Gonnet Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordoukhalake Vicky Cash and Curry Paris Lachapelle Tordoukhu Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:14. கேட்க கேட்க திகட்டாத ஆன்மீக உரை ஒன்றை தருகின்றோம்.
6: பார்த்து கேட்டான், இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னான் வீடணன், அவனுடைய தலை சிவனையே வணங்கிய தலை, அதற்கு அழிவில்லை, அது முளைத்து கொண்டே இருந்தது. கைகள் சிவனையே வணங்கிய கைகள், அது முளைத்து கொண்டே இருந்தது. கால்கள் சிவன் இருந்த கைலாய மலையை நோக்கியே நடந்த கால்கள், அது முளைத்து கொண்டே இருந்தது. ஆனால் சிவன் இருக்க வேண்டிய இதயத்தில் சிவனுக்கு பதிலாக சீதை இருந்தால் அதனால் வந்தது. பெண்ணாசை அவனை பாவம் உடையவனாக மாற்றிவிடும். அந்த ஆசை மண்ணாசை கொலை. மகாபாரத யுத்தம் அண்ணன் தம்பிகளை பங்காளிகளாக மாற்றியது. துரியோதனன், இவர் பாரதி சொல்றாரு, ஐயோ ஏழையாகி இரங்கல் உற்றான். பிச்சைக்காரன் ஆயிட்டாண்டா, பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம். செல்வந்தனா இருக்கிறது முக்கிய சாதாரண விஷயம், செல்வந்தனாக இருப்பது முக்கியம் இல்லை, பணக்காரனாக இருப்பது முக்கியம் இல்லை, பணக்காரத்தனம் இருக்கணும். அவங்கிட்ட நிறைய பணம் வச்சிருப்பான், ஒரு 10 பைசா எடுத்து நீட்ட மாட்டான், பணக்காரத்தனம். பிச்சைக்காரனா இருப்பான், அவங்கிட்ட ஒரு பணக்காரத்தனம் இருக்கும் பாருங்க. ஒரு அரசன், பெரிய அரசன், காட்டுக்கு போனா தண்ணி தாகம் எடுத்தது, ரொம்ப கடுமையான தண்ணி தாகம். என்னடா பண்றதுன்னு அப்படியே தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல ஒரு குருடன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட அங்க போனா பக்கம்தான் போனா அந்த குருடன் சொன்னான், ஆஹா அரசை வாருங்கள் மாறுங்கள். என்னடா நீ குருடன், உனக்கு எப்படா கண்ணு தெரியாதவனுக்கு நான் அரசன்னு தெரிஞ்சது? இல்லை, உங்களுடைய நறுமணம் நடை உடை பாவனை இந்த சட்டத்தை தான் கேட்டு நீங்க அரசன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா. அப்படியா, நீங்கள் ரொம்ப தாகமா இருக்கீங்களான்னு கேட்டான் குருடன். தண்ணி தாகமா இருக்கீங்களா? அதை எப்படி கண்டுபிடிச்ச? என்ன என் உணர்வு, என் மன உணர்வு என்ன எனக்கு சொல்லுகிறது? மன உணர்வு. அப்படியா, தண்ணி எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு கால தூரம் போங்க, அங்க ஒரு குளம் இருக்கு, தண்ணி இருக்கு, குடிங்க. என்ன தண்ணி குடிச்சிட்டு வந்தான். குடிச்சிட்டு வந்துட்டு ராஜா சொன்னான், அப்பா இவ்வளவு பெரிய அதிபுத்திசாலியா இருக்க, கண்ணு தெரியலனாலும் உனக்கு நிறைய மன எழுச்சி இருக்கு, நீ என்னுடைய அரண்மனையில வந்து தினமும் இரு, உனக்கு தினமும் ஒரு சோற்று உருண்டை பரிசாக கொடுக்கப்படும், தினமும் ஒரு சோத்து உருண்டை. ராஜா சொல்லிட்டான், சரின்னு கண்ணு தெரியாதவரும் போயிட்டார். திடீர்னு ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு ஒரு வைர வியாபாரி வந்தார். வைரத்தெல்லாம் எடுத்து வச்சு பணம் சொன்னாரு ராஜா, இந்த வைரத்தினுடைய மதிப்பு பல கோடி, இதுக்கு நீங்க வந்து ஒரு இவ்வளவு இத்தனை லட்சம் வராகன்கள் வேணும் அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த பார்வை இல்லாதவர் அரசரை கூப்பிட்டு தனியா சொன்னார், அரசே இது போலி வைரம், வாங்காதீங்க. எப்படிடா இதை கண்டுபிடிச்சேனார்? நான் கையில வச்சு பார்த்தேன், அதுல உயிரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே போலின்னு பொற்கொள்ளர்கள் எல்லாம் வச்சு அரசன் கண்டுபிடிச்சார். ஆஹா இவ்வளவு அற்புதமா, நீ எப்படா கண்டுபிடிச்ச, சிறப்பா இருக்கு, இனிமேல் இன்றிலிருந்து உனக்கு 2 சோற்று உருண்டை. எத்தனை சோற்று உருண்டை? ரெண்டு சோத்து ரெண்டும் உனக்கு இனிமே கிடைக்க போகுது. மூணாவது ஒரு நாள் ராஜா சாப்பிடலான்னு உட்கார்ந்தாரு, சாப்பிடறதுக்கு உணவு எடுத்து எடுக்க போனார். அப்ப அந்த பார்வையற்ற அந்த புத்திசாலி சொன்னார், அரசே இதுல விஷம் இருக்கு, நீங்க சாப்பிடாதீங்கன்னாரு. அதே மாதிரி பரிசோதனை பண்ணார், அதுல விஷம் எதிரி நாட்டு அரசன் கலந்திருந்தான், கண்டுபிடிச்சார். இன்றிலிருந்து உனக்கு மூன்று சோற்று உருண்டை, ரெண்டு மூணாச்சு. எப்படி அப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்னு ராஜாவுக்கு அதிசயமாகி அவனை கூப்பிட்டு, என் உயிரையே காப்பாற்றி விட்டாய், இதையெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிக்கிறாய்? உன்னை போன்ற ஒரு அரசனை, உன்னை போன்ற ஒரு அதிபுத்தி புத்திசாலியவே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னப்ப, அவன் உங்களை பற்றி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னா, யாரு அந்த கண்ணு தெரியாதவர், எப்படி அப்பா சொல்ற? அரசே, நீங்கள் நிச்சயமாக ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா. அந்த யாரு? கண்ணு தெரியாதவர். ராஜாவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளைதான், நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் ஆலோசனை செய்து விசாரித்து பாருங்கள். உடனே ராஜா ஒரு டீம், அதுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி, ஒன் மேன், நான் சொன்னேன், ஒரு குழுவை உருவாக்கி தேட சொன்னார். எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கடைசியில உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ராஜா மாதா கிட்ட போய் தோண்டி துருவி விசாரிச்சா, அப்ப ராஜா மாதா சொன்னாரு, நீண்ட நாட்கள் எனக்கு பிள்ளை இல்லை, அதனால் ராஜா என்னை விரட்டி அடித்தார். விரட்டி அடித்து போன உடனேயே அங்கே வந்து என்னுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரி நிறைமாத கர்ப்பிணியாக, அந்த மாதம் தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால், நான் சென்ற நேரமும் அவள் பிரசவி அவள் கரு உண்டான நேரமும் ஒன்றாக இருந்தது. அதனால் போன உடனேயே நான் ஒரு தகவலை தெரிவித்து இந்த நான் கரு உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லி 9 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து ஒரு கற்பவரி போலவே நடித்து அந்த பிச்சைக்காரியினுடைய பிள்ளையை நான் வாங்கி அதை என் பிள்ளையாக கொண்டு வந்து அரசனிடம் காண்பித்து, அந்த பிள்ளை தானப்பா நீ, அந்த பிச்சைக்காரி பெற்றெடுத்த பிள்ளை தானப்பா நீ அப்படின்னு அந்த ராஜமாதா உண்மையை சொல்லிட்டான். அப்ப ஆச்சரியப்பட்டு அந்த அரசன் வந்து அந்த கண் தெரியாத பார்வையற்றவர்கிட்ட சொன்னார், அப்பா நீ இவ்வளவு அதிபுத்திசாலித்தனமாக இருக்கிறாய், என்னை பிச்சைக்காரியின் பிள்ளை என்று எப்படி கண்டுபிடித்தாய்? அரசே, தண்ணீர் தாகத்தில் நீங்கள் தவித்த பொழுது உண்மையிலேயே நீங்கள் அரசனாக இருந்திருந்தால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு முத்து மாலையோ நவரத்ன மாலையோ கொடுத்திருப்பீர்கள், அப்பொழுதும் சோற்று உருண்டையே சொன்னீர்கள். ஒரு வைர வியாபாரி வந்து மதிப்புடைய வைரத்தை கோடிக்கணக்கில் இழக்க இருந்தீர்கள், அப்பொழுதும் உங்களை காப்பாற்றியல், அப்பொழுதும் சோற்று உரண்டையவே நீங்கள் பரிசாக சொன்னீர்கள். மூன்றாவது உயிரை காப்பாற்றிய பொழுதும் நீங்கள் சோற்று உரண்டையவே பரிசாக சொன்னீர்கள். ஆக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் முடிவெடுத்தேன். ராஜா கிட்ட ஒரு பிச்சைக்காரத்தான இருந்து பாருங்க, பணக்காரனா இருக்கிறது பெருசு இல்ல, திடீர்னு கோடீஸ்வரன் ஆனவன், பிச்சைக்காரனா இருந்து கோடீஸ்வரன் ஆனதுன்னா பிச்சைக்காரத்தனம் இருக்கும். அதெல்லாம் சொன்னாரு, ஏழையாகி இறங்கலுற்றான். இவ்வளவு சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு இந்த பாண்டவர்கள் பாவம் வச்சிருக்கிற கொஞ்ச இடத்த அந்த விதுரன் வந்து கெஞ்சுறான், டே அஞ்சு வீடு கொடுறா, அஞ்சு அஞ்சு வீடு, அஞ்சு வீடு மட்டும் கொடுப்போம். அதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல. விதுரன் வந்து காடு உடைந்து பின்னே கரைந்துரைந்தால் உங்களுக்கு நாடு தருவேன் என்று நான் புரண்டால் கோடிகளை கொல்லாது உலகம் குறுகால் திரு என்றும் நல்லோர் தக்கோர் நமை. ஒருவன் கொடுத்த வாக்குறுதியை கெடுத்தால், சொன்ன சொல்லை தொலைத்தால் திருமகள் வெறுமகளாக கூட வந்தடைய மாட்டார், சான்றோர்களும் ஆன்றோர்களும் மதிக்க மாட்டார்கள். இந்த கஞ்சத்தனத்தை நீ விட்டு ஒழிப்பாயாகனு விதுரன் சொன்னான். கேட்கல. மண்ணாசம் வந்துச்சுன்னா, பொன்னாச வந்துச்சுன்னா, தங்கம் வந்துச்சுன்னா, டைம் ஆயிடுச்சா தம்பி? நான் பாட்டுக்கு 9 தாண்டியும் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆசைக்குதான் வந்துருக்கோம். பொன்னாசை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, கொலை விடும். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளார் வந்து ஒரு ஞானி ஓடி வரார் வெளியில, அய்யோ ஆட்கொள்ளி இருக்குதே ஆட்கொள்ளி இருக்குதேன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வரார். அப்ப ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளார போறாங்க. காட்டுக்குள்ளார ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி இருக்கு, அந்த பள்ளத்துக்குள்ளார ஒரு பெரிய தங்க பானை, அந்த தங்க பானை நிறைய பொற்காசுகள் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க, ஆஹா பொற்காசுகள் இருக்கே, தங்க பானை இருக்கேன்னு சொல்லி காலையில போனவங்க கஷ்டப்பட்டு பானையை மேல தூக்கி பொற்காசுகளை சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க. அது 12 படிக்கு முடிஞ்சிருச்சு. காலையில போனவங்களுக்கு மதியானம் 12 மணிக்கு எது முடிஞ்சிருச்சு? பொற்காசுகளை பங்கிட்டுக் கொள்வது முடிஞ்சு போச்சு. இப்ப பிரச்சனை அதோட முடிஞ்சுதானா? முடியல. என்ன, இந்த பானையை யார் பங்கிட்டுக் கொள்வது? சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன், இன்னொருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை 6 மணி வரை ஓயவே இல்லை. 6 மணிக்கு மேல ஒரு முடிவு தெரிஞ்சது. என்னன்னா, இந்த பானையை வந்து ரெண்டு பேரும் வச்சுக்க முடியாது, அதனால இதை வித்து அந்த பானையில வர்ற காசை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த காலையில 6 மணிக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனையை எப்ப முடிஞ்சது? சாயந்தரம் 6 மணிக்கு. இந்த 6 மணி வரைக்கும் என்ன நடந்தது நடுவுல அப்படின்னா, பசி, தாகம், தூக்கம், சோறு எல்லாத்தையும் மறந்துட்டான். இந்த கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பசிக்காது பார்த்தீங்கன்னா, ஏன்னா பணம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல கடையில. கல்லாவில் பணத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னா, வீட்டிலேருந்து ஃபோன் வரும், உங்களுக்கு கடைக்கு போயிட்டா பசி கூட தெரியறதில்ல, மேட்ரி தான், வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கல்லாவில் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பசி எடுக்காது, தாகம் வராது. இதை பார்க்குறமே, பார்த்தால் பசி தீரும். இப்போ இவங்களுக்கு 6 மணி வரைக்கும் என்ன வரல? யாராவது கல்லால உட்காந்துருக்கோம், தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையதான் சொல்றேன். உண்மையா பொய்யா? பொய்யா சொல்லுங்க, நான் அதை இனிமே சொல்ல. ஐயா நீங்க சொல்லுங்க, பெரியவங்க நீங்க, உண்மையா பொய்யாங்க? ஐயா செட்டியார் பாருங்க, கடையில மளிகை கடையில உட்காந்துருக்குற செட்டியார் எதை பத்தி இங்க அவ்வளவுப்படாம வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி போட்டுருப்பார். இப்ப 6 மணிக்கு மேலக்குதான் அவங்களுக்கு ஐயோ நம்ம சாப்பிடலையேன்ற எண்ணம் வந்துச்சு. பொருத்தம் சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போக முடியாது, நீ பானைய பாத்துக்கோ, பொற்காச பாத்துக்கோ, நான் போய் சாப்பாடு வாங்க போறேன்ட்டு சாப்பாடு வாங்க போனான். வாங்க போனாவே சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு, அவனுக்கு சாப்பாடு ஒரு பொட்டலம் கட்டிக்கிட்டு வர்ற வழியில தான் யோசனை பண்ணா, அந்த அவ்வளவு பொற்காசுகளையும் அவனுக்கே கொடுக்கறதா அப்படின்னு யோசனை பண்ணி அந்த உணவுல விஷத்தை கலந்தான், விஷத்தை கலந்து எடுத்துட்டு வந்தான். இங்க பானைய காவல் காத்துட்டு இருந்தவன் யோசிச்சான், இவ்வளவு பொற்காசுகளையும் நாம பங்கிட்டு கொடுக்கறதா, இத நாமளே வச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு அவன் நல்ல ஒரு கம்பை ரெடி பண்ணி கூராக்கி நல்ல ஷார்ப்பா அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். வந்தான, வந்தவன் உணவு பொட்டலத்தை இவன் கையில கொடுத்தானோ இல்லையே, நறுக்குன்னு ஒரே ஏத்தி ஏத்துனா அவன் கீழே விழுந்து இறந்துட்டான். கீழே விழுந்து இறந்த உடனே இவன் பசியில அவசர அவசரமா அவன் கொண்டு வந்த உணவை பிரிச்சு சாப்பிட்டான், இவனும் செத்தான், ரெண்டு பேருமே செத்தான். இந்த போனாரே முதல் நாள் ஒரு ஞானி, இப்ப ராத்திரி 6:30 7 மணிக்கு மேட்டர் ரெண்டு பேர்த்துக்கும் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளார ஞானி வரார், ஐயையோ ரெண்டு பேரை ஆட்கொள்ளி தின்று விட்டதே, இன்னும் எத்தனை பேரை தின்ன போகிறதோ. இதுதான் அப்ப ஆசை பாவங்களுக்கு வழிகோளும், ஆசை பாவங்களை உருவாக்கும். அது பெண்ணாசை மண்ணாசை என்று நிறைய ஆசைகளாக அது நீள்கிறது. சரி, இந்த ஆசையை போக்குறதுக்கு என்ன வழி இருக்கு? ஆசைய எப்படி போக்குறது? குரங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம், வண்டு வரும் தோட்டமடி மலர்த்தோட்டம், மனிதனுக்கு வேண்டுமடி மனத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம், பணத்தோட்டம் பணத்தோட்டம், மனத்தோட்டம் வேண்டுமென்று மாயவனா கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதேயடி, ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடினா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு இவர், போன வருஷம் மலையை நம்பி விதை விதைச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவள்ள போய் விழுந்தாருமா. இப்ப இந்த ஆசைய போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரே வழி, செல்வம் என்பதே சிந்தையின் நிறைவு. ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கைன்னு சொன்னனே அந்ததான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், செல்வம் என்பதே சிந்தையின் நிறைவுன்றதுக்கு ஒரு உதாரணம். பாபு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், சுதேசி கப்பல் இயக்கத்தை உருவாக்கிட்டாருங்க, நல்லா கவனிங்க. அவங்க மனைவி மீனாட்சி அம்மை, அந்த அம்மா ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பெண், செல்வ சீமாட்டியினுடைய மகள். இந்த சுதேசி கப்பல் இயக்கத்துக்காக என்ன பண்ணார், வீட்டில இருந்த எல்லாவற்றையும் மாளிகையும் நவரத்தினங்கள் செல்வம் எல்லாத்தையும் அம்மா சந்தன பெட்டியில் தங்க ஜரிகை இழைத்த பட்டு புடவைகள் வைத்திருந்தவள். சந்தன ஊஞ்சலிலே வெள்ளி சங்கிலி பொருத்தப்பட்ட ஊஞ்சலில் ஆடியவள். அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டி எல்லாத்தையும் சுதேசி கப்பல் இயக்கத்துக்கு போட்டார். அந்த அம்மா எதுவுமே இல்லாம ஒன்று குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இரட்டை ஆயுள் தண்டனை யாருக்கு? வாவுசிக்கு. இரட்டை ஆயுள் இந்திய வரலாற்றிலேயே ஒரே நேரத்துல இரட்டை ஆயுள் தண்டனை. ஏதாவது இதிகாசத்துல எல்லாம் சொன்னா உங்களுக்கு அவ்வளவா சுகப்படாது. அதுக்குதான் நான் நடைமுறை வாழ்க்கையிலே சொல்றேன். இந்திய வரலாற்றுல இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே சுதந்திர போராட்ட தமிழகத்து வீரர், இந்திய வீரர் வாவுசி மட்டும்தான். நீதிமன்றத்துல நீதிபதி இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொன்ன உடனேயே அவருடைய தம்பி ஆறுமுகத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த நீதிமன்றத்தின் சுவர்கள்ல போய் அவர் முட்டிக்கிட்டார். அண்ணா சிதம்பரம்னா சிதம்பரம்னா, அதை தவிர அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே பேசல. சிதம்பரம்னா சிதம்பரம்ண்ணா என்று அவர் அந்த நீதிமன்றத்தினுடைய சுவர்களில் முட்டி கொண்டு அந்த ஆறுமுகம் அழுதார். அந்த நேரத்தில் வாவுசி நீதிமன்றத்திலே ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தார், யாராவது என் தம்பி ஆறுமுகத்திற்கு வைத்தியம் பார்த்து அவருடைய புத்தி சுவாதீனத்தை அந்த நோயை தீர்த்து விடுங்கள். நான் நீதிமன்றத்திலிருந்து இது சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஒருவர் கூட உதவி செய்யவில்லை. கடைசியில் பைத்தியமாகவே இறந்து போனார் ஆறுமுகம். ஒருவேளை அன்றைக்கு மணிவண்ணன் ஐயா போன்றவர்கள் இருந்திருந்தால் ஆறுமுகத்தை பிழைக்க வைத்திருப்பார்கள். இரட்டை ஆயுள் தண்டனை சிறைச்சாலைக்கு போயிட்டார். அவருடைய மனைவி மீனாட்சி அம்மைக்கு இந்த தகவல் போய் சேருவதற்கே பல மாதங்கள் ஆனது. ஒட்டப்பிடாரத்தில் இருக்கிறாள். சேலம் சிறைச்சாலையில் வாவுசி அடைக்கப்படுகிறார். அவரை பார்ப்பதற்காக மீனாட்சி அங்கே இருந்து கிளம்புகிறாள். கிளம்புகின்ற பொழுது கையில் பணம் இல்லை, தலையில் எண்ணெய் இல்லை, உடலில் காலில் செருப்பில்லை, கிழிந்த ஆடை, ஒடுங்கி போன கன்னங்கள், ஒட்டிய வயிறு, பசியோடு கண்களில் ஏக்கத்தோடு கண்ணீரோடு தாகத்தோடு வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் என்று வீட்டை விட்டு வெளியே வராத அந்த மீனாட்சி அம்மை அங்கே ஒட்டப்பிடாரத்திலிருந்து கிளம்புகிறாள். தன் கணவர் வாவூசியை பார்ப்பதற்காக சேலத்தை நோக்கி பல நாட்கள் நடந்து மாட்டு வண்டி பிடித்து குதிரை வண்டி பிடித்து நடந்து நடந்து நடந்து நடந்து பல நாட்கள் கழித்து சேலம் சிறைச்சாலைக்கு வருகிறாள். அதற்குள் அவரை கோவை சிறைச்சாலைக்கு மாற்றி விடுகிறார்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வரலாற்று பக்கங்கள் அன்பிற்கினி அவர்களே. எல்லாவற்றையும் துறந்து விட்டால் ஒரு பெண் அங்கிருந்து திரும்பவும் கோவை சிறைக்கு போகிறாள். அங்கே போய் சேர்வதற்குள் அவள் பட்ட பாடுகளின் அளவு வார்த்தைகளினால் சொல்லிவிட முடியாது. சிறைச்சாலையின் வெளியே ஒரு பைத்தியக்காரியை போல, ஒரு பிச்சைக்காரியை போல அழுக்கடைந்து உண்ணாது உறங்க

உங்களிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருவர் உள்ளே மீனாட்சி போனால் பாவூசி கம்பிகளுக்கு அங்கே இங்கே, இவள் இங்கே. பாவூசி நைந்து போய் நிற்கிறாள். வாவூசியை மீனாட்சிக்கு அடையாளம் தெரியவில்லை, மீனாட்சிக்கு வாவூசியை அடையாளம் தெரியவில்லை. இரண்டு பேரும் நிறம் மாறி இருந்தார்கள், அடையாளம் மாறி இருந்தார்கள். ஐயா என்று இவள் ஈன குரலில் அழைத்தால், மீனா ஏன் தாயி நீ இங்க வந்தாய் என்று கேட்டார் வாவூசி. அப்பொழுது மீனா சொன்னால், ஐயா இரட்டை ஆயுள் தண்டனை என்று சொல்கிறார்கள், நீங்கள் வெளியே வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று தெரியாது. கடைசி முறையாக தாலி கட்டிய உங்கள் கரங்களை தொட்டு பார்த்துவிட்டு ஒரே ஒரு முறை உங்கள் கண் உங்களை கண்களால் படம் பிடித்து என் மனதிற்குள் ஆலயத்தில் இறைவனாக வைத்துக் கொள்ளலாம் என்று உங்களை பார்ப்பதற்கு வந்தேன் என்று வாவூசியிடம் மீனாட்சி சொன்னால், அப்போது கண்ணீரை துடைத்துக்கொள் மீனாட்சி, கண்ணீரை துடைத்துக்கொள். ஐயா கையை கொடுங்கள், தொட்டு பார்த்து விட்டு போகிறேன் என்று மீனாட்சி கேட்டால், இல்லை கை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். இவள் அடம் பிடித்தாள். ஆங்கிலேயர்கள் வெளியே பிடித்து இழுத்தார்கள் மீனாட்சி. அந்த நேரத்தில் அவள் கரம் நீட்டச் சொல்லி கதறியதை பார்த்து வாவூசி வேறு வழியின்றி கரங்களை நீட்டினார். கரம் எல்லாம் செக்கிழுத்து செக்கிழுத்து புண்ணாக அழுகி அங்கே ரத்தமும் சீழும் ஒழுகி கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்துவிட்டு மயங்கி விழுந்தால் மீனாட்சியை தண்ணீரை தெளித்து எழுப்பினார்கள். அப்பொழுது வாவூசி சொன்னார், மீனா கண்ணீரை துடைத்துக்கொள், அழாதே அழாதே, கவலைப்படாதே, இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். கண்ணீரை துடைத்துக்கொள், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். ஐயா நான் கவலைப்படவில்லை, நீங்கள் செக்கிழுக்கிறீர்களே ஐயா, கொஞ்சம் மட்டும் வாவூசி அன்றைக்கு ஆங்கிலேயர்களோடு சமரசம் செய்து கொண்டு வக்கீல் தொழிலில் ஈடுபட்டிருந்தாரே, ஆனால் அவரை போல பணக்காரர் இந்த உலகத்தில் இல்லை. சமரசம் செய்து கொள்ளாமல் தியாகத்தின் சொரூபமாக எல்லாவற்றையும் திறந்துவிட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மீனாவை பார்த்து சொன்னால், தாயி மீனா கண்ணீரை துடைத்துக்கொள், கவலைப்படாதே கவலைப்படாதே, கண்ணீரை துடைத்துக்கொள், நான் செக்கிழுக்கிறேன் என்று நினைத்தா நீ கவலைப்படுகிறாய், செக்கிழுக்கவில்லை, பாரத மாதாவின் தேரை இழுப்பதாக நினைத்து கொண்டு நான் செக்கிழுத்துக் கொண்டிருக்கேன். ஆசையை போக்குவதற்கு ஒரே வழி தியாகம். ஆசையை போக்குவதற்கு என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். இது நடைமுறை உதாரணம். தியாகம் பண்ணணும், நான் தான் அப்படின்ற அந்த கெத்து எல்லாத்தையும் விட்டுறணும். தியாகம்னா என்ன, தியாகம் செய்தோம் என்ற எண்ணத்தையும் சேர்த்து தியாகம் செய்வதுதான் தியாகம். இதை கொஞ்ச நேரத்தில் தியாகம் பண்ணிட்டோம் பாருங்க. தியாகம் செய்தோம் எண்ணத்தையும் தியாகம் செய்யணும். ஏதாவது ஒண்ணு கொடுக்கிறோம்னா கொடுத்தோம் எண்ணத்தையும் கொடுத்துடணும். அப்ப ஆசையை ஒழிப்பதற்கான சரியான இடம் எது அப்படின்னா தியாகம் தான். இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு வாவூசி நினைக்கவே இல்லை, மீனாட்சியும் நினைக்கவே இல்லை. இந்த ஆசைதான் எண்ணங்களை அதிகரிக்கிறது. இதுக்கு அடுத்தபடியா ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னா பயம். என்னது பயம், பயம் வந்து எண்ணங்களை அதிகரிக்கிறது. அது என்ன பயம், பயத்துக்கு ரெண்டு பயம் இருக்கு, புத்தி கிளேசம் காய கிளேசம். உடலுக்கு வரும் நோய் உள்ளத்திற்கு வரும் நோய், அருணகிரிநாதர் சொல்றார், புத்தி கிளேசம் காய கிளேசம். உடலுக்கும் நோய் வருது, உள்ளத்துக்கும் நோய் வருது. உடலுக்கு நோய் வந்தா உள்ளத்துக்கும் வரும், உள்ளத்துக்கு நோய் வந்தா உடலுக்கும் வரும். இந்த நோய், இந்த பயம், இந்த பயத்திலேயே பெரிய பயம் என்னன்னா மரண பயம். என்ன பயம், மரண பயம். இதை யாராலையும் போக்க முடியாது. நான் எல்லா மேடையிலையும் சொல்ற மாதிரி இந்த மேடையிலையும் சொல்றேன், மரணத்தை எண்ணி யாரும் கலங்காதீர்கள், மரணத்தை எண்ணி யாரும் கலங்காதீர்கள். ஏனென்றால் அது வரும்பொழுது நாம் இருக்க போவதில்லை, நாம் இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அதை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்,

காரணத்தை கண்டு கவலையப்படாதீங்க. அது நாம இருக்கிற வரைக்கும் அது வராது, அது வரும்போது நாம இருக்க மாட்டோம். இந்த பயம், இந்த பயத்தை யாராலையுமே போக்க முடியாதுங்க. ரொம்ப பெரிய துக்கமே இந்த மரணம் தான். நிறைய பேர்த்த ஆட்டி படைச்சிருக்கு, அழுவாதவனை அள வச்சிருக்கு, துக்கப்படாதவனை துக்கப்பட வச்சிருக்கு. நம்ம சேலத்துக்கு மாநகராட்சி இருக்கே, அந்த மாநகராட்சிக்கு நகராட்சி, அந்த நகராட்சியா இருக்கும் போது நம்ம ராஜாஜி தான் அந்த கார்பரேஷனுக்கு தலைவரா இருந்தாராம். அப்ப அந்த அங்க இருக்கிற மயானத்துக்கு வந்து ஒரு வேலி போடணும்னு அப்பவே ஒரு பிளான் போட்டு 1,00,000 ரூபாய் பட்ஜெட் ஆகும் ஒதுக்கி இருக்கிறாங்க கார்பரேஷன்ல. அப்ப ராஜாஜி அதுக்கு கையெழுத்தே போட மாட்டேன்ட்டான். எதுக்கு மயானத்துக்கு வேலி போடுறதுக்கு மட்டும் ஒத்துக்கவே இல்லையா? ஏங்கய்யா அதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு ராஜாஜி கிட்ட போய் அந்த கமிட்டி போய் கேக்குறாங்க, பட்ஜெட் கமிட்டி, ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப ராஜாஜி நகைச்சுவையா சொல்லியிருக்காரு, உயிரோடு இருக்கிறவன் எவனும் உள்ள போக போறதில்ல, உள்ள இருக்கிறவன் எவனும் வெளியே வர போறதில்ல, இதுக்கு ஏண்டா போய் வேலி போடுறீங்க? உள்ள இருக்கிறவன் எவனும் வெளியே வர போறதில்ல, வெளியே இருக்கிறவன் எவனும் உள்ள போக போறதில்ல, இதுக்கு போய் எதுக்கு தேவையில்லாம 1,00,000 செலவு பண்ணி காம்பவுண்ட் சுவர் கட்டி என்னத்துக்குடா இது வேலை? இந்த மரணம், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொன்னோம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொன்னோம், தட்டு கெட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொன்னோம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொன்னோம். உனக்கு எது சொன்னோம், எனக்கு எது சொன்னோம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா? மனக்கிற்காலே உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடானும். உனக்கு எதுக்கு எது சொந்தம் இல்ல? இந்த இவ்வளவு மரணத்தினுடைய துன்பத்தை கண்ணதாசனுக்கு இந்த இதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒண்ணு மட்டும் தெளிவாவது சொல்லிட்டு போகணும். என்ன தம்பி இது நிறைய இருக்கு, எதை எது முடியுமோ அதை சொல்லிட்டு மீறிய அடுத்த முறை. கண்ணதாசனுக்கு பேர குழந்தை பிறந்துச்சு, பஞ்சி அருணாச்சலத்துக்கு பிள்ளை, பொண்ணு கொடுத்திருந்தார். பிறந்த 6 மாசம் ஆச்சு, இவர் குழந்தைய போய் பார்க்கவே இல்லை. கார் மவுண்ட் ரோடு வழியா போகுது. இப்ப கார் டிரைவர் சொன்னாரு, அண்ணாச்சி குழந்தை பிறந்த 6 மாசம் ஆச்சு, நம்ம போய் பார்க்கவே இல்லை, இப்ப அந்த வழியா தான் போறோம், குழந்தைய பாத்துருவோமே அப்படின்னா, சரி காரை விடுறான்னு கார் போய் நின்னுச்சு. கண்ணதாசன் வந்து தன்னோட மக வீட்டு வாசல்ல போய் நிக்குது, உள்ளார போறார். என்னைக்கும் இல்லாத கண்ணதாசன் வீட்டுக்குள்ளார வந்துட்டாரேன்னு, அப்பா வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்பச்சி வந்துட்டார், அப்பச்சி வந்துட்டாருன்னு வீடே அமளி தும்மளி ஆகுது. உள்ளார போனாரு, குழந்தையதாமா பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்தாரு, குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருந்துச்சு. அவரை பார்த்தவொடனே அந்த குழந்தைய எடுத்து கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை, அதை தூக்க தூங்கிட்டு இருந்ததை தூக்க போனாரு. அப்ப கண்ணதாசன் சொன்னா, தயவு செஞ்சு தூக்காத, அது தூங்கட்டும், அந்த குழந்தை தூங்கட்டும், எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ஒரு கவிதை பாருங்க. அந்த இடத்துலயே அவனை நல்ல கவனிங்க, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தை அவன் நிறையாட்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவரே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கள், காசினா உலகம், கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கள், என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வியிலே நீராடி ஐயா பசி என்றே அழைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே

0: ബൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നെ വാണി ചുമ്മാ എന്തിനാലും ഇന്ദ്രാട്ട പോറേ
0: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல ரெண்டு மணி அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நேரம் சரியாக 12:43. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து, நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேயர்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமாம், இங்கே சவுண்டு சரி. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க நலமா?
2: சரி கமா கார்வா.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. எனக்கு வந்து கிருஷ்ணகான முண்டக்கி.
0: ஆமாம்,
1: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், சசியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கங்க,
0: நலமாக இருக்கிறோம். ஓ, சாப்பிட்டுட்டோம்.
1: எனக்கு என்ன பாடத்தாங்கோ?
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: சிறப்பிதமைக்கு. ஆமாம், ஜோய்ஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். பக்தி பாடலுக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிமையான மதிய வணக்கம் சார். லண்டன்ல இருந்து பாலர்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: கத்துட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் நிலமா இருக்கோம் சார். நன்றி. அப்படி நீங்க இல்ல கலைய உறவுகள் எல்லோரும் நிலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என்ன பாடல்? சோரி அங்கே எரியுது பார் அக்னி கந்தக கடலே என்ற ஒரு பாடல். அந்த பாடல் சோரி.
0: சரி, ஆறு பாடல் சொல்லுங்க.
1: சரி, அது புது பாடல் சோரி. அன்னைக்கு தான் யூடியூப்ல பார்த்தேன். ஆறு பாடல் யாரும் அடிச்சு பாருங்க. அங்கே எரியுது பார் அக்னி கந்தக கடலே தொடங்குது.
0: சரியா பாடகர் ஆரம்பி தேடி பாருங்கம்மா. சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். நன்றி.
1: நன்றி வணக்கம் சோதரி.
0: ஆமாம், பாலன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: சரியாக ஒரு மணி நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்மா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நலமா இருக்கும், நன்றி. புனித அந்தனர் படத்தில் நான் கேட்ட பாடல் தாங்க.
0: சரி, உங்களுக்காக நாங்கள் அந்த பாடலை தருகின்றோம், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் புனித ஆந்தோனியார் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

சமாதி இருப்பது போல் சத்தியத்துக்கு கட்டப்பட்டு இந்த பூமி இருக்கிறது. கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே.

காட்சிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது.

தொடர்ந்து பக்தி பாடலோடு இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம். சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி சுசீலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்ப்பரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். ஆமாம்.
0: ஓ, நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் வயிறுக்கிறோம். சகோதரம் சுகம்.
0: ஓ, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: நன்றி.
0: என்ன பாட்டுக்கு போறீங்க?
1: திருப்பதி மறைவாளம் வெங்கடேசன் பாட்டுக்கு.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. அவன் தர்மதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் அந்த இணைப்பில் இணைந்திருந்தார். நான் அவருடைய இணைப்பை நான் இணைத்துக் கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். வணக்கம். வணக்கம். அவர் துண்டித்து விட்டார் என்று அவருடைய இணைப்பு எங்களுடைய இணையத்தில் இணையதளத்தினுடைய சிக்கலால் அவரால் அந்த இணைப்பில் தொடர முடியவில்லை. ஆனால் அவர் கேட்ட பாடலை நான் அவருக்காக ஒளிபரப்புகின்றேன். சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் ராமு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: சரி, அவர் இணைந்திருக்கின்றார். அவருடைய குரலை நாங்கள் கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஜீமா.
0: நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்க, நீங்களும் அப்படியே எல்லோரும் நிலமா இருக்கணும் என்று நானும் வேண்டிக் கொண்டு நான் கேட்ட பாடல் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான்.
0: ஆமா,
1: சுபாஷினி
0: பத்மநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் வேண்டி கேட்ட அந்த பாடல்

0: கேட்டிருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். ஆமா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம் நாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: ஆமா, இன்றைக்கு வந்து முருகந்த பாட்டுதான் சீர்காழி பாடினதா இருக்கணும். நீ என் வாழ்வைக்கு சரியானவன் அந்த பாடல்.
0: ஆமா, நின்ற நாள் இந்த பாடல் கேட்ட ஞாபகமாவும் இல்லை இந்த நிகழ்ச்சியில. சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: அவர்களுடன் இந்த பக்தி பாடலுக்காக வாய்வரோடாக வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் மகேந்திரன்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமா இருக்கேன். நீங்களும் நலந்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றி. நான் கேட்கும் பாடல் மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலை பாடல்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி சுசீலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: ஆடி தமிழொலி தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய வணக்கம். கேமா பொண்டியிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் நகரவனை பண்ணி கொண்டோம். பெங்களூர் ரமணி அம்மா பாடின பொம்மை பொம்மை தான் செய்ய தையாண்ட பாடலை கேட்டுறேன்
0: சார். நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ரமணி அம்மாள் குரலில் ஒலிக்கிறது.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறமும் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், சுயமிடத்தை கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA.

0: பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷ்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரே, காஷ்லை கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் எந்தவொரு பொருட்களையும் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யாமல் 190 பில்லியன் ரூபாவிற்கு அதிக பெறுமதியான அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு வெளியில் அனுப்பியுள்ளமை கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்ற விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த மோசடியின் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த மோசடி தொடர்பாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றம் முன்னர் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த விசாரணை காலம் நிறைவடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஆஸ்வால்ட் ஃபெரேரா, நெக்ஸ்ட்ஜென் என்ற நிறுவனத்தின் ஊடாக இயக்கப்பட்ட தந்தி பரிமாற்ற முறையின் மூலம் பில்லியன் கணக்கான ரூபா பெறுமதியான அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு வெளியில் அனுப்பப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே ஆரம்பத்தில் விசாரணைகள் தொடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் இந்த மோசடி ஊடாக 190 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது. மயிலட்டி மற்றும் பலாலி பகுதியில் உள்ள 2200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலட்டி சந்திக்கும் கமாண்டோஸ் பங்களாவிற்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் 10வது வாரமாக நடைபெற்று வருகிறது. மயிலட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் 21 இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை வழிபடுவதற்கான அனுமதிகளை வழங்க கோரி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக சொந்த நிலங்களில் வாழும் உரிமையை இழந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கி தமது நிகழ்வுகளை நடாத்தும் இராணுவத்தினர் செபஸ்டியார் கோவில் மற்றும் காணிக்கை மாதா கோவில்களுக்கு மக்கள் சென்று வழிபட அனுமதிக்காமைக்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அனுர அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கே என்று கூறி ஆட்சிக்கு வந்த போதிலும் இதுவரை மக்களின் காணிகளை ஏன் விடுவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மயிலட்டி மக்களின் காணிகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்ததுடன் விடுவிக்க தவறினால் போராட்டத்தை பாரிய அளவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஜால் மாவட்ட செயலகம் முன்பாக மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த போதிலும் காணி விடுவிக்கும் வரை தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் பயன்பாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கூட்டம் பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்றது. காணி தொடர்பான விவகாரங்கள் குறித்து முந்தைய கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக இடம்பெற்ற இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜாயசேகர, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண கர்ணாதலக, மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். இதன்போது காணி உரிமை தொடர்பான குறைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை விரைவுபடுத்துதல், சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆதரவு வழங்குதல் மற்றும் பிராந்திய நிர்வாக அமைப்புகளுடன் இணைந்து உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பான முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் தேசிய நலனுக்க செயல்முறைக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு முக்கியமானவை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தின் போது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதிப்படுத்துதல், இழப்பீடு வழங்கும் நடைமுறைகளை விரைவுபடுத்துதல் மற்றும் எதிர்காலத்தில் உரிய உரிமையாளர்களுக்கு மீளளிக்கப்பட வேண்டிய காணி துண்டுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் போன்ற முக்கிய விடயங்கள் குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞான பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசிய கூட்டத்தில் நகரசபை உப தவிசாளர் கிஷோரை வடமாகாண ஆளுநர் உப தவிசாளரின் பதவியை நீக்கியும் நகரசபை உறுப்பு உரிமையை வரிதாக்கியும் வர்த்தமான அறிவித்தல் வெளியிட்டிருந்தார். குறித்த சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்றைய தினம் முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சாவகச்சேரி சந்தை வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடசாலைகள், வங்கி, அரச நிறுவனங்கள், போக்குவரத்து சேவைகள் என்பன வளமை போன்று இயங்கி வருகிறது. அதேவேளை கொடிகாமம் பகுதிகளிலும் பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார முன்னேற்றம் குறித்து நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிதி மூலோபாய திட்டங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
1: பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அரசாங்கத்தின் நிதி ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்புதல், பொது கடனை நிலையான மட்டத்துக்கு கொண்டு வருதல், அரசாங்கத்தின் வருமானத்தை மேம்படுத்துதல், செலவினங்களை வினைத்திறனோடு நிர்வகித்தல், பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பொது முதலீடுகளை ஊக்குவித்தல் ஆகியவையே இதன் முதன்மை நோக்கங்களாகும். இந்த முறையான முகாமைத்துவத்தோடு பொருளாதாரத்தை கையாண்டமையினால் குறிப்பாக 2025 ஆண்டில் இம்மால் 5% பொருளாதார வளர்ச்சியை பேண முடிந்துள்ளது. அதேபோன்று அரசாங்க வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 16.7% பேணுவதற்கும் இம்மால் முடிந்துள்ளது. அண்மை காலமாக குறிப்பாக நாம் எதிர்கொண்ட டிக்மா சூறாவளியின் மோசமான பாதிப்புகள், தற்போது நாம் எதிர்கொண்டுள்ள மத்திய கிழக்கு நெருக்கடி, உலகளாவிய உள்நாட்டு சவால்களுக்கு மத்தியில் மிகவும் வெற்றிகரமாக நாம் அவற்றை எதிர்கொண்டமையினாலேயே இந்த நிலைமையை அடைய முடிந்துள்ளது. அரசாங்கத்தின் விவேகமான கொள்கைகள், நல்லாட்சி தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்ட கொள்கை மற்றும் மூண்டலம் திறன் என்பன எமது கொள்கைகளில் பிரதிபலித்தமையே இதற்கான காரணமாகும். விசேடமாக டிக்மா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவின் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை, குறிப்பாக பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களில் வாழும் மக்களை மூல கட்டியெழுப்புவதற்கும், அதனோடு தொடர்புடைய மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் 2026 500 பில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீட்டை நாம் வழங்கியுள்ளோம். அதேபோன்று அண்மையில் ஏற்பட்ட மத்திய கிழக்கு யுத்த நிலைமையால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக சுமார் 100 பில்லியன் ரூபாய் நிதி நிவாரண பொதியை வழங்கி அதனை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இத்தகைய நிவாரணங்களை வழங்கும் அதேவேளையில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை 2026 முதல் காலாண்டில் 5.1% என்ற சாதகமான வளர்ச்சியாகவும் எட்டவும் அதனை பேணவும் நம்மால் முடிந்துள்ளது. 2026 ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் மொத்த வருமானம் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகையில் 30.6% என்ற குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வரி நிர்வாகத்தை முறைப்படுத்தியதன் விளைவாக 2026 மே மாத இறுதிக்குள் 2,536.8 பில்லியன் ரூபாய் மொத்த வருமானத்தை நாம் ஈட்டியுள்ளோம். இதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1,096 பில்லியன் ரூபாயையும் இலங்கை சுங்க திணைக்களம் 1,079 பில்லியன் ரூபாயையும் உயர் வருமானமாக பதிவு செய்துள்ளன. மிக முக்கியமாக செலவினங்களை மிகவும் கடுமையான முகாமைத்துவத்தோடு கட்டுப்படுத்தியதன் மூலம் நாம் காட்டிய கடுமையான நிதி ஒழுக்கத்தினால் 2025 வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மாறாக இந்த ஜனவரி 2026 முதல் மேமான காலப்பகுதியில் 197.4 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட மீதியை இம்மால் பதிவு செய்ய முடிந்துள்ளது. இதன் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட தொகையை விட 314% அதாவது 1,131 பில்லியன் ரூபாயை நாம் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது.
0: சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு, மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர், கிராமிய அபிவிருத்தி அமைச்சர், கிராமிய அபிவிருத்தி வர்த்தக சம்மேளனம், நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று சந்திப்பதாக நிதி அமைச்சின் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார்.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் 7வது மீளாய்வுக்கு முன்னரான கலந்துரையாடல்களுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று தற்போது நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. அவர்கள் நாட்டின் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இந்த விஜயத்தின் போது பகுப்பாய்வு செய்ய உள்ளதாக நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார சவால்கள், தற்போதைய நிலைமை குறித்து இன்றைய கலந்துரையாடலில் ஆராயப்பட உள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளுக்கும் இடையிலான முன்னேற்ற மறு ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது.
0: இலங்கை சுங்க திணைக்களம் தனது மாதாந்த வருவாய் இலக்கை தொடர்ந்து 6வது மாதமாகவும் வெற்றிகரமாக அடைந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதம் முடிவடைவதற்கு முன்பே குறித்த மாதத்திற்கான வருவாய் இலக்கை சுங்க திணைக்களம் கடந்துள்ளது. ஜூன் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 194.1 பில்லியன் ரூபாய் வருவாயை திணைக்களம் ஈட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான இலங்கை சுங்க திணைக்களம் 2207 பில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை நிர்ணயித்துள்ளது. வாகன இறக்குமதியில் சரிவு ஏற்படும் எதிர்பார்ப்பின் காரணமாக இந்த இலக்கு கடந்த ஆண்டை விட 13.5% குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எனினும் வருடத்தின் முதல் 6 மாதங்கள் முடிவதற்கு முன்பே இந்த ஆண்டுக்கான மொத்த இலக்கில் 60.8% திணைக்களம் எட்டியுள்ளது. கடுமையான சட்ட அமுலாக்கம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு நடைமுறைகள் பொருளாதார நெருக்கடிக்கும் பிந்தைய இறக்குமதி அளவுகளில் ஏற்பட்டுள்ள மீழ்ச்சி அந்நிய செலாவணி கையிருப்பு நிலைப்படுத்தப்பட்டமை மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை பொருட்களின் விலையை குறைத்து காட்டுதல் மற்றும் தவறான பிரகடனங்கள் மீதான கடுமையான கண்காணிப்பு ஆகியவை இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை சுங்க திணைக்களம் 2551 பில்லியன் ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க வருவாயை ஈட்டியிருந்தது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நிதி இலக்குகளை அடைவதற்கு சுங்க திணைக்களத்தின் இந்த வலுவான வருவாய் செயற்பாடு பெரும் பக்கபலமாக அமைந்துள்ளது. வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று வியாழக்கிழமை அந்த அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் என்றாகும். உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சினைகளுக்கு மத்தியில் நிலவும் சவால்களுக்கான நவீன பதிலளிப்பதே இந்த முறை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் துணைப்பொருளாகும்.
3: நாட்டில் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அபாய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக குறித்து சபை தெரிவித்துள்ளது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை புனர்வாழ்வு வெளிவாரி சேவைகள் பணிப்பாளர் சாந்த கமகேஷுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். தேசிய அபாய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அண்மைக்கால தரவுகளுக்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் தொடர்பில் 121,266 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 39% அதிகமானோர் மெத்தம்பெட்டமைன் அல்லது ஐஸ் போதைப்பொருளை பயன்படுத்திய மற்றும் கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய 47,310 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஹெரோயினுடன் 39,931 பேரும் கஞ்சாவுடன் 27,833 பேரும் போதை மாத்திரைகளுடன் 3,374 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 871 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 1,202 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் 3,518 கிலோகிராம் கஞ்சா 263 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 585 கிலோகிராம் ஹஷீஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்கள் இக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக குறித்த வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பமானது.
1: போதைப்பொருள் பயன்பாட்டையும் போதைப்பொருள் கடத்தலையும் உலகளாவிய ரீதியிலும் எமது நாடு எதிர்கொண்டுள்ள கடுமையானதொரு பேரழிவாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். போதைக்கு அடிமையாவதிலிருந்து போதைப்பொருள் கடத்திலிருந்தும் விலகியிருப்போம் என்ற துணைப்பொருளையே நாம் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகர்கின்றோம். பயன்பாடு மற்றும் கடத்திலிருந்து விலகி இருக்குமாறு நாம் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். ஒரு சமூகமாக இந்த பேரழிவில் நாம் இன்னும் ஓரடி முன்னோக்கி செல்லக்கூடாது என நாம் நம்புகின்றோம். நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த பயணத்துக்கு எதிராக எத்தகைய சவால்கள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் எவற்றினாலும் இந்த பயணத்தை பின்னோக்கி நகர்த்த நாம் தயாராக இல்லை. நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். கடந்த சில தசாப்தங்களாக எமது நாட்டில் சட்டம் ஆட்சி சீர்குலைந்து அனைத்து வகையான பேரழிவுகளையும் நாடு எதிர்கொண்டிருந்தது. இது குற்றம் குற்றவாளிகளின் ராஜ்யமாக மாற்றப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் திட்டமிட்ட முறையில் ஒழுங்கமைத்து வலைமைப்பாக மாற்றியுள்ளோம். எதிர்வரும் காலங்களில் இந்த பேரழிவில் எந்த ஒரு பிள்ளையும் பலியாவதை பார்த்துக் கொண்டிருக்க எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமை இல்லை. அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார்கள். அடுத்த 2-3 வருடங்களுக்குள் இந்த பேரழிவை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதனோடு தொடர்புடைய பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் இருக்கின்றன. நாட்டுக்கு பெருமளவிலான பொருளாதார வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது போன்று வெகு விரைவில் மிக குறுகிய காலத்துக்குள் இந்த பேரழிவுக்கு எதிராக வலுவான மக்களின் அணிதரவை நாட்டுக்காக உருவாக்கி போதைக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை நாம் கட்டியெழுப்ப உள்ளதோடு அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான திட்டங்களையும் தயாரித்துள்ளோம்.
3: இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான இந்த நடைபயணம் கொள்ளுப்பட்டி சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமயத் தலைவர்கள், முப்படிகளின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் பங்கேற்றிருந்தனர்.
0: போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர்.
4: இந்த அரசாங்கம் போதைப்பொருளை ஒழிக்கின்ற விஷயத்தில் மிக நேர்மையாக செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. இன்னும் இந்த நாட்டிலே வருங்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்ற அரசுக்கு மாத்திரமல்ல நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த விடயத்திலே மத தலைவர்களையும் அரசியல் தலைமைகளையும் கல்வியலாளர்களையும் இணைத்துக் கொண்டு வருங்கால இளைஞர் சமூகம் போதை பாவனைக்கு உட்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். பெரிய பெரிய போதைப்பொருள் விற்பனையாளர்கள், அதற்கு பின்னால் இருந்த சக்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து கூட கொண்டு வந்து சிறையிலே அடைக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் பாராட்டுகின்றோம். இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழு நாட்டையுமே சீரழிக்கிற ஒரு விடயம். இதற்காக குறிப்பாக இந்த போதையினூடாக இளைஞர் சமூகம் பல்வேறுபட்ட பாதிப்புகளை, குறிப்பாக சிறுவர்கள் பாடசாலைகளின் மட்டத்திலே இன்று பாடசாலைகளுக்கும் அதனுடைய பாவனை போயிருக்கிறது. நாட்டிலே ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குவதற்காக அதிமேதக ஜனாதிபதி தலைமையிலே இணைந்து இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலங்களை விடவும் மிக அதிகமான இவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த போதைப்பொருள் கைது செய்யப்பட்டு அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு
3: வருடந்தோறும் மேற்கொள்ளப்படும் பஸ் கட்டண திருத்தத்துக்கு அமைவாக இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழு
0: வவுனியா லக்ஷபான வீதிக்கு அண்மையில் 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளை கடத்திச் சென்ற ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி வந்த காரில் கொண்டுவரப்பட்ட கஞ்சாவினை மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்ற முற்பட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவினை போலீசார் மீட்டுள்ளதுடன் வாகனத்தையும் முச்சக்கர வண்டியையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் தலைமையில் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட போலீஸ் குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மையில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாடல்களில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து தனது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் காணொலியில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எமது நாட்டை நேசிக்கும் இளைஞர்கள் பலர் தற்போது வெகுவாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். மனிதனின் நிலை திருப்பு என்பது அவர் நம்பும் கொள்கையிலேயே தாங்கியிருக்கிறது என்பது போதிய தெளிவுள்ள சகலருக்கும் தெரியும். அந்த கொள்கை மத ரீதியானதாகவோ அல்லது அரசியல் ரீதியானதாகவோ அல்லது வேறு ஏதேனும் விடயங்களுடன் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கலாம். எனவே அவ்வாறான கொள்கைகள் அல்லது அதனை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்புகள் சீர்குலையும் போது அதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உடைந்து போகிறார்கள். இன்றளவிலே எமது நாட்டில் வாழும் பௌத்தர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டை பொறுத்தமட்டில் எமது நம்பிக்கையோ அல்லது கொள்கையோ அதனுடன் தொடர்புடைய தலைவர் ஊடாகவே முன்கொண்டு செல்லப்படுகிறது. எனவே பௌத்த மதத்தை பொறுத்தமட்டில் அதற்கு தலைமை வகிப்பவர்களாக நாம் மகா சங்கத்தினரையே கருதுகிறோம். இருப்பினும் அண்மை காலங்களில் பெரும்பாலான பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கும் அப்பால் நாம் பெரிதும் கௌரவம் அளிக்கும் அட்டமஸ்தானாதிபதி சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக அறிந்தோம். ஆனால் இது குறித்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் வாய் திறக்கவில்லை. அரசியல் தலைவரோ அல்லது மத தலைவரோ யாராக இருந்தாலும் தலைவர் என்பதற்கு மக்களுக்கு வழிகாட்டியாக செயற்படுபவர் ஆவார். இன்றைய இளைஞர்கள் முறையான வழிகாட்டல்களின்றி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகின்றனர். இவை பற்றி அரசியல் தலைவர்கள் ஏன் பேசுவதில்லை? அவர்கள் தமக்கு கிடைத்த வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவற்றை அவதானித்ததன் பின்னர் இது குறித்து நாட்டின் சிரேஷ்ட பிரஜை என்ற ரீதியில் இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு அமைய இது பற்றி நான் மகா சங்க தேரர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதினேன். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் அதேவேளை இவ்வாறான சம்பவங்களால் நாம் மதிப்பளிக்கும் பௌத்த தர்மம் சீர்குலைவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதில் கேட்டுக்கொண்டுள்ளேன். அத்தோடு நாட்டில் உள்ள பௌத்த சிவில் தலைவர்களை இணைத்து கொண்டு இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என்று நான் ஆலோசனை வழங்கினேன். அதனை 4 மகாசங்கங்களின் தேரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாட்டில் உள்ள சகல பௌத்தர்களும் அரசாங்கத்தின் மீதோ அல்லது வேறு தரப்புகள் மீதோ பழி சுமத்திவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த விடயம் பற்றிய கருத்தாடல்கள் உருவாக்க வேண்டும். நியாயமான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியல் சட்டத்திட்டத்திற்குள் தான் அடுத்த அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று யாராவது அரசாங்கத்திற்கு எதிராக பேசினால் அவர் ஊழல்வாதி அல்லது திருடன் எனவும், நெல்லுக்கு நல்ல விலை கேட்டு வீதியில் இறங்கும் விவசாயிகள் குடிகாரர்களாகவும், தங்களின் தொழில்முறை கௌரவத்தை பாதுகாக்க முன்வரும் மருத்துவர்கள் சட்டத்தரணிகள் திருடர்களாகவும் சித்தரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் அளவில்லாத பொய்களை கூறி பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் நெல்லுக்கு 150 ரூபாய் கொள்வனவு விலை போன்ற எதிர்பார்ப்புகளை வழங்கி விவசாய மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தற்போது உரம் மற்றும் உரிய விலையை வழங்காது நெல் அறுவடை காலத்தில் வெளிநாட்டு பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்கிறது என்றும், எரிபொருள் நிவாரணம் இல்லாததால் கடற்றொழில் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் கேஹாலி பகுதியில் இளைஞர்கள் மீது காவல்துறையினரால் திட்டமிட்டு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், சட்டத்தை வளைக்கும் அதிகாரிகள் தங்களின் இறுதி நிலையை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் புத்தளம் மாவட்டத்தில் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மக்களிடையே பிளவை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவரங்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கைகளை மூடி மறைத்தவர்களுக்கு பதவி உயர்வுகளும், தீவிரவாதிகளுக்கான குரல் கொடுத்தவர்களுக்கு அரசாங்க பதவிகளும் வழங்கப்படும். இதேவேளை தகவல்களை வழங்கிய சிவில் குடிமகன் சிறைக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பௌத்த மக்கள் நாகதீபத்திற்கு வர தேவையில்லை, அனுராதபுரத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட கூட்டானது அவர் எந்த அளவுக்கு கீழ்மட்ட நிலைக்கு வீழ்ந்துள்ளார் என்பதையும் காட்டுவதாகவும், துன்பங்கள் தாளாது மக்கள் வீதிக்கு வரும்போது அவர்களை ஒடுக்குவதற்கே அரசாங்கம் முற்படுகிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பலத்த விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இலங்கையின் தாதியர் பணியாளர்களை வலுப்படுத்தும் நீண்டகால உத்தியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்களூடாக சேவையில் இணைத்துக் கொள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு தாதியர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற 2021 ஆண்டு தொகுதியைச் சேர்ந்த தாதியர் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு மற்றும் உறுதிமொழி ஏற்பு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமைச்சரின் விவரங்களின்படி 2030 ஆண்டுக்குள் ஒட்டுமொத்தமாக 13,600 புதிய தாதியர்களை தேசிய சுகாதார சேவையில் நியமிப்பதே அரசாங்கத்தின் இறுதி இலக்காகும் என்பதுடன், இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த இலக்கின் 50% அடைய எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்ச்சியாக வரும் 2028 ஆண்டு மார்ச் மாதத்தில் மேலும் 1949 தாதியர்களும், அதனை தொடர்ந்து 2028 ஆகஸ்ட் மாதத்தில் 2920 தாதியர்களும் சுகாதாரத்துறையில் புதிய நியமனங்கள் மூலம் உள்வாங்கப்பட உள்ளதாக அமைச்சர் நாளிந்த ஜெயதிச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய 2.5 மில்லியன் டாலர் மத்திய திரைசேரி பண கொள்ளைக்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்க வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதிக்குழு முன்னிலையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹகீம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் போது அது தவறான கணக்கொன்றிற்கு சென்றமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் போது இந்த விவகாரத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நிதிக்குழுவில் கூறுகின்றார். நிதி பரிமாற்ற ஒழுக்குமுறை சட்டத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். அதனை சட்டமா அதிபர் திணைக்களமும் அங்கீகரித்துள்ளது. பணத்தை அனுப்பும் போது அந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் கூறினேன். நிதி பரிமாற்ற சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது என அவர் தெரிவித்தார். கொலநாம பகுதியில் 624 வீடமைப்பு அலகுகளை கொண்ட 12 மாடி வீடமைப்பு வளாகத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நகர அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் நிதி உதவியுடன் 5,784 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த வீடமைப்பு வளாகம் கட்டப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளன. நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்கா குணசேகர இந்த குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து நிறைவடைந்துள்ள பணிகளை பார்வையிட்டார். அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 1 முதல் அமல்படுத்துமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன.
3: வருடந்தோறும் மேற்கொள்ளப்படும் பஸ் கட்டண திருத்தத்துக்கு அமைவாக இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி சந்திரபாலு தெரிவித்தார். இதற்கமைய ஜூலை 1 எரிபொருள் கட்டண திருத்தத்தை கருத்தில் கொண்டு பஸ் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் வீதம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: கொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கவின் கட்சி உறுப்பினர் மற்றும் அவர் வகித்த அனைத்து பதவிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளது. 2023 நடந்ததாக கூறப்படும் லஞ்ச ஊழல் விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் அபேசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 குற்றச்சாட்டுக்குரிய இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது அபேசிங்க தனது கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அமைப்பாளராகவோ இருக்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஊழல் அல்லது பிற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதை ஆதரிக்க தயங்க மாட்டோம் என்றும் அத்தகைய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை எதிர்க்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த அறிக்கையில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கரகட்டா என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான நதுன் சிந்தக்க விக்ரமரத்னவின் மனைவியிடமிருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நீதி அமைச்சரின் மகன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் மற்றும் மற்றொருவர் ஆகிய மூவரையும் எதிர்வரும் ஜூலை 3 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர்களின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் நீதவான் அறிவுறுத்தினார். சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் கையொப்பமிடப்பட்ட தண்டனை சட்டக்கோவையின் 149 பிரிவின் கீழான சான்றிதழ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சான்றிதழின்படி சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு சிறப்பான சூழ்நிலைகள் காணப்பட வேண்டும். எனினும் சந்தேக நபர்கள் சார்பில் அத்தகைய சிறப்பான சூழ்நிலைகள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை அவதானித்த நீதவான் அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரான விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரஹித நிர்மல ராஜபக்ஷ ஹொரன தொகுதிக்கான ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சாரித் வசந்தகுமார அபேசிங்க, விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ ஹென்னதிக்கே அருண ஸ்ரீ சதுரங்க, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்த ஹரகட்டாவின் உயிரை பாதுகாப்பதாக உறுதியளித்து 2023 டுபாயில் வைத்து இந்த சந்தேக நபர்கள் இந்த லஞ்சத்தொகையை பெற்றுக்கொண்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சந்தேக நபர் மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குதல், அவரை காலை பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றுதல் மற்றும் அவருக்கு எதிரான விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து அவரை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறி இந்த லஞ்சம் பெறப்பட்டதாக ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணர் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபருக்கு உதவிய மற்றும் ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் குண்டுசாலை காவல்துறை பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் சுமார் 190 பில்லியன் ரூபாய் பணத்தை நாட்டிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நபரை ஜூலை 9 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசியாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே என்ற பாதாள உலகக்குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா என்பவர் நேற்று இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார்.
3: மாட்டியா என அழைக்கப்படும் பூம்புவள தேவகி சுரங்க சஞ்சீவ கர்ணாரத்ன என்பவர் மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நேற்றிரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். கொடுகுட யாகுடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 42 இருவருக்கும் எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. கம்பகார் நீதிமன்ற வளாகத்துக்குள் பஸ்பொட்டா எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளி மற்றும் அவருடன் இருந்த மற்றொருவரை சுட்டுக் கொலை செய்தமை, அங்கு நின்ற மேலும் சிலரை 2022 7 மாதம் 22 அன்று துப்பாக்கி ஒன்றினால் சுட்டு காயப்படுத்தியமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 9:45 அளவில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து ஏர் ஏசியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான AK-047 என்ற விமானம் மூலம் அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக தாரியக்குடுவில் உள்ள கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளாா்.

0: லடந்தீவு வெள்ளை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்த முயன்றதாக சந்திக்கப்படும் வெளிநாட்டு சிகரெட்டுகள், கிருமி நாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொருட்களை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். வட கடற்படை கட்டளை தளத்திற்கு உட்பட்ட வசவ முகாமின் கடற்படை வீரர்களினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து பணியில் போதே இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளை கடற்கரை பகுதியில் கடற்படையினர் சோதனையிட்ட போது அங்கே கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 6 சந்தேகத்திற்கிடமான சாக்கு மூட்டைகளை கைப்பற்றி தீவிரமாக பரிசோதித்துள்ளனர். இதன்போது அந்த மூட்டைகளில் இருந்து 500 பேக்கெட் வெளிநாட்டு சிகரெட்டுகள், 2295 பேக்கெட் கிருமிநாசினிகள், 2569 மருத்துவ களிம்புகள், 165 அழகு சாதன கிரீம்கள் மற்றும் 64 வாசனை திரவிய போத்தல்கள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கடத்தல் பொருட்கள் அனைத்தும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் நெடுந்தீவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. மாது ஆற்றில் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருவர் மீது முதலை ஒன்று திடீரென தாக்கியதில் படகு கவிழ்ந்து ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அம்பலாங்கொட வத்துகேதர பகுதிக்குட்பட்ட மாது ஆற்றில் நேற்று வியாழக்கிழமை காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வத்துகேதர பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது நண்பருடன் இணைந்து படகில் மாது ஆற்றுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வழியில் திடீரென வெளிப்பட்ட முதலை ஒன்று அவர்கள் பயணித்த படகை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலால் படகு தலைகளாக கவிழ்ந்துள்ளது. இதன்போது நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் வத்துகேதர பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்கல்ல மாத்திரை பிரதான வீதியின் தலல்ல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
1: விபத்தில் காயமடைந்தவர்கள் மாத்திரை பொது வைத்தியசாலையிலும் தலல்ல பதிகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் தங்காலையிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது.
0: சப்ரஹமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: ஊவா மாகாணம், அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.
0: டெங்கு நோயாளிகளை அனுமதிப்பதற்காக வைத்தியசாலைகளில் உள்ள ஏனைய விடுதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
3: இறக்கமிக நோயாளர்கள் குறைவாக உள்ள மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் விடுதிகள் டெங்கு நோயாளர்களை அனுமதிக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இதேவேளை நாளாந்தம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாளாந்தம் 650 மேற்பட்டோர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகி வருவதாக அதன் பணிப்பாளர் டாக்டர் கவிர கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார். அண்மை கால அறிக்கைகளின்படி 1590 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களிலிருந்தே பதிவாகியுள்ளனர். இதேவேளை ஒரு இரவுக்கு நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பில் சுமார் 1590 பேர் டெங்கு நோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து அரசாங்கத்தின் பதிலை பெற சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் சபையில் இல்லை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபையில் சுட்டிக்காட்டினார். நாட்டில் டெங்கு நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது. பதிலளிக்க எந்த அமைச்சரும் இல்லை. பதில் கூற வேண்டிய பொறுப்பு தற்காலிக சபை முதல்வரிடம் மட்டுமே உள்ளது என அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதற்கு பதிலளித்த வலசக்தி அமைச்சர் அனுராக் கண்ணா திலக்க நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளுக்கு அமைய குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பதில்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை சார்ந்த அமைச்சர்கள் சபையில் இல்லாதது மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து உறுப்பினர்களுக்கும் ஆளும் தரப்பிற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மறு பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறைமை ஊடாக பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது. இதற்கு அமைய பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் June 25 முதல் July 8 வரை ஆன்லைன் மூலம் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமன் நோக்கி செல்லும் பாத ஜாத்திரிகை குழுவினருடன் கடந்த 35 பயணித்து வரும் சுப்பிரமணியன் என பெயரிடப்பட்ட நாய் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூட்டு பகுதியில் வைத்து தானாகவே பாத ஜாத்திரை குழுவினருடன் இணைந்து கொண்ட இந்த நாய் இதுவரை சுமார் 35 பயணத்தை தொடர்ந்து வருகிறது. இது குறித்து குழுவின் தலைவர் ஜியாவேல் சாமி கூறுகையில், இறைவனின் சித்தமாகவே இந்த நாய் எங்களோடு இணைந்தது. கழுத்தில் பட்டு கட்டி நெட்டியில் வீபூதி சந்தனமிட்டு இதனை நாங்கள் முருகனின் தூதனாகவே அழைத்து வருகிறோம். வழியெங்கும் நாங்கள் உண்ணும் சைவ உணவை மட்டுமே இது உண்பது வியப்பு ஏற்படுத்துகிறது. திருகோணமலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அங்கேயே விட்டுவிடலாம் என்று குழுவினர் நினைத்த அடுத்த கணமே அந்த நாய் மீண்டும் அவர்களுடன் இணைந்து முன்னால் வழிகாட்டியாக செல்ல தொடங்கியது. இயல்பாகவே மாமிச உணவு உண்ணும் தன்மையுள்ள நாய் கடந்த 35 முழுக்க முழுக்க சைவ உணவுகளை மட்டும் உட்கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் பக்தர்களுடன் இணைந்து பயணிப்பது பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. முருகப்பெருமானின் வீடன் கோலத்தின் போது வேட்டை நாய்கள் உடனிருந்ததாக புராணங்கள் கூறுவதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த சுப்பிரமணியன் பக்தர்களின் அரோகரா முழக்கங்களுக்கு இடையே ஒரு வழிகாட்டியாக பயணித்து வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய ஸ்ரீ அங்கீரச சர்வதேச பௌத்த மத்தியஸ்தானத்தில் நடைபெறவுள்ள பொசன் பௌத்த கலைவிழா நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தாய்லாந்திலிருந்து 32 அடங்கிய உயர்மட்ட பௌத்த தூதுக்குழுவினர் இன்று வெள்ளிக்கிழமை காலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர்.
1: மத்தல அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள பொசூன் விசேட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாய்லாந்திலிருந்து 32 அடங்கிய பௌத்த தூதுக்குழுவினர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். தாய்லாந்து அரசின் ஆலோசகர், அந்நாட்டின் வர்த்தக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இந்த தூதுக்குழுவில் அடங்குகின்றனர். இந்த குழுவினர் நாளை முதல் 7 மத்தல அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள பொசோன் விழாவில் பங்கேற்க உள்ளதுடன் குறித்த விகாரையின் தூபியில் தாது பொருட்கள் வைக்கும் புண்ணிய நிகழ்விலும் பங்கேற்க உள்ளனர்.
2: மிகுந்தலை அனுராதபுரம், புனித பூமி மற்றும் தந்திரிமலை ஆகிய புனித ஸ்தலங்களில் பொசோன் நிகழ்வுக்கான மத அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. July 2 வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ள பொசன் வாரத்தில் அனுராதபுரத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுர நகரசபை மேயர் என் கருணாரத்னம் தெரிவித்தார். இதேபோலே சிறுசு ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படும் சிறுசு ருகுணுமாயா பொசன் பூஜா இம்முறை 3 பகுதிகளை மையப்படுத்தி நடத்தப்படவுள்ளது. அம்பலாந்தோட்டை ரஜமஹா விகாரை, ரத்தினபுரி சத்துர்மாலாங்கார கல்வியகம் மற்றும் மத்தல அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையம் ஆகியவற்றை கேந்திரமாக கொண்டு சிறச ருகுணுமாயா பொசன் பூஜா நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. அம்பலாந்தோட்டை ரஜமஹா விகாரையில் சிறச தம்சவிய பொசன் வரையும் June 29 and 30 நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 29 முதல் July 5 வரை சிறச மினிப்புற பொசன் வலையம் ரத்தினபுரி சத்துர்மாலாங்கார கல்வியகத்தில் நடத்தப்படவுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 3 வரை மத்தல அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் சிறச அங்கீரச பொசன் வலையத்தை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன.
0: இலங்கைக்கு மெதடிஸ்த திருச்சபை வருகை தந்து 212 வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு எதிர்வரும் June 29 திங்கட்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் விசேட வரலாற்று நினைவு நிகழ்வுகளும் தோத்திர நன்றி ஆராதனையும் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பில் வடக்கு கிழக்கு திரு மாவட்ட சபையின் அங்கமாக அனைத்து மெதடிஸ்ட மற்றும் செங்கலடி பிராந்திய திருச்சபை மக்களும் இணைந்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளனர். இதன் முக்கிய அங்கமாக மிஷனரிமார்களின் தியாக வாழ்வு, ஆன்மீக பணி மற்றும் சமூக பணிகள் குறித்த விசேட கண்காட்சி ஒன்றும் காந்தி பூங்காவில் பொதுமக்களின் பார்வைக்காக நடைபெறவுள்ளது. வடமராட்சியின் மூத்த பத்திரிகையாளரில் ஒருவரான ANS திருச்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளாக சுயினமுட்ட நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் தனது 74வது வயதில் புலோலி பொட்டலையில் உள்ள இல்லத்தில் காலமானார். இவர் கடந்த 1975 காலப்பகுதியில் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் வெளியீடான தினகரன் பத்திரிகையில் பருத்தித்துறை குரூப் நிருபராக இணைந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து 1977 ஜூன் மாதம் முதல் ஈழநாடு பத்திரிகையில் இணைந்து கொண்டார். இந்த இரு நிறுவனங்களின் செய்தியாளராக பணியாற்றியதோடு பின்னாளில் கொழும்பு ஜால் தினக்குரல் பத்திரிகையின் பருத்தித்துறை நிபுணராகவும் பணிபுரிந்திருந்தார். சில காலம் ஜால் தினக்குரலில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருந்து வந்தார். பருத்தித்துறை பிரதேச சபையின் பொது நூலகராக கடமையாற்றிய அவர் கலாபூஷணம் கலை பாரதி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். சுமார் 45 ஆண்டு காலம் பத்திரிகை செய்தியாளராக பணியாற்றிய அமரர் திருச்செல்வம் கடந்த 5 வருடங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். இவர் தனது சேவை காலத்தில் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் வட இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவராகவும் செயலாளராகவும் சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். பரிசுரை வராத்து பலையை பிரபலமாக கொண்ட இவர் நீண்ட காலமாக புலோலி புற்றலி வசிப்பிடமாக கொண்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விலான் கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள கல்விலான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் தூண்டில் சகிதம் மீன்பிடிக்க சென்ற குறித்த இளைஞர் வீடு திரும்பாத நிலையில் அவரது தந்தையார் தேடிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கல்விலான் குளத்தில் மிதந்த நிலையில் இளைஞரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கல்விலான் பகுதியைச் சேர்ந்த இளைஞரே என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த இளைஞருக்கு வலிப்பு நோய் இருப்பதாக கூறப்படும் தகவலின் அடிப்படையில் மீன்பிடிக்க சென்றபோது வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இளைஞர் குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு வாரத்திற்குள் 16,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்யப்படும் என தேசிய உர செயலகம் தெரிவித்துள்ளது.
2: நாட்டில் தற்போது 32,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் கையிருப்பில் உள்ளதாக தேசிய உரச் செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லொகுஹேவா தெரிவித்தார். இதனிடையே முன்னெடுக்கப்பட்டுள்ள பயிர்ச்செய்கைக்கு மேலதிகமாக நாட்டில் உரம் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் 1 பவுன் 3,48,700 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,587 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பிடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்கிறது அவர்களின் ஆதரவோடு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
5: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷட்கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களிடம் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் பெண்ணொருவர் இலங்கை செல்வதற்கு முயன்றார். அவரது கடவுச்சீட்டை விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் ஆய்வு செய்தார். அப்போது அந்த பெண் கடந்த 2001 இலங்கை கடவுச்சீட்டு மூலம் இந்தியா வந்தது தெரிய வந்தது. தற்போது இந்திய குடியுரிமை பெற்ற பெண் போல் இந்திய கடவுச்சீட்டு மூலம் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் அந்த பெண்ணை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் இலங்கையைச் சேர்ந்த 58 வயதான மெரினா ஆணி என்றும் கடந்த 2001 இலங்கை கடவுச்சீட்டு மூலம் இந்தியா வந்ததும் அதன் பிறகு குவைத் சென்று பின்னர் 2003 விருதுநகரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இந்தியா வந்து விருதுநகரில் குடியேறியதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் மெரினா ஆணி தான் இந்திய குடியுரிமை பெண் போல் இந்திய ஆவணங்களான ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை பெற்று தன்னை இலங்கை பெண் என்பதை மறைத்து இந்திய கடவுச்சீட்டு பெற்று சொந்த நாட்டுக்கு செல்ல முயன்றது தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து போலீசார் மெரினா ஆணியை கைது செய்தார்கள். அவரிடமிருந்து இந்திய நாட்டின் அனைத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
6: திருவள்ளூரில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆட்சியர் முன்பு தரையில் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர்.
7: தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்க புரியல, ஒரு 50,000 75,000 வந்துட்டு விவசாய போராட்டங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் கொச்சப்படுத்துறாங்க. அதனால வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும், விவசாய நலன் காக்கிறதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு கருப்பு சட்டையில் அணிந்து இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அதுபடி தான் நாங்கள் பண்ண சொல்றோம்.
6: மதுரை மாவட்ட விவசாயிகள் மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் விவசாயிகள் பங்கேற்றனர்.
8: விளையாட்டு வந்து விவசாயத்தை காட்டிலும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம், நான் சவால் இருக்கிறேன், வந்து தென்னமரம் இறச்சுருங்க, பனைமரம் இறச்சுருங்க. இப்ப ரேஸ் நடக்குது, பார்த்துப்பீங்க, எல்லாருக்கும் தெரியுது. அந்த ரேஸ் மாட்டு வண்டியில உட்காந்து இறங்கி ஏறி அந்த மாட்டோட இது லாங் டிஸ்டன்ஸ் மாரத்தான் அளவுக்கு இருக்கும், அதை ஓட சொல்லுங்க. இல்ல மாடு கோயில் மாடு இருக்கு, கோயில் மாடு அடுத்து சொல்லுங்க.
6: தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி தலைமையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் முதல்வராகிவிட்டோம் என்பதால் விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் குறைவாக தள்ளுபடி செய்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
9: எலெக்ஷன் நேரத்தில் பயிர்கடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்கள் அத்தனை தள்ளுபடி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் எதுக்கு 50 ரூபா, 1 லட்சம் வாங்கலாம், 50 ரூபா, 50 ரூபா வாங்கலாம், 20 ரூபா. இப்படி விவசாய பாகுபடி பார்க்காம 10 ரூபா எவ்வளவு விவசாயம் வாங்கினாங்க பணம், கடன் விவசாயம் வாங்கினாங்க, அது அத்தனை பேரும் தள்ளுபடி போனோம். விவசாய வேலைகளை அணைக்கட்டு அரசு தவிர்க்க வேண்டும்.
6: பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் விவசாயிகளை திரட்டி மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது. கடன் தொகையை தள்ளுபடி செய்யக்கோரி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
5: தொடர்ந்து மின்துறை வெள்ளி அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார்.
10: தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உள்கட்டமைப்பு, நிதி, வருவாய், செலவினம் ஆகியவை குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் நேற்று வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செந்தில் பாலாஜி, நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை திமுக அரசு மேற்கொண்டதாகவும், மின்துறையை தன் துறையைப் போல திரு ஸ்டாலின் கவனித்துக் கொண்டார் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் 58,000 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறையை திமுக ஆட்சியில் 34,447 கோடி ரூபாயாக குறைத்ததாகவும், தாவேக் அரசு பொய் தகவல் பரப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
11: எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக் அரசு மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல் அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல் ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொத்தாம் பொதுவாக கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளை வந்தாரு, மக வந்தாரு, நண்பர்கள் வந்தாங்க எல்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட திசை திருப்பதை விட்டுட்டு நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும்.
10: மின்சார கொள்முதல் வழிமுறைகளை அமைச்சர் நிர்மல் குமார் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய திரு செந்தில் பாலாஜி, கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி திறன் 9,032 மெகாவாட் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தாவேக அரசு தங்களின் நிர்வாக திறமை இன்மையை மூடி மறைக்க திமுக மீது ஆதாரமற்ற அவதூறுகளை கூறுவதை நிறுத்திக்கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் முதலமைச்சர் திரு விஜயால் பணி ஆணை வழங்கப்பட்டவர்கள் 40 நாள் தாவேக ஆட்சியில் தேர்வானவர்களா என கேள்வி எழுப்பிய அவர், திமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டுமே தாவேக ஆட்சி செய்து வருகிறது என்றும் விமர்சித்தார்.
5: தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்த வேலுமணி உள்ளிட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட செயலர் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை.
12: தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 47 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் திரு பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, நத்தம் திரு விஸ்வநாதன், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர், திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட 28

0: பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி, திரு கருப்பண்ணன், திரு எஸ் பி சண்முகநாதன், திரு அன்பழகன், திரு காமராஜ், திரு வீரமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் திரு கோ அரி, திரு கிருஷ்ண முரளி, திரு மருதராஜா, திரு சவுந்தரராஜன் ஆகியோர் அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு மணிகண்டன் மற்றும் திரு அருண்மொழி தேவன், திரு மகேந்திரன், திரு நடராஜ், திரு ரத்தினசாமி ஆகியோருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கி திரு பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்களாக திரு சந்திரகாசி, திரு சுப்பையா ஆகியோரும், தலைமை நிலைய செயலாளராக முன்னாள் அமைச்சர் திரு வரகூர் அருணாச்சலமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். போர்க்கொடி உயர்த்தியவர்களுக்கு மீண்டும் கட்சி பதவி வழங்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படவில்லை.
1: தொடர்ந்து தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.
2: தமிழகத்தில் உள்ள 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு அளிப்பது தொடர்பாக ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியிருந்தது தமிழ்நாடு அரசு. அதன்படி ஆவடி, ஓசூர், தாம்பரம், வேலூர், கோவை, ஈரோடு, சேலம், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சிகளில் அந்த பொதுமக்கள் தனியார் பங்களிப்பு முறையில் இந்த டெண்டரை சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கு தமிழ்நாடு அரசானது டெண்டர் கோரியுள்ளது. குறிப்பாக குப்பை சேதத்தில் குப்பை கிடங்களுக்கு கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் தனியார் பங்களிப்பில் கொண்டு செல்ல இந்த டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த டெண்டரை மேற்கொண்டு செயல்படுத்தவும் தூய்மை பணிகளை தனியாருக்கு அளிக்கவும் பல்வேறு எதிர்கட்சிகள் சார்பில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த டெண்டரை ரத்து செய்து தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் கடந்த 20ஆம் தேதி வெளியிட்ட அந்த டெண்டரை ரத்து செய்து தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
1: தொடர்ந்து சட்டத்தை அணுக அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதுதான் சமத்துவத்துக்கான முதல் படி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். கேரளத்தை சேர்ந்த சிஎம்ஆர்எல் சுரங்க நிறுவனம் மற்றும் தனது தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்புடைய பண முறைகேடு வழக்கில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் விசாரணையை மேற்கொண்டார்கள். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜி ஜோனும் வலியுறுத்துகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை ஒரு மாதமாகியும் அரசின் உத்தரவை மீறி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
0: முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவுக்குள் செயல்படும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 அரசு மதுபான கடைகளும் அண்மையில் மூடப்பட்டன. இந்நிலையில் அரசின் உத்தரவை மீறி அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை ஒரு மாதமாகியும் அகற்றப்படாதது பொதுமக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பழனிப்பேட்டை பகுதியில் அந்த டாஸ்மாக் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் தொகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலை குறித்து அவருக்கு தெரியாதா என்றும் அவர்கள் வினவியுள்ளனர்.
3: அருகில் உள்ள கடையை மூடாத மூலம் அது ரயில்வே பிரிட்ஜுக்கு அருகில் உள்ளதால் போக்குவரத்துக்கு மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி தினந்தோறும் அவதிப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அது அதிக வருமானம்ன்றதுனால அவர் மூடாம இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது. அதுவும் அரக்கோணம் தொகுதி என்பது கூட்டத்துறை அமைச்சருடைய தொகுதி.
0: இதனிடையே கோவையில் கோயில், பள்ளிகள், மருத்துவமனைகள் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் புழக்கத்தில் உள்ளதாகவும் அதனை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: மருத்துவ நிறுவனங்களின் சில நடைமுறை மீறல்களுக்கான குற்றவியல் தண்டனைகளுக்கு பதிலாக நிர்வாக ரீதியான தீர்வு காணும் வகையில் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் முறைப்படுத்தல் சட்ட திருத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. நாட்டில் வணிகம் செய்வதை எளிதாக்கும் வகையில் நிறுவனங்கள் செய்யும் சிறு குற்றங்களுக்காக விதிக்கப்படும் சிறை தண்டனைகளை அபராதங்களாக குறைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் நம்பிக்கை சட்டம் என்ற சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. பிரிட்டனுடனான முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்திய விவசாயிகள் குறு சிறு நடுத்தர

0: நிறுவனங்கள், மீனவர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கலைஞர்கள் செழிப்பாக வாழ இது வழிவகை செய்யும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
1: ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது. இந்தியாவின் எரிவாயு இறக்குமதியில் 90% மேற்காசிய நாடுகளையே நம்பியுள்ளதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவியது. இதையடுத்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தை பாதுகாக்கும் வகையில் வர்த்தக சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்தது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு பின்னர் படிப்படியாக 70% வரை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது நிலைமை சீராகி வருவதால் வர்த்தக சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் எல்பிஜி சரக்கு கப்பல்கள் இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வர இருப்பதாலும் இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு முந்தைய நிலையில் இருந்தபடியே 100% விநியோகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான வணிக பயன்பாட்டு எல்பிஜி விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அதே சமயம் மொத்த கொள்முதல் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50% தளர்த்தப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அண்டை நாடான பூட்டான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 5வது தவணையாக 250 கோடி ரூபாயை அந்த நாட்டுக்கு இந்தியா வழங்கியுள்ளது. பூட்டான் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்துக்கு 1500 கோடி ரூபாய் வழங்க இந்தியா உறுதியளித்திருந்தது. இதுவரை 1250 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பூட்டானுக்கு பல்வேறு வகைகளில் இந்தியா தொடர்ந்து உதவி வருகிறது. இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செசில்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை செல்ல இருக்கிறார். அந்த நாட்டின் தேசிய தின பொன்விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சென்றிருந்த போது தன்னகர் டெல்லியில் தன்னை வரவேற்க ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் குறித்து இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலினி நினைவு கூர்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடைபெற்றுள்ள இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
1: 2024 திரு மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. அதன் பிறகு மத்திய அமைச்சரவையில் மாற்றமோ மறுசீரமைப்போ நிகழவில்லை. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியான மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த கேரளாவை சேர்ந்த திரு ஜார்ஜ் குரியன், மத்திய ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதையடுத்து திரு ஜார்ஜ் குரியன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஏற்கனவே மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை இணையமைச்சராக இருந்த திரு பங்குஜ் சௌத்ரி உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி, ரயில்வே உள்ளிட்ட முக்கிய அமைச்சரவைகளில் 10 முதல் 12 பேர் வரை மாற்றம் செய்யப்படலாம் என்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவரை நேற்று முன்தினம் பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று குடியரசுத் தலைவரை சந்தித்தார். அடுத்தடுத்த இந்த சந்திப்புகள் அமைச்சரவை மாற்றத்தை உறுதி செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து தார்விலை உயர்வு காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
1: மேற்காசிய போர் காரணமாக 3 மாதங்களுக்கு முன்பு 49,000 ரூபாயாக இருந்த தார்விலை 1,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் வரத்து குறைவு காரணமாக தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறையால் போடப்படும் சாலை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கிராம சாலைகளில் கற்களை கொட்டும் பணியை மட்டும் செய்துள்ள ஒப்பந்ததாரர் சாலையை முழுமையாக போடாமல் நிறுத்தியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனா்.
2: போர்டு வந்து நபார்டு திட்டத்தில் சாங்ஷன் ஆச்சு. சாங்ஷன் ஆகி 3 மாசம் ஆச்சு. பறிச்சு போடா இருந்தா கூட பரவாயில்ல, பறிச்சு போட்டு ஒரு 7 ரூட்டு பறிச்சு போட்டாங்க. எங்கனால போக முடியல, போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் இருக்குது. இன்னைக்கு ராத்திரியில பால் கொடுவாங்க, கீழே வந்து கால் கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு கிடக்குறாங்க.
1: இது தொடர்பாக வேளாண் குறைதீர் கூட்டத்திலும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். கிராம பகுதிகளில் பாதியில் நிற்கும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமான இரவு நேரத்தில் ஒரு ஆண்டிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தையை சந்தேகிக்க முடியாதென்றும், அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாதென்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குடும்ப வன்முறை வழக்கு ஒன்றில் தனது மனைவி மற்றும் மற்றொரு நபரின் கைபேசி அழைப்பு விவரங்களை பாதுகாத்து வைக்க கோரி கணவர் தாக்கல் செய்த மனுவை கீழமை நீதிமன்றம் அண்மையில் நிராகரித்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து கணவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த கூடுதல் அமர்வு நீதிபதி சனாலி குப்தா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இத்தொடர்பாக June 2 இடப்பட்ட நீதிபதியின் உத்தரவு விவரம் தற்போது வெளிவந்துள்ளது. அதில் நீதிபதி, எனது பார்வையில் ஒரு நாளில் எந்த ஒரு அசாதாரண நேரத்திலும் ஒரு பெண் யாரிடமாவது பேசுகிறார் என்பதற்காக மட்டுமே அவரது நடத்தையின் மீது கேள்வி எழுப்ப முடியாது. அந்த பெண்ணுக்கு அந்த நபருடன் சட்டவிரோதமான அல்லது கள்ள தொடர்பு உள்ளது என்று ஆதாரபூர்வமாக குற்றம் சாட்டப்படாத வரை அவரது செயலை தவறாக கருத முடியாது என்று குறிப்பிட்டார். மேல்முறையீடு வழக்கில் கணவர் தரப்பு வாதமாக தனது மனைவி நள்ளிரவு நேரங்களில் சில நபர்களுடன் தொடர்ந்து கைபேசியில் பேசி வருகிறார், இந்த அழைப்பு விவரங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கைபேசி நிறுவனங்கள் அழித்துவிடக் கூடும் என்பதால் அவற்றை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலைமையில் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதிப்படுத்திய அமர்வு, நீதிமன்றம் தனிமனித சுதந்திரம் மற்றும் தனி உரிமைக்கான உரிமை என்பது முழுமையானது அல்ல என்றாலும் தகுந்த வழக்குகளில் நியாயமான விசாரணைக்காக அது கட்டுப்படுத்தப்படலாம், இருந்தாலும் மற்றொரு நபரின் அழைப்பு விவரங்களை கோரும்போது அதற்கு பின்னால் குறிப்பிட்ட மற்றும் நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. இந்திய சமூகம் இப்போது பழங்கால சமூகமாக இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேசுவதையே இங்கு யாரும் தீட்டாகவோ விலக்கப்பட்ட ஒன்றாகவோ கருதுவதில்லை. கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிலோ மேல்முறையீட்டு மனுவிலோ கைபேசி அழைப்பு விவரங்களை பாதுகாப்பதற்கான எந்தொரு உறுதியான காரணமும் குறிப்பிடப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் பணிபுரிகிறார்கள். அவர்களின் சக ஊழியர்களாக ஆண்கள் இருப்பது இயல்பு. ஒரு பெண் இரவில் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவரது கைபேசி எண்களின் அழைப்பு விவரங்களை பாதுகாத்து வைக்க யாரும் கோர முடியாது. தனிமனித உரிமைகளில் தலையிடுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் கீழமை நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்தது சரியானது என்று கூறி மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் முறைகேடு நடந்த விவகாரத்தில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கருங்கற்களால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலை 2024 January 22 பிரதமர் திரு மோடி திறந்து வைத்தார். இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக அளித்த 3,500 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் சுமார் 1,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி உள்ளிட்டவை கொள்ளை போயுள்ளதாகவும், கும்பமேளாவுக்கான பணிகளிலும் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியும் புகார் தெரிவித்தது. இதையடுத்து உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு விசாரணை குழுவை கடந்த 13 நியமித்து அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயிலில் பணம் எண்ணும் ஊழியர்களான அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, அவினாஷ் சுக்லா, ராம்சங்கர் மிஸ்ரா, ராம்சங்கர் யாதவ், மணிஷ் யாதவ், சுபாஷ் சந்திர ஸ்ரீவத்சவா மற்றும் கருணேஷ் பாண்டே ஆகிய 8 பேர் மீது அயோத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான கையாடல் காட்சிகள் அடிப்படையில் இவர்கள் 8 பேரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறப்பு விசாரணை குழு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் அனுகல்ப் மிஸ்ரா மற்றும் லவ்குஷ் மிஸ்ரா ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ராம்ஜன் பூமி அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் திரு சம்பத் ராயின் ஓட்டுநரான ராம்சங்கர் யாதவ் உள்ளிட்ட மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே சிறப்பு விசாரணை குழுவின் அறிக்கை முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டவை என்று குற்றம் சாட்டியுள்ள திரு அகிலேஷ் யாதவ், போலீசாரின் நடவடிக்கையில் ராமர் கோயில் காணிக்கை மோசடியில் முக்கிய குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்படுவார்கள் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அரசியல் நோக்கத்துடன் ராமர் கோயில் காணிக்கையில் மோசடி என தகவல் பரப்பி வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.
0: தொடர்ந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது.
1: மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான 36 பக்க புதிய பாஸ்போர்ட் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் புதிய மற்றும் புதுப்பித்தல் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணம் 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் சேவைக்கு சாதாரண கட்டணம் 2000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயாகவும் தட்கல் கட்டணம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான 36 பக்க பாஸ்போர்ட் கட்டணம் சாதாரண முறையில் 1750 ரூபாயாகவும் தட்கல் முறையில் 4250 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் சேவைகளுக்கான இந்த புதிய கட்டண முறை July 1 முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
0: இனி சென்னையில் இன்று ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று 1,5760 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் என்று 13,220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் TRT தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
3: நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அமெரிக்க அதிபரை தலைநகர் வாஷிங்டனில் சந்தித்துள்ளார். இவர்களின் ராணுவ கூட்டணி துருக்கியில் அதன் வருடாந்தர உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு இந்த சந்திப்பு நடந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் விவகாரத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகள் தன்னை ஆதரிக்காமல் ஏமாற்றிவிட்டதாக டிரம்ப் நம்புகிறார். அவர் ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக குறிப்பிட்டார். குறிப்பாக பிரிட்டன் மற்றும் இத்தாலியை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அவர்கள் தமக்கு இன்னும் அதிக ஆதரவு அளிப்பார்கள் என்று அவர் நம்பியிருந்ததாக கூறினார். ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான கிராஸ்னோடாரில் ஓர் எண்ணெய் கிழங்கில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிரைமியாவுக்குள் நுழையும் ஒரு முக்கிய கடவைக்கு அருகில் உள்ள முக்கிய பனிமனை இந்த மாதம் மட்டும் 3 முறை தாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தெற்கு யுக்ரைனில் ஒரு நார்வேயைச் சேர்ந்த கன்னிவெடி அகற்றும் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 2 யுக்ரைனிய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் 250th ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அதிபர் டிரம்ப் வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மாலில் உள்ள கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் ஃபேர் நிகழ்ச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். July 4 1776 ஆண்டில் சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுடன் 250 ஆண்டுகள் நிறைவடைகிறது.
0: ஹோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது. சென்ற வாரம் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து படிப்படியாக சீராக தொடங்கும் வேளையில் ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனது ஒத்துழைப்பில்லாமல் நீரிணையில் கப்பல்கள் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஆபத்தானது என்று ஈரான் தெரிவிக்கிறது. எல்லா கப்பல்களும் நீரிணையில் நுழைவதற்கு முன் தனது கடற்படையை தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன.
4: இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நேற்று முன்தினம் தாம் ஆரம்பித்த கடற்படையினரை மீட்கும் நடவடிக்கையையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹோமுஸ் பகுதியில் பல மாதங்களாக சிக்கியிருக்கும் சுமார் 11,000 கடற்படையினரை மீட்கும் நோக்கில் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஈரான், அமெரிக்கா, பிராந்திய நாடுகளுடன் இணைந்து அண்மையில் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இருப்பினும் நேற்று தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் கப்பல் இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு சொந்தமான கப்பல் அல்ல என சர்வதேச கடல்சார் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஹோமுஸ் நீரிணையை முகாமித்துவம் செய்வதற்காக ஈரானினால் நிறுவப்பட்ட பாரசீக வளைகுடா நீரிணை அதிகார சபை எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள பாதைக்கு வெளியே பயணிக்கும் கப்பல்களின் பாதுகாப்புக்கு தமால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் இத்தகைய விளைவுகளுக்கும் கப்பலின் உரிமையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஈரான் கூறியுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டத்திலிருந்து 30 நாட்களுக்குள் ஹோமுஸ் நீரிணையில் உள்ள கடல் கண்ணிவெடிகளை அகற்றி கப்பல் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வருவது அந்த ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாகும்.
0: தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். வளைகுடா தலைவர்களுடன் வெளிப்படையாக கலந்துரையாடியதாக ரூபியோ தெரிவித்தார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் கவலைப்படுகின்றன. ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வரம்பு விதிக்கப்படவில்லை. மறுசீரமைப்புக்கு வழங்கப்படும் $300 பில்லியன் நிதியை ஈரான் ராணுவத்துக்கு பயன்படுத்துமா என்ற அக்கறையையும் நீடிக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது தங்களின் பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கமாகியன குறித்து வளைகுடா நாடுகள் ஆராய்கின்றன. நட்பு நாடுகளின் நலன்கள் கட்டிக்காக்கப்படும் என்று உறுதியளித்த அதிபர் டிரம்ப் நிர்வாகம் முயல்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுகளை, குவைத் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ரூபியோ கடைசியாக பஹ்ரைன் சென்றிருக்கிறார். ரூபியோ அவர்கள் கடல் பாதைக்கு வரி வாங்குவதற்கு இந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாதென்ற கருத்தையும் குறிப்பிடுகிறார்.
5: சர்வதேச நீர் வழியை பயன்படுத்த பணம் வசூலிக்கும் எந்த ஒரு முறையையும் முழு உலகமும் எதிர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நடக்க போவதில்லை என அதிபர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். நீர் இணைகளை திறப்பது என்பதன் அர்த்தம் சர்வதேச நீர் வழிகளில் உள்ள நீர் இணைகளில் சுதந்திரமாக செல்ல முடியும் என்பதாகும்.
0: தொடர்ந்து தற்போதைய போர் நிறுத்தம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
6: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் கப்பல்களை சாதாரண நிலைக்கு கொண்டு செல்வதில் 3 முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. பொதுவாக ஒரு நாளைக்கு சுமார் 130 கப்பல்கள் செல்லும். முதலில் ஹோர்மோஸ் வழியாக செல்வதற்கு கப்பல்கள் பாதுகாப்பாக உணர்கிறதா? இரண்டாவது, வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே உள்ள உள்கட்டமைப்புகள். இந்த மோதலின் போது அந்த ஆற்றல் உள்கட்டமைப்பு எவ்வளவு சேதமடைந்துள்ளது? உற்பத்தியின் அடிப்படையில் வேகத்தை மீண்டும் பெற எவ்வளவு காலம் ஆகும் ஆகியவை முக்கியமான ஒன்றாகும். மூன்றாவதாக, மோதல் காரணமாக பொருட்களை பெற முடியாததால் அங்கு சந்தையை சார்ந்துள்ள எத்தனை கப்பல்கள் உலகெங்கிலும் உள்ள பிற சந்தைகளுக்கு நகர்ந்துள்ளன என பார்க்க வேண்டும். இந்த சமாதான உடன்படிக்கை நீடித்தாலும் கூட நாம் இயல்பு நிலைக்கு வருவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று நான் நினைக்கிறேன்.
0: தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும் என்று பாகிஸ்தான் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டது நேர்கள் அறிந்ததே. இதைத் தொடர்ந்து ஈரானின் அணு ஆயுத கொள்கை கைவிடல், ஹோர்முஸ் நீரிணை திறப்பு என பல்வேறு கோரிக்கைகள் அமெரிக்காவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முடக்கப்பட்டது. இந்த தாக்குதல் ஈரான் அமெரிக்கா இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தை பாதித்தன. இதுகுறித்து பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தாகிர் அன்ட்ராபி தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. அடுத்த வாரம் அதிகமாக வரும் செவ்வாய்க்கிழமை அன்று பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்று நம்புகிறேன். தற்போது உள்ள ஒரு இடைவெளி சாதாரணமானதுதான். பேச்சுவார்த்தையில் முறிவு ஏற்பட்டது போன்றதல்ல. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை தொடங்கும் போது எங்கள் தூதுக்குழுவும் அங்கு இடம்பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்களால் அரச ஊழியர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீதிபதிகள் உட்பட ராணுவம் மற்றும் சிவில் நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் கடந்த 16 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி இந்த கைத்தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களின் தொலைபேசிகள் கைப்பற்றப்படும் அழிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தலிபான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தடை உத்தரவு காரணமாக தங்களது அன்றாட அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்னர் பெரும்பாலான அலுவலக கடமைகள், தகவல்கள் மற்றும் ஆவண பரிமாற்றங்கள் கைத்தொலைபேசி, வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பன்ஷீர் மாகாண ஆளுநர் தனது மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த தடையை உடனடியாக அமல்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் மக்கள் கல்வி கற்பதற்கும், தகவல்களை பெறுவதற்கும், அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கும் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளுக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு முக்கிய கருவியாக விளங்கி வந்ததாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து தாலிபான் அரசு பெண்கள், ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மீது தொடர்ச்சியாக இவ்வாறான கடுமையான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதித்து வருவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை இலடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்ந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை முன்பு 32 இருந்தது. 900 அதிகமானோர் காயமுற்றார்கள். முன்பு அது 700 அதிகம் என்று பதிவானது. லாகுவாரா பகுதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார் என்ற தகவல் முன்பு கிடைக்கவில்லை. தற்போது அங்கு எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் காயமுற்றார்கள் என்ற எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. வெனிசுலா தன்னகர் கரகாசுக்கு மேற்கே 7.2 அளவிலான நடுக்கம் ஏற்பட்டது. ஒரு நிமிடத்துக்குள் 7.5 அளவிலான மற்றொரு நடுக்கம் அந்த பகுதியை உலுக்கியது.
6: வெனிசுலாவின் தலைநகர் கேரகஸில் இடிந்து விழுந்த பல மாடி கட்டட இடிபாடுகளில் சிக்கிய காயமடைந்தவர்களை தோண்டி எடுக்க அவசர ஊழியர்கள் உதவினர். பதற்றத்துடன் இருந்த அப்பகுதியின் குடியிருப்பு வாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்து செய்தி அறிய முயற்சித்தனர். வெனிசுலாவின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சாக்கு நகராட்சியில் இடிந்து விழுந்த கட்டடம் இது. மீட்பு படையினர் இடிபாடுகளின் மீது ஏறிய போது வெளியே இருந்தவர்கள் தங்கள் உறவினர்களின் பெயர்களை கூச்சலிட்டனர். உள்ளூர் நேரப்படி மாலை 6 அளவில் கேரகஸுக்கு மேற்கே உள்ள சான் பிலிப்பே நகருக்கு அருகே 7.2 என்ற அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 பிறகு 7.5 என்ற அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது.
7: வெனிசுவேலா ஒரு விடுமுறை நாள் என்பதால் மக்கள் வேலை செய்யாத நேரத்தில் இது நடந்தது. நிலநடுக்கம் தலைநகரை மிகவும் கடுமையாக உலுக்கியது. என் வீடு, எனது கட்டடத்தில், எனது சுற்றுப்புறத்தில் பொருட்கள் கீழே விழுந்து உடைந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எனது அண்டை வீட்டார் ஒருவர் கீழே விழுந்ததில் அவரது கைகள் உடைந்தன.
6: இந்த பேரழிவின் முழு அளவு வெளிவர சில நாட்கள் ஆகலாம். இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இறப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர்.
0: தொடர்ந்து 1900 பிறகு வெனிசுலாவை உலுக்கிய ஆக கடுமையான நிலநடுக்கம் இதுவாகும்.
8: சமீப காலத்தில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இங்கு ஏற்படவில்லை. 1967 வெனிசுவேலாவின் கராகஸ் நகரில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்களை இது நினைவூட்டுகிறது. நிலநடுக்கத்திற்கு பிறகான அதிர்வுகள் தொடர்பான உண்மையான கவலை என்னவென்றால், மீண்டும் அங்கு திரும்புவது பாதுகாப்பானது என முழுமையாக உறுதியாகும் வரை அடுக்குமாடி கட்டடங்களுக்கு வெளியிலேயே மக்கள் பலரும் தங்கியிருப்பார்கள். உண்மையில் எரிவாயு கசிவுகள் குறித்த அச்சத்தின் காரணமாக கட்டடங்களுக்கு வெளியே இருக்குமாறு அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் டியோஸ்டாவா கரேயா கூறியுள்ளார். நகரின் சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. எத்தனை பேர் கட்டடங்களுக்கு இடையே சிக்கியிருக்கக்கூடும் என்பது தெளிவாக தெரியவில்லை. வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள இந்த மிக கடுமையான நிலநடுக்கத்தில் உதவுவதற்காக அவசர சேவைகள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன.
0: தொடர்ந்து அமெரிக்கா, சீனா, இந்தியா உட்பட நாடுகள் உடனடி உதவி வழங்கியுள்ளன. இதற்கு அந்த நாட்டின் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்.
9: லாகுவேரா மாகாணத்தில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு டஜன் கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. கடவுளின் அருளால் அங்கு சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றுவதற்கான மீட்பு பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். இது உண்மையில் பெரும் துயரகரமான நிகழ்வு என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதோடு அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் இந்த கடினமான காலகட்டத்தில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தொடர்ந்து ஜப்பானில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு மாகாணங்களில் நேற்று காலை சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 7.2 பதிவான இந்த நடுக்கத்தின் அதிர்வுகள் டோக்கியோ, சாசிகாமி உள்ளிட்ட நகரங்களிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தன்னகர் பாரிஸில் பொது இடங்களில் மதுபானம் அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளால் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பாரிஸில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 மாரடைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வழக்கமாக அத்தகைய சம்பவங்களின் எண்ணிக்கை 10 கீழாக இருக்கும். மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் அதே நிலைதான் தொடர்கின்றது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமான சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவானது. இந்த வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது எவ்வாறு பாதுகாப்பை பொதுமக்கள் மேற்கொள்ளலாம்? இது தொடர்பான பார்வை.
8: உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க பல வழிகள் உள்ளன. ஆனால் இத்தகைய கடுமையான வெப்பம் நிலவும் போது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதில் சிரமம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிக வெப்பம் ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைந்தால் அது விரைவாக வெப்ப சோர்வுக்கு வழிவகுக்கும். அதிக வியர்வை, வெளிரிய மற்றும் ஈரப்பதமான தோல், குமட்டல், தலை சுற்றல் அல்லது மயக்கம் வரும் உணர்வு போன்றவை இதன் அறிகுறிகள். பிரிட்டனில் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் குழுவினர் எல்லா கால நிலைகளிலும் பொது நிகழ்வுகளில் உதவி மற்றும் முதலுதவி அளிக்க தயாராக இருப்பதை பார்க்கலாம். வெப்ப சோர்வால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்தால் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள்?
10: முதலில் அவர்களை வெப்பமான இடத்திலிருந்து நிழலான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அவர்களின் அதிகப்படியான ஆடைகளை அகற்றுங்கள். குளிர்ந்த நீரை தெளித்து விசிறியால் காற்று வீசுவது மிகவும் நல்லது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க அவர்களின் கால்களை சுற்று உயர்த்தி வையுங்கள். அவர்கள் சுயநினைவோடு இருந்தால் குடிக்க ஏதாவது கொடுங்கள். தண்ணீர் கொடுப்பதே மிக சிறந்தது.
8: ஆம்புலன்ஸை எப்போது அழைக்க வேண்டும்?
10: 30 நிமிடங்களுக்குள் அவர்களின் நிலையில் முன்னேற்றம் இல்லை என்றால் ஆம்புலன்ஸை அழைத்து அவர்களை கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
8: உண்மையான ஆபத்து என்னவென்றால் வெப்ப சோர்வு என்பது மருத்துவ அவசர நிலையான ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தாக்கமாக மாறக்கூடும். மிக அதிக வெப்பநிலை, வியர்க்காத சூடான தோல், குழப்பம், வேகமான இதய துடிப்பு, வேகமான சுவாசம் மற்றும் சுய நினைவு இழப்பு ஆகியவை இதன் அறிகுறிகள். முன்னணி விளையாட்டு வீரர்கள் கடும் வெப்பம் அல்லது குளிரில் நடைபெறும் போட்டிகளுக்கு முன்பு தங்களை அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இந்த சுற்றுச்சூழல் அறையை பயன்படுத்துகின்றனர்.
11: இங்கு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் வசதி உள்ளது.
8: இந்த வெப்ப அலையின் போது நம் அனைவருக்கும் உள்ள ஒரு முக்கிய சவால் அதிகப்படியான ஈரப்பதமாகும்.
11: காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது காற்றில் நிறைய ஈரம் இருக்கிறது என்று பொருள். அதன் காரணமாக உடல் வெப்பத்தை வெளியேற்றும் நம்முடைய மிக சிறந்த வழிமுறை பாதிக்கப்பட்டு தோலில் உள்ள வியர்வையை ஆவியாக்க முடியாமல் போகிறது. அந்த வியர்வை அங்கேயே தங்கிவிடுகிறது அல்லது வழிந்தோடுகிறது. உடல் தனது பணியை செய்யாததால் அதன் உட்புற வெப்பநிலை உயரத் தொடங்குகிறது. இது ஒரு தீவிரமான பிரச்சனை.
8: இத்தகைய வெப்பமான சூழலில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் முதியவர்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் ஆகியோர் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர்.
0: தொடர்ந்து, பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவாக குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை. அது சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்கள் பிரான்சிலே விற்று தீர்க்கின்றன. பிரான்சில் வீசும் அனல் காற்றில் மில்லியன் கணக்கானோர் வெந்து தணிகின்றார்கள். ஒரு அறை அல்லது கட்டடத்தின் வெப்பநிலையை குறைக்க அதிக எரிசக்தி தேவைப்படும். ஆனால் எரிசக்தி எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து சுற்றுப்புறத்தில் அதன் தாக்கம் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது உள்ள நிலையில் குளிர்சாதனங்கள் பிரான்சுக்கு பிரச்சனையாக இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். பிரான்ஸ் படிம எரிபொருளை பெரிதும் பயன்படுத்துவதில்லை. சென்ற ஆண்டு அதன் மின்சாரத்தில் சுமார் 70 விழுக்காடு அணுமின்லியங்களில் உற்பத்தியானது. கட்டிட வடிவமைப்பில் பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளாதது உண்மையான பிரச்சனை என்று கூறப்படுகிறது. பழைய கட்டிடங்களில் மட்டுமல்ல நவீன கட்டிடங்களிலும் அதே நிலைதான் தொடர்கிறது. குளிர்காலத்தில் வெப்பத்தை உள்ளே வைத்திருக்கும் விதத்தில் அவை உள்ளன. பிரான்ஸ் படிம எரிபொருளை பெரிதும் பயன்படுத்துவதில்லை. சென்ற ஆண்டு அதன் மின்சாரத்தில் சுமார் 70% அணுமின் நிலையங்களில் உற்பத்தியானது. அதிக காற்றோட்டம் இல்லாத பகுதிகளில் சாதனங்களிலிருந்து வெளியேறும் சூடான காற்று உடனடியாக சுற்றுவட்டாரத்தின் வெப்பத்தை கூட்டலாம். குளிர்சாதனங்களை அதிகம் பயன்படுத்துவதற்கு பதிலாக திரைகளை போடுவது, காற்றாடிகளை பொருத்துவது போன்றவற்றை செய்யலாம் என்று நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள். பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் மீண்டும் பக்கிங்ஹாம் அரண்மனையில் குடியேறப் போவதில்லை. பக்கிங்ஹாம் அரண்மனையில் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவுக்கு வரும். அதன் பின்னர் மன்னர் சார்ல்ஸ் அங்கு வசிக்கப் போவதில்லை என்று அரண்மனை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர் நீண்ட காலமாக வசித்து வரும் லண்டனில் உள்ள கிளாரன்ஸ் ஹவுஸிலே தொடர்ந்திருக்க முடிவு செய்திருக்கிறார். சுமார் 200 ஆண்டாக பக்கிங்ஹாம் அரண்மனை பிரிட்டிஷ் அரசர்களின் முதன்மை இல்லமாக திகழ்ந்தது. அதன் புதுப்பிப்பு பணிகளுக்கு சுமார் 370 மில்லியன் பவுண்ட் செலவு செய்யப்பட்டது. இதற்கிடையே 2024-2025 ஆண்டில் மன்னர் சார்ல்ஸ் கிட்டத்தட்ட 17 மில்லியன் டாலர் வரி செலுத்தி இருக்கிறார். அரச குடும்பத்தினரின் வரி விவரங்கள் வெளியிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். அரச குடும்பத்தின் நிதி விவரங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படுவதில்லை என்ற குறைகூறல்கள் எலிசபெத் அரசியாரின் மறைவுக்கு பின்னெழுந்தன. நிதி விவரங்களில் இன்னமும் வெளிப்படையாக இருக்கப் போவதாக அரச குடும்பத்தினர் அண்மையில் உறுதியளித்திருந்தார்கள். மலேசியாவில் டூரியான் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்பட்ட பழங்களும் உள்நாட்டு சந்தைக்கு வந்ததால் டூரியான் விலை திடீரென வெகுவாக குறைந்துவிட்டது. நேற்று கோலாலம்பூரை சுற்றியுள்ள பழக்கடைகளிலும் சாலையோர கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. தென்கிழக்காசியாவில் பலவகை டூரியான் பழங்கள் விளைகின்றன. அவற்றில் உயர்தரமான முசாங்கிங் வகை மலேசியாவில் அதிக பிரபலம் வாய்ந்தது. இந்த பழம் பெரும்பாலும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் 550,000 டன்னுக்கு மேல் டூரியான் விளையும் மலேசியாவில் தற்போது அறுவடை உச்சத்தில் உள்ளது. முசாங் கிங் டூரியானின் விலை 1 கிலோகிராம் 90 ரிங்கிட்டிலிருந்து 9 ரிங்கிட் வரை, அதாவது 22 டாலரிலிருந்து சுமார் 2 டாலருக்கு குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு முசாங் கிங் சுனாமியாக இருக்கும் என்று முன்கூட்டியே எதிர்பார்த்ததாக மலேசிய மத்திய வேளாண் சந்தை ஆணையம் தெரிவித்தது. அடுத்த சில வாரங்களில் விலை மீண்டும் உயரும் என்று அது காணிக்கிறது. மலேசியர்கள் இப்போது மலிவான விலையில் டூரியான் சாப்பிட முடிகிறது. அது தங்களுக்கு மகிழ்ச்சி என்று பலர் தெரிவிக்கிறார்கள். பெட்டாலிங் யாவில் உள்ள ஒரு டூரியான் கடையின் மேலாளர் இந்த ஆண்டில் டூரியான் இதுவரை இல்லாத அளவுக்கு மலிவு என்று குறிப்பிட்டார். லாபம் குறைந்தாலும் விற்பனையை தொடர வேண்டிய நிலை இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். உலகில் ஆக சத்தமாக அலறுபவர் யார் தெரியுமா? அவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோசப் மெக்டல் பெடப். 58 வயது ஜோசப் குளிர்சாதனத்தை சுத்தம் செய்யும் ஊழியர். அவர் 122.4 டெசிபல் அளவுக்கு அலறி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். அது ஏறத்தாழ ஜெட் விமானம் புறப்படும் போது ஏற்படும் சத்தத்துக்கு நிகரானது. இதற்கு முன்பு சாதனை படைத்த பெண் 121.7 டெசிபல் அளவுக்கு கத்தியிருந்தார். சாதனை படைப்பதற்கென்று பயிற்சி செய்ய வழியில்லை என்று ஜோசப் தெரிவித்தார். அந்த நாளுக்காக காத்திருந்து திறனை கட்டவிழ்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சாதனை படைத்த தினத்தன்று சத்தமாக கூச்சலிட ஜோசப் தலைமுறை முயற்சி செய்தார். அவர் நவ்வென்று 7 முறை அலர்ந்தார். அடுத்த சில நாட்களுக்கு குரல் மிகவும் மோசமாக தொனித்ததாக ஜோசப் தெரிவித்தார். ஜோசப் இதற்கு முன்பும் உலக சாதனை படைத்துள்ளார். 2019 ஆம் ஆண்டு அவர் 10 அம்புகளை வேகமாக எய்ததில் முத்திரை பதித்தார். ஆனாலும் ஓராண்டுக்குள் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. வீட்டில் 300க்கு அதிகமான பாம்புகளை வளர்த்த ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் ஒரு முதியவர் மலை அடிவாரத்தில் பெரிய பாம்பை பார்த்தார். அந்த பகுதியில் அதுபோன்ற பாம்பை காண்பது அரிது என்பதால் அவர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். பாம்பு அதை வளர்ப்பவர்களிடமிருந்து தப்பியிருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகித்தார்கள். அதிக வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கும் இடமே மலைப்பாம்புக்கு உகந்தது. இருப்பிடத்தின் வெப்பநிலையை 20 முதல் 30 டிகிரி செல்சியஸுக்குள் நிலையாக வைத்திருக்க அதிக மின்சாரம் தேவைப்படும். அதன்படி அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்று அதிகாரிகள் ஆராய்ந்தார்கள். கவ் என்பவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டார். அவருக்கு பாம்புகள் மீது அதீத ஆர்வம். கவ் 2 படுக்கை அறைகளையும் வரவேற்பறையையும் பாம்புகளுக்காகவே ஒதுக்கியதாக சொல்லப்பட்டது. அவர் டி என்பவருடன் இணைந்து பாம்புகளை விற்றதாக தெரிகிறது. இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பாம்புகள் உள்ளூர் விலங்கியல் தோட்டத்துக்கு மாற்றப்பட்டன. மலைப்பாம்புகள் சீனாவில் பாதுகாக்கப்படும் விலங்குகள் பட்டியலில் இடம்பெறுகின்றன. அவற்றை அனுமதியின்றி வாங்கவோ விற்கவோ கூடாது. மலைப்பாம்புகளை வளர்ப்பதற்கும் அனுமதி கட்டாயம் தேவை. வேலையில்லை, பண நெருக்கடி, பசி. சீனாவின் ஜாங்ஸு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உணவு விநியோக சேவை மூலம் உணவு வாங்கினார். அதில் ஒரு சிறிய குறிப்பும் சேர்த்திருந்தார். அவர் அண்மையில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவரின் பசியை தீர்க்க உணவில் சோற்றை கொஞ்சம் அதிகம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். உணவை பெற்றபோது அவருக்கு இன்ப அதிர்ச்சி. அவர் கேட்டது போல் அதிக சோறு கிடைத்தது. அதோடு அவருக்கு வேண்டிய வேலையும் கிடைத்தது. என் கடைக்கு வேலை பார்க்க வாங்க என்று ஒரு குறிப்பு அந்த உணவு பொட்டலத்தின் மேல் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது. தமக்கு நடந்ததை காணொளி வாயிலாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சுமார் 40 மில்லியன் இணையவாசிகள் அதை பார்த்தார்கள். பலரும் உணவு கடை உரிமையாளரின் மனிதாபிமானத்தை போற்றியுள்ளார்கள். நைஜீரியாவில் ஒரு திருமணம். இரட்டை சகோதரிகள் இரட்டை சகோதரர்களை மணந்தார்கள். பேரிளம் ஒற்றுமை. சகோதரிகளின் பெயர் தைவோ, கெந்தே. சகோதரர்களின் பெயர்களும் அதுவே. யொருபா கலாச்சாரத்தில் இரட்டையர்களுக்கு அங்கு சிறப்பு அதிகம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இரட்டையவர்களில் மூத்தவருக்கு தைவோ என்று பெயர் சூட்டப்படும். இளையவருக்கு கெகிந்தி என்று பெயர் சூட்டப்படும். மணமக்கள் ஈபாடன் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கு இரட்டையர்கள் பிறப்பது வழக்கத்தை விட அதிகம். சகோதரர்களுக்கு தங்களை போன்ற இரட்டையரை திருமணம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் விருப்பம். முதலில் சகோதரிகளுக்கு அதில் விருப்பம் ஏற்படவில்லை. நண்பர்களாகவே இருக்க விரும்பினார்கள். சில ஆண்டுகளுக்கு பின் மனமாற்றம் ஏற்பட்டது. அரிய அழகிய திருமணமும் தற்போது நடந்தேறியிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23வது ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியுள்ளது. முதலில் வங்கதேசம் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 136 ஓட்டங்கள் சேர்க்க இந்தியா 16.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 139 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. மகளிர் டி20 உலக கோப்பையில் இங்கிலாந்து அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. குரூப் பிரிவில் 4 போட்டிகளில் தோல்வியே காணாமல் அது முன்னேறியுள்ளது. சாதிக்க வயது தடையல்ல, வயது என்பது எண்தான், அதாவது நம்பர் தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறார் செரீனா வில்லியம்ஸ். இரு குழந்தைகளுக்கு தாயான இவர் 44 வயதில் மீண்டும் விம்பிள்டன் ஒற்றையர் பிரிவில் களமிறங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். பிஃபா உலகக்கண்ட தொடரில் நேற்று நடைபெற்ற இ பிரிவுகளுக்கான தனது இறுதியாட்டத்தில் எக்குவாடார் அணி பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் வந்து ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 3வது இடத்தை பிடித்த 8 சிறந்த அணிகளில் ஒன்றாக எக்குவாடார் அணி 32 அணிகள் கொண்ட நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. மெக்சிகோவுக்கு எதிரான போட்டியில் 5-3 கணக்கில் தோல்வியுற்றதால் கால்பந்து உலக கோப்பையிலிருந்து செக் குடியரசு அணி வெளியேறியிருக்கிறது. சியாட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில் போஸ்னியா மற்றும் ஹெர்சோவினா அணி கத்தாரை 3-1 வீழ்த்தியது. இதனால் கத்தார் அணி உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது. இந்த உலகக்கோப்பையிலிருந்து துருக்கி, ஹைட்டி, துனிசியா, ஜோர்டான், பனாமா ஆகிய 5 அணிகள் உலகக்கோப்பையிலிருந்து ஏற்கனவே வெளியேறியிருந்தன. மியாமி பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 5 முறை சாம்பியனான பிரேசில் நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேற போட்டியின் வரலாற்றிலே முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவும் அந்த சுற்றுக்கு வந்துள்ளது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நேற்றுடன் பாதிக்கட்டத்தை கடந்துவிட்டது. 39 நாட்களுக்கு 104 ஆட்டங்கள் அட்டவணையிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது 15 நாட்களில் 54 ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டன. இன்னும் 24 நாட்களில் 50 ஆட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அர்ஜென்டினா அணி கேப்டன் லியோனல் மெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது 39வது பிறந்த நாளை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினார். கன்சாஸ் சிட்டி மிசோரி பயிற்சி முகாமில் அவர் அணியுடன் இணைந்து குரூப் போட்டோ எடுத்து மகிழ்ந்தார். 6வது முறையாக உலகக்கோப்பையில் விளையாடி வரும் மெஸ்ஸி இதில் 5 முறை உலகக்கோப்பை தொடரின் போதே தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 இந்திய பெறுமதியில் 107.63 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.45 இந்திய பெறுமதியில் 94.63 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.97 இந்திய பெறுமதியில் 117.10 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05 இந்திய பெறுமதியில் 124.91 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05 இந்திய பெறுமதியில் 66.68 கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்களை

0: சொல்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris
4: Vicky Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris
4: Vicky Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே பிடிஎஸ்
7: இலக்கம் 5 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நேரம் சரியாக 3:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:25. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு ரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், தமிழ் ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா?
1: சுமார் ராஜன், நீங்க ஹரியத்தில்?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம் சோதரம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். வீட்டில் எப்படி?
1: வீட்டில் இல்லை, எல்லாரும் வேலையை போய் நான் தான் வீட்டில் இருக்கேன்.
0: தெரியும், வீட்டில் வேலைக்கு போக நான் சொன்ன மாதிரி இருந்தது. அரசாங்கம்
1: அரசாங்கம் எங்க சொல்லுது
0: போட்டாங்க
1: ஒரு நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்தது அடி அந்த பாட்டுக்கு. நெஞ்சில் உள்ளதோ நெஞ்சில் உள்ளதோ நெஞ்சில் உள்ளதாவது கண்ணில் அது வந்ததோ என்னோட வரிக்கு ஒன்று பாருங்க. அழகான பாடம் அது வந்து திரவும் நதியா நடிக்கப்பட நினைக்கிறேன். நதியா இந்த பாட இந்த பாட்டை தான் நினைக்கிறேன். சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படம்
0: நினைக்கிறேன்.
1: சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த படத்துல
0: இருந்து
1: மறக்கிற சாப்பாடு. ஓகே ஓகே, அதான் அதான் நான் நீஸ்கட்டு வந்துடும். சரி, இன்னைக்கு பாட்டு வராத போட நேரம் புது புது நினைச்சு வந்துடும். அப்புறம் சரி பார்த்தேன், சரி லைன் டக்கன் லைன் மக்கள் அடிச்சல் லைன் கிடைச்சிருக்க. உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்தது அடிக்க அந்த பாட்டு சரி வருது.
0: பாடல் வருகின்றது. கேட்டு மாலைகள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்து பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து. அவரை தொடர்ந்து உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கலைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: சாப்பிட்டு

0: மீன் சுறா மீன் வேறு என்ன மீன்களுக்கெல்லாம் சொல்வதல்லோ. இல்லை அந்த பாட்டை கேட்ப வேண்டி நினைத்தேன்.
1: உள்ளுக்கு போகாத பாட்டை கேட்குறீங்க
0: என்னது?
1: மனசுக்குள்ள போகாத பாட்டை கேட்குறீங்க?
0: ஓ அது என்னால் நான் கேட்கல, நீங்கள படித்தவன் நான் எடுத்து போட்டுதான் இருக்கிறேன் தெரியல, நான் கேட்கலையோ எல்லாருமே தெரியாது. இன்னும் இன்றைக்கு அந்த பாட்டை கேட்ப வேண்டி நினைத்தேன். எது வாயில் வருதோ அதான் நினைச்சு வைக்கிறது காலவையில்.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது கேட்டு மொழிகள். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலே யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
1: ஓகே, நான் பாடல் கேட்கிறேன். சிவாஜியின் மான் குட்டி போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமலே.
0: எங்க போயிட்டு மான்? புல்லுமே போயிட்டு
1: வெளியில போயிட்டு காணா போயிட்டாம்மா.
0: புல்லுமே போயிருக்கும், பசி இருந்திருக்கும் தானே? பசியில அந்த பிள்ளைக்கும் தேடு எடுத்து கொண்டு வாரத்துக்கு அடி போயிருக்கிறேன்னு
1: நினைக்கிறேன். இருக்கலாம்
0: இருக்கலாம். ஓகே, ரத்தபாசன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வெளியில வந்த பாடல்.
1: ஆமா,
0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: விருப்ப நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலையை விரும்பி கேட்டிருந்தார் மேரி மெக்டலின் அவர்கள். நேரம் சரியாக 3:44 ஐக்கியராஜ்யத்தில் 2:44 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி கமலவேணி அவர்கள். நலமா இருக்கீங்களா கமலவேணி? நல்லா இருக்கிறோம், நன்றி. சாப்பிட்டீங்களா கமலவேணி? என்ன சாப்பிட்டீங்களா? வெள்ளிக்கிழமை மரக்கறின்னு தெரியும் தானே, நிறையா சாப்பிட்டீங்களா? நன்றி. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க சமைக்கிறதுக்கு? நீங்க அடிமையா? நான் அடிமையன்டா பாடுது பாட்டு.
1: அது அடிமை
0: அடிமை நான்
1: அவள் படத்துல
0: அடிமை நான்
1: ஆடு ஆணையிடு ஆடுகிறேன் பாடுகிறேன்
0: அம்மாளாச்சு. அடிமை நான் ஆணையிடு ஆடுகிறேன் பாடுகிறேன். பார்த்தீங்களா அவள் படம்?
1: பார்த்திருப்பேன் ராஜா, இப்ப நினைவில் இல்லை. ஆனா இந்த பாட்டு நல்ல நினைவில் இருக்குதான்டக்கு. இந்த பாட்டு தன் போட்டவே அப்ப நான் கேட்கணும் இந்த பாட்டு என்று நான் நிறுத்தேன்.
0: அந்த பாட்டு தானே பாடி பெஸ்டா வந்து?
1: இல்ல இல்ல, நான் சொன்னது நீ தானா?
0: ஆனா சொன்னது நீ
1: தான். இங்க சொன்னீங்க முந்தி, அதை பத்தி நினைச்சு பாடினேன்.
0: இது வாலிகுட்டியின் பாட்டு, சங்க கணேசன் இசை.
1: வானசிறியும்
0: என்ன பண்ணல, நான் இந்த படங்கள் எல்லாம் மிச்சம் வைக்கிறேன்
1: இல்லையே
0: அந்த நேரம் படம் இல்லைன்னா எனக்கு இருக்க மாட்டேன். சுவாஜின் படங்கள் இது இதில் வந்து அவள் படம் ஓடி நான் பார்க்க இல்லை, எனக்கு நான் ஆக்டரை பிடிக்கிறேன்
1: இல்லை.
0: சசிகுமார் அவரெல்லாம்
1: விழுந்தார்.
0: சசிகுமார் என்ன அவருக்கு ஆண்டு முன்ன கேட்டு போய் 75 கொடுப்பானே?
1: வாழ்ந்து
0: இருக்கிறோம். நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி திருமதி கமலமணி அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவு டாக்டர் ரவியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: நல்லமா இருக்கிறீங்களா சார்? நல்லமா இருக்கிறீங்களா?
1: நான் நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்கள் சாப்பிடலாம். அப்போது
0: அப்போது
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நாங்களும் சாப்பிட்டோம்.
1: அப்போது என்ன ஒரு மணித்தான் இருக்கு? நாங்கள் சாப்பிட்டு ஒரு மணித்தான் இருக்கோம்.
0: அப்போ சாப்பிட்டு ஒரு மணி தினம் போச்சு. இப்போ என்ன
1: பாடல்? தினம் ஆகிட்டு இப்போ ஒரு பாட்டுக்கு அப்படி
0: என்ன பாட்டு?
1: இலங்கை நிலங்குயில்.
0: ஆர் அந்த இளங்குயில்? இலங்கை இலங்கை நிலங்குயில் யார்? இருந்து போட்டு அதுக்கும் வருத்தம் வந்துருண்டாக்கண்டு. நீங்க வடிவா கதை, நீங்க வடிவா கதைச்சா அதுக்கு எதிர்ப்பு வந்துடும். எப்படி உங்க நாட்டில் கோபம் வருது? லைன் எப்படி இருக்குது உங்களோட காலநிலை?
1: அந்த மாதிரி வெயில்.
0: வெயில் தானே?
1: மாதிரி வெயில்.
0: இங்கே தான் வெயில் என்று பார்த்தா உங்களோட விட்டே
1: வெயில். அந்த வெளியால் சட்டம் இங்கே வெயில் 34-35 இருக்கும்.
0: அப்படி இருக்கும். அப்போ இந்த பாட்டை கேட்டால் குறைஞ்சிரும் பார்க்க இருக்கலாம். உங்களுக்காக பாடலை தருகின்றேன்.
1: இந்த பாட்டை கேட்டாப்பா
0: என்ன சொல்கிறோம்?
2: ஒரு நாள் வானவில் இருந்து ஒரு வனதேவத மாதிரி நீ வந்தேன்.

வந்தன்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரமேஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து, யோசரியம் அவர்கள் பிரான்சிலிருந்து, மேரி மெக்டிலின் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, கமலவணி அவர்கள் பிரான்சிலிருந்து, டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 44 440 50 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டா பங்களாவுக்கு முன்பாக 10வது நாளாக வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி போராட்டத்தில் முன்னெடுத்துள்ளார்கள். என் மீதான குற்றச்சாட்டுகள் பத்திரத்தை வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் என்னிடம் வழங்கவில்லை. எனவே சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நவன்னா கிஷோர் தெரிவித்துள்ளார். மிக கொடூரமான ஆட்சியில் கூட இத்தகைய ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெறவில்லை. கட்சிகளும் மக்களும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியான எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் மூலம்தான் இத்தகைய ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவருமான தர்மலிங்கம் சிற்றாத்தன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்த ஒரு பிரஜையும் ஆட்சியாளர்களுக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை. ஆட்சியாளருக்கு அடிபணிந்து ஒரு நாடால் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆட்சியாளரை கேள்வி கேட்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. அத்தகைய சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனல்குமார் திசுநாயக்கா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இணைக்கும் உரையாடல் என்ற ஊடாடும் கலந்துரையாடல் நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள், சமூக உறுப்பினர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளர்கள் ஒன்று கூடினார்கள். பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் எந்த ஒரு பொருட்களையும் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யாமல் 190 பில்லியன் ரூபாவிற்கு அதிகமான பெறுமதியான அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு வெளியில் அனுப்பியுள்ளமை கொழும்பு பிரதான நீதிமன்ற விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மயிலிட்டி மற்றும் பலாலி பகுதியில் உள்ள 2200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலிட்டி சந்திக்கும் கொமாண்டோஸ் பங்களாவிற்கு முன்பாக இன்று காலை 10வது வாரமாக போராட்டம் நடந்துள்ளது. அன்னையில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டிலுள்ள பக்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாடல்களில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சபர்முக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து அரசாங்கத்தின் பதிலை பெற சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் சபையில் இல்லை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விவிழான் கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள கல்விக்குளன் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மின்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். சட்டத்தை அணுக அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதுதான் சமத்துவமான முதல் படி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செலசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை செல்ல இருக்கின்றார். ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமாக இரவு நேரத்தில் ஒரு ஆணிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தை சந்தேகிக்க முடியாது என்று அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்காக கட்டணத்தை 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. உலக செய்திகள். ஹோர்ஸ்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது.
அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்ந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை முன்பு 32 இருந்தது. பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவான குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை. அது சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்கள் விட்டு தீர்க்கின்றன. மலேசியாவில் டூரியான் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. உலகில் ஆக சத்தமாக அலறுபவர் யார் தெரியுமா? அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜோசப் மெக்ரல் பேடம் என்பவர். நைஜீரியாவில் ஒரு திருமணம் இரட்டை சகோதரர்களை மணந்துள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23 ஆட்டத்தில் இந்தியா 5 வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியுள்ளது. மகளிர் T20 உலக கோப்பை இங்கிலாந்து அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. சாதிக்க வயது தடையல்ல என்பது, வயது என்பது நம்பர் தான் என்பதை அழுத்தமாக சொல்கின்றார் செரீனா வில்லியம்ஸ். மெக்சிகோவுக்கு எதிரான போட்டியில் 0-3 என்ற கால் கணக்கில் தோல்வியுற்றதனால் கால்பந்து உலக கோப்பையிலிருந்து செக் குடியரசு அணியும் வெளியேறி வருகின்றது. ஷியாட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில் பொஸ்னியா ஹர்ஷ்கோவினா அணி கத்தாரை 3-1 என்ற வீழ்த்தியது. இதனால் கத்தார் அணி உலக கோப்பையிலிருந்து வெளியேறுகின்றது. இந்த உலக கோப்பை அணியில் இருந்து துருக்கி குரூப் டி, ஹைடி குரூப் சி, துனிசியா குரூப் எஃப், ஜோர்டான் குரூப் ஜி, பனாமா குரூப் எல் ஆகிய 5 அணிகள் உலக கோப்பையிலிருந்து வெளியேறி இருக்கின்றன. அர்ஜென்டினா அணி கேப்டன் லியோனஸ் மெஸ்லி நேற்று முன்தினம் 39 பிறந்தநாளை தனது வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளையாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382.68 இந்தியாவில் 107.63 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.45 இந்தியாவில் 94.63 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.97 இந்தியாவில் 117.10 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444.05 இந்தியாவில் 124.98 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 837.05 இந்தியாவில் 66.68 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிசல் ஆட்சியப்பள்ளம் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவர் இந்தியா பூர்வமாக நன்றி கூறுகிறார்.

0: அநேகே மகாலங்க அதலஜின் கையிலும் தூக்கி எல்லாம் தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியா? அகத்தில பின்னாடி வல்லற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாய்ச்சப்பலில் வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare de Lyonnaise.
2: Delivery தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 57 18. சாசல் காலா கோடிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:13 ஐக்கியராஜ்யத்தில் 3:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளை அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகை தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயின் அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு அப்படியே அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழப்பாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் என்றும் இருக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை அன்னையினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கு அமைய துன்ப தீரங்களில் இருந்தவர்கள் அன்னையிடம் சென்று தமது துன்பங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான அன்பு அன்னையினுடைய பக்தர்கள். அதேபோல் அன்புறவர்களை இன்றும் நீங்கள் இந்த வானொலியை கேட்கும்போது இந்த வானொலியின் ஊடாக இந்த சமூகம் கேட்டு உண்மையாகவே அவர்கள் இருக்கின்ற துன்பங்களில் இருந்து நீங்கி இன்பமாக வாழ்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வானொலியில் வழங்கி கொண்டிருக்கின்றோம் பல வருடங்களாக. அந்த வருடங்களாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அன்னையிடம் சென்று தகல சாங்கள் அதாவது என்ன சொல்வார்கள், தலைப்பாயோடு போவது தலைப்பாயோடு போகின்றது என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அன்னையினுடைய திருவருளால் பலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிற இன்பங்களில் இருந்து துன்பங்களை மாறி துன்பம் துன்பமாக என்ற நேரம் இருக்கின்றபடியினால் அன்னையை வணங்கி அன்னையினுடைய திருவடி வீக்கடாட்சத்தை சென்று சேர்ந்தவர்கள் பார்த்து அன்னையிடம் போய் சொல்லி தங்கள் துன்பதுகிரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நீங்களும் செல்லக்கூடியவர்கள் அன்னையிடம் நீங்கள் அதுக்கான ஒதுக்கி நீங்கள் அன்னையிடம் சென்று வரலாம். அல்லது செல்ல முடியாதவர்கள் தபால் ஊடாகவோ அல்லது கடிதம் மூலமாக நீங்கள் எழுதி அல்லது தொலைபேசி ஊடாகவோ நீங்கள் அன்னையோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையிடம் திருநூறு அன்னை சிறை அதாவது பிரசாதங்கள் அத்தோடு அன்பு உறவுகளே அன்னைக்கான பாதுகாப்பு தேசிக்காய்கள் இருக்கின்றது, நோய்களை தீர்க்கின்ற தேசிக்காய் இருக்கின்றது, வீடுகளை காக்குகின்ற தேசிக்கணி இருக்கின்றது, அவ்வாறான தேசிக்கணி எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அந்த தாய்க்கை கடிதம் மூலமாக எழுதும்போது விவரமாக எழுதி உங்களுக்கு முத்திரையையும் அவர் ஒட்டி வடிவாக முழு உங்களுடைய விலாசத்தை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதி அதோடு அதற்கான ஒரு காணிக்கையும் வைத்து அனுப்புங்கள். அன்பு உறவுகளை தாயார் பார்த்து தன் கண்ணுற்ற பிறகு உங்களுக்கு அந்த கடிதங்கள் வைத்து அன்னையினுடைய பிரசாதங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் கனடாவில் இருந்து திருமதி குணநாயகி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் குணநாயகி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எப்படி இருக்கின்றது? வெக்கியா இருக்கின்றது உங்க நாட்டில்? குளிரா இருக்கின்றதா?
1: இரவு நல்ல மழை பெய்யுதுதான் நடக்குதான். ஜெய் 34-30 போகுது.
0: கனடாவிலயா?
1: ஓ நேற்று கொஞ்சம் குறைவா இருந்தது.
0: அன்னையினுடைய நிகழ்வுக்காக ஓடோடி வந்திருக்கிறீர்கள் கனடாவில் இருந்தும் அந்த தாயை மறக்காமல் தாயினுடைய பணியை என்னுடைய தவ பணி என்று நினைத்து வந்திருக்கின்றீர்கள். என்ன சிறப்பு வரீங்கள் சௌரம்?
1: துன்பங்களை நீக்கி இன்பத்தை வாரி வழங்கும் எங்கள் அபிராமி அம்மாவின் திருப்பாதங்களை வணங்கி மக்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அபிராமி அந்தாதியின் சில பாடல்களை தருகிறேன். நன்றி. பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட சுந்தரி என்றே துணைவியின் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகனன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்ந்தாள் என் கருத்தனவே கருத்தனை என்றே தன் கண்ண வண்ணக்கன வெப்பில் பெருத்தன பாலளும் பிள்ளைக்கு நல்கின பெயர் அருள்கூறு திருத்தன பாரமும் ஆரமும் செங்கச் சிலையும் அம்பும் முகுத்த

0: நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தால் எழுதாமறையின் ஒன்றும் மரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்தாய் அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான சரணாரவிந்த தவள நிற காணந்தம் ஆடரங்காமின் பிரான் முடி கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியது உந்திரு இருபாதம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் உன் செய்த புண்ணியம் ஏது என் மம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா மூந்ததற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளேன் வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாமம் பிராட்டினன் அழியேன். நன்றி, வணக்கம் ராஜா. மற்றவர்களுக்கு
1: நன்றி சகோதரி. அந்த அதாவது நீங்கள் சென்ற நாட்டில் இருந்து அந்த தாயினுடைய அப்புறம் எந்த அவதி புத்தகத்திலிருந்து பாடலை தந்து அந்த தாயினுடைய அருளையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். நன்றி சகோதரி. அந்த தாயினுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
0: அறிவிப்பாளர் குடும்பம் எல்லோருக்கும் நிறைய வாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டார் கனடாவில் இருந்து. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. சரி அன்பர்களே, நீங்கள் அந்த அன்னதான பொருட்களை நீங்கள் இங்கிருந்து கொடுக்க விரும்புகின்றவர்கள் நீங்கள் பரிசு லாச்சபல் ரூய் கையில் அமைந்துள்ள எஸ்ஏஎஸ் லங்காவிலும் சென்று அவர்களிடமே அந்த பொருட்களை நீங்கள் வாங்கிய அரிசி மூட்டையோ அல்லது பூசணிக்காயோ அல்லது பருப்பு போன்ற வகைகளை வாங்கி உதவி செய்து அன்னைக்கு அனுப்பி வைக்க விரும்புகின்றவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் நிச்சயமாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த கடையிலே நீங்கள் வாங்கி அவர்கள் வைத்திருந்தால் அவர்களிடம் அங்கு டென்மார்க்குக்கு போகின்றவர்கள் அதனை வாங்கி கொண்டு செல்வார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அப்படி பொருட்களை கொடுக்க முடியாதவர்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தை அந்த எஸ்எஸ் லங்காவிலேயே நீங்கள் போய்க்கிவிட்டு அவர்களிடம் பணத்தை ஒப்படைத்தால் அந்த நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்தால் அன்னைக்கான பொருட்கள் செல்வது வல்லமை அந்த வகையில் அவர்கள் அந்த பணத்தையும் வாங்கி கொண்டே அன்னையிடம் கொடுப்பார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நலமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
0: என்னம்மா
1: வடிவா சொல்லுங்க.
0: கனடாவில இருந்து அம்மா அந்த அற்புதங்களை சொல்றவாங்க, அவரோட பேர் தெரியல, அவரை மறந்து போனேன்.
1: அவ வருவா இந்திராக்கா?
0: அப்ப இந்திராதான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த புராத்தில இருக்கிற குணநாயகி கனடாவில இருந்து பாட்டு பாடுகிறா அம்மாவுக்கு. அந்த குப்பின் அங்கேயே வசிக்க போகுது.
1: நல்லந்தானே கனடாவில இருந்து நல்லந்தானே?
0: பரவாயில்ல, குரலுக்கு என்ன தெரியுதா நீ? அப்ப அம்மாவை
1: அங்கிருந்தும் தாயை நினைத்து அந்த தாயினுடைய கடமையை செய்து
0: அழைக்கிறார்.
1: நன்றி, நீங்களும் அழையுங்கள்.
0: நான் அம்மா அந்த புத்தகத்துல இருந்து 14, 15, 16 பாடல் வரப்போறேன்.
1: நாங்கள்
0: நமோ மாதாஜி நமோ மாதாஜி நமோ மாதாஜி.

தாசி துன்பங்கள் அனைத்தையும் கலைந்திடும் உங்கள் வாதவி துயர் வரந்தோடிட வந்தோதிக்கம்மா துயர் வரந்தோடிட வந்தோதிக்கம்மா பாட்டிலேயும் புகழ் பாட வந்தேன்

கருணாயி ஓங்காரம் உண்டு காதலில் மணிவாய் பாட்டினிலேயும் புகழ் பாட வந்தேன் பாதம் பணிந்தேன் நான் பாதம் பணிந்தேன்.

அடியே அடியார்கள் விலகிக்கும் அபிராமி உமையவளே அருள் பொறிவாயம்மா அடியார்கள் விலகிக்கும்

0: செய்த பிள்ளைகளெல்லாம் பொறுப்பாயுதாம்பியேரஞ்சனி உமையவளே அருள் புரிவாயம்மா. அதனாவது பாட நாகபூசணி அம்மா நாகபூசணி நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாகபூசணி நாகபூசணி அம்மா நாகபூசணி நல்லதெல்லாம் செய்திடுவாள் நாகபூசணி அன்று தலை நாகமல்லோ நாகபூசணி எட்டு தலை நாகமல்லோ நாகபூசணி அன்று தலை நாகமல்லோ நாகபூசணி எட்டு தலை நாகமல்லோ நாகபூசணி சங்கசக்கர நாயகியே நாகபூசணி ஓடோடி வந்திடமா நாகபூசணி சங்கு சக்கர நாயகியே நாகபூசணி ஓடோடி வந்திடமா நாகபூசணி கடல் கடந்து ஓடி வந்தோம் நாகபூசணி நமக்கு குறதி திடமா நாகபூசணி கடல் கடந்து ஓடி வந்தோம் நாகபூசணி நமக்கு குறது குறையலே தீர்த்திடமா நாகபூசணி எங்கும் நிறைந்திருந்தாய் நாகபூசணி எல்லோருக்கும் அறுபுரிவாள் நாகபூசணி எங்கும் நிறைந்திருந்தாய் நாகபூசணி எல்லோருக்கும் அறுபுரிவாள் நாகபூசணி தென்னாட்டு வீட்டிருக்கும் நாகபூசணி இரண்டாவதியில் அமர்ந்திருக்கும் நாகபூசணி தென்னாட்டில் வீட்டிருக்கும் நாகபூசணி இரண்டாவதியில் அமர்ந்திருக்கும் நாகபூசணி அற்புதங்கள் செய்பவள் தான் நாகபூசணி எங்களது ராணி அம்மாவல்லோ நாகபூசணி அற்புதங்கள் செய்பவள் தான் நாகபூசணி எங்களது ராணி அம்மாவல்லோ நாகபூசணி அம்மா பூசணி அம்மா நாகபூசணி அம்மா பூசணி அம்மா நாகபூசணி தாயே பூசணி தாயே நாகபூசணி தாயே பூசணி தாயே நாகபூசணி சத்தங்கள் செய்பவள் தான் நாகபூசணி அனைவருக்கும் அறுபுரிவாள் நாகபூசணி.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய சக்தியை உங்களுக்கும் கிடைத்து நீங்கள் அதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ நாங்களும் அந்த அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தால் பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: என்றும் அப்படி இருக்கணும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
2: நன்றி ராஜா. எல்லோருக்கும் அம்மாவின் அரக்கலட்சம் கிடைக்க ஒன்று வணங்கி கொண்டு பெண்ணரசி பெருமை என்ற கவிதை வரிக்கு
1: பாடப்போறேன்.
2: பாடுங்கள்
1: தாருங்கள்.

பின்னர் எசி பெருமையினை பேசி முடியாது அவள் கண்ணழகை காண.

போதாது மண்ணழகை போல மனம் கொண்டு மங்கையவள் நலம் மனம் கொண்டு நாம் பாழ நல் மாட்சிமை தந்திடுவா.

இயேசிய மகிழவைத்தார் பேரை பிள்ளைகளாய் பேரை பிள்ளைகளாய் பல உவாதை செய்வாரோ தன் பிள்ளைகளாய் வந்து நின்று தன் பிள்ளைகளாய் வந்து நின்று பெரும்பணி செய்ய வைத்தாள் செய்ய வைத்தாள் பெண்ணரசி பெருமையினை பேசி முடியாது அவள் கண்ணழகை காண ஆயிரங்கண் போராது மக ஒன்று கேட்டு மனமுறையில் நின்றார்கள் மக ஒன்று கேட்டு மனமுறையில் நின்றார்கள் மறுமுறை வருகையிலே கையில் மக ஒன்றை தவளை வைப்பாள் கையில் மகள் ஒன்றை தவள வைத்தாள் மாங்கல்யம் கேட்ட மங்கையரை போட மாங்கல்யம் கேட்ட மங்கையரை போட மறுமுறை வருகையிலே தலியுடன் வர வளர்த்தாள் மறுமுறை வருகையிலே தானியுடன் வர வளர்த்தாள் கல்விக்கு ஏங்கும் மாணவர்க்குத்தான்

தெய்வங்கள் ஆக்கி வைப்பாளாக்கி வைத்தாள். சுவங்கண்ணன் அலங்கானம் வந்து நிற்பார்த்தம் மனமுனித அன்னை செய்யும் காரியங்கள் எத்தனைதான் எல்லாமே இங்கு சொல்ல.

0: ஆயிரம் கண் போதாது, பெண்ணரசி பெருமையினை பேசி முடியாது. நன்றி ராஜா.
1: நன்றி சகோதரி. அழகாக அந்த பாடல் வரிகள் அமைந்து நல்லபடியாக பாடினீர்கள். உங்களுக்கும் அண்ணனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். அதேபோல் கலைச்செல்வி வசந்தானந்தன் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைத்து அவர்கள் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்திப்போம்.
0: நன்றி ராஜா. உங்களுக்கும் எல்லோருக்கும் என்றும் கிடைக்கட்டும்.
1: நன்றி சகோதரி. அவர் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னையனுடைய வசந்தானந்தன் கலைச்செல்வி அவர்களுடைய கவிதை புத்தகத்திலிருந்து அந்த கவிதையை பாடலாக்கி தந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ராஜா
1: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கும் ராஜா. நீங்கள் எப்படி?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி. சாப்பிட்டு படுத்துட்டீங்களோ? இல்லையா?
2: பாடல் புள்ளியிட பாடல் இது என்னுடைய முதல் பாடல்.
3: அமிராமி தாயே மங்கள ரூபிணி, அபிராமி தாயே மங்கள ரூபிணியே, மனக்கவலை தீர்க்கும்

ಆಯಿ ಮಂಗಳರೂಪಿಣಿಯೇ ಮಯರ್ಪಾದಂ சரணடைந்தேன் காப்பாய்தாயே நீ அபிராமியே அபிராமியே உனையன்றி காவல் ஏதம்மா ஊரும் அறியாமல் உலகம் தெரியாமல் எதுவும் புரியாமல் தவிக்கின்றேன் நீ உதவிட வேண்டும் என்று அழைக்கின்றேன் உன் அருளின்றி இறைக்குமா உன் உனையன்றி காவல் ஏதம்மா புள்ள

0: பருவத்திலே தந்தை நிழல் இருக்கும், இந்த பருவத்திலும் உந்தன் நிழல் இருக்கும். அம்மா, இந்த பருவத்திலும் உந்தன் நிழல் இருக்கும், உன் திருவருளே என்றும் துணை இருக்கும், திருவருளே என்றும் துணை இருக்கும். உனையன்றி காவல் ஏதம்மா, கற்றது கையளவு உள்ளது கடல் அளவு, பெற்றவள் பெரியவளி நீதான் முழு நிலவு, சுற்றம் ஓரளவு சுபமும் பேரழகு, எல்லாம் சூழ்ந்திடவே தாயே நீ உதவு, எல்லாம் சூழ்ந்திடவே தாயே உதவு. உனையன்றி காவல் ஏதம்மா, ஊரும் அறியாமல் உலகம் தெரியாமல் எதுவும் புரியாமல் தவிக்கின்றேன், நீ உதவிட வேண்டும் என்று அடைக்கின்றேன். உனையின்றி காவல் ஏதம்மா அபிராமியே.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
2: நன்றி சகோதரம். முடிந்து கொண்டு அன்னையுடைய பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி. அவரங்கள் அன்புக்குரிய பொங்கை ஒரு ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்திருந்தார். அன்பு உறவுகளே, அன்னையுடைய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா மிக சிறப்பாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 தினங்கள் இடம்பெற இருக்கின்றது. அது பற்றி உங்களோட
3: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து
3: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: நேரம் சரியாக 4:44 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 3:44 நிமிடம். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பூர்வ வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். நல்லமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
5: அபிராமி ஆசியும் அருளும் வேண்டி பாடக பாடகர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் தரும் பாடல் கலைச்செல்வி வசந்தானந்தன் கவிவரி புத்தகத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்றை நான் தருகின்றேன் ராஜானே. நன்றி. ஹலோ,
2: பாருங்கள் ராஜலிங்கம்.
5: அடையாத கதவு என்றும் அன்னையவள் ஆலயம் யாருக்கும் தடையேதும் இல்லையே, தாயவளிடம் சென்று வர. அடையாத கதவு அன்னையவள் ஆலயம் யாருக்கும் தடையேதும் இல்லையே, தாயவளிடம் சென்று வர.

வாழ் தாயாய் துணை வருவாள். விடையேது என கேட்கும் பக்தர்களின் கேள்விக்கெல்லாம் தடையின்றி பதில் தருவாள் தாயாய் துணை வருவாள். அடையாத கதவு என்றும் அன்னை அவள் ஆலயம் யார்க்கும் தடையேதும் இல்லையே தாயவளிடம் சென்று வர. நடை நடையாய் நடந்து வந்தோம் நலிந்தோம் மெலிந்தோம் தடை தாண்டி ஓடியும் வழி தெரிய இல்லையே வாழ்வில். நடை நடையாய் நடந்து வந்தோம் நலிந்தோம் மெலிந்தோம் தடை தாண்டி ஓடியும் வழி தெரிய இல்லையே வாழ்வில். உடையாக காத்து நின்றும் குன்றெனவே நிமிந்து நின்றும் புடைசூழ உறவிருந்தும் புரியவில்லையே உதவியாரும். உடையாக காத்து நின்றும் குன்றெனவே நிமிந்து நின்றும் உடைசூழ உறவிருந்தும் புரியலையே உதவியாரும். மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீரே மீதியானோ இனி விடையேது என கேட்கும் பக்தர்களின் கேள்விக்கெல்லாம் உடையாது மனம் காத்து உள்ளத்தையை உதமாக்க தடையின்றி பதில் தருவாள் தாயே துணை வருவாள். அடையாத கதவு என்றும் அன்னை அவள் ஆலயம் யார்க்கும் தடையேதும் இல்லையே தாயவளிடம் சென்று வர. இடரெல்லாம் இடமின்றி ஓடிவிடும் தாயிடம் சென்றால் இல்லறத்தில் நல்வழி செல்ல அன்னை அருள் தருவாள். பலரவோரிடம் தேடும் கொடியாக பக்தர் பகதகளிக் கையிலே பக்கத்துண

0: இல்லறத்தம் சென்றால் இல்லறத்தில் நல்வழி செல்ல அன்னை அருள் தருவாள். பலரவோரிடம் தேடும் கொடியாக பக்தர் பதகளிக்கையிலே பக்கதுணை இருந்து பாதை சொல்லிடுவாள். அவரவர் செல்ல பாதை சொல்லிடுவாள், உவாதையெல்லாம் தள்ளிடுவாள், உற்றதுயர் தீத்திடுவாள். உவாதையில்லா பாதையிலே உறவோடு அனுப்பி வைப்பாள், உவாதையெல்லாம் தள்ளிடுவாள், உற்றதுயர் தீத்திடுவாள். உவாதையில்லா பாதையிலே உறவோடு அனுப்பி வைப்பாள், உலகாசை உள்ளவரை உள்ளவரை வாழ வைப்பாள். உணமின்றி உயர்ந்திடவே உற்றதுணை தனித்திருப்பாள், உறவெல்லாம் கூடி வாழ உணர்வை உணர்த்தி வைப்பாள். உறவெல்லாம் கூடி வாழ உணர்வை உணர்த்தி வைப்பாள். அன்னை அடையாத கதவு என்றும் அன்னையவள் ஆலயம் யார்க்கும் அடையேதும் இல்லையே தாயவளிடம் சென்று வர. அடையாத கதவு அன்னையவள் ஆலயம். ஓம் சத்தி அபிராமி சத்தி. நன்றி ராஜன்.
1: சோதரம் அணிந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சோதரி. நலமா இருக்கிறீங்களாமா? நீங்களும் நல்ல தாயினுடைய அன்போடும் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் உற்சாகமாக கலையளப்பாக இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் அன்னைக்கான பாடலை.
2: அப்படியா? அம்மாண்டாரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி நீங்க நல்ல நலத்தோட இருக்கணும், ஆரோக்கியத்தோடையும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அம்மா வேண்டிக் கொண்டேன்னா. நான் நம்ம அம்மாண்ட பாட்டு உண்டு நாகபூஷன் தாயின் சொல்லி
1: படிக்கிறேன்னா.
2: அம்மாவே பிணையின் நாயகியே நாகபூஷணி, நீ வேண்டும் வெறம் தந்தருள்வாய் நாகபூஷணி. அம்மா குங்குமமா நாயகியே நாகபூஷணி, எங்கள் குலம் மதை காப்பவளே நாகபூஷணி. அம்மா மங்களியம் தருபவளே நாகபூஷணி, உனக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்போம் நாகபூஷணி. நாங்கள் பார்க்குடன் நல்லேந்தி நின்றோம் நாகபூஷணி, நீயும் பார்த்து அருள் புரிந்துடம்மா நாகபூஷணி. அம்மா இந்து காராகம் அம்மா அபிராமித்தாயே, உனக்கு அசைந்தாடும் பொற்கரங்கள் அபிராமித்தாயே. அம்மா பத்து காராகம் அம்மா அபிராமித்தாயே, உனக்கு பரந்தாடும் பொற்கரகம் அபிராமித்தாயே. அம்மாவே பிணையின் நாயகியே நாகபூஷணி, நீ வேண்டும் வரம் தந்தருள்வாய் நாகபூஷணி. அம்மா உடுக்கையொளி நாதத்துடன் நாகபூஷணி, உன் தலங்கையொளி கேட்குதம்மா நாகபூஷணி. அம்மா இந்து தலை நாகத்துடன் நாகபூஷணி, நீயும் அழகாக அமர்ந்திருப்பாய் நாகபூஷணி. அம்மா சித்திடையில் சுமந்தப்பட்டு அபிராமித்தாயே, உன் திருக்கரத்தில் சங்கு சக்கரம் அபிராமித்தாயே. உன் நெற்றியிலே செந்தூரம் அபிராமித்தாயே, உன் கண்களிலே கருணை மலை அபிராமித்தாயே. அம்மா பாம்பனவே ஆடி வரும் நாகபூஷணி, உன் பக்தனுக்கு ஆசி தரும் நாகபூஷணி. அம்மா அம்மா சக்தி ஆத்மா சக்தி நாகபூஷணி, நீ ஆதி சிவன் சக்தியே நீ நாகபூஷணி. அம்மா அம்மா சக்தி ஆத்மா சக்தி நாகபூஷணி, நீ ஆதி சிவன் சக்தியே நீ நாகபூஷணி. அம்மாவு பிழையின் நாயகியே நாகபூசணி, நீ வேண்டும் வரம் தந்தருள்வாய் நாகபூசணி. அம்மா கொங்கோம நாயகியே நாகபூசணி, எங்கள் குலம் அதை காப்பவளே நாகபூசணி. அம்மா மாங்கலியம் தருபவளே நாகபூசணி, உனக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்போம் நாகபூசணி, உனக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்போம் நாகபூசணி. நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி அம்மா. அம்மா அம்மனுக்கு பாடலை தந்து உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
2: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து கனடாவில் இருந்து திருமதி இந்திரா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம். வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் அம்மாவின் அருளால் நல்ல சுகமாயிரு.
1: நன்றி தாருங்கள்.
3: ஹலோ,
1: உங்களுடைய தாருங்கள் சகோதரி, நீங்கள் கேட்க இல்லையா?
3: ஓம் சக்தி, அபிராமி சக்தி, அபிராமி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் கிடைத்து எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். அம்மாவின் அம்மா சக்தி வாய்ந்த தாய், அந்த தாயை நீங்கள் நினைத்து வணங்கும் பொழுதும் அம்மாவிடம் போய் நீங்கள் போய் நிறைய பலன் பெறலாம். அம்மா தாய் பொழுது அடுத்த மாசம் திருவிழா துங்குகின்றது. உண்மையாகவே அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதுக்கு பெருமிதம் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த சமருக்கு போனால் அம்மா தண்ணி ஊத்துவா, அம்மா தோய பார்த்து தண்ணி ஊத்தி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அம்மா தீர்த்து வைப்பா. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் கூறினால் எல்லாமே நலமுடன் நடக்கும். தாய் போனால் தேசிக்கணி வெட்டுவா, அம்மாவின் காவல் தேசிக்கணி கொண்டு வந்து வீடுகளில் கட்டும் பொழுது அந்த தீய இதுகள் உங்களுக்கு ஒரு நல்லதை தரும். தீய இதுகளை போக்கி அம்பாள் எல்லோருக்கும் அருள் புரிவா. உண்மையாகவே அந்த தாயின் அம்மா நீங்கள் தீர்த்தமாடும் அம்பாள் தீர்த்தமாடும் இடத்துக்கு நீங்கள் போனால் அம்மா எல்லோருக்கும் ஒவ்வொரு குடம் நீர் ஊத்துவா. சில பேருக்கு மூன்று குடம் தண்ணி ஊத்துவா. ஊத்தி அம்மா சட்டம் விடாய்க, மூன்று குடம் தண்ணி ஊற்றி எல்லோரின் தீய சக்திகளை அம்மா பெருட்டி எல்லோருக்கும் நலம் கொடுப்பா. உண்மையாகவே தாயே தாயே நாங்கள் கண்டதுக்கு பெருமிதம் கொள்ள வேண்டும். அம்மாவை போல நாங்கள் அம்மாவை கண்டு உண்மையாகவே அதை அம்மாவிடம் போய் அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அம்மாவை பற்றி அம்மா யார் என்று. அந்த அபிராமி தாய் வந்து நின்றுதான் நடமாடும் தெய்வமாக நின்றுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நேரே போய் பாருங்கள். தாயின் பார்வை ஒன்று பட்டாலே, சில பேருக்கு தாயின் பார்வை பட்டாலே எல்லாமே நல்லது நடக்கும். அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த தாய் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை நீங்கள் தினந்தோறும் வணங்கி வந்து பாருங்கள். அதன் பிறகு தெரியும் அம்மாவிடம் ஒரு முறை போய் போய் போய் அம்மாவிடம் படங்கள், அம்மாவின் பெண்டன்கள் அதுகளை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு இருக்கும் வாதைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். அம்மா நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் மாறி மாறி ஒவ்வொன்று வந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் அதை அம்மாவை வணங்கி அம்மாவிடம் போய் வந்தால் அது ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை ஒரு தீய இதுகளும் உங்களை நாடாது. நீங்கள் எல்லோரும் அம்மாவிடம் போய் எல்லோரும் நலம் பெறுங்கள். அடுத்த மாதம் திருவிழா துவங்குகிறது. திருவிழா துவங்கி அம்பாள் எல்லோருக்கும் அருக்காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். எங்கிருந்தாலும் இந்த மலைநாட்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு இவ்வளவு அம்மா உதவிக்கரம் நீட்டி கொண்டு இருக்கிறார். கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு அள்ளி வரை வழங்கி கொண்டு இருக்கிறார். தாய் அங்கு கோயிலில் ஒரு ஒவ்வொரு தேசிக்கனியும் ஒவ்வொரு யாகநீர் புத்துவருக்கும் அங்கும் அந்த அந்த தெச்சனைகளை சேர்த்து வைத்துத்தான் அம்மா அங்கே அனுப்புவது. மற்ற மக்கள் அம்மா பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் சில பேர் அம்மாவுக்கு கொடுப்பார்கள். அம்மாவிடம் போய் பலன் பெற்ற ஆக்கள் நிறைய அம்மாவுக்கு கொடுத்து அம்மா தான் அதை செய்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் அம்மா உங்களால் இயன்ற திச்சனி இந்த திருவிழாவுக்கு அனுப்புங்கோ பூசையல் நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு அரிச்சினியும் எல்லாமே அங்க உங்களுக்கு நடைபெறும். பைரவர் மடையில் அம்பாள் வெளிக்கிட்டு வந்துதான் எல்லோருக்கும் ஆசீர்வதிப்பார். பைரவர் மடைக்கு போக விரும்புபவர்கள் கூடுதலாக மக்கள் ஜெர்மனியில் இருந்தே வருபவர்கள் வருவார்கள். வந்து அம்மாவிடமா அம்பாள் வந்து நின்றுதான் ஆசீர்வதிப்பார். எல்லோரும் போய் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழோண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜாண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து வாழ சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவிழா கிடைக்க வேண்டும் என்று அன்னியை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. நன்றி. திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். கனடாவில் இருந்து அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பம் டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அன்னை அபிராமி உபாசை தாயினுடைய இந்த நேரத்தில் பாடகி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி.
4: பொற்கரங்கள்

0: பகை விரட்டும். நன்றி ஐயா, வணக்கம்.
1: நிச்சயமாக இணைந்து கொண்டு சிறப்பித்து அன்னைக்கான பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவிழல் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: திருவிழல் அம்மாள் கிடைக்க வேண்டி கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி சகோதரி. அவர் திருமதி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார்.
2: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம்
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: வருடாந்த மகோற்சவம் இந்த வருடம் சிறப்பாக இடம்பெறுவதற்கு அபிராமி அம்மனுடைய அருளும் தாயினுடைய ஆசியும் கிடைக்கப்பெற்று மிக சிறப்பாக ஜூலை மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 தினங்கள் அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று அன்னை அபிராமி அம்மன் புடைசூல மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புடைசூல அங்கே உற்சவம் இடம்பெறும் என்பதனையே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்னை அபிராமியினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. நடைபெற்றது டென்மார்க் 2வது இளந்தரளி அடியார்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:06. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள்

ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வலிமையில் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை தெரிவு செய்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். மனதிற்கு தெரிந்தும், உங்களுடைய மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை, மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம், சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை விடையாக உருவாக்கலாம். மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்புறவுகளே, பாடலை தருவதற்கு முதல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். நேற்றைய அன்பு உறவுகளே, முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய இதனை பாடலில் இருந்து, இதற்கு சரியான விடையே சசி அம்மா அவர்கள் கூறியிருந்தார். 50% விலைமுகம், அதற்கு உவர்ச்சி என்று சொல்லியிருந்தார். அவருடைய விடையில் 50% சரியான விடை பதிந்திருக்கிறார். முன்பகுதி விடை, அதற்கு பிறகு பிரேமா உலைமுகம் உஷ்ணம் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு பத்மராணி அவர்கள் உலைமுகம் உஷ்ணம் என்று சொல்லியிருந்தார். ஆண்டன் தேவி அவர்கள் உலைமுகம் உக்ரம் என்பது சரியான விடை. அது பிற்பகுதிக்கான 50% விடை. தேவி ஆண்டன் அவர்களும் எங்களுடைய சசி அம்மா அவர்களும் முதலாவது விடை முன்பக்க பகுதியை சொல்லியிருந்தார் சசி அம்மா உலைமுகம் என்று. பின்பகுதி விடையை சொல்லியிருந்தார் தேவி ஆண்டன் அவர்கள். உக்ரம் என்பது சரியான பக்தியை கொடுக்கின்ற ஒன்று. அதுக்கு பின்னால் வந்த ஷியாமலா, வதனா, பிலோமினா, உத்தமம், உலைமுகம் என்று சொல்லியிருந்தார். ஜானடேசன் அவர்கள் உலை உக்ரம் என்று சொல்லியிருந்தார். அவரும் சரியானபடியே சொல்லியிருக்கிறார். அவரை தொடர்ந்து மீனாமகேஸ்வரன் அவர்கள் உலை சொல்லி உத்தமம் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் உலை உக்ரம் என்று சொல்லியிருந்தார் சரியானபடியே. சுவாதினி அவர்கள் உலை உஷ்ணம் என்று சொல்லியிருந்தார். சுதாகரன் தொலைபேசி ஊடாக வந்திருந்தார், பேச முடியவில்லை. உலை ஏந்திமாலா உஷ்ணம் என்று சொல்லியிருந்தார். வதனி அவர்கள் உலை உக்ரம் என்று சரியானபடியே சொல்லியிருந்தார்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த 19 அன்பு உறவுகளுக்கும் அவரது இதய பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதற்கான பாடலை இப்பொழுது தருகின்றேன். மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்காக ஒரு முறை கூறுகின்றேன். மனம் திறந்து மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை, மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ பாடல்.

0: சரி, அன்பு உறவுகளே ஒழித்த பாடலை கேட்டீர்கள். நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய இரண்டு லேண்ட் ஃபோன், அதாவது உங்களுக்கு என்ன வித பணம் இல்லாமல் வரும் சைபர் சைபர் 33 1 48 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் 33 9 41 48 47 71. தூரதேசங்களில் இருப்பவர்கள் தொலைபேசியை கட்டணமாக இருப்பவர்கள் பைபரோடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். பைபர் தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் 33 650 0 7 74 27. விடை தெரிந்தால் நீங்கள் மீண்டும் அந்த கேள்வியை தருகின்றேன். மனதிற்கு தெரிந்தும், உங்கள் மனதிற்கு தெரிந்தும், ஆனாலும் மனம் ஏற்க மறக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பின்னால் சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன? சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம், பெண் சமூகம் சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடுதிருந்தால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நீங்கள் வரும் வரை
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 41 76 386 14 82. மூத்தி லவ்சான் 41 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 41 76 51 83 04. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: கலைஞர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாயக விளையாட்டுக்கள் தாயக உணவு வழியை சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளே, எங்கும் நீங்கள் வாங்க முடியாத மலிவு விலையில் பல பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு பல வகைகள் கொண்டு வந்து குவித்திருக்கின்றார்கள். தாயகத்திலிருந்து நாவல் பழம் பட்டி பட்டியாக கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்கு விருப்பமான நாவல் பழம், அதோடு கப்பல், கதலி, வாழைப்பழங்கள் அங்கிருந்து தாயத்திலிருந்து வருகிறது. பலாப்பழம் 799 யூரோக்களுக்கு விற்பனை செய்கின்றார்கள். வெட்டி முழுசாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் முழுசாகவும் வாங்கலாம். கருவேப்பிலை அந்த கணக்காக வழங்குகின்றார்கள். வேண்டாம்னு சொல்லும் தரைக்கும் தந்தே இருப்பார்கள். அந்த அளவுக்கு கருவேப்பிலையை குவித்து வைத்திருக்கிறார்கள். அங்காலே கடல் உணவுப் பொருட்கள் தாயத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள் அன்பொருளே, சோழன் பல்பொருள் வாலிபம். இந்த நேரத்தில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் பதனா.
1: வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா? வதனா,
2: நலமா இருக்கிறோம்.
1: நாங்களும் நல்ல சூப்பரா இருக்கிறோம். என்ன நீங்க வந்துட்டீங்க தானே? எங்களுக்கு என்ன கவலை,
2: சோழன்
1: கரையில எல்லாம் குவிச்சிருக்கு. நீங்க போய் வாங்க, கார் வச்சிருக்கீங்க. பலாப்பழம் எல்லாம் 7.99, எங்கேயும் வாங்கலாம். அது அங்கே 9.99. மீன் வந்து 13.99 வெட்டி தருவார்கள். அப்படியே சூப்பராக கொண்டே மீனை கவுண்டனை காய்ச்சலாம் வல்லது பொறிச்சிக்க வச்சு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி போட்டு வச்சு வச்சு துண்டு துண்டா எடுத்து பொறிச்சு பொறிச்சு உங்களை சொல்லியும் தர வேண்டியிருக்கு. ஐட்டம் ஐட்டமாக போட்டு நீங்கள் சாப்பிட மாட்டேங்க மீன். என்ன
2: சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், கொஞ்சம் குறைவு தான் சாப்பிடுவேன்.
1: நீங்கள் கொஞ்சம் உள்ளே மீன் வந்துருக்கு. உள்ளே மீன் நல்ல சின்ன திரளையும் இருக்கு. திரள் மீன் தெரியுமா? அவங்கள மாதிரி வடிவு வடிவு வெள்ளையும் கன்னடாக்கு நீங்கள் போன உடைய இப்போ கரைத்திருப்பீங்க. அம்மா அக்கா வந்து சொன்னால் சரியான வெயில் அம்மா.
2: இப்போ நாங்கள்
1: வந்து கதைச்சவா நீங்கள் பார்த்தீங்களா? கேட்கலைங்கிற ரேடியோ
2: உஷ்ணம்
1: மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறக்க கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்த உங்களோட மனம் என்ன ஏற்க மறக்குது? முதுமை இட எங்க அப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒன்று முதுமை
2: முகப்பூச்சி.
1: நன்றி சொல்லு.
3: அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். ராதா சசியம்மாவா? எப்படி இருக்கிறீங்க சசியம்மா? நாங்களும் கூட அன்போட சூப்பரா இருக்கிறோம். அடிச்சிட்டீங்க 50%?
4: உங்களுக்கு
3: பிடிக்காத முதுமதான்
4: பிடிக்காதே? நாங்கள் நம்ப மறுக்கிறது.
3: ஒன்றினை விடையாக பெறலாம். ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில்
4: இப்போதைக்கு போடுங்க.
3: நன்றி. வாழ்த்துக்கள்.
4: நன்றி. வணக்கம்.
3: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரான்சிலிருந்து அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறம் அவருடைய தொடர்பை இணைக்க முடியாமல் போய்விட்டது. அவரை தொடர்ந்து வைபரூடாக திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜியா நடேசன்.
5: வணக்கம் ராஜா.
3: நல்லா இருக்கிறீங்களா?
5: அப்படியா
3: சாப்பிட்டீங்களா வள்ளிக்கிழமை?
5: ஆமா
3: கிட்டிக்காரி. அப்ப சொல்லுங்கம்மா. மனத்திற்கு தெரிந்தும் ஆனால் நீங்க சுவை எடுத்தீங்களா?
5: ஆமா.
3: அப்படியா? நீங்க
5: அதுல சுத்து மாத்தணும் சொல்லி பாருங்க.
3: என்ன சுத்து மாத்து? ஆண்களும் செய்வார்கள்.
5: ஆண்களை விட பெண்கள் தான் எல்லாரும்
3: கூட செய்யறதோ?
5: ஓ
3: அட கடவுளே. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
3: வணக்கம் தேவியம்மா. நலமா இருக்கீங்களா?
6: நாங்க நலமா இருக்கிறவண்ணா. நீங்க
3: நல்லபடியா? உடைய விரதம் எப்படி போகுது?
6: விரதம் இன்றைக்கு இன்னும் சாப்பிடல.
3: ஓ
6: இனித்தான் சாப்பிட போறேன்.
3: ஓகே.
6: அப்ப நாங்க வந்து சொல்லி நீங்க சொல்லிக்க கேட்க முடியாது போயிட்டு. ஊர்ல இருந்து அக்கா கலந்து கொண்டுடா. அப்ப அது டப்பண்ட அக்கா போய் சொல்லி போட்டு நிப்பாட்டி போட்டேன். மகன் அக்கா
3: கதைக்கிறான்.
6: தரவு எடுக்க சொல்லுங்க. என்ன பாட்டு போட்ட நீங்க?
3: குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே பூச்சட்டு இல்ல ஈஸ்வரி பாடுறா. வயது போவாம இன்று வரை
6: இருக்கிறான்.
3: மனதிற்கு தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்க மறுக்க கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து அதுக்கு பின்னால சமத்துவம் கேட்கும் பெண் சமூகம் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை
6: முகப்புச்சோ முகத்துதியோ தெரியல. நான் சரி முகத்துதியை சொல்லி பாக்குறேன்.
3: முகத்துதி. நன்றி. வாழ்த்துக்கள்.
6: நன்றி அண்ணா.
3: நன்றி. அவர் தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
7: வணக்கம் ராஜா.
3: நல்லா இருக்கிறோம் சியாமலா. கறக்காதீங்க, வெளியால போகாதீங்க, சும்மா வீட்டுக்கு இருங்க அம்மாவோட.
7: அது சரி.
3: சரியா கறந்து போறீங்க சியாமலா?
7: அது சரி.
3: ரெண்டு நாள் போய் அதுக்குள்ள இந்த படத்தெல்லாம் பார்த்து நான் இப்பேன். நேற்று வந்து உங்களோட குரல் வெளியால வரையிலேருந்து அங்க சங்கஜிட்ட வாங்கின பேச்சு காணாது.
7: அது வைபர்ல வரங்களோட குரல் வேற இல்ல.
3: இப்ப பாத்தீங்களா வடிவா வருது?
7: இப்ப வருது.
3: வடிவா வருது அங்க இதுல பாக்குறேன் வடிவா. இப்ப யாரும் போய்
7: சொல்லிடலாம்.
3: சித்ரா உடனே நேற்று உங்களை அக்தாண்ட குரலை கேட்கலாம் அட்டிக்கிறேன். எனக்கு அக்தாண்ட குரல் கேட்கல, எனக்கு இன்னும் மாதிரி கிடக்கு. என்னது நீங்க ஒழிச்சிருங்க? அடிச்சு பேசுறேன். என்ன எனக்கு அழுது நடந்து போய் கூட அடிக்குதா
7: குளிக்கிறது
3: கடலுக்கு போயிலையா?
7: அது
3: புது புது பொடிகள் வந்திருப்பாங்க. சரவணாண்ட அப்பாண்ட வீடு இங்க இருக்கு, அந்த வீட்டுக்கா போங்கோ. அவாக்கு என்ன பேருண்டா? அவாக்கு ஜெயந்தி. ஜெயந்தி ரவி மில் இருக்கு. அதே அடையாளம். அந்த வீட்டை போங்க. நீங்க ஒன்றும் கதைக்காம போங்க. நாய் பள்ளியில் நின்று பள்ளியில் நின்று கூப்பிடுங்க. பயங்கர நாய். ஒரு நாள் போய் பழகு மட்டும் அது கத்திக்கண்டே நிற்கும். நாய் உங்களை வரவேற்றுதான் சொல்லிச்சதோ
7: இல்ல? அவே ஓகே. எங்களுக்கு பழக்கமான
3: மனது பிடிச்சிட்டாங்க.
7: வந்து தடவை சொல்லி
3: நிக்கிறேன்.
7: இன்னொரு அம்மா வந்திருக்கிறா
3: நேற்று
7: ஒரு நாள்ல போயிட்டு அத மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நேரம் தட்டி விட வேண்டிய.
3: ஓகே, நன்றி சகோதரம்.
7: நன்றி ராஜா.
3: அப்ப நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
7: கடையில
3: வாங்கி குடிக்காம சொந்தமா அடிச்சு போட்டு குடிங்க.
7: நன்றி
3: சியாமலா.
7: நன்றி ராஜா.
3: சகோதரி சியாமலா அவர்கள் சியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். நல்லமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
8: நன்றி.
3: என்றும் அப்படி இருக்கணும்.
8: நீங்களும் அப்படியே இருக்க எல்லாம் என்ன பண்ணி கொண்டு கொஞ்சம் அலுவலகில் பாடல் கேட்க முடியாம அதான் விட பலரும் ஒரு தரம் ஒரு விடையெல்லாம் சொல்லுகணும் எல்லாம் சரிவிட சரிவிடலன்னு சொல்ல முடியாது.
3: வணக்கம் வணக்கம் கமலமணி தான் சரியான விட கொண்டு வந்திருக்கா.
9: நல்லா சொல்ல போறேன்.
3: நல்ல விட சொல்ல போறீங்க கமலமணி. நலமா இருக்கீங்களா?
9: நாங்க நலமா இருக்கோம் ராஜா.
3: இரவு பாட்டுக்கு ரெடியா?
9: என்னதான்
3: நீர சொல்ல பயம்
9: பாட்டால
3: உணர்த்திருங்க. நீங்க வயசு எடுக்கிறீங்க எங்கட தங்கச்சி எடுத்த
9: மாதிரி.
3: இரட்டு 16 வயசுன்னு நிக்கிறீங்க.
9: அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா வயசு போனது உடம்புல காட்டுது.
3: உடம்புல காட்டுது.

0: நன்றாஜா,
1: இந்த
0: பொம்பளை கையாளுவது நான் என்னண்டா அந்த அதிகம் கையாளுவது அந்த வசதியா இருக்கிறதுக்கு.
1: அதான் வசதியா இப்ப எங்களை தங்கச்சி சொல்லிட்டு போறான். ஆடவரை காதலிச்சாலும் படிப்பு அறிவு கட்டிக்கிச்சனம்
0: அது
1: வசதி வாய்ப்பு தான். நன்றி கெட்டிக்காரி.
0: நன்றி.
1: அவர் திருமதி கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வம். வணக்கம். எப்படி
2: இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நல்லா சூப்பரா கருவாடா கருவாடாக என்ன ஒரு பத்து வீதம் தாங்க.
2: நீங்க கருவாடா ஆக மாட்டீங்க. எந்த எவ்வளவு இப்படி துணிவா வந்து போறீங்க அதுக்கே உங்களுக்கு வாழ்த்து கூறணும்.
1: நன்றி. வாழ்த்துக்கள்.
2: இவ்வளவு நீங்க இந்த வெயிலுக்குள்ள வந்து எங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி கூறணும். உண்மையா தான் இந்த வெயில் சரியான வெயில்.
1: சியாமலா கதைச்சதெல்லாம் வெளியில வந்ததா?
2: எல்லாம் வந்தது எல்லாம் வந்தா நான் நேற்று வரையில
1: நேற்று
2: சியாமலா வைச்சது வந்தது வேறு யாரும் வைச்சதுதான் வரையில
1: வைச்சா
2: நான் கேட்டேன்.
1: ஜெயநடேசன்.
2: ஜெயநடேசன் கழிச்சா சொல்ல இல்லையோ. நலம் தானே தானா?
1: நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
2: கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நான் நிறைய எடுக்கிறேன்.
1: நிறைய எடுத்து
2: பின்னால நகைப்பு வந்து சொல்லி பாக்குறேன்.
1: நகைப்பு
2: நன்றி.
1: வணக்கம்.
2: அவர்
1: திருமதி புலோமினா அன்டன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சித்ரா. நலமா இருக்கீங்களா? வடிவா கேக்குதா ரேடியோ? அப்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இல்லாட்ட கதைகளையும் கேட்டு
1: இல்லாட்ட கதையும் ஆனந்தமா தான் இருக்கு. என்ன
3: பெரிய கூட்டிக் கொண்டு வரணும்.
1: பயப்படுத்துறீங்களா? அப்ப பயப்படுத்துறது முடிச்சுட்டுதான் இருக்கு பொம்பளைகளுக்கு. அதுவும் நீங்கள் இல்ல பிற பெரிய நீங்கள் இல்ல பிற பெரிய கூட்டிய சண்டித்தனம்
3: கூத்தலாம்
1: நீங்க
3: என்னமாயிலிருந்து
1: என்ன தெரியும்? காசை மாத்து வாங்கறது வாங்கி விட்டு மாத்துறது சீட்டு பிடிச்சு போட்டு நாட்டை விட்டு ஓடுறது எவ்வளவு பேரிட சுத்தி கண்டு போகுதுகள் பேங்கில் கிடக்கிறத சுத்துறது
3: நோர்வேயிலிருந்து
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.

0: வணக்கம்.
1: அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்பவர்களை வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். அன்பவர்களை, அப்பொழுது அந்த பாட்டை கேட்கவில்லை என்று சொல்லியிருந்தார் எங்களுடைய நேயர். இதுவோ பாடல்.

0: ஒலித்த பாடலை கேட்டீர்கள். இப்படி ஓடு வந்திருக்க அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம். வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
1: ராஜாண்டும் பெண்கள் வந்து கூட மனதுக்கு ரெண்டும் வருமான நான் எது எடுத்து நிறைய எனக்கு பின்னுக்கு தெரியல. வயது கண்டா வசை கூட வங்கி பலன் சொல்ல எல்லாம் பார்த்துதான் பெண்கள் சொல்ல வேற அப்படி இருக்கணும்.
0: விருப்பமில்லையா கலவெடுக்கிறாங்க
1: போடுறது அங்க போறது இங்கேயும் போடல. எனக்கு அது மட்டும் விருப்பம் இல்ல. என்னத்தை மாத்தலாம் தாலி கொடிய மாத்த கூடாது. இட்ஸ் போடக்கூடாது. பவுன் இருந்தா போடுங்க, கலவு பாயம் போனா ஒண்ணும் செய்யலாம்.
0: ஒண்ணும் செய்யலாம். நன்றி கட்டிக்காரி.
2: பரதநாட்டியத்தையும்
0: பார்த்து கொண்டிருந்தான். அதுவும் உலக புகழ் பெற்ற நடிகர் ரங்கராவோட அட்டவாசம் செய்கிறா.
2: இது சரியான பாட்டு, பழைய பாட்டு. என்ன
0: என்ன நடந்தது
2: நல்ல குணம் நடை இருந்தா எனக்கு அவளாம் காணும்.
0: அவளாம் காணும்னு சொல்லிட்டீங்க.
2: ஆமா ஆமா.
0: ஓகே. மொட்டையா இருக்க கூடாது, வடிவா இருக்கணும், ஆம்பளை ஹேண்ட்ஸமா இருக்கணும்,
2: நல்ல இதா உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும்,
0: வாலா வாலா
2: பொறுப்பா இருக்கணும்,
0: வாலா.
2: அதத்தான் நாங்க பாப்போம். வசதி வாய்ப்பு வாங்கிட்டு போற என்ன செய்யறது, அது கஷ்டம்
0: கஷ்டம். எப்படி இருக்கிறோம் கூட மகன்?
2: மகன் நல்ல சுகமா இருக்கிறார் அண்ணா.
0: வேலையில வந்துட்டா?
2: இல்ல, இப்ப டெலிபோன். இப்ப இவ்வளவு நேரம் அவரும் தான் கலந்து கொண்டிருந்தவர் டெலிபோன்ல. அம்மா வேலை முடிஞ்சதம்மா, நான் வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவார். நடுவார் ரெண்டு தரம் எடுத்துட்டாரு. இப்ப 5 மணிக்கு
0: பிறகு டீ வச்சு வைக்க சொல்லி சொல்லிட்டு.
2: நினைவ குடிப்பார். வந்து கொண்டிருக்கிறேன் அம்மானு சொல்லுவார். இப்ப அந்த போக்குவரத்துல அந்த நெருக்கடி தானே, அது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெக்க தானே, அது அவரு பட்டிக்கு வெட்டிக்கணும்னு வேறு வேறு வரைக்கு. முடிஞ்சது வேலை வந்து கொண்டிருக்கேன்.
0: பழச்சாறுகள் எல்லாம் புளிஞ்சு வைங்க.
2: நன்றி.
0: நெஞ்சுக்கு
3: 72
0: மேல இருக்கும்.
3: இலங்கைக்கு
0: கூட வந்தது எல்லாரும் பிடிக்கும். அப்படியே செம்போட கொடுத்தோடனே ஆர்ஜி போடு ஓடு எல்லா பாட்டும் குழி
3: மகனே
0: பாடுற
3: நன்றி
0: சார். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: உதய சுதாகர். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: பள்ளிக்கூடம் வேறொரு மொழிக்காரனுக்கு போய் படிச்சு நம்ம கஷ்டம் அதை விட்டுட்டு பெருக்கிறாள் வேலைக்கு போயிட்டு நானும் கிராமம் அடம்ப நாளைக்கு பறந்துருவா. அதுக்கப்புறம் அப்படி போகுது நம்ம பாடு இங்க அரசனும் அப்படி போகுது. சந்தோஷமா இருக்கிறான் ராஜாண்ணாவும் சந்தோஷமா இருக்கும். அப்பவுமே நான் இதுக்குள்ள என்னதுன்னு சொன்னா எனக்கு பெண்களால ஒழுங்கா கூடுதலா அவேட கையில இருக்கிறது வருமானத்தை வழிதா கையாளு. இப்ப முன்னுக்கு வயசு போட்டா பின்னுக்கு நான் வருமானத்தை போட்டு
0: பாப்போம். நன்றி.
5: அப்படியே அப்படிங்க அப்படியே அபிராமி மண்டாரோட அப்படியே இருக்கணும். நானும் வயசுல இருந்து
0: நீங்களும் வயசை துளைச்சு
5: வசதி வாய்ப்பான்னு சொல்றேன்.
0: வசதி வாய்ப்பா?
5: ஆமா
0: வசதி வாய்ப்பா. பாத்து கல்யாணம் கட்டிங்க?
5: நன்றி.
0: சகோதரி சுபாஷினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கிறீங்களா?
6: நலமாகவே இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நான் கூட அன்போடு
6: அப்படியே அந்தந்தம் இருக்க வேண்டாம்.
0: நன்றி. நீங்க தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறீங்க.
6: அப்படியா?
0: அப்படிதான் கிடைக்காம இந்த டெலிபோன் சும்மா கிடக்கு.
6: நானும் அப்போதோட கொஞ்சம் அடிச்சு கொண்டிருந்தேன்னு எனக்கு இப்பதான் கிடைச்சதுல.
0: என்ன அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதில்ல பிள்ளை.
6: ஓ, அது கொஞ்சம் கிலோ வேலை. அப்படித்தான்.
0: அப்படியா?
6: தெரியுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த நேரம் நீங்க செய்திகள் வாசி கொண்டிருப்பீங்க. அப்ப அந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணுங்க.
0: அந்த நேரம் நாங்கள் இந்த இதோட தான் இருப்போம், கவனிக்க மாட்டோம்.
6: அதுதான்,
0: அந்த எழுத்தோட தான் நிப்போம் இல்ல. அப்பதான் கவனிக்க இயலாது. கம்ப்யூட்டர்ல எஞ்சி கிடக்கும் எழுத்து நாங்கள் கண்ணை அப்படியே வச்சிருப்போம். அவர்கள் அடிச்சண்டே இருப்பார்கள். செய்தி முடிஞ்சு அந்த இதெல்லாம் போட்ட
6: பிறதான்
0: நீ மீண்டும் அதுக்கு ஓடி போய் தண்ணி குடிப்போம். ஒரு விளங்கினா ஒரே ஒரு தீத்தம் விளங்கு கெட்டிக்காரி.
6: நன்றி.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: நன்றி
0: ஜெயந்திமாலாவோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டோம். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுது நல்ல பொழுதாக மலர் இறைவனை பிரார்த்தித்து ரவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.
8: இலக்கம் 0079 230. சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கை தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம்.
7: நிறுவனங்களான மாணிகிராம் பிரியா வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோஷ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம் குருத்தோலைகள் பூ மாலைகள் பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
9: வாழ்வை வசந்தம் வந்து
7: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் 45 91 44 79

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

கல்வியில் ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாயக விளையாட்டுக்கள் தாயக உணவு வழியை சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும்

0: பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற. அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அடிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாது இங்க போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
5: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
6: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
6: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
5: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
7: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வந்த தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:16, ஐக்கியராஜ்யத்தில் 5:16. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கின்றது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளை நலந்தானே, நீங்கள் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பலவை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது

பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல், ஒரு பாடல் ஒரு படம். வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமைதான் 0314823254 அல்லது 0109514747 வைபர் இலக்கம் இருக்கின்றது 0033650704 27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ.

0: இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவில் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். மறுபடிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0148 3215 40 அல்லது 0951 4847 7 1 வைபர் இலக்கம் 0033 650 0 7 4 24 27.
1: ஆமாம், அந்த வகையில் இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவு வச்சு

0: ஆம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
1: வணக்கம் அண்ணா.
0: எப்படி அம்மா, நலமா? வெளியால ஓடணும் போல இருக்குது, அவ்வளவு வெக்கையா இருக்குது.
1: நல்லாதான்
0: இருக்கு இப்ப.
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் மீனா மகேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ். நலமா?
2: நாங்கள் எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கோம். நாங்கள் பிறந்தது இறக்கும் வரையும் வேதனை
0: தான். ஒன்றுமே செய்யல,
2: தனிய பிறந்திருக்கு. நான் வந்து யோசிப்பேன் சில நேரம். ஆனா சேர்ந்து பிறந்தபடியத்தான்
0: பெண்
2: பாட்டு வந்து பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாக ஓவியம்.
0: பெண்ணே நீயும் பெண்ணா, அந்த பாடல் என்ன?
2: ஆமா, பிரியமான தோழி படத்துல இருந்து.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா, அடுத்த நிமிஷம் சந்திப்போம்.
0: நிச்சயமாக நன்றி. இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமம்மா, நீங்க?
3: நலமா இருக்கும். சூடு
0: சூடா? இது என்ன சூடு, நல்ல குளிர குளிரா இருக்குது. நீங்க என்ன சூடுன்றீங்க?
3: குளிர், ரொம்ப குளிர்.
0: ரொம்ப குளிருதுன்றா? அது மாறி மாறி வந்துட்டது. என்ன
3: மாறி வந்துருச்சு? போத்திக்கிட்டு இருக்கா?
0: போத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: பெண் எடுத்த.
0: பெண் நீங்களும் எடுத்திருக்கீங்க. ஓகே.
3: பெண் என்றால் பெண்
0: படமா?
3: பெண் என்றால் பெண் படம் இருக்குது.
0: பெண் என்றால் பெண் படம்.
3: தன்னை வாய விடுங்க.
0: அப்படி என்ன பாட்டு இருக்கா?
3: படம்.
0: பெண் என்றால் பெண் பாடலா?
3: இல்ல, பாடல் சொல்லணும்ல.
0: ஆமா
3: ஆமா. பெண் என்றால் பெண்.
0: பெண்ணே நீயும் பெண்ணா
4: ஒரு
0: மாதிரி கஷ்டமண்டும் இல்ல, வந்து ஓரளவுக்கு வந்தாச்சு. வெயில் தானே, வெயிலுக்கு வண்டிகள் எல்லாம் எல்லாம் மக்கர் பண்ணி மக்கர் பண்ணி இட வழியா நிக்கும். சரி, நீங்க என்ன? கொஞ்சம் குறைய மாட்டு போட்டிருக்கு. திங்கக்கிழமையில இருந்து குறைஞ்சது பிறகுதான். நாளைக்கு மழையண்டு போட்டிருக்குதுன்னு தெரியல. நாளைக்கு எங்களுக்கு மழையண்டு போட்டிருக்கு 35%. மழையை கண்டு அப்புறம் தெரியும்.
5: நான் வானத்தை எடுத்த நான்
0: வானமா
5: வானத்தை என்று வந்தது
0: வானத்தை போல படமா
5: மனுஷனை இன்னும் பார்க்க இல்லை.
0: வானத்தையும் பூமியையும் பார்த்தா மனுஷனிடையிலான இருப்பேர். வானமும் பூமியும் வானத்தையும் பூமியையும் பார்த்தா மனுஷனை பார்க்கல தானே, மனுஷன் இடையிலான இருப்பேர். உள்ளுக்கு தானே
5: நடுவில்
0: அதான் நீங்க என்ன வானத்தையும் பார்க்க பூமியையும் பார்க்காம மனுஷனை பார்த்தீங்களா? சரி
5: என்ன
0: பரவாயில்ல.
5: நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி.
0: அவர்கள் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம் மாமா.
0: வணக்கம் மருமகள், எப்படி சுகமா இருக்கிறீங்களா? வந்துட்டீங்களா? எப்ப வந்த நீங்க? நேத்துக்கா. அக்காவையும் கூட்டின்னு வந்துறீங்களா இல்லையா?
6: நீங்க
0: இங்க வர சில நேரம் குறைதோ தெரியாது.
6: எத்தனை நாள் நீங்க
0: சரி அங்கே இருந்து வந்திருக்கீங்க, என்ன சொல்லோட வந்தீங்க?
6: நானும் பட்டினம் முதல் எடுத்தேன், இப்போ பூ எடுக்கிறேன்.
0: பூ எடுத்து
6: பூ படம்
0: இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். அதாவது இலக்கம் 71 முடிவடையும் இலக்கத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இலக்கம் 1 இணைந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம் ராகினி அல்வா, நீங்க நலமா?
0: நான் நல, நீங்க ராகினி?
7: நாங்களும் வெயிலுக்கு காஞ்சி ஒண்ணு நலமா இருக்கோம்.
0: வெயிலுக்கு காஞ்சி ஒண்ணு நலமா இருக்கிறீங்களா?
7: குளிர் வர மாதிரி இல்ல வெயில் வந்திருக்குது.
0: ஞாபகம் இருக்க மட்டும் இவர்கள் பிள்ளைகள் போயிட்டு பாக்கிக்க சந்தோஷம் தான்.
3: நானும் பூ எடுத்து
0: பூ எடுத்து
3: பூமகள் ஊர்வலம் படம்
0: எடுத்து பூமகள் ஊர்வலம் பாப்பம் கருத்து மாறாமல் அப்ப படத்தை மாத்துங்க பாட்டை தந்துட்டு பூமகள்
3: பூவண்டு
0: இருக்க படம்
3: எடுத்து
0: பாட போடுவோம் என்ன பூ வச்சு
3: நன்றி வணக்கம்
0: ஓகே நன்றி அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் இலக்கம் இரண்டு வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம் ஆர்த்திகன் குட்டி நலமா நாங்களும் நலமா உங்களோட பக்கம் எப்படி வெயில் அப்படியா
8: தெரியும்
0: என்ன கொஞ்சம் கொஞ்சமா இனி குறைஞ்சு போயிடும் என்ன அப்போ போய் ஸ்கூல் இல்லையா
8: விரும்பினா
0: போல நீங்க விரும்பினா போறீங்களா போற இல்லையா
8: போடலாம்
0: பின்னேரத்துல போற இல்ல என்ன சொல்ல எடுத்தீங்க ஐயா உனக்கா ஓகே
8: உனக்கும்
0: எனக்கும் படம் நன்றி ஐயா அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் வணக்கம் ஜெயா
9: வணக்கம்
0: நலமா ஓ நான் நீங்களா என்னமா இது என்ன இன்னும் கொஞ்சம் வேணும் என்ன வந்தா தான் கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம் புறாங்கால டிசம்பர் மாதத்துக்கு உதவும்

0: பூவுக்கு பூச்சி விட போறீங்களா? ஓகே ஓகே, நன்றி. ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன். எங்க போய் ஒழிச்சிருந்த நீங்க?
2: என்ன செய்யற, கொஞ்சம் ஒழிக்கத்தான் வேணும்.
0: அப்படியா?
2: உங்களை விட்டு ஒழிச்சு போயிடாது, ஓடி வந்தாலும் அது கொஞ்சம் டைம் அப்படி இப்படியா போகும்.
0: அப்படியா?
2: வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் வந்துடுறது. இந்த வந்துட்டேன் வேலைக்கு.
0: வேலையா?
2: இன்றைக்கு ஒரு வேலையோ.
0: சரி சரி சரியா.
2: அப்ப அப்படியே நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நிலமா இருக்க. நீங்களம்மா?
2: நாங்களும் நிலமா இருக்கிறோம். நீங்க ஒரு ஆள் தான் வெயில் காணும் என்ன காணாது போகணும் சொன்ன.
0: கொஞ்சம் நான் சேமிச்சு வைக்கிறேன். நானும்
2: அப்படித்தான். எனக்கும் அது ஆவும் என்று கத்தினாலும் ஏனென்றா நாங்க குளிர்காலம் தான் நிறைய இருக்கிறோம். அப்ப வெயில கண்டா எனக்கும் சந்தோஷம் தான். கொஞ்சம் சேமிக்கத்தான் வேணும். என்ன உடம்புல சேமிச்சு வைக்க வேணும்.
0: உடம்புல சேமிச்சு வச்சிருந்தா அப்புறம் உதவும். என்ன
2: உதவும்? அப்ப அப்படி அதையும் குறிக்கொண்டு வீட்டுல உள்ளதை நிலம் கேட்டுக்கொண்டு நான் உயிர் எடுக்கிறேன். உயிர்
0: உயிர் எடுக்கத்தான் நிக்கிறீங்க பாப்பா.
2: உயிர் எடுத்து உயிர் உள்ளவரே உஷா படம்.
0: உயிர் உள்ளவரே உஷா படம்
2: பாட்டு. உயிரே உயிரே என்னோடு வந்து கலந்து விடு.
0: உயிரே உயிரே என்னோடு வந்து கலந்து விடு. என்ன?
2: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: ரெண்டும் வரும் தானே?
0: ரெண்டும் வரும். அங்கால உஷா அங்க தள்ளி போனபடியா வரும்.
2: பின்னுக்கு போட்டுறான.
0: அவ அங்கால போயிட்டான்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம். நலமா? நாங்களும் ஜெயந்தி மாலா நலம்டா. நாங்க நலம் தானே. வெயில் பிடிக்குமா குளிர் பிடிக்குமா?
2: வெயில்
0: கூட்டிட்டு அளவுக்கு அமிர்தம் நஞ்சன்ற மாதிரி.
2: என்ன
0: வீட்டோட மொழியால போற இல்லையா?
2: வானம்
0: எடுக்கிறீங்களா?
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டு மனு. வணக்கம் மனு.
3: வணக்கம் ரகு.
0: நீங்க
3: சொல்லி வேலை இல்ல.
0: அது நல்ல நல்ல டக்குன்னு வர மாட்டேன்ட்டு.
3: நாடுகளிலும் எல்லாருமே இதான் சொல்றாங்க. எல்லா இடத்திலும் இருந்து இதே இல்லாம தான் சுவிசா இருக்கட்டும். எல்லா இடமும்
0: உடுப்பு போட்டு தாங்கலாம். எப்படி என்ன குளிர
3: போட்டு சூப்பர்களை போட்டு சமாளிக்கும். ஆனா வெயில் என்ன
0: செய்யற? உடுப்பே போடலாம். இல்ல இல்ல, ஒண்ணும் நெருப்பு பக்கத்துல போறமே தான் இருக்கு. வெளியால வரேன் கேக்கல.
3: பிரான்ஸ்ல அறிஞ்சதோ
0: 40
3: பேர்
0: குளிக்க போய் அறிஞ்ச போட்டிருக்க செய்தியில என்ன இந்த இடம் தெரிய இல்ல.
3: ஆமா, இங்க தூரம் போற அந்த லூட்டு பக்கமே தோண்டாரோ
0: கதைச்சோம். அங்கால சும்மாவே வெய்ய வெக்கதானே
3: இடங்கள்லாம்.

0: கால அந்த துளுஸ் அந்த துளுஸ் போது அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான இடங்கள்
1: தான். கண்ணம் எடுத்த நான் கண்ணம்
0: கண்ணம் கண்ணம் எடுத்து
1: கன்னத்தில் முத்தமிட்டால் படம்
0: கன்னத்தில் முத்தமிட்டால் படம்
1: கன்னத்தில் நடிக்க ஆயம் இது வண்ணு கிளி அருமையான பாட்டு
0: சூப்பர் பாட்டு சூப்பர் பாட்டு
1: உண்மையில அந்த இப்ப பாக்குறது இப்படி ஒரு நடிகர் அரிப்பா சும்மா எல்லாம் கைக்குள்ள தொழில்நுட்பத்தை வச்சு செய்கிறாங்களே.
0: அந்த நேரம் நடிப்பு தானே அவை தாங்கள் செய்யறது
1: இன்னொரு அழகு அந்த எம்ஜிஆர் பார்க்க பார்த்து கொண்டே
0: இன்னும்
1: அப்படி ஒரு மனிதன் எங்களுக்கு ஒரு கொடை ஐயா உண்மையில சொல்லிக்கொண்டு அடுத்த பாட்டுல சந்தி பண்றாங்க.
0: நன்றி மனோ நன்றி. அவர் இணைந்திருந்தால் அன்று மனோ அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜு. நலமா ராஜு? கலையத்துல எல்லாம் இருக்கிறோம். நல்ல நல்ல குளிராய் குளிராய் இருக்கிறோம். குளிராய் இருக்கிறோம்.
2: வீட்டுக்கே வெப்பம் வந்து பூந்து அந்த மூச்சு எடுக்கலாம் இருக்கு, மேல பூ இல்லாம இருக்கு, எல்லாம் அடிச்சு சாத்திட்டு
0: இருந்தாலும்
2: மயமா முக்குது. அப்படி நீங்க சொன்ன மாதிரி வெளிய போனா நெருப்பு தான்,
0: நெருப்பு தான், நெருப்பு தான்.
2: முகத்துல அப்படியே நெருப்பு இதாண்டி சூடா எரிக்கிற மாதிரி தானே இருக்கு. குளிரப்படியும் குளிருக்கு மூடி கட்டி கட்டி தாங்கலாம். இது வெப்பம்
0: அப்படித்தான்
2: சொல்லு. நான் பாட்டை கேக்கிறதான் சரி. நான் ஒரு ஜெயந்தி மாலாவோட ஒரு சொல்லு சொன்னா அந்த சொல்லு எடுக்கிறேன். பானம்
0: பானம் எடுக்கிறீங்களா?
2: ஓ பானம் எடுத்து வானம் பாடி படம் இருக்கு தானே?
0: வானம் பாடி எடுத்து வானம் எடுத்தா வானம் பாடி வராது.
2: வராது.
0: அது ஒரு பறவை வானத்தை போல. ஓகே
2: வானத்தை போல அதை எடுத்து பாட்டு வந்து என்ன பாட்டு வானம் என்னும் வீதியிலே அந்த பாட்டை போடுவோம்.
0: வானம் என்னும் வீதியிலே
2: என்ன பாட்டு இருக்குதான் அது எடுத்த உடனே வந்துட்டு சரி அதை போடுவோம்.
0: நன்றி ராஜு.
2: நன்றி நன்றி. அடுத்த பாட்டு சந்திப்போம். நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சுபாஷினி. நலமாமா?
3: ஓ நாங்க நிலமா இருக்க, நீங்களும் அப்படியே நிலமா இருக்க வேண்டிக் கொண்டுறோம்.
0: நன்றி.
3: வெயில் என்ன வெயில் தாங்க மாட்டேன்.
0: நான்
3: வந்து நிலவெடுத்து.
0: நிலவெடுக்கிறீங்களா?
3: ஆமா.
0: ஓ நிலவெடுத்து
3: பகல் நிலவு படம்.
0: பகல் நிலவு படம்
3: பாட்டு வந்து நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: நிலவு வந்தது, நிலவு வந்த ஜன்னல் வழியாக என்ன?
3: ஆமா.
0: ஓகே நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். மன்னிக்க வேண்டும், யாரோ இணைப்பில் இணைந்திருந்தார்கள். அவருடைய இழைப்பை தவறுதலாக துண்டித்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். முதல் ஒருவர் காத்திருந்தார் ஐயா. சரி அவர் மீண்டும் இணைந்து கொள்வார், மன்னித்தும் கொள்வார் நினைக்கின்றேன். சரி நீங்க சொல்லுங்க. விபி நலமா?
2: நான் நில நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் பலகிறவனை வேண்டி கொண்டு நான் எடுத்த சொல்லு வந்து மேகம்
0: மேகம்
2: படம் வந்து கார் மேகம்
0: கார் மேகம்
2: படத்துல தான் அடிவேறு ஐந்தோத்த காதல வைக்கிறது கார் மேகம் படம் மம்முட்டியின் படம் பாட்டு வந்து குச்சி படத்துல மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது அந்த பாட்டு
0: மேகம் கருக்குது மின்னல் அடிக்கு அந்த பாடல்
2: என்ன அந்த பாடல்
0: ஓகே நன்றி
2: நன்றி
0: ஆம் இணைந்திருந்தார் பிபி அவர்கள் சரி தயவு செய்து அந்த இணைந்திருந்தோர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ரெண்டு அழைப்பு காத்திருக்கின்றது மன்னித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் ஆம் இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:46 மேகத்துடன் மீனா பெண்ணுடன் தேவி தனராஜ் பெண்ணுடன் ரொசாலி வானத்துடன் ஷியாமலா வானத்து என்ற சொல்லுடன் ஷியாமலா பூவுடன் பதனா பூவுடன் ராகினி அல்போன்ஸ் உனக்குடன் ஆர்த்திகன் குட்டி பூவுடன் ஜெயா நடேசன் உயிருடன் பதனி மோகன் வானத்துடன் ஜெயந்திமாலா கன்னத்துடன் மனு வானத்துடன் ராஜலிங்கம் நிலவுடன் சுபாஷினி மேகத்துடன் பிபி அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு நேர் இணைந்திருந்தார் அவருடைய அழைப்பு தவறுதலாக துண்டிக்கப்பட்டு விட்டது முடியுமானால் இணைந்து கொள்ளுங்கள் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது சரி இப்போ ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் வணக்கம் நீங்களா சன் இணைந்திருந்த நீங்க சரி ஓகே என்ன தெரியாது அத பத்தி சொல்லேயும் இல்ல என்ன சொல்ல எடுத்தீங்க மேகம் பாடலாம் நன்றி ஷன் நன்றி அவர்ந்திருந்தார் ஷன் அவர்கள் சுபாஷினி நிலவுடன் சுபாஷினி மேகத்துடன் பிபி இறுதியாக மேகத்துடன் ஷன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது

0: நாம் இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
1: வணக்கம் வணக்கம். சாரி சாரி, லேட்டா போச்சு.
0: பரவாயில்ல பரவாயில்ல,
1: வந்துட்டோம்.
0: உணர இல்ல,
1: தெரியும்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
5: என்னன்னு சொல்ல?
4: ஓ, யோசிக்கிறியா?
5: எப்படி சொல்ல?

0: அம்மாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ, யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறியே?
1: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி தருகின்றேன். 0-1-4-8-3-2-1-5-4 அல்லது 0-9-5-1-4-8-4-7-7-1 அந்த வகையில் இலக்கம் 2 இணைந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ரவண்ணா.
1: வணக்கம் சுபாஷினி.
2: நலம்.
1: நீங்க?
2: நாங்கள் நலம்தான். நான் வந்து அவள் என்ற சொல் எடுத்து படம் அவள் வருவாளா? பாட்டு வந்து அவள் ஒரு மோகன ராகம்.
1: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா. பாத்தீங்களா?
3: பிரச்சனை இல்ல,
1: அதே சொல்லித்தானா? அவள் வருவாளா அந்த பாடல்
3: என்ன?
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா மகேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் தோண்ணா.
1: வணக்கம் தேவி தனராஜ். நீங்க?
4: நான் அவள் தான் எடுத்தான். இப்ப அவளை சொல்ல மாட்டேன். நான் எடுத்தது அவள் அப்படித்தான் படமும், மற்றது அவள் ஒரு நவரசனா நாடகம் அந்த பாட்டையும் எடுத்து வச்சிருந்தேன் நான் பாடலுக்கு. இனி நான் சொல்ல மாட்டேன், நான் பெண் எடுக்கு. என்ன மாமா சொல்ல போறேன்.
1: மாமா எடுத்து
4: படம் வந்து எங்க மாமா?
1: எங்க மாமா
4: பாட்டு வந்து சொல்லுங்க. திருவிழா நடக்குது எங்க வீட்டுக்கு முன்னுக்குத்தான் சுற்றியோ அம்மன் கோயில் வடக்கம் ரமத்து வரையுமே மூன்று இடத்துல அம்மா வாரா பாத்து கொண்டிருந்த நன்றி. அங்க இருந்து போட்டோக்கள் போடுவினா இந்த முறை எங்க அக்காண்ட இதால போக முடியாது எங்க உறவு நடக்கும்ணிக்கு நாங்கள் எல்லாரும் ஒளிஞ்சு வருவோம் வீட்ட அம்மாட்ட பேச்சு. அப்ப நாங்கள் ஒளிஞ்சு வேற இந்த பாட்டை பாடுவேன். ராஜன் மாமா சொன்ன கூட அதிகம் ஒண்ணா அந்த பாக்ஸ் இருக்குதோ அம்மா சொல்லி வேலை இல்ல என்னோட அம்மா கேட்டு கொண்டு வீட்டுல படுத்திருப்பா. மாமா ஒண்ணு மற்றது அம்மங்கோயில் பேராளாக ஆயிரத்தில் அந்த பாட்டு இந்த பாட்டுகள் மற்ற இடையில படுத்தினம் ஜாசாவே சித்தரும்புனா என்ன ஆசையா இருக்கும் அந்த இசை கச்சேரிகள் அந்த
1: இசைல.
4: ஓ அந்த இசை கச்சு கவிதாலயா ராஜன் குரூப் என்று சொல்லி மற்றது தாவடி சகோதரிகள் அந்த வண்ணம் மயில் டான்ஸ்கள் எல்லாம்
1: ஆடுவினம்
4: அந்த நிகழ்ச்சி எல்லாம் சின்ன பிள்ளைகள்ல இப்ப பார்க்க ஆசையா இருக்கு. நாங்கள் அந்த அறிய பருவத்துல கேட்டு ரசிச்சத இப்ப அப்படி நடக்கிற இல்லையா நான் விடிய விடிய நிகழ்ச்சிகளோட என்னண்ட இதோட 2000 முதலோடைய எல்லாம் போயிட்டு.
1: தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்
1: ரோசாலி. நீங்க?
5: அவளுக்கு
1: தான் தெரியுமா?
5: அவனுக்கு தான் தெரியல. அவளா சொன்னால்
1: அவளா சொன்னாள்
5: இருக்காது
1: அந்த பாடல் என்ன
5: அந்த பாடல்
1: ஓகே நன்றி அம்மா
5: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள் இப்போ இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் வணக்கம் ஜெயா
6: வணக்கம்
1: வணக்கம்
6: நானும் அவள் தான்
1: எடுத்து
6: அவளுக்கு என்ன அழகியம் அந்த பாட்டு
1: அவளுக்கு என்ன அழகியம் படம் அவள் ஓகே நன்றி அம்மா
6: நன்றி
1: வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்
7: வணக்கம்
1: வணக்கம் வதனா வதனா நீங்க சொல்லுங்க
7: என்ன
1: எடுக்கிறீங்க
7: தேன்
1: எடுக்கிறீங்க ஓகே தேன் எடுத்து
7: தேன்
1: சிந்துதே வானம் அந்த பாடல் என்ன நீங்க கன்னடாவில் கேட்கவும் கூட பாடல் போட்டு நான் கேட்டீங்களா ஓ நீங்க அந்த இதுல கச்சேரி ஆரம்பத்துல பாடின பாட்டு அவன் எந்த நாடு எந்த எந்த நாடு கேட்டா கனடாண்டுதான் பிரான்ஸ் இல்லாம சொல்லுவாண்டு வந்தா அதுக்குள்ள சொல்லிட்டு
7: என்ன
1: ஓகே நன்றி வதனா
7: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தா வதனா தேடன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர் வணக்கம்
8: வணக்கம் மீண்டும் பிபி
1: மீண்டும் பிபி சொல்லுங்க
8: என் நெஞ்சில் நினைத்தவளை என்று வந்தது அப்ப நான் என்ன எடுத்து
1: என்ன எடுத்து
8: ராஜகுமாரன் படத்துல பிறவுல நூறாவது படம் ராஜகுமாரன் படம் எல்லா பாடும் சூப்பர் பாட்டு பிரபு மீனா நதியா நடித்த படம் இதுல அந்த என்ன சொல்லெடுத்து என் கடமை படம்
1: என் கடமை படம்
8: கர்ணன் படத்துல என் உயிர் தோழி கேளுது செய்தி இதுதானா உங்கள் மன்னவன் நீதி என்ற பாட்டு
1: அந்த பாடல் என்ன
8: எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பாட்டு
1: நல்ல பாடலும் கூட என்ன
8: நல்ல பாடல் இந்த பாட்டுல ஒரு சண்டை வரியில ஒரு கதை இருக்குது அது இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றேன்
1: பேசிக்கொள்ளும் ஆமா நன்றி
8: நன்றி ராகு
1: அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள் இப்போ இணைந்திருக்கின்றார் லண்டோ மனு வணக்கம் மனு
9: வணக்கம் ரகு இந்த நீங்க இப்ப நிபுண பாட்டுல நல்ல நல்ல வார்த்தைகள் வந்தது கணக்க
1: வந்தது
9: அது சொல்லக்கூடாது அவ யோசிச்சு செய்யட்டும் மற்றது இப்ப அந்த அவளுக்கு இப்ப கனவே சண்டை பிடிச்சவ
1: நாலு பேர் வந்துட்டு அவளோட
9: இல்ல அதுக்குதான் சொல்றேன் கணக்க வந்தது வார்த்தைகள் மஞ்சள் எடுக்கிறது மஞ்சள் எடுக்கிறது
1: மஞ்சள் எடுத்து
9: மஞ்சள் மகிமை படம் பழைய படம்
1: அருமையான பாடல் இருக்கு என்ன மஞ்சள் மகிமை
9: ஐயோ இந்த ஆகாயம் என்ன ஐயோ நாகேஸ்வரராவ் படம்
1: ஓம் ஓம் மஞ்சள் மகிமை
9: மஞ்சள் மகிமையில இந்த கோடை விழுந்தால் இன்பம் வரும் அருமையான பாடல் இருக்கு ராகு அதுல
1: என்ன
9: நாங்கள் இந்த படம் உண்மையில இந்த மாணிப்ப பெஸ்ட்லி சினிமாவில பாட்டுகளுக்கு உள்ளூர் ரகுபேந்து வழியில வந்து நிக்கிறேன் எனக்கு அப்ப தெரியாது ஆனா கணேசும் அங்க அங்கதான் வேலை
1: பாடல் என்ன பாடல்
9: பாடல் வந்து மஞ்சள் முகமே வருகேட்டக்காரன் தெரியல மஞ்சள் முகமே
1: வருக ஆமாம்
9: மஞ்சள் மகிமை படம்
1: மஞ்சள் மகிமை ஓகே நன்றி மனு
9: நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் லண்டோ மனு அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் ஆர்த்திகன் குட்டி இந்த கங்கை தங்கச்சியை காண இல்ல சரி சரி ஓகே ஓகே சுகம் கேட்டுதா சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்க ஐயா என்ன நீங்க போகல எனித்தான போ போறீங்க போயிட்டு வந்துட்டீங்க சரியா
10: அவ இந்த உலகத்துல இல்ல
1: அப்படியா வெயில் தானே சொல்லுங்க மாமா கூப்பிட்டவர் உங்களை தேடி விட மாமா கோவமாம் என்று சொல்லி சொல்லி விடுங்க சரி நீங்க சொல்லுங்க ஐயா என்ன சொல்ல எடுத்தீங்க
11: நான் மஞ்சள் எடுத்து
1: நீங்களும் மஞ்சள் எடுத்து
4: மஞ்சள் வெயில் படம்.
1: மஞ்சள் வெயில் படம்.
4: மஞ்சள் பூசும் வானம் பற்றி பார்த்தேன்.
1: தொடர்ந்து பாடுங்க பாப்பா, இன்னும் கொஞ்சம் ரெண்டு வரி.
4: இன்றைக்கு தான் நான் பாட்டு கேட்டேன்.
1: அப்படி என்ன பாட்டு திருப்பி பாடுங்க. ஒருக்க
4: மஞ்சள் பூசும் வானம் கையால் தொட்டு வானம் தொட்டு பார்த்து.
1: விருப்பம் இல்லையா பாடுறதுக்கு? அதான் நாத்தியான பழக்கம்னு பழக்கின்றிருக்கீங்க. ஒரு நல்ல உண்மை நல்ல நல்ல குறிக்கோள் ஒரு அப்படி ஒரு நல்ல ஒரு பாடகராக ஆக்கி விடுங்க. என்ன? ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம்
1: ராஜு.
12: சொல்ல சொன்னா மூண்டை நீங்களே சொல்லுவீங்க நினைக்கிறேன்.
1: என்னது
12: தேந்தாய்
1: தேன் சிந்து தேவானம்?
12: சரி, நீங்க அதை நினைக்கிறீங்க. நான் எடுத்தது தேன்மல்லிப்பூவே.
1: தேன்மல்லிப்பூவே படம். படம் தேன் சிந்து தேவானமா அல்லது ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சுவிஸில் இருந்து அகிலன் அவர்கள். வணக்கம் அகிலன்.
13: வணக்கம்.
1: வணக்கம். நலமா?
13: நலமாக. நன்றி. நீங்கள்?
1: நலமாக இருக்கிறோம். நன்றி.
13: நானும் அவள் எடுத்து.
1: அவள் எடுத்து.
13: அவள் ஒரு தொடர் கதை.
1: அவள் ஒரு தொடர் கதை.
13: பாடல் வந்து அவளா சொன்னால் இருக்காது.
1: அப்படி எதுவும் நம்ப முடியல. என்ன? ஓகே, நன்றி அகிலன்.
13: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
14: வணக்கம் ஜெயந்தி மாலா.
1: வணக்கம் ஜெயந்தி மாலா. நீங்க?
14: நானும் அவள் எடுத்து.
1: நீங்களும் அவள் எடுத்து.
14: அவள் ஒரு நவரச நாடகம்
1: படம். பாட்டு?
14: ஆமா, பாட்டு வந்து அவள் ஒரு தொடர் கதை.
1: படம் என்ன? அவள் ஒரு தொடர் கதை. ஓகே, நன்றி அம்மா.
14: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
15: வணக்கம் ராகினி.
1: மீண்டும் ராகினி. ராகினி நீங்க சொல்லுங்க.
15: பாட்டு
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி. ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
16: மீண்டும் வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம்.
16: நான் மேகம் எடுத்து.
1: மேகம் எடுத்து.
16: எடுத்து சொல்லாம் போயிட்டு அப்ப மேகம் எடுத்து. மேகம் கருத்திருக்கு படம்.
1: மேகம் கருத்திருக்கு படம்.
16: மேகம் கருக்குது மழை வேற பார்க்குது.
1: சொல்லவே ஆசையாத்தான் இருக்கு. என்ன
16: வீட்டு கணிக்கவே வேறு தோழும்.
1: உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன்.
11: இன்னைக்கு
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தா நான் வந்து சேர்ந்துட்டேன். டைமுக்கு
11: வந்துட்டீங்க. உங்க பள்ளிக்கூடங்கள் லீவ் போயிப்ப?
1: ஓ, பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு.
11: ஆ, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஃபேரியன் கூட இல்லை. இனிமேல்
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல.
11: ஆ, சரிங்க. நெஞ்செடுத்து படம் நெஞ்சில் ஒரு ராகம்.
1: நெஞ்சில் ஒரு ராகம்.
11: பாட்டு வந்து நெஞ்சுக்குள்ள இன்னார் என்று சொன்னால் புரியுமா?
1: சொன்னா தானே புரியும்.
17: நீங்க
1: இந்த வெயிலுக்கே இந்த யூனிஃபார்ம் போட்டு இருக்கீங்க, என்ன கட்டாயம்
17: போய்
1: அப்படித்தான் எங்களுக்கு கடையில எல்லாம் அப்படியே போயிட்டு.
17: ஒரு லட்சத்துக்கு மேல
1: இல்ல, எங்களுக்கு அதே விளையாட்டு தான். அதே விளையாட்டு தண்ணி வச்சு தெளிச்சு நிக்கிற ஒரு ஆளை பிடிச்சு விட்டு பெரியதான் வேணும். ஒண்ணும் செய்யல, அது
17: என்ன செய்ய? கடும் சொந்தக்காரன்டா குளர்வா. நான் நெஞ்செடுத்து.
1: நீங்களும் நெஞ்செடுத்து.
17: நெஞ்சிருக்கும் வரை.
1: நெஞ்சிருக்கும் வரை.
17: நெஞ்சிருக்கும் வரை தான் எல்லாம்.
1: எல்லாம் எல்லாம். பாடல் பாடல்.
17: நெஞ்சம் மறப்பதில்லை உங்களை.
1: நெஞ்சம் மறப்பதில்லை. ஓகே, கண்டது சந்தோஷம், கதைச்சது சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திச்சு கொள்ளும். நன்றி. அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள் யூகேல இருந்து. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
18: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா. நலமா?
18: நன்றி வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:13 ஐக்கியராஜ்யத்தில் 6:13. அவள் என்ற சொல்லுடன் இணைந்திருந்தார் சுபாஷினி. அவள் என்ற சொல்லுடன் மீனா, மாமாவுடன் தேவி தினராஜ், அவளுடன் ரொசாலி, அவளுடன் ஜெயானடேசன், தேனுடன் பதனா, என்னென்ற சொல்லுடன் விபி, மஞ்சளுடன் லண்டோ மனு, மஞ்சளுடன் ஆர்த்திகன் குட்டி, தேனுடன் ராஜலிங்கம், அவள் என்ற சொல்லுடன் அகிலன், அப்புறம் நான் என்ற சொல்லுடன் அவள் என்ற சொல்லுடன் ஜெயந்திமாலா, நான் என்ற சொல்லுடன் ராகினி அல்போன்ஸ், மேகத்துடன் சிவராணி, நெஞ்சுடன் பதனா, நெஞ்சுடன் வதனி மோகன், நெஞ்சுடன் நாதன், நான் என்ற சொல்லுடன் சசியம்மா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியுடன் இதே நிகழ்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம்.
18: பரிசு லாட்சிப்பிளை ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:16 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பலவை போல் எம்முறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியோர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததில் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலமை போல்தான் 0148 3215 4 அல்லது 0905148 4771 வைஃபர் இலக்கம் 0033 6705 7 74 27. இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியல்ல அதற்கு முதல் நடந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த பாடலை பாடியவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததும் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே தந்துள்ளேன், அந்த தொலைபேசி இலக்கத்தை இணைந்து கொள்ளுங்கள். இதோ நீங்கள் கேட்டு தேங்காய் நீங்கள் நெய்

ஆம், இப்பொழுது ஒலித்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? வரவேண்டிய தொலைபேசியில் கதை தருகின்றேன். 0148 321 1540 அல்லது 0951 4847 7 1. வைஃபர் இலக்கம் 0033 650 சைபர் 7 74 27. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.

0: அந்த வகையில் இன்று எதிரொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி தனராஜ்.
1: இப்படியா போறீங்க?
0: இப்படிதான் போறது இப்ப.
1: ஐயோ, இதுல என்ன விளங்கிட்டேன்னு சொல்லி நேர்களை கேக்குறீங்க.
0: ஒன்றுமே விளங்க இல்லையா?
1: ஒன்றுமே விளங்க இல்ல. நீங்க கேளுங்க. நீங்க பேசுவீங்க குணநாயம்மாவும் ராஜினி அல்வன் சக்காவில டவுட் இருக்கு. எனக்கு ஒரு சொட்டு கேக்குது. ரெண்டு பேரும் நல்லது கிடைச்சோம் இருக்கோடைய ரெண்டு பேரும் கேட்க தெரியாதுல. சரி, நான் முதல் ராஜினி அல்வன் சக்காவை சொல்லிக்கொண்டு பிரகவாரம் குணநாயகி அம்மாக்கு.
0: முதல் ராகிணி அல்போன்ஸ் சொல்றீங்களா? சரி பார்ப்போம். என்ன
1: அவ வந்தவானே? நான் கேட்கறேன் தானே, எனக்கு தெரியாது எந்த நேர்கள் வந்தது என்று. ஆர் ஆர் கலந்து கொண்டான் சொல்லலாமே.
0: அதுக்கான நிறைய பேர் கலந்து வந்தது.
1: எல்லாரும் வந்தவா?
0: நீங்களும் கமலவணியும் வரையில நினைக்கிறேன்.
1: ஓ, நான் வேலையால வரையில. எப்ப சனிக்கிழமை நடத்துறீங்க?
0: இல்ல, அது முதல் நடந்தது. இப்ப போன வாரம் நடத்தினான்.
1: எந்த சனிக்கிழமையோ?
0: இல்ல இல்ல இல்ல,
1: அப்ப
0: இந்த நிகழ்ச்சியில நடத்தினான்.
1: ஆமாம். கணவர் வருவதுதான் சந்தோஷ நேரத்துல. அப்ப ஓ, எனக்கு ஆறார் வந்து நடந்த தெரியாதானே. பாப்போம்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம் ராஜு. நீங்க
2: தங்கச்சி கலா ராணி என்று சொல்றேன்.
0: கலா ராணி சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
2: 25
0: அதுலேயே ஒரு பஞ்ச கஞ்சத்தனம்
2: என்ன கூடும்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்போது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
3: வணக்கம். பெட்டிங் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. சரி, கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்ன.
0: ஆமா ஆமா ஆமா.
3: நீங்க பயங்கரமா முறுக்கி அடிச்சு வச்சிருக்கீங்க. கேளாது
0: நன்றியம்மா. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்
0: கமலவேணி.
1: நான் திருப்பி போறேன்னு வந்துட்டேன். காட்டி போட்டு போவோம்.
0: எங்க வழுக்கிட்டாச்சு வெயிலுக்கு?
1: தண்ணி முடியுது. தண்ணியும் எடுத்துக்கொண்டு நேத்து வெயில பாத்து கடைக்கு போன் கடைக்கு போனான் போட்டு போறீங்களா? குரல
0: கேளுங்க.

0: கேட்காமலே போயிட்டு வந்திருக்கலாம் என்ன.
1: பாட்டு
0: கொஞ்சம் உள்ளுக்கு வருது
1: நீங்களும்
0: இல்ல தேவியும் இல்ல. கமலவேணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் தகுணா.
0: வணக்கம் மீனா.
2: அந்த இதுக்கு நானும் வரையில.
0: நீங்களும் ஓ நீங்களும் வரையில.
2: அப்ப அதுல நான் வந்திருக்கா சொல்லி இருக்கு. நான் சொல்லி
0: பாக்கேன். வந்தவாதான். ஆமா இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் குட்டி.
3: என்ன
0: ஐயா
3: நலமா
0: இருக்கு? நீங்க நீங்க நல்ல வெயில் குளிச்சிட்டு இருக்க முடியாது. நல்லமா தான் இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா என்ன? சரி சரி. உங்களுக்கு ஏதாவது புடி பட்டுச்சா? வீட்டா வீட்டேன்னு சொல்லிக்கணும். யாருன்னு தான் தெரியல. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம்.
3: என்னையா
0: ஆறு உள்ளங்கையில ஆறு பேர் வடிவா சொல்லுங்க. ராணி சம்பந்தர் ஆண்டியாடு சொல்றீங்களா? ஓகே நன்றி ஐயா. ஓகே நன்றி. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஹார்த்திகன் குட்டி அவர்கள் இணைந்திருந்தார். இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் சேர்க்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ். நலமா சதீஷ்?
4: ஓ நான் வெயிலுக்கு நலமத்தான்
0: இருக்கின்றது. ஊரோடத்தானே?
4: ஆமாம். நான் ராணி சம்பந்தர்.
0: நீங்களும் ராணி சம்பந்தர் என்று
4: சொல்றேன்.
0: அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள் இணைந்திருந்தார். நீங்கள் இணையெல்லாம் எல்லா அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வேகமாக இணைந்தீர்களானால் நிகழ்ச்சியை சரி அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி. நீங்க?
5: நான் கலாராணி.
0: கலாராணி சொல்றீங்களா?
5: எல்லாரும் வந்தானா ஒன்றுமே குடி கிடையாது. ஒன்றுமே குடி கடையில சும்மா அந்த அந்த வந்த வந்து படிச்ச ஒடியா ஒரு வேலை சொல்றேன்.
0: சரி ஓகே நன்றி அம்மா.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள் இப்போது இணைந்திருக்கிறார். வதனா. வணக்கம் வதனா.
6: வணக்கம் ராவு.
0: வணக்கம். நீங்க?
6: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கேக்குதா?
6: ஒரு வாரம் அதை செய்யலாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுனா
0: அப்ப ஒரு வாரம் அது அது நீங்கள் இல்ல நேரம் ஒரு இன்னொரு நிகழ்ச்சி நான் பேபி சிவாவோட இணைந்த ஒரு நிகழ்ச்சி செய்த நான் மாய காரம் அண்டு அது ஒரு வாரம் நீங்க நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நீங்க அப்ப நான் இனி அடுத்த முறைக்கு தரையில இன்ன இன்னாக்கள் தந்தேன்னு சொல்லி சொல்லட்டா அல்லது சொல்லி சொல்றதா?
6: அப்படி சொன்னேன்
0: கலாராணி என்று சொல்றீங்களா? ஓகே, நன்றி
6: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் வதன தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம் வதனி மோகன்.
7: அவரேதான்.
0: சரி, நீங்க சொல்லுங்க.
7: இல்ல, நீங்க பாட்டு பாட்டு போட போறேன்னு அப்ப அந்த பாடினால யாருன்னு சொல்லுங்க. வித்தியாசமா போட போறேன்னு சொன்னீங்களே இல்ல?
0: ஆமாமா.
7: அப்ப நான் நினைச்சிட்டேன் நீங்க பாட்டு தான் போட போறீங்க. அப்ப அந்த குரலை கண்டுபிடிக்கிறதுதான் இல்ல. நான் என்ன பாட்டு பாருங்க, இந்த வேற செல்லன்னு இப்படி போடுறாருன்னு தான் ஜோஜி ஒன்று.
0: இல்ல, நீங்க அதை நிகழ்ச்சி கேட்க இல்லையா? கச்சேரி ஆரம்பம் அவசியம் இல்லையெல்லாம் வாரவே.
7: நினைக்கிறேன்
0: கலாராணிய சொல்றீங்களா? எல்லாரும் வந்து துணிச்சலா பாடுனவ ரெண்டு வரி தானே, அடுத்த முறை வதனி மோகன் நாலு வரி பாடுவாங்க.
7: நன்றி
0: அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்
0: வணக்கம் தயாளன் நலமா?
8: வெயில அங்கிருந்து பெற மட்டும் மங்களும் தெரியல, கனடாவும் தெரியல. இங்க வந்துறாங்க ஏப்பட்டார் வழியில பாக்கிங்கு போனா சும்மா அந்த மாதிரி தளலுக்குள்ள இறங்கின மாதிரி.
0: அப்ப நான்
8: நினைச்சேன் நாட்டை மாறி இறங்கிட்டாங்களா கூட. நீங்க நடந்தாரு?
0: ஓ, நடமாறு.
8: இப்ப நாலு கிழமையா இல்ல உங்களோட? சந்தோஷமா இருந்திருக்கு. அதோடையே கரைச்சல் இல்லையா?
0: சந்தோஷமா இருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு உள்ளுக்கு மனதுக்கு இருந்தானே.
8: தேடுனது
0: இந்த மாதம் இது நிக்கிறது. போன வாரம் நான் இந்த நிகழ்ச்சி நடத்தினான் நிறைய நேரம். அப்ப அதுல அதுல எடுத்தது இல்ல. இது ஒரே ஒரு ஆள் தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். சியாமலா தான் இந்த பாட மாட்டேன்னு அப்படியே நிக்கிறா. என்ன அடம் பிடிக்கிறோம், மற்ற எல்லாரும் பாடுங்க வந்து.
8: ராணி சம்பந்தர் சொல்லுவோம்.
0: ராணி சம்பந்தர், ஓகே. நன்றி.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் ஷன். நான் நலம். நீங்க சூடா இருக்கிறீங்க. அது நோமல் தானே. வதனா பாடுனவா, பசுபதி குணநாயகி பாடுனவா, எல்லாரும் பாடுனவங்க. வதனான்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி.

0: ஆறு மணிக்கு முதல்ல கேட்டிருந்தா சில நேரம் சொல்லி இருப்பேன்.
1: போட்டகாரடியா எனக்கு
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். அந்த தொப்பி போடாத கரடியில ஒரு ஐட்டம் கொண்ட கிடக்குது. நானும் அதை வெறும் பெருமண்டு பார்த்தேன், காண இல்லை. என்ன
1: என்னது?
0: நாங்க தொப்பி போடாத அதால பிரச்சனை இல்ல.
1: கேளுங்கோ.

0: பாட்டீங்களா?
1: ஒரு
0: மாசத்துக்கு முதல்
1: அவர்தான்
0: அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம். நீங்க
2: கலாராணின்னு
0: சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா.
3: வணக்கம்.
0: ஆமாம்,
3: பத்மராணி
0: சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார், ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:39 இரண்டாவது சுற்றுக்கு இந்த ஒலி வடிவம் செல்ல இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக நன்றாக கேளுங்கள் இந்த பாடலை.

0: நடேசன் அவர்கள்.
1: ஒரு கேள்வியாக இருக்கலாம்.
0: ஒரு கேள்வி. ஆமாம். நீங்க ஒரு நாட்டை சொன்னீங்கன்னா நான் அந்த நாடுன்னு சொல்லுவேன், இல்லாட்டி இல்லையன்னு
1: சொல்லுவேன்.
0: இல்ல, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
1: நன்றி.
0: ஓகே. அவர் இணைந்திருந்தார் ஏ. நடேசன் அவர்கள். நீங்கள் நுழையலாம்.

0: இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
1: வணக்கம். அவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு இந்த உடைக்குரியவர் வந்தவரா?
0: இல்லை, வரவில்லை.
1: இன்று வரவில்லை, மீண்டும் வருகின்றேன்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சிவராணி. ராணி
0: என்னது விளங்க இல்ல?
2: சிவராணி
0: நாடு கேட்கவில்லை. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆமாம். அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் தகுனா.
0: வணக்கம் மீனா.
3: ஆனா பெண்ணா?
0: ஆனா பெண்ணா? பெண்.
3: பெண் என்றால் நான் கலாராணி அக்கா சொல்றேன்.
0: கலாராணி அக்கா என்று சொல்றீங்களா?
3: ஆம்,
0: கலாராணி என்று சொல்றீங்க. ஓகே, நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம், நான் சதீஷ் பேசுறேன்.
0: சதீஷ், நீங்க சொல்லுங்க.
4: இந்த குரல் பெண் குரலா?
0: பெண் குரல்.
4: பசுபதி
0: அம்மா என்று சொல்றீங்களா? ஓகே, நன்றி. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, நீங்கள் முனையெல்லாம் நேரத்தை கணக்கில் எடுத்து நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த நிகழ்ச்சியை செல்லலாம். அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் குட்டி. நீங்க முதலாம் சுற்று சரியான விடை வந்துவிட்டது. தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0134 3 2 1 5 4 0. அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: ஆமா,
0: நீங்க சொல்லுங்க பாபம்.
5: ஓ, இது எல்லா தரவுகளையும் பார்த்தால் நினைச்சது சரியா தான் இருக்குது. எனக்கு குரலையும் கேட்க அந்த உங்களோட இசையும் கேட்க அப்படித்தான் இருந்தது. முதல்ல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். இந்த நல்ல வெயில் தானே, இப்ப நல்ல சந்தர்ப்பம் தானே, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நீங்கள் அப்படி சன்கிளாஸ் அரை அரை காச்சட்டு எல்லாம் போடுறீங்களோ?
0: அதோட வந்திருக்கிறேன்.
5: அப்ப சூப்பரா தான் இருக்கிறீங்க.
0: சூப்பரா தான் இருக்கிறோம். இதுக்கே இருக்கலாமே இருக்கு என்ன?
5: விடக்கூடாது.
0: விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் மீண்டும் இணைந்திருக்கும் இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மாமா.
0: மீண்டும் ஆர்த்திகன் குட்டி. நீங்க பசுபதி குணநாயகி அம்மம்மா சொல்றீங்களா? ஓகே ஐயா, நன்றி.
6: நன்றி வணக்கம் மாமா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள்.
7: What
0: ஆம், அந்த வகையில் மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஜியா நடேசன் அவர்கள். கேள்வி கேட்காமலே பதில் சொல்வதற்கு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம். நான் ஒரு கவியில விட்டுட்டேன், சொல்லி பாக்குறேன்.
0: வதன ஆண்டு சொல்றீங்களா? ஓகே, நன்றி
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம் ராவு.
0: தயாளன். தயாள சிந்தனையோடு இணைஞ்சிருக்கிறீங்க. பாப்போம்
8: பாப்போம், ஏதோ சரிவேறு பாப்போம். இல்ல மதனி மோகன் என்ன ஏதுண்டே கேள்வி கேட்காமல் தான் கேட்ட கேள்வி என்னதான் கேட்டு ரெண்டு ஓட்டு மட்டும் கேள்வி கேட்க கூடாதுன்ற கடைப்பிடிப்பும்.
0: அப்படி நல்லது தானே? அப்படி அது எனக்கு நல்லது தானே?
8: உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இல்ல உதைக்குது.
0: எனக்கு ஒரு கேள்வியை கேட்டுருக்கலாம்.
8: அதுதான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தா ஒரு தடவை நாங்கள் எடுத்திருப்போம்.
0: கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்.
8: கடந்த
0: இரண்டு வாரங்களா பங்கு பெற்றவனால கேக்குறீங்களா? கடந்த பங்கு பெற்றவா வணக்கம் வணக்கம் வணக்கம்.
9: நான் சொல்றேன் கேக்குறேன், நீங்க சொன்னீங்க இல்ல எங்க நிக்கிறவன்னு கேட்டேன். நீங்க அந்த பாட்டு போட அப்படி கேட்டேன் சொன்னீங்களோ?
0: ஓ ஓ ஓ,
9: அப்ப அதுக்கு மறுமொழி ஓமட்ட
0: சொன்னீங்க. மறுமொழி அதுக்கிடையில மறுமொழி அதுக்கிடையில வேற விதமா வந்து மறுமொழியே வந்து வந்துட்டுது. ஆமா,
9: அப்ப நான் இப்ப கேக்குறேன் சொல்லுங்க. இப்ப இந்த இதுல வந்த குரல் கூடியவர் கனடாவில் நிக்கிறாரா?
0: நிக்கின்றார்.
9: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:50 ஐக்கியராஜ்யத்தில் 6:50. இந்த நேரத்தில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
10: ஹலோ.
0: வணக்கம்
10: வணக்கம்
0: வணக்கம். மாசடி நலமா?
10: நலம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலமா இருக்கேன். கடந்த வாரம் இல்ல போலியா?
10: கடந்த வாரம் ஒரு புளியான நேரத்துக்கு வழிபட்டு வீஸ் போனதால வேறொரு வீட்டுல நின்றோம். அதால
0: பிரச்சனை வரவில்லையா? அதான் கேட்டேன், நின்றாவ கட்டாயம் வருவீங்க?
10: இல்ல, மகன் வீட்டுல நின்றோன்னு சொன்னா அங்க வந்துருக்கலாம். போனது தங்கச்சி வீட்டுல.
0: சரி சரியா, நலம் தானே?
10: ஆமா நலமா இருக்கு. நீங்க நலமா
0: இருக்கீங்களா?
10: அரக்கா கட்டி அதை விட குறைவான காத்துட்டு
0: முழங்கால கிட்ட
10: பாத்தினான் மான்காரன் வழியில வந்து ஜீன்ஸும் போட்டுக்கொண்டு ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு வழியில போயிட்டு வந்து ஓ சரியான ஒட்டியா இருக்கு அம்மான்னு கத்தி கொண்டு
0: தருவாரு.
10: ஒரு வாரம்னு சொல்லி கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு ரெசன் கவுன் எடுத்து கொடுத்து இதை போட்டு போட்டு போடு எல்லாம் கலட்டி பிடிக்க போடுறான்னு அது போட்டு போட்டு போட்டு போட்டு வந்து நிற்க இப்ப எப்படி இருக்கிறது தெரியும். காத்தோட்டமா இருக்காங்க. குரல்கள் வந்தேன்னு சொல்லி தெரியல. நானும் இந்த இது கேட்கவும் இல்லை.
0: கேட்க போறீங்க, கேட்க போறீங்களா? இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார். வணக்கம், ஜெயந்திமாலா, நீங்க தான் சரியா சொல்ல போறீங்க நினைக்கிறேன். பாப்போம்,
11: பெண்ணு
0: சொல்லிட்டேன்.
11: இப்ப
0: வந்து மாத்து மாத்த மாட்டீங்க தானே? ஓகே, நன்றி அம்மா,
11: நன்றி,
0: வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றால் பதில் சொல்வதற்கு சிவராணி.
12: ஓ, நல்ல இதா தான் இருக்கிறார், பதில் மட்டும் நல்ல ஷார்ப்பா இருக்கு. இந்த வெயிலையும்
0: கொஞ்சம் மறதி குறைவா இருக்கின்றது.
12: என்ன மறதி
0: இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு.
12: நான் கேட்க எல்லாம் சொல்லி தவறப்பட்டு நாடு
0: பிரான்ஸ் சொன்னான்.
12: அப்ப சேர்ந்து ஊதுவோம்.
0: கலாராணியோட போறீங்களா?
12: ஓ,
0: நன்றி. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்,
0: தேவி தனராஜ். நீங்க
13: கேள்வி கேட்டது ரெண்டு எனக்கு தெரியாது.
0: அடுத்த முறை எதிரொலி கொண்டு வரையில அந்த நிகழ்ச்சியில பாடுற பாட்டு அவ்வளவுதான் தருவன். முதல் தந்துட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்குரிய கேள்வி
13: தருவேன். செய்தி ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன், கலங்க வச்சுட்டு விக்கிரியே உண்டு.
0: சரி சரி,
13: நாடகம் நாடகம் அவர் நம்பிட்டார். காதல் உண்மையான காதல் உண்டு. இப்படியும் பேக்காட்ட கூடாது பெண் பிள்ளைகள்.
0: என்ன
13: நடந்த தெரியாது, ஆனா ஒவ்வொரு தளத்துல போடுறத நாங்களும் உண்மையண்டு கூடாது. அவற்ற உயிர் போயிட்டு நல்ல ஒரு வித்துவான், நல்ல ஒரு 17 வயசு அவர் என்ன சொல்ற 7 வயசுலயே அவர் அந்த துறையில ஈடுபட்டு அவர் அழகாக வாசிப்பார். அதுவெல்லாம் யூடியூப்ல போய் பார்க்க பார்க்க கவலையா இருக்கு. ஹித்தவள் இந்த வயிறு எப்படி கொதிக்கும். என்ன செய்யறது, இத்தனை வயசுக்குத்தான் நாங்கள் வாழ வேணுமெண்டா, அத்தனை வயசுக்குத்தான் வாழ்வினம் போல இருக்குது. இது வந்து கேள்விகள் இப்ப தேலன் அண்ணாவும் வதனக்கா கேட்கலையண்டு அந்த கேட்டேன் நான். ஆறார நாடன் சொல்லிட்டீங்களா?
0: நாடு சொல்லியாச்சு. பிரான்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவில்லை.
13: வரவில்லை, ஆனா வர ரெண்டு பேரும் வரையில தானே, குணநாகி அம்மாவும் வரையில, கலாராணியும் வரையில தானே. கலாராணி வந்தவா?
0: அதான் கலாராணி,
13: கலாராணி என்று சொல்லி வருவா.
0: கலாராணி,
13: கலாக்கா இல்ல, கலாக்கா கேட்டு கொண்டிருப்பா. கலாராணி வரு, உங்களுக்கு தெரிந்தானே
0: கலாராணி? ஆமா ஆமா ஆமா, கடைக்குட்டி கலாராணி.
13: மறந்துட்டேன்,
0: வந்தாதான் ஞாபகத்துல வரும்.
13: ஐயோ, அப்ப ரெண்டு பேரும் வராத படிச்சா குழப்பமா இருக்குது. சரி, கலாராணிய சொல்ல வேலை கூட நாகி அம்மாவோட நிக்கவா. நீங்கள் இங்க என்ன சொல்லிட்டீங்க வதனாக்காக்கு? கண்டிட்டு அடுத்த குரல் போட போறீங்களோ பாட்டு பாட்டு நான் அப்ப அது பிள்ளையோ சரியோ நான் அம்மா வடியே நிக்கிறேனா குணநாயி
0: அம்மாவோட நன்றி அம்மா.
13: நன்றி அண்ணா.
0: சரி, அவர் இணைந்திருந்தா தேவி தனராஜ் அவர்கள். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். சரி, அந்த வகை இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:58 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:58. முதலாவது சுற்றில் தேவி அவர்கள் பசுபதி குழந்தை என்று கூறியிருந்தார். ராஜலிங்கம் இணைந்து கலாராணி என்று கூறியிருந்தார். சிவராணி அவர்கள் விபி என்று கூறியிருந்தார். கமலவேணி ராகினி அல்போன்ஸ் என்று கூறியிருந்தார். மீனா அவர்கள் பத்மானி ராஜரட்னம் என்று வந்தார். ஆர்த்திகன் குட்டி ராணி சம்பந்தர், சதீஷ் ராணி சம்பந்தர், சுபாஷினி, வதனா, வதனி மோகன் அனைவருமே கலாராணி என்று கூறியிருந்தார். தயாளன் ராணி சம்பந்தன் என்று கூறியிருந்தார். ஷன் அவர்கள் வதனா என்று கூறியிருந்தார். சுதாகர் தயாளன் என்று கூறியிருந்தார். ஜெயந்தி மாலா கலாராணி என்று கூறியிருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் பத்மானி ராஜரட்னம் என்று கூறியிருந்தார். அந்த நேரத்தில் இப்போ இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
14: மிகவும்
0: சரியான விட வந்து விட்டது. ஆனா யாரும் சொல்லவில்லை.
14: மிகவும் பள்ளிக்கூடம் போனவங்களே உனக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. பள்ளிக்கூடம்
0: பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒவ்வொரு வகுப்பா போகணும். இது பள்ளிக்கூடத்துக்கு போகாம பக்கத்துல விட்டு கேட்டா எல்லாம் கேக்கலாம். எல்லா பக்கத்தாரு
14: நேரத்தை வெளி டெம்பரேச்சர் வந்து 38 நின்றது. பஸ்ஸுக்கு ஏர் கண்டிஷன் கதை எழுந்து குடுக்குது இல்ல, 32 மேல குறையுது இல்ல, 32 வச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த
0: வெளியில 38
14: வெளியில உள்ள சந்திக்கிறேன்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுதாகர் அவர்கள். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் நான் சரியான விடையை தர இருக்கின்றேன். இன்னும் யாருமே சரியான விடையை உறுதிப்படுத்தவில்லை. எனவே இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், பார்ப்போம். வணக்கம். யாரு? பத்மினி கமலகாந்தன். எப்படியம்மா சுகமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு
15: என்ன? கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் நினைப்பு கிடைச்சது. ஆனா அவ்வளவு நேரம் எடுக்காம இருந்தேன். நான் இதழ் கேட்பமண்டு. இப்ப நீங்க முதலாவது சுற்றுல ஆக்கள் கேட்க நீங்க விட வந்துட்டு கொண்டு முதலாவது சுற்றிலேயே வந்துட்டுதான்.
0: முதலாவது சுற்றுலயும் வந்துட்டு, இப்ப ரெண்டாவது சுற்றுலயும் வந்துட்டு.
15: அநேகமாக
0: நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்றவா?
15: கலந்து கொள்றோம். நான் நினைச்சவா அவகம் வார இல்ல. அப்படி என்றால் குணநாய பசுபதி வருவா? கலராணி வர்ற உரிய நான் குணநாய பசுபதிய சொல்றேன்.
0: பசுபதி குணநாயன்னு சொல்றீங்களா?
15: வணக்கம்
0: ராஜு.
16: சரியானோட
0: வந்துட்டு. அதெல்லாம் இந்த நாடு உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்டுட்டீங்க. சரியானோட வந்துட்டுதான் இந்த நாடுன்னு கேக்குறீங்க. சரியானோட வந்து விட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். நாடு ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரான்ஸ். செல்வோமா? சரி, இரண்டாவது சுற்றில் ஜெயா நடேசன் இணைந்து வதனா என்று கூறியிருந்தார், சிவராணி இணைந்து கலாராணி என்று கூறியிருந்தார், ஷன் இணைந்து வதனா, மீனா இணைந்து கலாராணி, சதீஷ் இறங்கி பசுபதி குணநாகி, ஆர்த்தியன் குட்டி பசுபதி குணநாகி, வதனி மோகன் கலாராணி, தயாளன் கலாராணி, வதனா கலாராணி, மாசலின் கலாராணி, ஜெயந்திமாலா கலாராணி, தேவி தனராஜ் பசுபதி குணநாகி, சுதாகர் பசுபதி குணநாயகி, பத்மினி கமலகாந்தன் பசுபதி குணநாகி, ராஜலிங்கம் ஏற்கனவே கூறியிருந்தார் கலாராணி, அதற்கப்புறம் இப்பொழுது பசுபதி குணநாயகி என்று கூறுகின்றார். சரி, இப்பொழுது சரியான விடைக்கு செல்வோம். இந்த குரலுக்குரியோர் யாராக இருக்கலாம்?
17: காதலா காதலா காதலில் தவிக்கிறேன், காதலா வா அன்பே அணைக்கிறேன்.
0: மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை.
17: காதலா காதலா காதலில் தவிக்கிறேன், காதலால் வாம்பே அணைக்கிறேன்.
0: மீண்டும் மீண்டும் மீண்டும். ஆம், இந்த குரலுக்குரியோர் நிச்சயமாக கலாராணி அவர்கள். ஆரம்பத்தில் இரண்டாவது சுற்றில் முதலாவது சுற்று இரண்டாவது நேராக இணைந்திருந்தார் ராஜலிங்கம், கலாராணி என்று கூறிவிட்டு சென்றிருந்தார். இப்பொழுது இறுதி நேர இரண்டாவது சுற்று இறுதி நேராக வந்து அதனை மாற்றி பசுபதி குண நாயகி என்று சொல்லிவிட்டு சென்றார். இதற்கும் ராஜலிங்கம் அவர்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கொண்டு சுபாசினி கூட கலாராணி என்று கூறியிருந்தார் முதலாவது சுற்றில். வதனா, வதனி மோகன், அப்புறம் ஜெயந்தி மாலா அனைவருமே முதலாவது சுற்றிலே கலாராணி என்று கூறியிருந்தார்கள். இரண்டாவது சுற்றில் சிவராணி, மீனா மகேஸ்வரன், வதனி மோகன், தயாளன், வதனா, மாசலின், ஜெயந்தி மாலா, அப்புறம் அனைவரும் கலாராணி என்று கூறியிருந்தார். இந்த குரலுக்குரிய நிச்சயமாக கலாராணி. ஆம், நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் தேசியமடைந்த அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதனை செய்யப்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது வரவாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இரண்டு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
18: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் ஆப்டிக் 77 நேச்சுவல் சிஎம்யூ. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61 மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் ஓபிடி 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:10 ஐக்கியராஜ்யத்தில் 7:10. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகி உள்ளது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பலவே போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவி அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். ஆம், ஏற்கனவே 2 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். 0148-3213-1540 அல்லது 0951-5148-4771 இரண்டு இலக்கத்திலும் 2 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது வைபர் இலக்கம் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது 0033-6050 சைபர் 7 24 27. சரி, இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: சரணத்துக்குரிய பல்லவி என்ன கண்டுபிடித்தவர்கள் இப்பொழுது மூன்று அழைப்பிலும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புரு இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம் மாசலின். நீங்க சொல்லுங்க மாசலின். அந்த பாடலா? ஓகே, நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் தேவி தனராஜ். வணக்கம் தேவி. நலமா? சில நேரம் கேட்டிருக்காது. நீங்க என்ன பாட சொல்ல போறீங்க? மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையல். அந்த பாடல் தான் அவரும் சொன்னவர். ஆமாம், நீங்கள் அதில் அழைப்பில் இரு
2: அழைப்பு
0: அப்படியா?
2: சரி,
0: ஆமாம், அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பிரபு.
0: தயாளன்.
3: நான் வாசகன். மலர் கொடுத்தன் வளையல் கொடுத்தன்.
0: மலர் கொடுத்தேன் வளையல் கொடுத்ததோட சரி என்ன? ஓகே, நன்றி தயாளன்
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
4: வணக்கம்.
0: ராசா தி தியாக ராஜா. நாங்க ஆறு காலுக்கே நிகழ்ச்சி எல்லாம் துவங்கி போய்கொண்டு இருக்கின்றது
4: என்ன? முடிஞ்சது. கொஞ்சம் மலுவலா இருந்துட்டேன்.
0: போறீங்களா?
4: ஆமா. அப்ப கொஞ்சம் மலுவலா இருந்த அப்பதான் போய் இருந்துட்டேன். அப்ப இதுல
0: நன்றி.
4: அப்ப நான் அங்க போயிருந்து அடிப்பமன்னா ராஜா நம்பர் தந்தவர் தானா? அங்க இருந்திருக்கி பாப்பமண்ணா.
0: எப்ப போறீங்க?
4: ஞாயிற்றுக்கிழமை.
0: பத்திரமா போயிட்டு வாங்க.
4: ராசாத்தி
0: தியாகராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம். பதனி மோகன். நீங்க
5: பாத்தீங்களே, நீங்க ஒரு பாட்டை போட்டு சில பேருக்கு சலிப்பு சலிப்பு தட்டுற இதை சலிப்பு தட்டுற குணம்
0: இருக்குதுன்னா?
5: இப்ப தயாளன் வந்து என்ன பண்ண? மலர் கொடுத்தேன் வளையல் கொடுத்தேன்.
0: நேரம் எல்லாம் போயிட்டு தண்டு
5: அங்க குடுக்க குடுத்த காலத்துல இனி போட கொடுத்துட்டு இப்ப கொஞ்சம் சலிப்பா கிடக்குது. நானும் அதே பாடலை மலர் கொடுத்தேன் கை உழுங்க வளையல் இட்டேன் அந்த பாடலை சொல்லிக்கொண்டும் நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா
5: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இணைஞ்சிருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
6: வணக்கம். நானும் மலர் கொடுத்தேன் கை உழுத்து அந்த பாடல்.
0: ஓகே நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம். ரொசாலி.
7: நீங்க மலர் கொடுத்தன் கை குழந்தை வளையல்
0: அந்த பாடலா?
7: அந்த பாடல்.
0: ஓகே அம்மா நன்றி
7: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாரி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம். சசி அம்மா. நீங்க?
8: நானும் மலர் கொடுத்தேன் கை குழுங்க வளையல் இட்டேன் என்று சொல்றோம்.
0: ஓகே நன்றி அம்மா
8: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
1: வணக்கம் பாபு.
0: யோகேஸ்வரி அம்மா நலமா?
1: ஓ நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி. எப்படி போகுது வெயில் எல்லாம்?
1: வெயில் என்ன அப்பா தாங்கல, அதுதான் போகணும்.
0: ஆமா, திங்கக்கிழமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையதாக்கும். அப்படி இருந்தும் கண்டுபிடிக்கானே அரிசி மாவில எந்த இதுக்குள்ள விட்டான்
1: சத்தம் வழிநகரெல்லாம்
0: நீ இப்படித்தான் கொண்டு வந்து அதையும் கேட்காம விட வேணும். கொஞ்ச நேரம் அகோரமா இருக்கும்.
1: ஜோகேஸ்வரி
0: அம்மா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன். வணக்கம் அகிலன். வணக்கம். நீங்க சொல்லுங்க. ஆமாம், அந்த பாடல் இல்ல, அந்த பாடல் தான், அந்த பாடல் இல்லையா திரி சூரம் இல்ல.
9: நடிக்க படம்
0: ஏதோ ஒரு என்னொன்று படம் ஒன்று சொன்னவன், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, நன்றி. சரி, ஓகே, நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராகிலன் அவர்கள், இப்பொழுது இலக்கமௌண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜே. பேரை மாத்தி போட்டுப்போம் நீங்க பேருந்து. ஏன் முதல் கலாராணி என்று போட்டு இந்த பசுபதி குண நாய் என்று போட்டுப்போம் நீங்க? நீங்க தான் குழம்பி
10: போயிட்டீங்க.
0: 25% வங்காள சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க இல்ல. அவாதான் கலாராணி
10: தான் நின்று
0: சரியானவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோமா?

0: மலர்கோடு.
1: சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசிலின். அதில் இருந்து தேவி தினராஜ், தயானந்த், ராசாத்தி ராசாத்தி தியாகராஜா, வதனி மோகன், ஜெயா நடேசன், ரொசாலி, சசியம்மா, யோகேஸ்வரியம்மா, அகிலன், ராஜலிங்கம் அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அந்த வகையில் அடுத்த பாடலுக்குரிய வரிகள்

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் தேவி தனராஜ்.
1: வணக்கம் அண்ணா. நான் பாட்டு சாமி கிட்ட சொல்லி புட்டு சேர்ந்தது என்ன செல்ல கிளியே,
0: அந்த பாடலா? ஓகே, நன்றி அம்மா. ஆமா, இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக நினைவில்லை. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மாசடின்.
2: ஆமா, நானும் சாமி கிட்ட சொல்லி இந்த சேர்ந்தது இந்த
0: வணக்கம் அகிலன். வணக்கம். நீங்க என்ன சொல்லுங்க அகிலன். அகிலன் இணைந்திருக்கின்றீர்கள், சொல்லுங்க. இந்த பாடல் அதன் சொல்றீங்களா? நான் இந்த பாடலை தான்
3: கேக்குறேன்.
0: சாமி கிட்ட சொல்லி வச்சு அந்த பாடல் சொல்லுங்க. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. அந்த பாடலா? ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: அவரேதான்.
0: நீங்க?
5: நான் வந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து கிட்ட செல்ல கிளியே.
0: செல்ல கிளியான்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம். நான் சாமி கிட்ட சொல்லி வச்சேன்.
0: என்ன சொன்ன நீங்க? எந்த சாமி? எந்த சாமி சொன்ன நீங்க?
6: தயாளன்
0: அவர்கள் யாராவது இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகை இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம்.
7: வணக்கம். நான் தசந்தி பேபிஷுவா.
0: வணக்கம் பேபி. நலமா?
7: நலம். நீங்க நலமா?
0: ஓ, நாங்க நலமாக இருக்கிறோம்.
7: குளிரெல்லாம் காணுமா?
0: குளிர் சரியான குளிர். என்ன
7: சரியான குளிரும்?
0: சரி, நீங்க இப்ப குளிருக்கு எந்த இடத்துல நிக்கிறீங்க? விட போயாச்சா? இந்த புட்பால் மேட்ச் பார்க்க போ இல்லையா?
7: நான் இல்ல, மனுஷன் தான் வந்த அந்த வரி.
0: உங்களுக்கு வந்து அதுல ஆர்வம் இல்லையா?
7: உள்ள காலம் மட்டும்
0: போதும். என்ன? ஓகே, நன்றி.
7: நன்றி,
0: வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலான் இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.
8: அந்த முள்ள சந்திரன சுந்தம் கொண்ட சுந்தரி

ஆம் சரியான பாடலை ஆரம்பித்தார் தேவி தினராஜ். அதனைத் தொடர்ந்து மாசலின், அகிலன், ரொசாலி, வதனிமோகன், தயாளன், இறுதியாக பேபி சிவா இவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:28. அடுத்த பாடலுக்குரிய சரணம்

0: பெண்ணே நிறைய எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பண்ணும்.
1: இந்த சரணத்துக்குரிய பல்லவி எண் ஒன்று கண்டுபிடித்திருந்தால் மூன்று அழைப்பிலும் காத்திருக்கின்றீர்கள். அந்த வகை இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவள். வணக்கம்.
2: வணக்கம்
1: மாசலின். நீங்க சொல்லுங்க மாசலின். அந்த பாடலா? ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்போ இணைந்திருக்கிறார் தேவி தனராஜ். வணக்கம் தேவி.
3: வணக்கம்.
1: நீங்க? நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா. நீங்க நல்லா லேட்டா வந்துட்டீங்க. நான் பாட்டு
5: போட்டுட்டேன்.
1: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம் தயாளன். கண்டுபிடிச்ச மாதிரி கனடாவா பிரான்ஸ் ஆண்டு போட்டு
4: நன்றி,
1: வணக்கம். இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யுஎஸ்ல இருந்து ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
6: வணக்கம்.
1: எப்படி? ஓ, நலமா இருக்கேன். நீங்க?
6: நலமா இருக்கிறோம். வேலை பழையில காருக்கு ஏறி நம்ம எங்கட வானொலி உயிர்களை என்ன செய்யுங்கள் என்றால், காருக்கேயோ அல்லது டாய்லெட்டுக்கு போய்க்கோ எங்க போனாலும் இந்த வானொலியும் இருக்கா ஓன் பண்ணி பாப்போம்.
1: கட்டாயம், கட்டாயம், கட்டாயம்
6: பண்ண. அதை ஓன் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த ராகத்தை போட்டீங்கள். எனக்கு முதல் வசனம் ஒன்றுதான் வந்தது,
1: நன்றி ராஜா.
6: எப்படி அண்ணா உங்க அண்டைக்கு சூடு எப்படி ஹீட் எப்படி இருக்கு?
1: எட்டாம் திருவிழா மாதிரி இருக்குது.
6: இங்க பலரும் பத்து மாதிரி இருக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி.
1: எங்களுக்கு எல்லா இடம் ஒரே மாதிரி 40-41 நிக்குது. ஆனா திங்கக்கெல்லாம் குறைய மண்டம்.
6: இங்க ஒரு ஸ்டேட் இருக்கா டெக்சாஸ், அங்கதான பயங்கர ஒர்க்கு. ஜோத்பூர் பிறந்த இடம், பயங்கர ஒர்க்கு. அது வந்து சொல்லுங்க, அங்க போறாங்க சொல்லுங்க. அங்கேயா நீ போற, என்னதுக்கு போற என்றெல்லாம் பேசுங்கள். அப்படியான ஒர்க்கு.
1: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம் ரோசாலி. அந்த பாடலா? ஓகே அம்மா, நன்றி.
7: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அருணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன்.
8: அவரேதான்.
1: நீங்க
8: என்ன இடையில விட்டுட்டு போக போறீங்களோ?
1: இல்ல இல்ல இல்ல, புட்பால் மேட்ச் இருக்கு, போக இயலாது. செய்தி போடணும்.
8: நீங்க சொன்னீங்க, இப்ப அரை மணி நேரம் முந்தி போக போறேன்னு.
1: செய்தி இந்த தலையில இருக்குது.
8: நன்றி,
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் கலா ராணி.
8: பரவாயில்ல
1: வெயில் தானே, டிரான்ஸ்போர்ட்டு அப்படி இப்படிதான் இருக்கும்.
8: நானும் பச்சக்கிளிகளோடு
1: பாட்டு குயிலோ மணியோ அந்த பாடல
8: மணியோடு அந்த பாடலை சொல்லிக்கொண்டு நீங்கள் நிலமே சென்று

0: கதைக்கிறது உங்களுக்கு வராது.
1: நான் கதைக்கிறது
0: அப்படியா?
1: அவர் சொல்ற பாட்டை சொல்ல அந்த பாட்டை மட்டும் கேட்கல அதான் நான் தொடங்கினேன் சரி ஓகே அதனால இதுல ஒரு அரையல் கிரியல் உண்டு இல்ல இதுல ஒரு அரையல் கிரியல் உண்டு இல்ல இல்ல அவர் லேண்ட் போன்ல வந்தவர் அதே மாதிரி எழுதிரியா இந்த வைஃபர்ல வந்தா இப்ப இது வார கதைக்கிறது கேட்காதுன்னு சொல்றவன் என்னன்னு தெரியல எனக்கு அது வடிவா தெரியல
0: நீங்களும் பச்சை கிளியல் சொல்றீங்களா? நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இணைந்து கொள்ளுங்கள். நான் அதற்குரிய விடைக்குரிய பாடலை தந்து என்று பல்லவி தேடும் சலன நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் இசையை தர இருக்கின்றேன். சரி, பார்ப்போம். அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
0: பிபி. சொல்லுங்க. சரி ஓகே. சரி இணைந்திருக்கும் அடுத்து. சரி, யாராவது இணைவதாக இருந்தால், அடுத்த பாடலுக்கு இணைவதாக இருந்தால் பாடல் இந்த பாடல் முடிந்தவுடன் இணைந்து கொள்ளுங்கள். சரி, பார்ப்போம். இந்த அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

ஆம், சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் வாசலின். அதனைத் தொடர்ந்து தேவி, தனராஜ், சசியம்மா, மீனா, தயாளன், ராஜா யுஎஸ்லிருந்து, ரோசாலி, வதனா, மணிக்கோன், வதனி மோகன், கலாராணி, அகிலன், ராசாத்தி, தியாகராஜா, பிபி அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:38 ஆக்கிய ராஜ்யத்தில் 8:40 ஆக்கிய ராஜ்யத்தில் 7:40. இன்றைய பாட் பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை

0: இப்பொழுது இலக்கம் இரண்டை பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அவர்களே இலக்கிடம் இணையவில்லை. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பார். வணக்கம்
1: வணக்கம் மாசரி.
0: மாசரி நீங்க பார்ப்போம்.
1: ஆமா, என்ன சொல்றேன்னு சொன்னா, வார நாட்களும் உங்களுக்கும் இந்த நேர்களுக்கும் இனிதாக அமையட்டும். அத்துடன் வந்து இந்த ஃபுட்பாலும் வந்து உங்களுக்கு இனிதாக அமையட்டும் என்று சொன்ன பிரான்ஸ் விளையாடுவது.
0: சரியா,
1: வேகமா
0: போகும்
1: பாக்கலாம். ஆனபடியா உங்களுக்கும் அதுகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். யாராவது

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ வணக்கம்.
1: வணக்கம் ரோ, என்ன ஈஸியாக பயப்பட்டு நம்மளோட
0: அதுதான் அவ்வளோங்க இல்ல
1: ஒரு மணிக்கு
0: நீங்க நீங்க
2: என்ன
0: சொல்ல போறீங்க?
2: என்ன
0: பாடல் சொல்லல? அதுவும் அந்த பறவை
2: போல வாழவன்.
0: நன்றி அம்மா.
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க
4: இவர்களுக்கு தகவல் தெரியாட்டியா வாய மூடிக்கொண்டு இருக்க சொல்லுங்க. கோபத்துல சொல்லி இல்ல ஏன்னு சொன்னா மாசலின் ஃபுட்பால பத்தி காய்ச்சா தப்பா கைக்க மாட்டேன். சரியா, மாசலின் வந்து ஃபுட்பால பத்தி காய்ச்சா தப்பா கைக்க மாட்டேன். 9 மணிக்கு தான் மேட்ச்.
0: சரியா,
4: வேற மனுஷனா இத புளியா இருந்தேன்னு சொன்னா வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து டே மாசலின் உனக்கு ஃபுட்பால பத்தி தெரியாது யாரும் பேசட்டும்.
0: சரி சரி, ஓகே ஓகே ஓகே.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம். ஓடி ஓடி வந்தேன்.
0: கமலவேணி.
5: தண்ணி முடிஞ்சு.
0: தண்ணி முடிஞ்சது.
5: நானும் அதை வந்த பறவை சொல்றேன்.
0: அதை வந்த பறவைன்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி.
5: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்த இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம். 9 மணிக்கு தான் பிரான்ஸ்.
0: 9 மணிக்கு என்ன? இணைந்திருப்பவர் வணக்கம். ராசா தி தியாகராஜா. நீங்க?
7: நானும் அது அந்த பறவை அந்த பாட்டு சொல்றேன்.
0: சொல்றீங்களா?
7: சரி
0: பார்ப்போம். நன்றி.
7: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தா இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். பதனி மோகன்.
8: கண்ணதாசன் வரிகள்ல 1001 படத்துல இருந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: யார்ட வரியில இருந்து?
8: கண்ணதாசன்.
0: கண்ணதாசன் வரியில இருந்து
8: 1001 படம் வந்து
0: படம் போற 1001
8: என்ன? ஆமா,
0: அதோட பாடல் டி எம் சௌந்தரராயனா?
8: டி எம் சௌந்தரராயன். மத்த நடிப்பு வந்து எம்ஜிஆர் படம் தானே?
0: எம்ஜிஆர் என்ன?
8: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன். வணக்கம் அகிலன். நீங்க சொல்லுங்க அகிலன்.
9: அதே பாடலாம் இந்த புட்போலராஜ் நானும் கொஞ்சம் தேர்ச்சி
0: போனாங்க. சரி,
9: நடந்து ரெண்டு முறை நேரத்துல.
0: சரி, நீங்க பாடலை சொல்லுங்க.
9: அது வந்த பறவை
0: போல பறவை சொல்றீங்களா? ஓகே, நன்றி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை
0: நீங்க
10: ராமமூர்த்தியும் இணைஞ்சு பணியாற்றிய கடைசி படம் அதுவும் அந்த பறவை போல என்று சொல்லிக்கொண்டு மச்சு 9 மணிக்கு நான் டிவிக்கு முன்னால ரெடி. நீங்கள் இப்ப பாத்துட்டு நான் படுக்கிறேன் 10 மணிக்கு, நீங்க 10 to 11 பாத்துட்டு அடுத்த மணிக்கிழமை ரிசல்ட் சொல்லுங்க.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள், இப்பொழுது ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
11: வந்தான்
0: நன்றி நன்றி. அவர் இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம் வணக்கம் மீனா.
11: என்ன
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்
10: ராஜலிங்கம்
0: அவர்கள் இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம் இலக்கம் 2 வணக்கம் வணக்கம் ஷன் அது வந்த பறவை என்று சொல்றீங்களா? ஓகே நன்றி ஷன் கமலவேணி ராசாத்தி தியாகராஜா வதனி மோகன் அகிலன் பிபி ஜீவா மீனா சசியம்மா ராஜலிங்கம் ஷன் அனைவருமே அதோ அந்த பறவை என்று கூறியிருந்தார்கள். இந்த பாட்டு இசைய வடிவா கேளுங்கள். பாடலில் மானை போல் மானம் என்பார்கள், நடையில் மதயானை என்பார்கள். ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். மானை போல் மானம் என்பார்கள், நடையில் மதயானை என்பார்கள். எந்த பாடலாக இருக்கும்? ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அதிலே வேற 2 சொற்கள், மானை போல் மானம் என்பார்கள், நடையில் மதையானே என்பார்கள். ஞாபகம் இருந்தால் வாருங்கள், இல்லாவிட்டால் நான் பாடலை தருவேன். அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புற வணக்கம்
10: வணக்கம் எல்லாருக்கும் அந்த
0: பாடல் சொல்றீங்களா?
10: அந்த பாட்டு சொல்றேன் போதா?
0: ஓகே நன்றி
10: நன்றி.
0: சரி விபி அவர்கள் சரியான பாடலை கூறியிருந்தார். அந்த பாடல் இதோ

இணைந்திருந்தார்கள் வாசலின் தயாளன், தேவி தனராஜ், ரோசாலி, கமலவேணி, ராசாத்தி, தியாகராஜா, வதனிமோகன், அகிலன், விபி, ஜீவா, மீனா, சசி அம்மா, ராஜலிங்கம், சன். இறுதியாக விபி அவர்கள் சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.

0: இருந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் சுவிசில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம்.com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dix Paris.
7: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
7: Mélodie et Torbrelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Torbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையின் எந்தொரு பிரஜையும் ஆட்சியாளருக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை. ஆட்சியாளருக்கு அடிபணிந்து ஒரு நாடால் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆட்சியாளரை கேள்வி கேட்கும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது. அத்தகைய சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் 132 பேர் கொண்ட இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நேற்று முற்பகல் பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கலந்து கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கையிலிருந்து ஒரே தடவையில் புறப்பட்டு செல்லும் மிகப்பெரிய குழு இதுவாகும். அது நேரம் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி ஒருவர் சென்றிருந்த முதலாவது சந்தர்ப்பமும் இது என்பது இங்கு சிறப்பம்சமாகும்.
1: ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட உள்ள படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனல்குமார திசாநாயக்கா இன்று காலை பனாகுடா இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்திற்கு சென்றிருந்தார். 1132 படையினரில் பல்வேறு படையணிகளைச் சேர்ந்த 900 ராணுவ உறுப்பினர்களும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 189 அதிகாரிகளும் அடங்குவர். அத்துடன் இலங்கையின் ராணுவ வரலாற்றில் முதல் தடவையாக கண்ணிவெடிகள் மற்றும் பொறிகளை செயலிழக்க செய்வது தொடர்பான விசேட பயிற்சி பெற்ற 43 பெண் ராணுவ உறுப்பினர்களும் இந்த குழுவில் இணைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் உயர்கொண்டா, முப்படைகளின் தளபதி, போலீஸ் மாதிபர், அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர் ஜெயின் ஹோவல், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்துஷ்டா, அமைதிப்படை பணிக்காக புறப்பட உள்ள உறுப்பினர்களின் பெற்றோர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமைதிப்படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்படும் மிகப்பெரிய படைப்பிரிவு இதுவாகும் என்பதுடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி ஒருவர் வருகை தந்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் விசேட அம்சமாகும்.
2: எமது நாடு சர்வதேச ரீதியில் மிகவும் புகழ் பெற்ற பெருமை மிக்க நாடாக மாற்றப்பட வேண்டும். பொருளாதாரம் இவ்வாறு வீழ்ச்சியடையாத ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த பின்னர் அந்த நாடு தொடர்பில் சர்வதேச ரீதியில் காணப்படும் பெருமை, நற்பெயர், கௌரவம் வீழ்ச்சிக்குள்ளாகின்றது. அடுத்ததாக சட்டவாட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு பிரஜையும் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும், சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற கருத்தாக்கத்திற்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் சட்டத்திற்கு அடிபணியும் ஒரு அரசை கட்டி எழுப்பி வருகின்றோம். அது கடினமானது. பழைய பழக்க வழக்கங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. எனினும் நாம் உறுதியுடன் அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் என்ற கருத்தாக்கத்திற்கு உயிர் கொடுப்பதற்காக பணியாற்றி வருகின்றோம். மறுபுறம் பார்த்தால் பிரஜைகளின் சுதந்திரத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டின் எந்த ஒரு பிரஜையும் ஆட்சியாளருக்கு பயந்து வாழ தேவையில்லை. இருப்பினும் நீண்ட காலமாக நமது நாட்டு பிரஜைகள் ஆட்சியாளருக்கு பயந்து வாழும் நிலைக்கு ஆளாகியிருந்தனர். அத்தகைய ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது. ஆட்சியாளரை விமர்சிப்பதற்கான உரிமை பிரஜைகளுக்கு உண்டு. ஆட்சியாளர்களுக்கு எதிராக எமது உரிமைகளுக்காக அமைப்பாக ஒன்றிணைவதற்கான உரிமை பிரஜைகளுக்கு உண்டு. மக்களால் நாம் ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் என்னை கேள்விக்குள்ளாக்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. அத்தகைய சுதந்திரமான மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேண்டும்.
1: நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக அல்லது அரச பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்த அனைத்து மட்டங்களிலுமான பாதுகாப்பு படை உறுப்பினர்களை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் எனவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார்.
2: பெரும் சேவையாற்றியுள்ள சாதாரண ராணுவ சிப்பாய் முதல் ராணுவ தளபதி வரை கீழ்மட்டத்தில் உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் முதல் மிக உயர்மட்டத்தில் உள்ள போலீஸ் மாதிபர் வரை இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக, இந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்காக, அரசு பாதுகாப்புக்காக எவ்வாறான ஒரு நடவடிக்கையை நாம் எடுத்திருந்தால் அந்த ஒவ்வொரு நடவடிக்கையையும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளோம், கட்டுப்பட்டுள்ளோம். எவரேனும் எவ்விடத்திலேனும் நாட்டின் பாதுகாப்புக்காக, மக்களின் சுதந்திரத்துக்காக, அதே போன்று அரசு பாதுகாப்புக்காக கடமைகளை ஆற்றியிருந்தால் அந்த பணிகளுக்கு தோள் கொடுத்த அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. இருப்பினும் ஏதேனும் சிறிய படைகளின் கீர்த்தியை விடுத்து, படைகளின் பொறுப்பையும் விடுத்து, ஒரு மிகச்சிறிய குழுவின் அதிகார தேவைகளுக்காக படைகளுக்கு பொருத்தமானவற்றை செய்திருந்தால், படைகளிடம் இருந்து எதிர்பார்க்கப்படாதவற்றை செய்திருந்தால், படையினரின் கீர்த்திக்காகவும், பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்புக்காகவும், அதே போன்று எமது நாட்டின் பெருமைக்காகவும் அவர்கள் தொடர்பிலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம். நாம் அதனை செய்ய வேண்டும். அவை எதுவும் தனிப்பட்ட பழிவாங்கல்களோ தனிப்பட்ட வேட்டையாடல்களோ அல்ல. படையினரை கௌரவம் மற்றும் நட்பெயருக்காகவே அந்த விசாரணைகளை மேற்கொண்டு நாம் விசாரித்து அது தொடர்பில் சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என நினைக்கின்றேன். அதன்படி எமது கௌரவம் தங்கியுள்ளது. நடந்துள்ள குற்றங்களை மணலுக்குள் மூடி புதைப்பதன் ஊடாக அல்ல.
0: தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனிதரும மீறல்கள் தொடர்பில் பரிசீலிப்பதற்கான நம்பகமான சுயாதீனமான செயல்முறை எதுவும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள 14 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள், ஆகவே இலங்கையினால் ஹெய்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் சுமார் 900 ராணுவ வீரர்கள் மற்றும் 140 போலீசாரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை, ஹெய்டி அரசாங்கம் மற்றும் குண்டர் ஒழிப்பு படை என்பவற்றுக்கு அனுப்பி வைத்துள்ள கூட்டறிக்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மதிப்பீடு என்பது பெரும்பாலும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரின் சுய சான்றளிப்பிலே தங்கியிருக்கிறது என்றும், அமெரிக்க தூதரகத்தினால் ஓரளவு முன்னேற்றகரமான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை போதுமானவை அல்ல என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2004-2007 ஆண்டுகளுக்கு இடையில் அமைதிகாக்கும் படையினரால் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் சுரண்டல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட ஹெய்டியில் இலங்கையின் கடந்த கால பதிவுகள் குறித்து கரிசனை வெளியிட்டுள்ள இந்த அமைப்புகள் தற்போது புதிய ராணுவ பங்களிப்பை உள்வாங்குவதில் முனைப்புடன் ஈடுபட்டு வரும் சிரேஷ்ட அதிகாரிகள் குறித்தும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பங்களிப்புடனான ஒரு சுயாதீனமான மதிப்பீட்டு வழிமுறை நிறுவப்படும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் குண்டர் ஒழிப்பு படை என்பவற்றிடம் வலியுறுத்தியுள்ள அந்த அமைப்புகள் சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. மயிலிட்டி மற்றும் பலாடி பகுதியில் உள்ள 2200 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி மக்கள் அறுவழி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மயிலிட்டி சந்திக்கும் கொமோண்டோஸ் பங்களாவுக்கு முன்பாக இன்று காலை 9 அளவில் 10வது வாரமாக இந்த அறுவழி போராட்டம் நடைபெறுகிறது. மயிலிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் 21 இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை வழிபடுவதற்கான அனுமதிகளை வழங்கக்கோரி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக சொந்த நிலங்களில் வாழும் உரிமையை இழந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கி தமது நிகழ்வுகளை நடாத்தும் ராணுவத்தினர் செபஸ்தியார் கோவில் மற்றும் காணிக்கை மாதா கோவில்களுக்கு மக்கள் சென்று வழிபட அனுமதி வழங்காததற்கான காரணம் என்னவென்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அனுர அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கே என்று கூறி ஆட்சிக்கு வந்த போதிலும் இதுவரை மக்களின் காணிகளை ஏன் விடுவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். மயிலிட்டி மக்களின் காணிகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளதோடு விடுவிக்க தவறினால் போராட்டத்தை பாரியளவில் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார்கள். அண்மையில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த போதிலும் காணி விடுவிக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் பாதுகாப்பு படைகளின் பயன்பாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கூட்டம் பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்றிருக்கிறது. காணி தொடர்பான விவகாரங்கள் குறித்த முந்தைய கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக இடம்பெற்ற இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசிகர, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக்க, மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதர் ரூவன் கொடித்துவக் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். இதன்போது காணி உரிமை தொடர்பான குறைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை விரைவுபடுத்துதல், சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஆதரவு வழங்குதல் மற்றும் பிராந்திய நிர்வாக அமைப்புடன் இணைந்து உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தல் தொடர்பான முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கும் பிரதேச மக்களின் மீள்குடியேற்றத்துக்கும் முக்கியமானவை என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தின் போது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதிப்படுத்துதல், இழப்பீடு வழங்கும் நடைமுறைகளை விரைவுபடுத்தல் மற்றும் எதிர்காலத்தில் உரிய உரிமையாளர்களுக்கு மீளளிக்கப்பட வேண்டிய காணி துண்டுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் போன்ற முக்கிய விடயங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவேச்சேரி வட்டர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள்.
3: சாவகச்சேரி பஸ் நிலையத்தில் இன்று இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் வடமாகாண ஆளுநரின் செயற்பாட்டினை கண்டித்தும் நீதி கோரியும் சாவகச்சேரி வர்த்தகர்கள், சிறு மணித்தியாலங்கள் கடை அடைப்பு போராட்டத்தை இன்று மேற்கொண்டிருந்தனர். எனினும் சாவகச்சேரியில் இவ்வாறான காட்சிகளும் பதிவாகியிருந்தன. பதவி நீக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உபத்தலைவர் ஞான பிரகாசம் கிஷோர் இது தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலும் கருத்து வெளியிட்டார்.
4: என் மீது என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகத்தால் எனக்கு அந்த குற்றச்சாட்டு பத்திரம் அல்லது அந்த விசாரணை அறிக்கை இதுவரை வழங்கப்படவில்லை. நகராட்சி மன்ற உறுப்பினர் என்ற பதவியை பறித்துள்ளமைதான் அவர் செய்துள்ள ஆக இந்த அவர் இந்த மாகாண சபை ஆளுநராக நியமிக்கப்பட்டதனுடைய அதிஉச்ச அதிகாரமாக அவர் பாவித்திருக்கின்றார். நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடுகின்றோம். நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம் உரிய தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.
3: வவுனியா மாநகர சபையின் மேயர் மற்றும் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் அவர் தம் பதவிகளில் நீக்கப்பட்டு வர்த்தமானிகள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டனர். வவுனியா மாநகர சபையின் மேயர் சுந்தரலிங்கம் காண்டீபன், சாவகச்சேரி நகரசபையின் உப தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆகியோர் அந்த பதவிகளில் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என தெரிவித்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இரண்டு அதிவிசேட வர்த்தமானிகளை வெளியிட்டிருந்தார். சட்ட வரையறைகளுக்கு அமைய ஊராட்சி ஆணையாளர் வழங்கிய ஆலோசனைகள் தொடர்பில் தவறான மற்றும் தெளிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை கூறி சபையை தவறாக வழிநடத்தியுள்ளதாக சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார். 1947 ஆண்டின் 29 இலக்க மாநகர சபைகள் கட்டளை சட்டம், 1939 ஆண்டின் 61 இலக்க நகரசபைகள் கட்டளை சட்டம் ஆகியவற்றின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய வடமாகாண ஆளுநர் இந்த அதிவிசேட வர்த்தமானிகளை வெளியிட்டுள்ளார். வவுனியா மாநகர சபை, சாவகச்சேரி நகரசபை ஆகியன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆட்சியின் கீழ் உள்ளன. இதற்கமைய நேற்று முன்தினம் முதல் அமலுக்கு வரும் வகையில் வவுனியா மாநகர சபையின் மேயர், சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் பதவிகளிலிருந்தும் உள்ளூராட்சி மன்ற உறுப்புரிமைகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக வர்த்தமானிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார முன்னேற்றம் குறித்து நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிதி மூலோபாய திட்டங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
5: பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அரசாங்கத்தின் நிதி ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்புதல், பொதுக்கடனை நிலையான மட்டத்துக்கு கொண்டு வருதல், அரசாங்கத்தின் வருமானத்தை மேம்படுத்துதல், செலவினங்களை வினைத்திறனோடு நிர்வகித்தல், பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பொது முதலீடுகளை ஊக்குவித்தல் ஆகியவையே இதன் முதன்மை நோக்கங்களாகும். இந்த முறையான முகாமைத்துவத்தோடு பொருளாதாரத்தை கையாண்டமையினால் குறிப்பாக 2025 ஆண்டில் இம்மால் 5% பொருளாதார வளர்ச்சியை பேண முடிந்துள்ளது. அதேபோன்று அரசாங்க வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் 16.7% பேணுவதற்கும் இம்மால் முடிந்துள்ளது. அண்மை காலமாக குறிப்பாக நாம் எதிர்கொண்ட டிக்மா சூறாவளியின் மோசமான பாதிப்புகள், தற்போது நாம் எதிர்கொண்டுள்ள மத்திய கிழக்கு நெருக்கடி, உலகளாவிய உள்நாட்டு சவால்களுக்கு மத்தியில் மிகவும் வெற்றிகரமாக நாம் அவற்றை எதிர்கொண்டமையினாலேயே இந்த நிலைமையை அடைய முடிந்துள்ளது. அரசாங்கத்தின் விவேகமான கொள்கைகள், நல்லாட்சி தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்ட கொள்கை மற்றும் முன்தளம் திறன் என்பன எமது கொள்கைகளில் பிரதிபலித்தமையை இதற்கான காரணமாகும். விசேடமாக டிக்மா கஜா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவின் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை, குறிப்பாக பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களில் வாழும் மக்களை மீள கட்டியெழுப்புவதற்கும், அதனோடு தொடர்புடைய மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் 2026 500 பில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீட்டை நாம் வழங்கியுள்ளோம். அதே போன்று அண்மையில் ஏற்பட்ட மத்திய கிழக்கு யுத்த நிலைமையால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக சுமார் 100 பில்லியன் ரூபாய் நிதி நிவாரண பொதியை வழங்கி அதனை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இத்தகைய நிவாரணங்களை வழங்கும் அதே வேளையில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை 2026 முதல் காலாண்டில் 5.1 என்ற சாதகமான வளர்ச்சியாகவும் எட்டவும் அதனை பேணவும் நம்மால் முடிந்துள்ளது. 2026 ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் மொத்த வருமானம் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகையில் 30.6% என்ற குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வரி நிர்வாகத்தை முறைப்படுத்தியதன் விளைவாக 2026 மே மாத இறுதிக்குள் 2,536.8 பில்லியன் ரூபாய் மொத்த வருமானத்தை நாம் ஈட்டியுள்ளோம். இதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1,096 பில்லியன் ரூபாயையும், இலங்கை சுங்க திணைக்களம் 1,079 பில்லியன் ரூபாயையும் உயர் வருமானமாக பதிவு செய்துள்ளன. மிக முக்கியமாக செலவினங்களை மிகவும் கடுமையான முகாமைத்துவத்தோடு கட்டுப்படுத்தியதன் மூலம் நாம் காட்டிய கடுமையான நிதி ஒழுக்கத்தினால் 2025 வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மாறாக இந்த ஜனவரி 2026 முதல் மே மாத காலப்பகுதியில் 197.4 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட மீதியை எம்மால் பதிவு செய்ய முடிந்துள்ளது. இதன் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட தொகையை விட 314% அதாவது 1,131 பில்லியன் ரூபாவை நாம் பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது.
0: தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு, மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி வர்த்தக சம்மேளனம் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று சந்திப்பதாக நிதியமைச்சின் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்தர் தெரிவித்தார்.
6: சர்வதேச நாணய நிதியத்தின் 7வது மீளாய்வுக்கு முன்னரான கலந்துரையாடல்களுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று தற்போது நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. அவர்கள் நாட்டின் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இந்த விஜயத்தின் போது பகுப்பாய்வு செய்ய உள்ளதாக நிதியமைச்சின் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார சவால்கள், தற்போதைய நிலைமை குறித்து இன்றைய கலந்துரையாடலில் ஆராயப்பட உள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் சுங்க திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான முன்னேற்ற மறு ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது.
0: தொடர்ந்து இலங்கை சுங்க திணைக்களம் தனது மாதாந்த வருவாய் இலக்கை தொடர்ந்து 6வது மாதமாகவும் வெற்றிகரமாக அடைந்திருப்பதாக உத்தியோர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதம் முடிவடைவதற்கு முன்பே அந்த மாதத்துக்கான வருவாய் இலக்கை சுங்க திணைக்களம் கடந்துள்ளது. ஜூன் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 194.1 பில்லியன் ரூபாய் வருவாயை திணைக்களம் ஈட்டியுள்ளது. 2026 இலங்கை சுங்க திணைக்களம் 2,207 பில்லியன் ரூபாய் வருவாயை இலக்கை நிர்ணயித்திருந்தது. வாகன இறக்குமதியில் சரிவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக இந்த இலக்கு கடந்த ஆண்டை விட 13.5% குறைவாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனாலும் வருடத்தின் முதல் 6 மாதங்கள் முடிவதற்கு முன்பே இந்த ஆண்டுக்கான மொத்த இலக்கில் 60.8% திணைக்களம் எட்டிவிட்டது. கடுமையான சட்ட அமலாக்கம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு நடைமுறைகள் பொருளாதார நெருக்கடிக்கு பிந்திய இறக்குமதி அளவுகளில் ஏற்பட்டுள்ள மீட்சி, அந்நிய செலாவணி கையிருப்பு நிலைப்படுத்தப்பட்டமை மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை, பொருட்களின் விலையை குறைத்து காட்டுதல் மற்றும் தவறான பிரகடனங்கள் மீதான கடுமையான கண்காணிப்பு ஆகியவை இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. 2025 இலங்கை சுங்க திணைக்களம் 2,551 பில்லியன் ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க வருவாயை ஈட்டியிருந்தது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நிதி இலக்குகளை அடைவதற்கு சுங்க திணைக்களகத்தின் இந்த வலுவான வருவாய் செயல்பாடு பெரும் பக்கபலமாக அமைந்திருக்கிறது. வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கிரந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறவரி திணைக்களகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று அந்த அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் என்றாகும் உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிலவும் சவால்களுக்கான நவீன பதிலளிப்பதே இந்த முறை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தின் துணைப்பொருளாக இருக்கிறது. இலங்கையிலும் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்து செல்கிறது.
2: நாட்டில் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அபாய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக குறித்து சபை தெரிவித்துள்ளது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை புனர்வாழ்வு வெளிவாரி சேவைகள் பணிப்பாளர் சாந்த கமகே நியூஸ் பஸ்டுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். தேசிய அபாய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அண்மைக்கால தரவுகளுக்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் தொடர்பில் 121,266 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 39% அதிகமானோர் மெத்தம்பெட்டமைன் அல்லது ஐஸ் போதைப்பொருளை பயன்படுத்திய மற்றும் கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய 47,310 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஹெரோயினுடன் 39,931 பேரும் கஜாவுடன் 27,833 பேரும் போதை மாத்திரைகளுடன் 3,374 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 871 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 1,202 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் 3,518 கிலோகிராம் கஞ்சா 263 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 585 கிலோகிராம் ஹஷீஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக குறித்த வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பமானது.
5: போதைப்பொருள் பயன்பாட்டையும் போதைப்பொருள் கடத்தலையும் உலகளாவிய ரீதியிலும் எமது நாடு எதிர்கொண்டுள்ள கடுமையானதொரு பேரழிவாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். போதைக்கு அடிமையாவதிலிருந்து போதைப்பொருள் கடத்திலிருந்து விலகியிருப்போம் என்ற துணிப்பொருளையே நாம் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகர்கின்றோம். பயன்பாடு மற்றும் கடத்திலிருந்து விலகி இருக்குமாறு நாம் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். ஒரு சமூகமாக இந்த பேரழிவில் நாம் இன்னும் ஓரடி முன்னோக்கி செல்லக்கூடாது என நாம் நம்புகின்றோம். நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த பயணத்துக்கு எதிராக எத்தகைய சவால்கள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் எவற்றினாலும் இந்த பயணத்தை பின்னோக்கி நகர்த்த நாம் தயாராக இல்லை. நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். கடந்த சில தசாப்தங்களாக எமது நாட்டில் சட்டம் ஆட்சி சீர்குலைந்து அனைத்து வகையான பேரழிவுகளையும் நாடு எதிர்கொண்டிருந்தது. இது குற்றவாளிகளின் ராஜ்யமாக மாற்றப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் திட்டமிட்ட முறையில் ஒழுங்கமைத்து வலைமைப்பாக மாற்றியுள்ளோம். எதிர்வரும் காலங்களில் இந்த பேரழிவில் எந்த ஒரு பிள்ளையும் பலியாவதை பார்த்து கொண்டிருக்க எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமை இல்லை. அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார்கள். அடுத்த 2-3 வருடங்களுக்குள் இந்த பேரழிவை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதனோடு தொடர்புடைய பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் இருக்கின்றன. நாட்டுக்கு பெருமளவிலான பொருளாதார வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது போன்று வெகு விரைவில் மிக குறுகிய காலத்துக்குள் இந்த பேரழிவுக்கு எதிராக வலுவான மக்களின் அணிதிரள்வை நாட்டுக்காக உருவாக்கி போதைக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை நாம் கட்டியெழுப்ப உள்ளதோடு அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான திட்டங்களையும் தயாரித்துள்ளோம்.
2: இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான இந்த நடைப்பயணம் கொள்ளுப்பட்டி சந்தி வரையும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமய தலைவர்கள் முப்படைகளின் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் பங்கேற்றிருந்தனர்.
0: தொடர்ந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள்.
7: இந்த அரசாங்கம் போதைப்பொருளை ஒழிக்கின்ற விஷயத்தில் மிக நேர்மையாக செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. இன்னும் இந்த நாட்டிலே வருங்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்ற அரசுக்கு மாத்திரமல்ல நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த விடயத்திலே மத தலைவர்களையும் அரசியல் தலைமைகளையும் கல்வியலாளர்களையும் இணைத்துக் கொண்டு வருங்கால இளைஞர் சமூகம் போதை பாவனைக்கு உட்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். பெரிய பெரிய போதைப்பொருள் விற்பனையாளர்கள் அதற்கு பின்னால் இருந்த சக்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து கூட கொண்டு வந்து சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பாராட்டுகின்றோம்.
8: இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழு நாட்டையுமே சீரழிக்கிற ஒரு விடயம். இதற்காக குறிப்பாக இந்த போதை நூடாக இளைஞர் சமூகம் பல்வேறுபட்ட பாதிப்புகளை, குறிப்பாக சிறுவர்கள் பாடசாலைகளின் மட்டத்திலே இன்று பாடசாலைகளுக்கும் அதனுடைய பாவனை போயிருக்கிறது. நாட்டிலே ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குவதற்காக அதிமேதக ஜனாதிபதி தலைமையிலே இணைந்து இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலங்களை விடவும் மிக அதிகமான இவர்கள் கைது செய்யப்பட்டு, அந்த போதைப் பொருள் கைது செய்யப்பட்டு, அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு, எங்களுடைய நாட்டில் அதற்கான பாதைகளை இன்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ பிரதி அமைச்சர் அதிமேதக ஜனாதிபதி அரசாங்கத்தின் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: இதே நேரத்தில் போதைப் பொருள் பாவனை தொடர்பான இலங்கையின் தேசிய உத்தியை முற்றிலும் தண்டிக்கும் செயலாக்க மாதிரியில் இருந்து மாற்றியமைத்து, ஒருவர் தனது பயன்பாட்டுக்காக சிறிதளவு போதைப் பொருள் வைத்திருப்பதை குற்றமற்றதாக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் பாராளுமன்றத்தின் இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்ற போதைப் பொருட்களை ஒழித்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். போதைப் பொருள் பாவனையானது ஒரு சமூக சிக்கல் என்ற நிலையிலிருந்து கடுமையான தேசிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. இது இலங்கையின் நகர்ப்புறங்களை மட்டுமன்றி சிற்றூர் வரையிலும் விரவி ஒட்டுமொத்த நாட்டையும் ஆட்கொண்டுள்ளது. இந்த நாட்டின் இளைஞர்களை இலக்கு வைத்து இந்த பேரிடரானது நாட்டின் சமூக பொருளாதாரம் மற்றும் ஒழுக்க விழுமியங்களின் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைத்துள்ளது. 2026 ஆண்டின் நடுப்பகுதிக்குள் அரசால் பெருமளவானோர் கைது செய்யப்பட்டுள்ள பொழுதிலும் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குறைந்த வருமானம் பெறும் தெருமட்ட பயனாளிகளும் சிறு அளவிலான வணிகர்களுமே ஆவார்கள். இவர்கள் பெரும்பாலும் தமது பாவனைக்காக வைத்திருந்த மிக சிறிய அளவிலான போதைப் பொருட்களுக்கான தண்ட பணத்தை செலுத்த முடியாமையினாலே சிறைகளில் வாடுகிறார்கள். பாதுகாப்பை மட்டுமே முதன்மைப்படுத்திய இந்த அணுகுமுறை இலங்கையின் சிறைச்சாலைகளில் கடுமையான நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளையில் பன்னாட்டு போதைப்பொருள் கடத்தல் மன்னர்களும் அவர்களுக்கு உள்நாட்டில் துணை போகிறவர்களும் வெளிநாடுகளில் இருந்தவாறே தமது நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகிறார்கள். அரசு தெருமட்ட சோதனைகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துகிறது. அதே நேரம் எல்லை கடந்த போதைப்பொருள் வளங்களின் முதன்மையான வலையமைப்புகள் எந்தவித பாதிப்புமின்றி அப்படியே தொடர்கின்றன. இந்த போதைப் பொருள் நெருக்கடியின் தாக்கம் வடகிழக்கு பகுதிகளில் மிக கடுமையாக உணரப்படுகிறது. போதைப்பொருள் வணிகத்தின் மூலம் ஈட்டப்படும் பணம் இலங்கையின் அரச இயந்திரத்துக்குள்ளும் ஊடுருவியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது கடத்தல்காரர்கள் சிறைச்சாலை சுவர்களுக்குள் இருந்து கொண்டே தங்களது வலையமைப்புகளை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு வழிவகுத்துவிட்டது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கு பொறுப்பான அரச மூவர் அமைப்புகளை அரசு பலப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளக ஊழல்களுக்கு அரசு தீர்வு காணாவிட்டால் வெளியில் காட்டப்படும் அதிரடி சோதனைகள் யாவும் பயனற்றதாக மாறிவிடும். கந்தக்காடு மற்றும் சேனபுரம் முதலிய கட்டாய மறுவாழ்வு நிலையங்களில் நிகழும் வன்முறைகள் மற்றும் கண்காணிப்பு குறைபாடுகள் குறித்த அறிக்கைகள் இந்த நிலையங்கள் குணப்படுத்தும் இடங்களாக செயல்படுவதற்கு மாற்றாக தற்காலிக சிறைச்சாலைகளைப் போலவே இயங்கி வருவதை காட்டுகின்றன. போதைப்பொருள் பாவனை தொடர்பான இலங்கையின் தேசிய உத்தியை முற்றிலும் தண்டிக்கும் செயலாக்க மாதிரியிலிருந்து மாற்றி பொது சுகாதாரத்தை நடுவனாக கொண்ட ஒரு சமநிலையான கட்டமைப்புக்கு மாற்ற வேண்டும். இதன் பொருட்டாக நான் பின்வரும் பரிந்துரைகளை முன்வைக்கிறேன். முதலாவதாக, ஒருவர் தனது பயன்பாட்டுக்காக சிறிதளவு போதைப் பொருள் வைத்திருப்பதை குற்றமற்றதாக்க வேண்டும். இத்தகையோரை சுகாதார வல்லுநர்களால் நடத்தப்படும் தன்னார்வ சமூக அடிப்படையிலான மருத்துவ திட்டங்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இலங்கையின் மறுவாழ்வு அமைப்பானது குடிசார் மற்றும் மருத்துவ தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்பதோடு அனைத்து சிகிச்சை முறைகளும் சான்றுகள் மற்றும் பண்பாட்டு அடிப்படையை உள்ளடக்கியதாகவும் இரு ஆட்சி மொழிகளிலும் முழுமையாக கிடைக்கப்பெறுவதாக அமைய வேண்டும். மூன்றாவதாக, சட்ட செயலாக்க வளங்களை போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தலைவர்களின் சொத்துக்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றை இலக்கு வைக்கும் நோக்கில் திசை திருப்ப வேண்டும். நான்காவதாக, அனைத்து முதன்மையான துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் நவீன அதிவேக ஸ்கேனர்களை நிறுவுவதன் மூலம் இலங்கையின் எல்லை பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். நீதிமன்ற முடிவுகளை தாமதப்படுத்தும் போதைப் பொருள் பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைந்து வழங்குவதற்கு தேவையான நவீன கண்டறையும் கருவிகளை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திரைக்களம் மற்றும் தேசிய போதைப்பொருள் ஆய்வகம் ஆகியவற்றுக்கு வழங்க வேண்டும். ஐந்தாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுமக்களுக்கு போதைப்பொருள் பாவனை பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆவண செய்ய வேண்டும். போதைப்பொருள் வழங்கலின் உண்மையான மூல ஆதாரங்களை இலக்கு வைப்பதற்கான சட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். சமூக சிக்கல் என்ற நிலையிலிருந்து தேசிய நெருக்கடியாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை அரசு படைகள், அரசு அதிகாரிகள் அல்லது அரசு அமைப்புகளால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து பற்றுறுதியோடு செயற்பட்டால் மட்டுமே போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளலாம் என்று அவர் நேற்றைய பாராளுமன்ற உரையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் குறிப்பிட்டார். வவனியா லக்சபானா வீதி கண்மையில் 21 கிலோ 600 கிராம் கேரளா கஞ்சா போதைப் பொருளை கடத்தி சென்ற ஒருவரை நேற்று வவனியா போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். வவனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிள்ளச்சியிலிருந்து வவனியா நோக்கி சென்ற காரில் கொண்டு செல்லப்பட்ட கஞ்சாவினை மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்றம் ஏற்பட்ட போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொது செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ 600 கிராம் கேரளா கஞ்சாவை போலீசார் மீட்டதோடு வாகனத்தையும் முச்சக்கர வண்டியையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அண்மையில் பௌத்த பீக்குகளுக்கு எதிராக பதிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க பௌத்த தர்மத்தை சீரான வழியில் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாட்டில் உள்ள பௌத்தர்கள் அனைவரும் இணைந்து பகிரங்க கருத்தாடல்களில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து தனது உத்தியோர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற காணொளியில் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க குறிப்பிடுகிறார், எமது நாட்டை நேசிக்கும் இளைஞர்கள் பலர் தற்போது வெகுவாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். மனிதனின் நிலைத்திருப்பு என்பது அவர் நம்பும் கொள்கையிலே தங்கியிருக்கிறது என்பது போதிய தெளிவுள்ள சகலருக்கும் தெரியும். அந்த கொள்கை மத ரீதியானதாகவோ அல்லது அரசியல் ரீதியானதாகவோ அல்லது வேறு ஏதேனும் விடயங்களுடன் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கலாம். எனவே அவ்வாறான கொள்கைகள் அல்லது அதன் அடிப்படையாக கொண்ட கட்டமைப்புகள் சீர்குலையின் மீது அதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உடைந்து போகிறார்கள். இன்றளவிலே எமது நாட்டில் வாழும் பௌத்தர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டை பொறுத்த மட்டில் எமது நம்பிக்கையோ அல்லது கொள்கையோ அதனுடன் தொடர்பு

0: அல்லது மத தலைவரோ யாராக இருந்தாலும் தலைவர் என்பவர் மக்களுக்கு வழிகாட்டியாக செயற்படுபவர். இன்றைய இளைஞர்கள் முறையான வழிகாட்டல்கள் இன்றி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகிறார்கள். இவை பற்றி அரசியல் தலைவர்கள் ஏன் பேசுவதில்லை? அவர்கள் தமக்கு கிடைத்த வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவற்றை அவதானித்ததன் பின்னர் இதுகுறித்து நாட்டின் சிரேஷ்ட பிரஜி என்ற ரீதியிலும் இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கமைய இதுபற்றி நான் மகா சங்க தேர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதினேன். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் அதேவேளை இவ்வாறான சம்பவங்களால் நாம் மதிப்பளிக்கும் பௌத்த தர்மம் சீர்குலைவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதில் கேட்டுக்கொண்டேன். அத்தோடு நாட்டில் உள்ள பௌத்த சிவில் தலைவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என்று நான் ஆலோசனை வழங்கினேன். அதனை 4 மகா சங்கங்களின் தேர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாட்டில் உள்ள சகல பௌத்தர்களும் அரசாங்கத்தின் மீதோ அல்லது வேறு தரப்புகள் மீதோ பழி சுமத்தி விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த விடயம் பற்றிய கருத்தாளர்கள் உருவாக்க வேண்டும், நியாயமான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சந்திரிக்க குமாரதுங்க வலியுறுத்தி இருக்கிறார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசாவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 3 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் பத்துக்கான இழப்பீட்டு தொடர்பான வழக்குக்கான விவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. இழப்பீடு தொடர்பான வழக்கை நேர்த்தியான முறையில் முன்னெடுத்து நியாயமான இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள தவறியமை குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி இன்று சபையில் வலியுறுத்தினார்.
1: 2021 மே மாதம் 15 தேதி இந்தியாவின் அசிரா துறைமுகத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் கொழும்புக்கு வருகை தந்தது. கப்பலில் 25 டன் நைட்ரிக் அமிலம் இருந்தது. மேலும் பல ரசாயனங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை உள்ளடக்கிய 1486 கொள்கலன்களும் கப்பலில் இருந்தன. 2021 மே மாதம் 19 தேதி கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடும் எதிர்பார்ப்பில் துறைமுகத்துக்கு 9.5 கடல் மைல் தொலைவில் கப்பல் நங்கூரம் விடப்பட்டது. 2021 மே மாதம் 20 தேதி எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் தீ பரவியது. தீ பரவி 13 நாட்களுக்கு பின்னர் கப்பல் முழுமையாக கடலில் மூழ்கியது. சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலுக்கு பாரிய அழிவு ஏற்பட்டது. 1680 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் மணிகள் கடலில் விழுந்தன. ரசாயன பொருட்கள் கடலில் கலந்தமையால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. பல பகுதிகளில் 200 மேற்பட்ட கடலாவிகளின் உடல்கள் கரை ஒதுங்கின. இறந்த மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் பாகங்கள் ஆங்காங்கே காணப்பட்டன. கொள்கலனொன்றின் நைட்ரிக் அமிலம் கசிந்து கொண்டிருந்த போது கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தமை உறுதி செய்யப்பட்டது. கட்டாரின் ஹமாத் மற்றும் இந்தியாவின் அசிரா ஆகிய துறைமுகங்களில் இந்த கப்பலில் இருந்த கொள்கலன்கள் இறக்கப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஏற்பட்ட பேரழிவு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பல கருத்துக்களை முன்வைத்தனர். அதற்கிடையில் $250 மில்லியன் டாலர் லஞ்சம் தொடர்பிலும் வெளிக்கொணரப்பட்டது. ஏற்படுத்தப்பட்ட கடுமையான சுற்றுச்சூழல் பேரழிவுக்கு நியாயமான இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை தற்போதும் இடைநடுவே முழங்கி கிடக்கிறது. இவ்வாறான பின்புலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் சம்பவம் குறித்து இன்றைய சபை அமர்வில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
2: இந்த வழக்கை இலங்கையிலேயே தாக்கல் செய்வதற்கான இயலுமை இருந்தும் அதற்கான நீதிமன்ற அதிகாரம் இலங்கையில் இருந்தும் இந்த வழக்கை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்றனர். ஏன் அவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் வினவிய போது அந்த பாராளுமன்ற குழுவின் செயற்பாடுகளும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதித்துவமும் முழுமையாக நிறுத்தப்பட்டன. சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவதும் நிறுத்தப்பட்டது. நேற்று நாட்டில் மற்றொரு சம்பவம் பதிவானது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களும் இந்த பேரழிவுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் சட்டமாதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகள் அதன் சுயாதீன தன்மைக்கு அழுத்தம் பிரயோகித்தவர்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையிலேயே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் 5 நீதியரசுகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை அதைவிட குறைந்த எண்ணிக்கையிலான 3 நீதியரசுகளை கொண்ட அமர்வு அவசர அவசரமாக முழுமையான செயற்பாட்டினையும் கைவிட்டது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட முடியாது என உங்களால் கூற முடியும். எனினும் நாட்டின் சட்டத்துக்கு அமைய சட்டமாதிபர் திணைக்களம் தொடர்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்டிருந்த பரிந்துரை அதுவேயாகும். ஏனெனில் அந்த தீர்ப்பு சட்டமாதிபர் திணைக்களம் தொடர்பாகவே அமைந்திருந்தது. சுயாதீனத்தன்மை தொடர்பில் திணைக்களத்திற்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அமைந்த இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்த முடியுமா? வழக்கை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று அங்கு அந்த வழக்கு

0: அனாதரவாக்குவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார் என்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் விசாரணைகளை
1: முன்னெடுப்பீர்களா?
0: லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு வழக்கறிஞரில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அமைசிங்கவின் கட்சி உறுப்பினரையும் அவர் கட்சியில் வகித்த அனைத்து பதவிகளும் உடனடியாக அமலாகும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. 2023 சரித் அபிசிங் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது வேறு பதவிகளிலோ வகிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மந்தபண்டார விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்காது என்பதை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான ஹரக்கட்டா எனப்படும் நந்தும் சிந்தக்கவை தடுப்பு காவல் உத்தரவிலிருந்து நீக்கி விளக்குமறிகளில் வைப்பதற்காக 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் சரித் அபிசிங் மற்றும் ரகித் ராஜபக்ச உள்ளிட்ட மூவர் நேற்று நீதிமன்றத்தினால் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டனர்.
2: இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தவறுழைக்கும் எவரேனும் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவிக்கின்றார். அரசாங்கமும் அவரது கருத்துக்கு பதிலளித்தது.
3: எமது கட்சிக்குள் யாராவது தவறிழைப்பவர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தண்டனை வழங்குவோம், அவர்களை கட்சியின் செயற்பாடுகளிலிருந்து நீக்குவோம், ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம். எனினும் ஒருவருக்கு தவறு ஏற்படலாம், குறைபாடுகளும் ஏற்படலாம். நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் சிறந்த முறையில் வாழ்ந்து அதனை துடை தெரிந்து கொள்வதற்கான உரிமையை நான்
1: ஏற்றுக்கொள்கின்றேன்.
2: இங்கிலாந்தில் குற்றவாளியாக்கப்பட்டு நிதி துய்தாக்கல் குற்றம்.
4: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் உசானி ஒமங்கா அவர்களது.
2: குற்றச்சாட்டின் கீழ் நாடு கடத்தப்பட்ட ஒருவரை தனது கட்சியின் செயற்குழுவுக்குள் உள்வாங்கும் போதும் ஹொரண தொகுதியை ஒப்படைக்கும் போது அவர் பாரிய குற்றவாளியாகி மற்றொரு நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர் என்பது எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. கட்சியில் தகுதியான உறுப்பினர்கள் இருக்கும் போதும் எதிர்கட்சி தலைவர் ஒழுக்கமற்ற ஒருவரை தனது கட்சியின் பதவிக்கு நியமித்துள்ளார். சரித் அபேசிங்கவிடம் நான் ஒரு விடயத்தை வினவ விரும்புகின்றேன். அந்த நிதி அப்பாவி தாய்மார்கள் மற்றும் தந்தையர்களின் பிள்ளைகளுக்கு போதைப் பொருள் ஊட்டி கொலை செய்து பாதாள உலக குழுவுடன் தொடர்பை ஏற்படுத்தி ஈட்டப்பட்ட பணம் அல்லவா? அந்த பணத்தை பயன்படுத்தி அல்லவா ஹொரண பகுதியில் உள்ள பெண்களை அழைத்து வந்து பெல்லபிட்டி ஹோட்டலில் வைத்து கைது செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் காணிகளை உருவாக்குவதற்கும் தொலைபேசிகள் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி ஊடகவியலாளர்களுக்கு கருத்துக்களை வழங்குமாறு அந்த நிதி அல்லவா செலவு செய்யப்பட்டது? அந்த பணம் குறிப்பிட்ட பாதாள உலகத்தில் பெறப்பட்டு லஞ்ச பணமா என சரித்திடம் வினவுகின்றோம். ஹொரண தொகுதியில் அன்று முதல் அரசியலில் ஈடுபட்டு வரும் மிக சிறந்த அமைப்பாளர்கள் இருக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் அவரை ஹொரண தொகுதியின் அமைப்பாளராக நியமித்துள்ளார். ஹொரணிக்கு பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்களை நியமித்தமை தொடர்பில் நாம் வெட்கப்படுகின்றோம்.
0: ஐக்கிய மக்கள் சக்தியில் அதனை விட சிறந்தவர்கள் இருக்கின்றனர். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் ஒருவருமே.
4: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இத்திகா அவர்களது.
0: குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவினருடன் கப்பம் பெற்று மோசடி செய்தமையே அந்த குற்றச்சாட்டாகும். அதாவது கப்பம் பெற்றுக் கொண்டு அந்த வேலையை செய்து முடிக்கவில்லை, அங்கேயும் ஒரு மோசடி இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு என்பது அதன் தலைமைத்துவப்பிடமாகும். முன்னாள் நீதி அமைச்சரின் மகனுடன் சேர்ந்து பாதாள உலக குழுவினர் உறுப்பினர் ஒருவருடன் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் ஒருவரை இந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த சிறைச்சாலைக்கு மாற்ற முடியும் என கூறி பணம் பெற்றிருக்கின்றார்களாயின் இதற்கு முன்னர் இருந்த முறைமை எவ்வாறானது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்த கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் வருண தீப்த ராஜபக்ச இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
3: இன்று கண்டறியப்பட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த காலப்பகுதியில் சரித் அபேசிங் என்பவர் விஜயதாச ராஜபக்சவின் சட்ட நிறுவனத்தில் செயலாளராக பணியாற்றியுள்ளார். அவர் அந்த சந்தர்ப்பத்தில் விஜயதாச ராஜபக்சவின் நிறுவனத்தில் செயலாளராக பணியாற்றி இருந்தார். அவர்கள் நடத்தும் வழக்குகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்தித்து கலந்துரையாடுவதும் அவருடைய கடமையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். எனவே அவ்வாறானது ஒரு கலந்துரையாடலையா இவர் நடத்தியுள்ளார். எனவே அந்த விசாரணைக்கு பிறகு உண்மையில் என்ன நடந்துள்ளது என்பதை பார்ப்போம்.
2: ஹரிகட்டாவிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் நேற்று பிற்பகல் சட்டத்தரணி ரகித ராஜபக்சே உள்ளிட்ட மூவர் கொழும்பு பிரதமர் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயகவும் மன்றில் முன்னிலையாக இருந்தார். ஒரு சட்டத்தரணியான ரகித ராஜபக்சேவின் தொழில்முறை உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு இதன்போது அவர் முயன்றார்.
0: பொதுவாக ஒரு முறைப்பாடு செய்யப்படும் போது விடயத்துடன் தொடர்புடையவரை வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தருமாறு விசாரணை செய்யும் நிறுவனம் அழைப்பு விடும். எனினும் இங்கு அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை. ராணுவத்தினர் திடீரென பாய்வதை போன்று வீட்டுக்குள் நுழைந்து கழுத்தை பிடித்து இழுத்து சென்றுள்ளனர். இலங்கையில் ஒரு சட்டத்தரணிக்கு வழங்கப்படும் மரியாதை இதுவா என வினவுகின்றேன். இதுவா கருப்பு கோட்டின் மதிப்பு என வினவுகின்றேன். சட்டத்தரணிகளுக்குரிய சிறப்புரிமைகள் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு சட்டத்தரணிகளை இழுத்து செல்ல முடியாது. இது சட்டத்தரணிகளின் மரியாதைக்கு இழைக்கப்பட்ட பாதிப்பாகும். அவரது தந்தை ஒரு அரசியல்வாதி என்பதனால் மகனை பழிவாங்கும் நோக்குடனேயே இவ்வாறு செய்யப்படுகிறது. நீதிமானவர்களே, என்றாவது ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் இவ்வாறு நடக்கலாம். அதனாலேயே நான் இலங்கையில் உள்ள 20,000 சட்டத்தரணிகளின் உரிமைக்காக கருத்து தெரிவிக்கின்றேன்.
2: இதனிடையே இத்தகைய பாரதூரமான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்காக சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் முன்னிலையானது என OCCRP எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் அறிக்கையிடும் செய்தித்திட்டத்தின் உறுப்பினர் ஊடகவியலாளர் சரோஜ் பத்திரன கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் சரோஜ் பத்திரன சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்.
1: அதாவது நாட்டின் சட்டத்தரணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான சங்கமும் பணம் அதிகாரம் மற்றும் வெள்ளை கோலர் குற்றங்களுக்கு முன்னால் வளைந்து கொடுக்கிறது என்றல்லவா பொருள்படுகின்றது. அது மாத்திரமன்றி சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் முன்னிலையான குணரத்ன வன்னிநாயக நீதிமன்றத்திடம் இவர்களுக்கு விசேட சலுகைகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றார். உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் கடற்படையின் கடத்தல் கும்பல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் சட்டத்தரணி அச்சல செனவிரத்னவின் பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு தெரிந்தவரை இந்த சட்டத்தரணிகள் சங்கம் இதுவரை ஒரு வார்த்தையனும் பேசவில்லை. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் வழக்கு உள்ளிட்ட நாட்டின் முக்கிய வழக்குகளுக்காக கருத்து தெரிவிக்கும் கலாநிதி ரவீந்திர தாபேரவின் பாதுகாப்புக்காக சட்டத்தரணிகள் சங்கம் இதுவரையில் என்ன செய்துள்ளது? இவ்வாறு செயற்படும் சட்டத்தரணிகள் சங்கம் பாரிய கடத்தல்காரர்கள் என குற்றச்சாட்டுகளை கொண்டுள்ள கருப்பு கோட்டுக்காரருக்காக முன்னிற்பது அந்த கடத்தல்காரர்களின் தந்தை ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்பதாலா?
2: திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் அறிக்கையிடும் செய்தித்திட்டத்தின் உறுப்பினர் ஊடகவியலாளர் சரோஜ் பத்திரன பல்வேறு சம்பவங்களை உதாரணமாக காண்பித்து மேலும் தெளிவூட்டியுள்ளார்.
1: நிதி தூய்தாக்கல் குற்றத்துக்காக இங்கிலாந்தில் சிறைக்கு சென்று நாடு திரும்பியவருக்காக ஏன் அந்த சட்டத்துறை கணவான் முன் நிற்கவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வாறான குற்றம் செய்திருந்தாலும் என்ன தவறு செய்திருந்தாலும் சட்டத்தரணிகளுக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணிகளுக்கும் விசேட கவனிப்பு வழங்கப்பட வேண்டுமா? அவர்கள் சட்டத்துக்கு மேலே இருக்கின்றார்களா? சட்டத்தை வளைக்கின்றார்கள் என கூறி நாட்டின் பொதுமக்கள் சட்டம் அதிபருக்கு எதிராக வீதியில் இறங்கிய சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் நடந்து கொண்ட விதத்தை நாம் இன்னும் மறக்கவில்லை. பாரதூரமான குற்றச்சாட்டுகளை கொண்ட இவர்கள் தொடர்பிலும் சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றது. அவர்களுக்கு சட்ட உதவி வழங்க வேண்டாம் என நான் கூறவில்லை. இவ்வாறான நிலையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் எழுப்பும் குரலை பொதுமக்கள் சந்தேக கண்ணோடு பார்ப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
2: எனினும் இன்று பிற்பகல் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பதில் அளித்தது. மேற்கோள் ஆரம்பம்.
3: சங்க உறுப்பினர்கள் தொடர்பான இவ்வாறான விடயங்களில் சட்டத்தரணிகள் சங்கம் மேற்கொள்ள வேண்டிய பணி சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்காணிப்பது மற்றும் அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிப்பது ஆகியவற்றோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சங்கம் வலியுறுத்துகின்றது. இத்தகைய நடவடிக்கைகளின் போது தமக்காக வாதாடுவதற்கு சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவினால் எந்த ஒரு சட்டத்தரணிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதோடு குறித்த சட்டத்தரணிக்காக எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையும் மேற்கொள்வதற்கு சங்கம் எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: தொடர்ந்து எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியல் சட்டத்துக்குள் தான் அடுத்த அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவிக்கிறார். இன்று யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் அவர் ஊழல்வாதி அல்லது திருடன் என்றும், நெல்லுக்கு நல்ல விலை கேட்டு வீதியில் இறங்கும் விவசாயிகள் குடிகாரர்களாகவும், தங்களின் தொழில்முறை கௌரவத்தை பாதுகாக்க முன்வரும் மருத்துவர்கள் சட்டத்தரணிகள் திருடர்களாகவும் சித்தரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் அளவில்லாத பொய்களை கூறி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நெல்லுக்கு 180 ரூபாய் கொள்வனவு விலை போன்ற எதிர்பார்ப்புகளை வழங்கி விவசாய மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தற்போது உரம் மற்றும் உரிய விலையை வழங்காது நெல் அறுவடை காலத்தில் வெளிநாட்டு பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்கிறது என்றும் எரிபொருள் நிவாரணம் இல்லாததால் கடத்தொழில் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் கேகாலை பகுதியில் இளைஞர்கள் மீது காவல்துறையினரால் திட்டமிட்டு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் சட்டத்தை வளைக்கும் அதிகாரிகள் தங்களின் இறுதி நிலையை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் நாமல் ராஜபக்ச விடுத்திருக்கிறார். மேலும் புத்தளம் மாவட்டத்தில் பௌத்தம் மற்றும் கத்தோலிக்க மக்களிடையே பிளவை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரங்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கைகளை மூடி மறைத்தவர்களுக்கு பதவியேறுகளும் தீவிரவாதிகளுக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு அரசாங்க பதவிகளும் வழங்கப்படும் அதேவேளை தகவல்களை வழங்கிய சிவில் குடிமகன் சிறைக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பௌத்த மக்கள் நாகதீபத்துக்கு செல்ல தேவையில்லை அன்றாதபுரத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட கூற்றானது அவர் எந்த அளவுக்கு கீழ்மட்ட எல்லைக்கு வீழ்ந்துள்ளார் என்பதை காட்டுவதாகவும் துன்பங்கள் தாழாது மக்கள் வீதிக்கு வரும்போது அவர்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் உட்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலே சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு அமைவாகவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதில் எந்தவித அரசியல் பழிவாங்கலும் கிடையாது. சுரேசலைக்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தரப்பினரது செயற்பாடுகள் சலே மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலினை எதிர்த்து போராடுதல் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம். முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா வசித்த உத்தியோர்வ இல்லம் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் விசேட மையமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சேகான் சமசிங்க வசித்த உத்தியோர்வ இல்லம் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் செயற்பாடுகளுக்காக பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக விசேட நீதிமன்றங்கள் அரச உத்தியோர்வ இல்லங்களிலே அமைக்கப்பட்டு வருகிறது. சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் ஒருபோதும் அரசியல் பழிவாங்கலை முன்னெடுக்கவில்லை. 2010 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வேட்பாளராக போட்டியிட்ட சரத் பொன்சேகாவை மஹிந்த ராஜபக்ச சிறையில் அடைத்து பழிவாங்கினார். தனது குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் ராஜபக்சாக்கள் முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டார் நாயக்காவை பதவி நீக்கினார்கள். இதுதான் அரசியல் பழிவாங்கல். அரசியல் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலே சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டு சட்டத்தின் பிரகாரமே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ள ஒரு தரப்பினர் இன்று சுரேசலையின் விடயத்தை அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார்கள். சுரேசலைக்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தரப்பினரது செயற்பாடுகள் சலை மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் தாதியர் பணியாளர்களை வலுப்படுத்தும் நீண்ட கால உத்தியின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்கள் ஊடாக சேவையில் இணைத்துக் கொள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச நேற்று தெரிவித்திருக்கிறார். அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 1 முதல் அமல்படுத்துமாறு தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன.
6: வருடந்தோறும் மேற்கொள்ளப்படும் பஸ் கட்டண திருத்தத்துக்கு அமைவாக இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி சந்திரபால தெரிவித்தார். இதற்கமைய ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் கட்டண திருத்தத்தை கருத்தில் கொண்டு பஸ் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் வீதம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
5: தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் சுமார் 190 பில்லியன் ரூபாய் பணத்தை இலங்கையிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நபரை ஜூலை 9 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த இந்த சந்த நபர் நேற்று
4: கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மி என்ற பாதாள உலக குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா என்பவர் நேற்றிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார்.
2: 41 வயதான கொட்டுகுடு பிரதேசத்தை சேர்ந்த சந்தேக நபர் நேற்றிரவு மலேசியாவிலிருந்து நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 2022 ஜூலை 27 தேதி கம்பஹா நீதிமன்றத்திற்கு முன்னால் பஸ்போர்டா உள்ளிட்ட 3 பேரை சுட்டு கொலை செய்தமை மற்றும் மேலும் இருவருக்கு காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. ஆமி மாட்டியா எனப்படும் இந்த சந்தேக நபர் வெளிநாடொன்றிற்கு தப்பி சென்று தலைமறைவாகியிருந்தமையால் கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.
4: தொடர்ந்து நெடுந்தீவு வெள்ளை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாட்டு சிகரெட்டுகள், கிருமி நாசினிகள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொருட்களை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். வட கடற்படை கட்டளை தளத்துக்குட்பட்ட SLNS வசப முகாமின் கடற்படை வீரர்களால் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து பணியின் போது இந்த பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளை கடற்கரை பகுதியில் கடற்படையினர் சோதனையிட்ட போது அங்கே கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 6 சந்தேகத்துக்கிடமான சாக்கு மூட்டைகளை கைப்பற்றி தீவிரமாக பரிசோதித்தார்கள். இதன்போது அந்த மூட்டைகளிலிருந்து 500 பாக்கெட் வெளிநாட்டு சிகரெட்டுகள், 2295 பாக்கெட் கிருமி நாசினிகள், 2569 மருத்துவ களிம்புகள், 165 அழகு சாதன கிரீம்கள் மற்றும் 64 வாசன திரவிய போத்தல்கள் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. மாது ஆற்றில் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருவர் மீது முதலையொன்று திடீரென தாக்கியதில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். தங்கல மாத்திரை பிரதான வீதியின் தலல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பத்தில் 40 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது.
6: விபத்தில் காயமடைந்தவர்கள் மாத்திரை பொது வைத்தியசாலையிலும் தலல்ல பதிகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் தங்காலையிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது.
4: டெங்கு நோயாளர்களை அனுமதிப்பதற்காக வைத்தியசாலையில் உள்ள ஏனைய விடுதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்கே தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பாக அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
7: இறக்கமிக நோயாளர்கள் குறைவாக உள்ள மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் விடுதிகள் டெங்கு நோயாளர்களை அனுமதிக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இதேவேளை நாளாந்தம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாளாந்தம் 650 மேற்பட்டோர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகி வருவதாக அதன் பணிப்பாளர் டாக்டர் கவிர கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார். அண்மை கால அறிக்கைகளின்படி 1590 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களிலிருந்தே பதிவாகியுள்ளனர். இதேவேளை ஒரு இரவுக்கு நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பில் சுமார் 1590 பேர் டெங்கு நோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
4: நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்ல நிலையில் இதுகுறித்த அரசாங்கத்தின் பதிலை பெற சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் சபையில் இல்லை என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர சபையில் சுட்டிக்காட்டினார். நாட்டில் டெங்கு நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது, பதிலளிக்க எந்த அமைச்சரும் இல்லை, பதில் கூற வேண்டிய பொறுப்பு தற்காலிக சபை முதல்வரிடம் மட்டுமே உள்ளது என்று அவர் தனது அதிருப்தியை பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஒன்லைன் முறைமையூடாக பரீட்சைகள் திணைக்களம் கோரியிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி செல்லும் பாத யாத்திரை குழுவினருடன் கடந்த 35 நாட்களாக பயணித்து வருகின்ற சுப்பிரமணியன் என்று பெயரிடப்பட்ட நாய் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் வைத்து தானாகவே பாத யாத்திரை குழுவினருடன் இணைந்து கொண்ட இந்த நாய் இதுவரை சுமார் 35 நாட்களாக பயணத்தை தொடர்ந்து வருகிறது.
5: இதுகுறித்து அந்த குழுவின் தலைவர் யாவில் சாமி கூறுகையில், இறைவனின் சித்தமாகவே இந்த நாய் எங்களோடு இணைந்தது. கழுத்தில் பட்டு கட்டி நெற்றியில் வீபூதி சந்தனமிட்டு இதனை நாங்கள் முருகனின் தூதனாகவே அழைத்து செல்கிறோம். வழியெங்கும் நாங்கள் உண்ணும் சைவ உணவை மட்டுமே இது உண்பது வியப்புக்குரியதாக எங்களுக்கு படுகிறது. திருவோணமலையில் உடல்லம் பாதிக்கப்பட்ட போது அங்கேயே விட்டுவிடலாம் என்று குழுவினரை தடுத்த கணமே அந்த நாய் மீண்டும் அவர்களுடன் இணைந்து முன்னால் வழிகாட்டியாக செல்ல தொடங்கியுள்ளது. இயல்பாகவே மாமிச உணவு உண்ணும் தன்மையுள்ள நாய் கடந்த 35 நாட்களாக முழுக்க முழுக்க சைவ உணவுகளை மட்டும் உட்கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் பக்தர்களுடன் இணைந்து பயணிப்பது பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆட்டியுள்ளது. முருகப்பெருமானின் வேடன் கோலத்தின் போது வேட்ட நாய்கள் உடனிருந்ததாக புராணங்கள் கூறுவதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த சுப்பிரமணியன் பக்தர்களின் அரோகரா முழக்கங்களுக்கிடையே ஒரு வழிகாட்டியாக பயணித்து வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மத்தல ஸ்ரீ அங்கிர சர்வதேச பௌத்த மத்தியஸ்தாலத்தில் நடைபெறவுள்ள போசான் பௌத்த கலைவிழா நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தாய்லாந்திலிருந்து 32 பேர் அடங்கிய உயர்மட்ட பௌத்த தூதுக்குழுவினர் இன்று காலை கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தை சென்றடைந்திருக்கிறார்கள்.
6: மத்தல அங்கிரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள பொசூன் விசேட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாய்லாந்திலிருந்து 32 பேர் அடங்கிய பௌத்த தூதுக்குழுவினர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். தாய்லாந்து அரசின் ஆலோசகர், அந்நாட்டின் வர்த்தக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இந்த தூதுக்குழுவில் அடங்குகின்றனர். இந்த குழுவினர் நாளை முதல் 7 நாட்கள் மத்தல அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ள பொசூன் விழாவில் பங்கேற்க உள்ளதுடன் குறித்த விகாரையின் தூபியில் தாது பொருட்கள் வைக்கும் புண்ணிய நிகழ்விலும் பங்கேற்க உள்ளனர்.
5: இலங்கைக்கு மெதடிஸ்த திருச்சபை வருகை தந்து 212 வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் விசேட வரலாற்று நினைவு நிகழ்வுகளும் தோத்திர நன்றி ஆராதனையும் நடைபெற இருக்கிறது. வடமராட்சியின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான ENS திருச்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளாக சுயனமுற்றெல்லையில் நேற்று மாலை 6 மணி அளவில் தனது 74 வயதில் புலோலி புற்றுளையில் உள்ள இல்லத்தில் காலமானார். இவர் கடந்த 1975 ஆண்டு காலப்பகுதியில் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் வெளியீடான தினகரன் பத்திரிகையின் பருத்தித்துறை குரூப் நிருபராக இணைந்து கொண்டார். தொடர்ந்து 1977 ஜூன் மாதம் முதல் ஈழநாடு பத்திரிகையில் இணைந்து கொண்டார். இந்த 2 நிறுவனங்களின் செய்தியாளராக பணியாற்றியதோடு பின்னாளில் கொழும்பு யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பருத்தித்துறை நிருபராகவும் பணிபுரிந்தார். சில காலம் யாழ் தினக்குரலிலும் உதவி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பருத்தித்துறை பிரதேச சபையின் பொது நூலகராக கடமையாற்றிய அவர் கலாபூஷணம், கலைப்பரிதி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். சுமார் 45 ஆண்டு காலம் பத்திரிகை செய்தியாளராக பணியாற்றிய அமரர் திருச்செல்வம் கடந்த 5 வருடங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். இவர் தனது சேவை காலத்தில் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், வட இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவராகவும் செயலாளராகவும் சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். பருத்தித்துறை வாரத்துப்பளையை பிறப்பிடமாக கொண்ட இவர் நீண்ட காலமாக புலோலி புற்றளியை வசிப்பிடமாக கொண்டிருந்தார். ஒரு வாரத்துக்குள் 1600 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்யப்படும் என்று தேசிய உரச்செயலகம் தெரிவித்துள்ளது.
8: நாட்டில் தற்போது 32,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் கையிருப்பில் உள்ளதாக தேசிய உரச் செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லொகுஹேவா தெரிவித்தார். இதனிடையே முன்னெடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகைக்கு மேலதிகமாக நாட்டில் உரம் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
5: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,48,700 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,587 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷட் கரை வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களிடம் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்திய கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் பெண்ணொருவர் இலங்கை செல்வதற்கு முயன்றார். அவரது கடவுச்சீட்டை விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் ஆய்வு செய்தார். அப்போது அந்த பெண் கடந்த 2001 இலங்கை கடவுச்சீட்டு மூலம் இந்தியா வந்தது தெரிய வந்தது. தற்போது இந்திய குடியுரிமை பெற்ற பெண் போல் இந்திய கடவுச்சீட்டு மூலம் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் அந்த பெண்ணை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் இலங்கையைச் சேர்ந்த 58 மெரினா ஆணி என்றும் கடந்த 2001 இலங்கை கடவுச்சீட்டு மூலம் இந்தியா வந்ததும் அதன் பிறகு குவைத் சென்று பின்னர் 2003 விருதுநகரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இந்தியா வந்து விருதுநகரில் குடியேறியதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் மெரினா ஆணி தான் இந்திய குடியுரிமை பெண் போல் இந்திய ஆவணங்களான ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை பெற்று தன்னை இலங்கை பெண் என்பதை மறைத்து இந்திய கடவுச்சீட்டு பெற்று சொந்த நாட்டுக்கு செல்ல முயன்றது தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து போலீசார் மெரினா ஆணியை கைது செய்தார்கள். அவரிடமிருந்து இந்திய நாட்டின் அனைத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
10: திருவள்ளூரில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆட்சியர் முன்பு தரையில் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர்.
11: தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்க கொடுக்கல. ஒரு 50,000 தாங்க, அதே போல 75,000 தாங்க. இது வந்துட்டு விவசாய போராட்டங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் கொச்சப்படுத்துறாங்க. அதனால வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும். விவசாய நலன் காக்கிறதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் நாங்கள்லாம் வந்துட்டு கருப்பு சட்டையில் அணிந்து இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அதுபடி தான் நாங்கள் பண்ண சொல்றோம்.
10: மதுரை மாவட்ட விவசாயிகள் மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் விவசாயிகள் பங்கேற்றனர்.
12: விளையாட்டு வந்து விவசாயத்தை கட்டல கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. வேணா நான் சவால் விடுறேன், வந்து தென்னமரம் அரைச்சுங்க, பனைமரம் அரைச்சுங்க. இப்ப ரேஸ் நடக்குது, பார்த்துப்பீங்க, எல்லாருக்கும் தெரியுது. அந்த ரேஸ் மாட்டு வண்டியில உட்காந்து இறங்கி ஏறி அந்த மாட்டோட, இது லாங் டிஸ்டன்ஸ் மாரத்தான் அளவுக்கு இருக்கும், அதை ஓட சொல்லுங்க. இல்ல மாடு கோயில் மாடு இருக்கு, கோயில் மாடு அடுத்து சொல்லுங்க.
10: தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி தலைமையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் முதல்வராகிவிட்டோம் என்பதால் விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் குறைவாக தள்ளுபடி செய்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
13: எலெக்ஷன் நேரத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 50 ரூபா, 1 லட்சம் வாங்கினா 50 ரூபா, 50 ரூபா வாங்கினா 20 ரூபா. இப்படி விவசாய பாகுபடி பார்க்காம 10 ரூபா எவ்வளவு விவசாயம் வாங்கியிருந்தாங்க பணம், கடன் விவசாயம் வாங்கியிருந்தாலும் சரி, அது 10 ரூபாயும் தள்ளுபடி பண்ணும். உயர்ந்த வேலையில் அணைக்கட்டு அரசு தவிர்க்க வேண்டும்.
10: பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் விவசாயிகளை திரட்டி மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது. கடன் தொகையை தள்ளுபடி செய்யக்கோரி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
14: வாக்களித்த விவசாயிக்கு வாய்க்கரிசை போடாதே, உள்ள விவசாயியை தற்கொலை செய்ய தூண்டாதே, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய்,
15: தள்ளுபடி செய், தள்ளுபடி செய்,
14: முழு கடனையும் தள்ளுபடி செய்.
4: தொடர்ந்து மின்துறை வெள்ளி அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மின்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார்.
16: தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உள்கட்டமைப்பு, நிதி, வருவாய், செலவினம் ஆகியவை குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் நேற்று வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செந்தில் பாலாஜி, நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த பல முன்னெடுப்புகளை திமுக அரசு மேற்கொண்டதாகவும், மின்துறையை தன் துறையை போல திரு ஸ்டாலின் கவனித்துக் கொண்டார் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் 58,000 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறையை திமுக ஆட்சியில் 34,447 கோடி ரூபாயாக குறைத்ததாகவும், தாவேக் அரசு பொய் தகவல் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
17: எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக் அரசு மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல், அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல், ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொத்தாம் பொதுவான கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு, மாப்பிள்ளை வந்தாரு, மகன் வந்தாரு, நண்பர்கள் வந்தாங்க எல்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட திசை திருப்புறதை விட்டுட்டு, நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும்.
16: மின்சார கொள்முதல் வழிமுறைகளை அமைச்சர் நிர்மல்குமார் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய திரு செந்தில் பாலாஜி, கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி திறன் 9,032 மெகாவாட் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தாவேக் அரசு தங்களின் நிர்வாக திறமை இன்மையை மூடி மறைக்க திமுக மீது ஆதாரமற்ற அவதூறுகளை கூறுவதை நிறுத்திக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் முதலமைச்சர் திரு விஜயால் பணி ஆணை வழங்கப்பட்டவர்கள் 40 நாள் தாவேக ஆட்சியில் தேர்வானவர்களா என கேள்வி எழுப்பிய அவர், திமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டுமே தாவேக ஆட்சி செய்து வருகிறது என்றும் விமர்சித்தார்.
5: தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்த வேலுமணி உள்ளிட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட செயலர் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை.
18: தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 47 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் திரு பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, நத்தம் திரு விஸ்வநாதன், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர், திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட 28 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். மேலும் சட்டப்பேரவையில் தாவேக அரசு கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து அவர்கள் வாக்களித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த திரு பழனிசாமி 28 பேரை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை பறித்து அந்த பதவிகளுக்கு புதியவர்களை நியமித்தார். திரு சி விஜயபாஸ்கர், திரு சி வி சண்முகம் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். மற்றவர்கள் திரு பழனிசாமியுடன் சமாதானமாக சென்றனர். இதையடுத்து அவர்களுக்கு மீண்டும் பதவிகளை நேற்று திரு பழனிசாமி வழங்கியுள்ளார். அதன்படி திரு வேலுமணி மற்றும் திரு விஸ்வநாதன் ஆகியோருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி, திரு கருப்பண்ணன், திரு எஸ் பி சண்முகநாதன், திரு அன்பழகன், திரு காமராஜ், திரு வீரமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் திரு கோ அரி, திரு கிருஷ்ண முரளி, திரு மருதராஜா, திரு சவுந்தரராஜன் ஆகியோர் அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு மணிகண்டன் மற்றும் திரு அருண்மொழி தேவன், திரு மகேந்திரன், திரு நடராஜ், திரு ரத்னசாமி ஆகியோருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கி திரு பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்களாக திரு சந்திரகாசி, திரு சுப்பையா ஆகியோரும், தலைமை நிலைய செயலாளராக முன்னாள் அமைச்சர் திரு வரகூர் அருணாச்சலமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். போர்க்கொடி உயர்த்தியவர்களுக்கு மீண்டும் கட்சி பதவி வழங்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படவில்லை.
5: தொடர்ந்து தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.
19: தமிழகத்தில் உள்ள 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு அளிப்பது தொடர்பாக ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியிருந்தது தமிழ்நாடு அரசு. அதன்படி ஆவடி, ஓசூர், தாம்பரம், வேலூர், கோவை, ஈரோடு, சேலம், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சிகளில் அந்த பொதுமக்கள் தனியார் பங்களிப்பு முறையில் இந்த டெண்டரை சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கு தமிழ்நாடு அரசானது டெண்டர் கோரியுள்ளது. குறிப்பாக குப்பை சேகரித்தல், குப்பை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லல் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் தனியார் பங்களிப்பில் கொண்டு செல்ல இந்த டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த டெண்டரை மேற்கொண்டு செயல்படுத்தவும், தூய்மை பணிகளை தனியாருக்கு அளிக்கவும் பல்வேறு எதிர்கட்சிகள் சார்பில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த டெண்டரை ரத்து செய்து தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் கடந்த 20ஆம் தேதி வெளியிட்ட அந்த டெண்டரை ரத்து செய்து தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
5: தொடர்ந்து சட்டத்தை அணுக அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதுதான் சமத்துவத்துக்கான முதல் படி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். கேரளத்தை சேர்ந்த CMRL சுரங்க நிறுவனம் மற்றும் தனது தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்புடைய பண முறைகேடு வழக்கில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் விசாரணையை மேற்கொண்டார்கள். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ரோஜி ஜோனும் வலியுறுத்துகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை ஒரு மாதமாகியும் அரசின் உத்தரவை மீறி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
18: முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவுக்குள் செயல்படும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 அரசு மதுபான கடைகளும் அண்மையில் மூடப்பட்டன. இந்நிலையில் அரசின் உத்தரவை மீறி அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை ஒரு மாதமாகியும் அகற்றப்படாதது பொதுமக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பழனிப்பேட்டை பகுதியில் அந்த டாஸ்மாக் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் தொகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலை குறித்து அவருக்கு தெரியாதா என்றும் அவர்கள் வினவியுள்ளனர்.
20: அருகில் உள்ள கடையை மூடாத மூலம் அது ரயில்வே பிரிட்ஜுக்கு அருகில் உள்ளதால் போக்குவரத்துக்கு மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி தினந்தோறும் அவதிப்படுகின்ற சூழல் இருக்கிறது. அது அதிக வருமானன்றதுனால அவர் மூடாம இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அதுவும் அரக்கோணம் தொகுதி என்பது கூட்டுத்துறை அமைச்சருடைய தொகுதி.
18: இதனிடையே கோவையில் கோயில், பள்ளிகள், மருத்துவமனைகள் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் புழக்கத்தில் உள்ளதாகவும் அதனை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
5: மருத்துவ நிறுவனங்களின் சில நடைமுறை மீறல்களுக்கான குற்றவியல் தண்டனைகளுக்கு பதிலாக நிர்வாக ரீதியான தீர்வு காணும் வகையில் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் முறைப்படுத்தல் சட்ட திருத்தத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. நாட்டில் வணிகம் செய்வதை எளிதாக்கும் வகையில் நிறுவனங்கள் செய்யும் சிறு குற்றங்களுக்காக விதிக்கப்படும் சிறை தண்டனைகளை அபராதங்களாக குறைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் நம்பிக்கை சட்டம் என்ற சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. பிரிட்டனுடனான முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்திய விவசாயிகள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், மீனவர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கலைஞர்கள் செழிப்பாக வாழ இது வழிவகை செய்யும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
16: ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது. இந்தியாவின் எரிவாயு இறக்குமதியில் 90% மேற்காசிய நாடுகளையே நம்பி உள்ளதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவியது. இதையடுத்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தை பாதுகாக்கும் வகையில் வர்த்தக சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்தது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு பின்னர் படிப்படியாக 70% வரை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது நிலைமை சீராகி வருவதால் வர்த்தக சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் LPG சரக்கு கப்பல்கள் இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வர இருப்பதாலும் இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு முந்தைய நிலையில் இருந்தபடியே 100% விநியோகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான வணிக பயன்பாட்டு LPG விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அதே சமயம் மொத்த கொள்முதல் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50% தளர்த்தப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து அண்ட நாடான பூட்டான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 5வது தவணையாக 250 கோடி ரூபாவை அந்த நாட்டுக்கு இந்தியா வழங்கியுள்ளது. பூட்டான் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்துக்கு 1500 கோடி ரூபாய் வழங்க இந்தியா உறுதியளித்திருந்தது. இதுவரை 1250 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பூட்டானுக்கு பல்வேறு வகைகளில் இந்தியா தொடர்ந்து உதவி வருகிறது. இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடான செசில்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை செல்ல இருக்கிறார். அந்த நாட்டின் தேசிய தின பொன்விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்தியாவுக்கு சென்றிருந்த போது தன்னகர் டெல்லியில் தன்னை வரவேற்க ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் குறித்து இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலினி நினைவு கூர்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடைபெற்றுள்ள இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
16: 2024 திரு மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. அதன் பிறகு மத்திய அமைச்சரவையில் மாற்றமோ மறுசீரமைப்போ நிகழவில்லை. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியான மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த கேரளாவை சேர்ந்த திரு ஜார்ஜ் குரியன், மத்திய ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதையடுத்து திரு ஜார்ஜ் குரியன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஏற்கனவே மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை இணையமைச்சராக இருந்த திரு பங்கஜ் சௌத்ரி உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி, ரயில்வே உள்ளிட்ட முக்கிய அமைச்சரவைகளில் 10 முதல் 12 பேர் வரை மாற்றம் செய்யப்படலாம் என்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவரை நேற்று முன்தினம் பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று குடியரசுத் தலைவரை சந்தித்தார். அடுத்தடுத்த இந்த சந்திப்புகள் அமைச்சரவை மாற்றத்தை உறுதி செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
5: தொடர்ந்து தார் விலை உயர்வு காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைப்பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் சாலைப்பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
16: மேற்காசிய போர் காரணமாக 3 மாதங்களுக்கு முன்பு 49,000 ரூபாயாக இருந்த தார் விலை 1,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் வரத்து குறைவு காரணமாக தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறையால் போடப்படும் சாலை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கிராம சாலைகளில் கற்களை கொட்டும் பணியை மட்டும் செய்துள்ள ஒப்பந்ததாரர் சாலையை முழுமையாக போடாமல் நிறுத்தியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
0: ரோடு வந்து நபார்டு திட்டத்தில் சாங்ஷன் ஆச்சு, சாங்ஷன் ஆகி 3 மாசம் ஆச்சு. பறிச்சு போட இருந்தா கூட பரவாயில்ல, பறிச்சு போட்டு ஒரு வேலை ரூட்டு பறிச்சு போட்டாங்க. எங்கனால போக முடியல, போக்குவரத்துக்கு ரொம்ப இறஞ்சல் இருக்குது. இது ராத்திரியில பால் கொடுவாங்க, கீழே வந்து கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு கிடக்காங்க.
16: இது தொடர்பாக வேளாண் குறை தீர் கூட்டத்திலும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். கிராம பகுதிகளில் பாதியில் நிற்கும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர்.
5: தொடர்ந்து ஒரு பெண் நள்ளிரவில் அல்லது தாமதமான இரவு நேரத்தில் ஒரு ஆணிடம் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவருடைய நடத்தையை சந்தேகிக்க முடியாது என்றும், அவருடைய கைபேசி அழைப்பு விவரங்களை கோரி அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குடும்ப வன்முறை வழக்கொன்றில் தனது மனைவி மற்றும் மற்றொரு நபரின் கைபேசி அழைப்பு விவரங்களை பாதுகாத்து வைக்க கோரி கணவர் தாக்கல் செய்த மனுவை கீழமை நீதிமன்றம் அண்மையில் நிராகரித்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து கணவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த கூடுதல் அமர்வு நீதிபதி சனாலி குப்தா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக June 2 இடப்பட்ட நீதிபதியின் உத்தரவு விவரம் தற்போது வெளிவந்துள்ளது. அதில் நீதிபதி, எனது பார்வையில் ஒரு நாளில் எந்தொரு அசாதாரண நேரத்திலும் ஒரு பெண் யாரிடமாவது பேசுகிறார் என்பதற்காக மட்டுமே அவரது நடத்தையின் மீது கேள்வி எழுப்ப முடியாது. அந்த பெண்ணுக்கு அந்த நபருடன் சட்டவிரோதமான அல்லது கள்ள தொடர்பு உள்ளது என்று ஆதாரபூர்வமாக குற்றம் சாட்டப்படாத வரை அவரது செயலை தவறாக கருத முடியாது என்று குறிப்பிட்டார். மேல்முறையீடு வழக்கில் கணவர் தரப்பு வாதமாக தனது மனைவி நள்ளிரவு நேரங்களில் சில நபர்களுடன் தொடர்ந்து கைபேசியில் பேசி வருகிறார். இந்த அழைப்பு விவரங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கைபேசி நிறுவனங்கள் அழித்துவிடக்கூடும் என்பதால் அவற்றை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலைமையில் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதிப்படுத்திய அமர்வு, நீதிமன்றம் தனிமனித சுதந்திரம் மற்றும் தனி உரிமைக்கான உரிமை என்பது முழுமையானது அல்ல என்றாலும் தகுந்த வழக்குகளில் நியாயமான விசாரணைக்காக அது கட்டுப்படுத்தப்படலாம். இருந்தாலும் மற்றொரு நபரின் அழைப்பு விவரங்களை கோரும்போது அதற்கு பின்னால் குறிப்பிட்ட மற்றும் நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. இந்திய சமூகம் இப்போது பழங்கால சமூகமாக இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேசுவதையே இங்கு யாரும் தீட்டாகவோ விலக்கப்பட்ட ஒன்றாகவோ கருதுவதில்லை. கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிலோ மேல்முறையீட்டு மனுவிலோ கைபேசி அழைப்பு விவரங்களை பாதுகாப்பதற்கான எந்தொரு உறுதியான காரணமும் குறிப்பிடப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் பணிபுரிகிறார்கள். அவர்களின் சக ஊழியர்களாக ஆண்கள் இருப்பது இயல்பு. ஒரு பெண் இரவில் கைபேசியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவரது கைபேசி எண்களின் அழைப்பு விவரங்களை பாதுகாத்து வைக்க யாரும் கோர முடியாது. தனிமனித உரிமைகளில் தலையிடுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் கீழமை நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்தது சரியானது என்று கூறி மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவிலுக்காக பக்தர்கள் வழங்கிய நன்கொடையில் முறைகேடு நடந்த விவகாரத்தில் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.
18: உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கருங்கற்களால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலை 2024 ஆண்டு ஜனவரி 22 தேதி பிரதமர் திரு மோடி திறந்து வைத்தார். இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக அளித்த 3,500 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் சுமார் 1,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி உள்ளிட்டவை கொள்ளை போயுள்ளதாகவும் கும்பமேளாவுக்கான பணிகளிலும் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியும் புகார் தெரிவித்தது. இதையடுத்து உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு விசாரணை குழுவை கடந்த 13 தேதி நியமித்து அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயிலில் பணம் எண்ணும் ஊழியர்களான அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, அவினாஷ் சுக்லா, ராம்சங்கர் மிஸ்ரா, ராம்சங்கர் யாதவ், மணிஷ் யாதவ், சுபாஷ் சந்திர ஸ்ரீவத்சவா மற்றும் கருணேஷ் பாண்டே ஆகிய 8 பேர் மீது அயோத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான கையாடல் காட்சிகள் அடிப்படையில் இவர்கள் 8 பேரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறப்பு விசாரணை குழு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் அனுகல்ப் மிஸ்ரா மற்றும் லவ்குஷ் மிஸ்ரா ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ராம்ஜென் பூமி அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் திரு சம்பத் ராயின் ஓட்டுநரான ராம்சங்கர் யாதவ் உள்ளிட்ட மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே சிறப்பு விசாரணை குழுவின் அறிக்கை முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டவை என்று குற்றம் சாட்டியுள்ள திரு அகிலேஷ் யாதவ் போலீசாரின் நடவடிக்கையில் ராமர் கோயில் காணிக்கை மோசடியில் முக்கிய குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்படுவார்கள் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அரசியல் நோக்கத்துடன் ராமர் கோயில் காணிக்கையில் மோசடி என தகவல் பரப்பி வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.
5: தொடர்ந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களுக்கான கட்டணத்தை 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது.
18: மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான 36 பக்க புதிய பாஸ்போர்ட் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணம் 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் புதிய மற்றும் புதுப்பித்தல் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணம் 3,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் சேவைக்கு சாதாரண கட்டணம் 2,000 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாயாகவும் தட்கல் கட்டணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான 36 பக்க பாஸ்போர்ட் கட்டணம் சாதாரண முறையில் 1,750 ரூபாயாகவும் தட்கல் முறையில் 4,250 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் சேவைகளுக்கான இந்த புதிய கட்டண முறை ஜூலை 1 தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
5: இனி சென்னையில் இன்று ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று 1,5,760 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் என்று 13,220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
1: நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அமெரிக்க அதிபர் அதிபரை தலைநகர் வாஷிங்டனில் சந்தித்துள்ளார். இவர்களின் ராணுவ கூட்டணி துருக்கியில் அதன் வருடாந்தர உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு இந்த சந்திப்பு நடந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் விவகாரத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகள் தன்னை ஆதரிக்காமல் ஏமாற்றிவிட்டதாக டிரம்ப் நம்புகிறார். அவர் ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக குறிப்பிட்டார். குறிப்பாக பிரிட்டன் மற்றும் இத்தாலியை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அவர்கள் தமக்கு இன்னும் அதிக ஆதரவு அளிப்பார்கள் என்று அவர் நம்பியிருந்ததாக கூறினார். ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான கிராஸ்னோடாரில் ஓர் எண்ணெய் கிழங்கில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிரைமியாவுக்குள் நுழையும் ஒரு முக்கிய கடவைக்கு அருகில் உள்ள முக்கிய பணிமனை இந்த மாதம் மட்டும் 3 முறை தாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தெற்கு யுக்ரைனில் ஒரு நார்வேயைச் சேர்ந்த கண்ணிவெடி அகற்றும் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 2 யுக்ரைனிய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அதிபர் டிரம்ப் வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மாலில் உள்ள கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் ஃபேர் நிகழ்ச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். ஜூலை 4 தேதி 1776 சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுடன் 250 ஆண்டுகள் நிறைவடைகிறது.
5: ஹோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் மட்டுமே கப்பல்களை செலுத்தும்படி ஈரான் எச்சரித்துள்ளது. சென்ற வாரம் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து படிப்படியாக சீராக தொடங்கும் வேளையில் ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தனது ஒத்துழைப்பில்லாமல் நீரிணையில் கப்பல்கள் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஆபத்தானது என்று ஈரான் தெரிவிக்கிறது. எல்லா கப்பல்களும் நீரிணையில் நுழைவதற்கு முன் தனது கடற்படையை தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன.
21: இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நேற்று முன்தினம் தாம் ஆரம்பித்த கடற்படையினரை மீட்கும் நடவடிக்கையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் பகுதியில் பல மாதங்களாக சிக்கியிருக்கும் சுமார் 11,000 கடற்படையினரை மீட்கும் நோக்கில் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஈரான், அமெரிக்கா, பிராந்திய நாடுகளுடன் இணைந்து அண்மையில் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இருப்பினும் நேற்று தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் கப்பல் இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு சொந்தமான கப்பல் அல்ல என சர்வதேச கடல்சார் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை முகாமைத்துவம் செய்வதற்காக ஈரானினால் நிறுவப்பட்ட பாரசீக வளைகுடா நீரிணை அதிகார சபை எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள பாதைக்கு வெளியே பயணிக்கும் கப்பல்களின் பாதுகாப்புக்கு தம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் இத்தகைய விளைவுகளுக்கும் கப்பலின் உரிமையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஈரான் கூறியுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதிலிருந்து 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கடல் கண்ணிவெடிகளை அகற்றி கப்பல் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வருவது அந்த ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாகும்.
5: தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பயணத்தை மேற்கொண்டுள்ளார். வளைகுடா தலைவர்களுடன் வெளிப்படையாக கலந்துரையாடியதாக ரூபியோ தெரிவித்தார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் கவலைப்படுகின்றன. ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வரம்பு விதிக்கப்படவில்லை. மறுசீரமைப்புக்கு வழங்கப்படும் $300 பில்லியன் நிதியை ஈரான் ராணுவத்துக்கு பயன்படுத்துமா என்ற அக்கறையையும் நீடிக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது தங்களின் பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கமாக்கியன குறித்து வளைகுடா நாடுகள் ஆராய்கின்றன. நட்பு நாடுகளின் நலன்கள் கட்டிக்காக்கப்படும் என்று உறுதியளித்த அதிபர் டிரம்ப் நிர்வாகம் முயல்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுகளை குவைத் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ரூபியோ கடைசியாக பஹ்ரைன் சென்றிருக்கிறார். ரூபியோ அவர்கள் கடல் பாதைக்கு வரி வாங்குவதற்கு இந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாதென்ற கருத்தையும் குறிப்பிடுகிறார்.
2: சர்வதேச நீர் வழியை பயன்படுத்த பணம் வசூலிக்கும் எந்த ஒரு முறையையும் முழு உலகமும் எதிர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நடக்கப் போவதில்லை என அதிபர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். நீர் இணைகளை திறப்பது என்பதன் அர்த்தம் சர்வதேச நீர் வழிகளில் உள்ள நீர் இணைகளில் சுதந்திரமாக செல்ல முடியும் என்பதாகும்.
5: தொடர்ந்து, தற்போதைய போர் நிறுத்தம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
3: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் கப்பல்களை சாதாரண நிலைக்கு கொண்டு செல்வதில் மூன்று முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. பொதுவாக ஒரு நாளைக்கு சுமார் 130 கப்பல்கள் செல்லும். முதலில் ஹோர்மோஸ் வழியாக செல்வதற்கு கப்பல்கள் பாதுகாப்பாக உணர்கிறதா? இரண்டாவது, வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே உள்ள உள்கட்டமைப்புகள், இந்த மோதலின் போது அந்த ஆற்றல் உள்கட்டமைப்பு எவ்வளவு சேதமடைந்துள்ளது, உற்பத்தியின் அடிப்படையில் வேகத்தை மீண்டும் பெற எவ்வளவு காலம் ஆகும் ஆகியவை முக்கியமான ஒன்றாகும். மூன்றாவதாக, மோதல் காரணமாக பொருட்களை பெற முடியாததால் அங்கு சந்தையை சார்ந்துள்ள எத்தனை கப்பல்கள் உலகெங்கிலும் உள்ள பிற சந்தைகளுக்கு நகர்ந்துள்ளன என பார்க்க வேண்டும். இந்த சமாதான உடன்படிக்கை நீடித்தாலும் கூட நாம் இயல்பு நிலைக்கு வருவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று நான் நினைக்கிறேன்.
5: ஈரான் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும் என்று பாகிஸ்தான் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டது நேர்கள் அறிந்ததே. இதைத் தொடர்ந்து ஈரானின் அணு ஆயுத கொள்கை கைவிடல், ஹோர்முஸ் நீரிணை திறப்பு என பல்வேறு கோரிக்கைகள் அமெரிக்காவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் சுவிட்சர்லாந்தில் இரு

0: ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியாளர்களால் அரச ஊழியர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீதிபதிகள் உட்பட ராணுவம் மற்றும் சிவில் நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் கடந்த 16 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி இந்த கைத்தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களின் தொலைபேசிகள் கைப்பற்றப்படும், அழிக்கப்படும் என்றும், அவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தலிபான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தடை உத்தரவு காரணமாக தங்களது அன்றாட அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்னர் பெரும்பாலான அலுவலக கடமைகள், தகவல்கள் மற்றும் ஆவண பரிமாற்றங்கள் கைத்தொலைபேசி, வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பன்ஷீர் மாகாண ஆளுநர் தனது மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த தடையை உடனடியாக அமல்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் மக்கள் கல்வி கற்பதற்கும், தகவல்களை பெறுவதற்கும், அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கும் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளுக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு முக்கிய கருவியாக விளங்கி வந்ததாக மனிதுரிமை செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து தாலிபான் அரசு பெண்கள், ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மீது தொடர்ச்சியாக இவ்வாறான கடுமையான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதித்து வருவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை இலடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 164 உயர்ந்துள்ளது. இறந்தோர் எண்ணிக்கை முன்பு 32 இருந்தது. 900 அதிகமானோர் காயமுற்றார்கள். முன்பு அது 700 அதிகம் என்று பதிவானது. லாகுவாரா பகுதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார் என்ற தகவல் முன்பு கிடைக்கவில்லை. தற்போது அங்கு எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் காயமுற்றார்கள் என்ற எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. வெனிசுலா தன்னகர் கரகாசுக்கு மேற்கே 7.2 ரிக்டர் அளவிலான நடுக்கம் ஏற்பட்டது. ஒரு நிமிடத்துக்குள் 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு நடுக்கம் அந்த பகுதியை உலுக்கியது.
1: வெனிசுலாவின் தலைநகர் கேரகஸில் இடிந்து விழுந்த பல மாடி கட்டட இடிபாடுகளில் சிக்கிய காயமடைந்தவர்களை தோண்டி எடுக்க அவசர ஊழியர்கள் உதவினர். பதற்றத்துடன் இருந்த பகுதியின் குடியிருப்பு வாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்த செய்தி அறிய முயற்சித்தனர். வெனிசுலாவின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சாக்கு நகராட்சியில் இடிந்து விழுந்த கட்டடம் இது. மீட்பு படையினர் இடிபாடுகளின் மீது ஏறிய போது வெளியே இருந்தவர்கள் தங்கள் உறவினர்களின் பெயர்களை கூச்சலிட்டனர். உள்ளூர் நேரப்படி மாலை 6 அளவில் கேரகஸுக்கு மேற்கே உள்ள சான் பெலிப்பே நகருக்கு அருகே 7.2 என்ற அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 பிறகு 7.5 என்ற அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது.
2: வெனிசுவேலா ஒரு விடுமுறை நாள் என்பதால் மக்கள் வேலை செய்யாத நேரத்தில் இது நடந்தது. நிலநடுக்கம் தலைநகரை மிகவும் கடுமையாக உலுக்கியது. என் வீடு, எனது கட்டடத்தில், எனது சுற்றுப்புறத்தில் பொருட்கள் கீழே விழுந்து உடைந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எனது அண்டை வீட்டார் ஒருவர் கீழே விழுந்ததில் அவரது கைகள் உடைந்தன.
1: இந்த பேரழிவின் முழு அளவு வெளிவர சில நாட்கள் ஆகலாம். இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இறப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர்.
0: தொடர்ந்து 1900 பிறகு வெனிசுலாவை உலுக்கிய ஆக கடுமையான நிலநடுக்கம் இதுவாகும்.
3: சமீப காலத்தில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இங்கு ஏற்படவில்லை. 1967 வெனிசுவேலாவின் கராகஸ் நகரில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்களை இது நினைவூட்டுகிறது. நிலநடுக்கத்திற்கு பிறகான அதிர்வுகள் தொடர்பான உண்மையான கவலை என்னவென்றால், மீண்டும் அங்கு திரும்புவது பாதுகாப்பானது என முழுமையாக உறுதியாகும் வரை அடுக்குமாடி கட்டடங்களுக்கு வெளியிலேயே மக்கள் பலரும் தங்கியிருப்பார்கள். உண்மையில் எரிவாயு கசிவுகள் குறித்த அச்சத்தின் காரணமாக கட்டடங்களுக்கு வெளியே இருக்குமாறு அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் டியோஸ்டாவா கரேயா கூறியுள்ளார். நகரின் சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. எத்தனை பேர் கட்டடங்களுக்கு இடையே சிக்கியிருக்கக்கூடும் என்பது தெளிவாக தெரியவில்லை. வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள இந்த மிக கடுமையான நிலநடுக்கத்தில் உதவுவதற்காக அவசர சேவைகள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன.
0: தொடர்ந்து அமெரிக்கா, சீனா, இந்தியா உட்பட நாடுகள் உடனடி உதவி வழங்கியுள்ளன. இதற்கு அந்த நாட்டின் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்.
4: லாக்வேரா மாகாணத்தில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு டஜன் கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. கடவுளின் அருளால் அங்கு சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றுவதற்கான மீட்பு பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். இது உண்மையில் பெரும் துயரகரமான நிகழ்வு என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதோடு அன்புக்குரியவர்களை இழந்து வாடும்

0: குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் இந்த கடினமான காலகட்டத்தில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தொடர்ந்து ஜப்பானில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு மாகாணங்களில் நேற்று காலை சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 7.2 பதிவான இந்த நடுக்கத்தின் அதிர்வுகள் டோக்கியோ, சாசிகாமி உள்ளிட்ட நகரங்களிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்வதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் விழிப்புணர்வு இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தன்னகர் பாரிஸில் பொது இடங்களில் மதுபான மருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளால் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பாரிஸில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 மாரடைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வழக்கமாக அத்தகைய சம்பவங்களின் எண்ணிக்கை 10 கீழாக இருக்கும். மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் அதே நிலைதான் தொடர்கின்றது. ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. நெதர்லாந்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஆக மோசமான சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவானது. இந்த வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது எவ்வாறு பாதுகாப்பை பொதுமக்கள் மேற்கொள்ளலாம்? இது தொடர்பான பார்வை.
2: உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க பல வழிகள் உள்ளன. ஆனால் இத்தகைய கடுமையான வெப்பம் நிலவும் போது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதில் சிரமம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிக வெப்பம் ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைந்தால் அது விரைவாக வெப்ப சோர்வுக்கு வழிவகுக்கும். அதிக வியர்வை, வெளிரிய மற்றும் ஈரப்பதமான தோல், குமட்டல், தலை சுற்றல் அல்லது மயக்கம் வரும் உணர்வு போன்றவை இதன் அறிகுறிகள். பிரிட்டனில் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் குழுவினர் எல்லா கால நிலைகளிலும் பொது நிகழ்வுகளில் உதவி மற்றும் முதலுதவி அளிக்க தயாராக இருப்பதை பார்க்கலாம். வெப்ப சோர்வால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்தால் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள்?
3: முதலில் அவர்களை வெப்பமான இடத்திலிருந்து நிழலான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அவர்களின் அதிகப்படியான ஆடைகளை அகற்றுங்கள். குளிர்ந்த நீரை தெளித்து விசிறியால் காற்று வீசுவது மிகவும் நல்லது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க அவர்களின் கால்களை சுற்று உயர்த்தி வையுங்கள். அவர்கள் சுயநினைவோடு இருந்தால் குடிக்க ஏதாவது கொடுங்கள். தண்ணீர் கொடுப்பதே மிக சிறந்தது.
2: ஆம்புலன்ஸை எப்போது அழைக்க வேண்டும்?
3: 30 நிமிடங்களுக்குள் அவர்களின் நிலையில் முன்னேற்றம் இல்லை என்றால் ஆம்புலன்ஸை அழைத்து அவர்களை கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
2: உண்மையான ஆபத்து என்னவென்றால் வெப்ப சோர்வு என்பது மருத்துவ அவசர நிலையான ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தாக்கமாக மாறக்கூடும். மிக அதிக வெப்பநிலை, வியர்க்காத சூடான தோல், குழப்பம், வேகமான இதய துடிப்பு, வேகமான சுவாசம் மற்றும் சுய நினைவு இழப்பு ஆகியவை இதன் அறிகுறிகள். முன்னணி விளையாட்டு வீரர்கள் கடும் வெப்பம் அல்லது குளிரில் நடைபெறும் போட்டிகளுக்கு முன்பு தங்களை அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இந்த சுற்றுச்சூழல் அறையை பயன்படுத்துகின்றனர்.
4: இங்கு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் வசதி உள்ளது.
2: இந்த வெப்ப அலையின் போது நம் அனைவருக்கும் உள்ள ஒரு முக்கிய சவால் அதிகப்படியான ஈரப்பதமாகும்.
4: காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது காற்றில் நிறைய ஈரம் இருக்கிறது என்று பொருள். அதன் காரணமாக உடல் வெப்பத்தை வெளியேற்றும் நம்முடைய மிக சிறந்த வழிமுறை பாதிக்கப்பட்டு தோலில் உள்ள வியர்வையை ஆவியாக்க முடியாமல் போகிறது. அந்த வியர்வை அங்கேயே தங்கிவிடுகிறது அல்லது வழிந்தோடுகிறது. உடல் தனது பணியை செய்யாததால் அதன் உட்புற வெப்பநிலை உயரத் தொடங்குகிறது. இது ஒரு தீவிரமான பிரச்சனை.
2: இத்தகைய வெப்பமான சூழலில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் முதியவர்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் ஆகியோர் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர்.
1: தொடர்ந்து பிரான்சில் பெரும்பாலானோர் பொதுவாக குளிர்சாதனங்களை விரும்புவதில்லை. அது சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அண்மை காலமாக குளிர்சாதனங்கள் பிரான்சிலே விற்று தீர்க்கின்றன. பிரான்சில் வீசும் அனல் காற்றில் மில்லியன் கணக்கானோர் வெந்து தணிகின்றார்கள். ஒரு அறை அல்லது கட்டடத்தின் வெப்பநிலையை குறைக்க அதிக எரிசக்தி தேவைப்படும். ஆனால் எரிசக்தி எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து சுற்றுப்புறத்தில் அதன் தாக்கம் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது உள்ள நிலையில் குளிர்சாதனங்கள் பிரான்சுக்கு பிரச்சனையாக இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள், பிரான்ஸ் படிம எரிபொருளை பெரிதும் பயன்படுத்துவதில்லை. சென்ற ஆண்டு அதன் மின்சாரத்தில் சுமார் 70% அணுமின்லியங்களில் உற்பத்தியானது. கட்டிட வடிவமைப்பில் பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளாதது உண்மையான பிரச்சினை என்று கூறப்படுகிறது. பழைய கட்டிடங்களில் மட்டுமல்ல, நவீன கட்டிடங்களிலும் அதே நிலைதான் தொடர்கிறது. குளிர்காலத்தில் வெப்பத்தை உள்ளே வைத்திருக்கும் விதத்தில் அவை உள்ளன. பிரான்ஸ் படிம எரிபொருளை பெரிதும் பயன்படுத்துவதில்லை. சென்ற ஆண்டு அதன் மின்சாரத்தில் சுமார் 70% அணுமின்லியங்களில் உற்பத்தியானது. அதிக காற்றோட்டம் இல்லாத பகுதிகளில் சாதனங்களிலிருந்து வெளியேறும் சூடான காற்று உடனடியாக சுற்றுவட்டாரத்தின் வெப்பத்தை கூட்டலாம். குளிர்சாதனங்களை அதிகம் பயன்படுத்துவதற்கு பதிலாக திரைகளை போடுவது, காற்றாடிகளை பொருத்துவது போன்றவற்றை செய்யலாம் என்று நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள். பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் மீண்டும் பக்கிங்ஹாம் அரண்மனையில் குடியேறப் போவதில்லை. பக்கிங்ஹாம் அரண்மனையில் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவுக்கு வரும். அதன் பின்னர் மன்னர் சார்ல்ஸ் அங்கு வசிக்கப் போவதில்லை என்று அரண்மனை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர் நீண்ட காலமாக வசித்து வரும் லண்டனில் உள்ள கிளாரன்ஸ் ஹவுஸிலே தொடர்ந்திருக்க முடிவு செய்திருக்கிறார். சுமார் 200 ஆண்டாக பக்கிங்ஹாம் அரண்மனை பிரிட்டிஷ் அரசர்களின் முதன்மை இல்லமாக திகழ்ந்தது. அதன் புதுப்பிப்பு பணிகளுக்கு சுமார் 370 மில்லியன் பவுண்ட் செலவு செய்யப்பட்டது. இதற்கிடையே 2024-2025 ஆண்டில் மன்னர் சார்ல்ஸ் கிட்டத்தட்ட 17 மில்லியன் டாலர் வரி செலுத்தியிருக்கிறார். அரச குடும்பத்தினரின் வரி விவரங்கள் வெளியிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். அரச குடும்பத்தின் நிதி விவரங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படுவதில்லை என்ற குறைகூறல்கள் எலிசபெத் அரசியாரின் மறைவுக்கு பின்னெழுந்தன. நிதி விவரங்களில் இன்னமும் வெளிப்படையாக இருக்கப் போவதாக அரச குடும்பத்தினர் அண்மையில் உறுதியளித்திருந்தார்கள். மலேசியாவில் டூரியான் பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்பட்ட பழங்களும் உள்நாட்டு சந்தைக்கு வந்ததால் டூரியான் விலை திடீரென வெகுவாக குறைந்துவிட்டது. நேற்று கோலாலம்பூரை சுற்றியுள்ள பழக்கடைகளிலும் சாலையோர கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. தென்கிழக்காசியாவில் பல வகை டூரியான் பழங்கள் விளைகின்றன. அவற்றில் உயர்தரமான முசாங்கிங் வகை மலேசியாவில் அதிக பிரபலம் வாய்ந்தது. இந்த பழம் பெரும்பாலும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் 550,000 டன்னுக்கு மேல் டூரியான் விளையும் மலேசியாவில் தற்போது அறுவடை உச்சத்தில் உள்ளது. முசாங் கிங் டூரியானின் விலை 1 கிலோகிராம் 90 ரிங்கிட்டிலிருந்து 9 ரிங்கிட் வரை, அதாவது 22 டாலரிலிருந்து சுமார் 2 டாலருக்கு குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு முசாங் கிங் சுனாமியாக இருக்கும் என்று முன்கூட்டியே எதிர்பார்த்ததாக மலேசிய மத்திய வேளாண் சந்தை ஆணையம் தெரிவித்தது. அடுத்த சில வாரங்களில் விலை மீண்டும் உயரும் என்று அது காணிக்கிறது. மலேசியர்கள் இப்போது மலிவான விலையில் டூரியான் சாப்பிட முடிகிறது. அது தங்களுக்கு மகிழ்ச்சி என்று பலர் தெரிவிக்கிறார்கள். பெட்டாலிங் யாவில் உள்ள ஒரு டூரியான் கடையின் மேலாளர் இந்த ஆண்டில் டூரியான் இதுவரை இல்லாத அளவுக்கு மலிவு என்று குறிப்பிட்டார். லாபம் குறைந்தாலும் விற்பனையை தொடர வேண்டிய நிலை இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். உலகில் ஆக சத்தமாக அலறுபவர் யார் தெரியுமா? அவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோசப் மெக்டல் பெடப். 58 வயது ஜோசப் குளிர்சாதனத்தை சுத்தம் செய்யும் ஊழியர். அவர் 122.4 டெசிபல் அளவுக்கு அலறி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். அது ஏறத்தாழ ஜெட் விமானம் புறப்படும் போது ஏற்படும் சத்தத்துக்கு நிகரானது. இதற்கு முன்பு சாதனை படைத்த பெண் 121.7 டெசிபல் அளவுக்கு கத்தியிருந்தார். சாதனை படைப்பதற்கென்று பயிற்சி செய்ய வழியில்லை என்று ஜோசப் தெரிவித்தார். அந்த நாளுக்காக காத்திருந்து திறனை கட்டவிழ்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சாதனை படைத்த தினத்தன்று சத்தமாக கூச்சலிட ஜோசப் தலைமுறை முயற்சி செய்தார். அவர் 7 முறை அலர்ந்தார். அடுத்த சில நாட்களுக்கு குரல் மிகவும் மோசமாக தொனித்ததாக ஜோசப் தெரிவித்தார். ஜோசப் இதற்கு முன்பும் உலக சாதனை படைத்துள்ளார். 2019 ஆம் ஆண்டு அவர் 10 அம்புகளை வேகமாக எய்ததில் முத்திரை பதித்தார். ஆனாலும் ஓராண்டுக்குள் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. வீட்டில் 300க்கு அதிகமான பாம்புகளை வளர்த்த ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சிசியாங் மாநிலத்தில் ஒரு முதியவர் மலை அடிவாரத்தில் பெரிய பாம்பை பார்த்தார். அந்த பகுதியில் அதுபோன்ற பாம்பை காண்பது அரிது என்பதால் அவர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். பாம்பு அதை வளர்ப்பவர்களிடமிருந்து தப்பியிருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகித்தார்கள். அதிக வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கும் இடமே மலைப்பாம்புக்கு உகந்தது. இருப்பிடத்தின் வெப்பநிலையை 20 முதல் 30 டிகிரி செல்சியஸுக்குள் நிலையாக வைத்திருக்க அதிக மின்சாரம் தேவைப்படும். அதன்படி அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்று அதிகாரிகள் ஆராய்ந்தார்கள். கவ் என்பவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டார். அவருக்கு பாம்புகள் மீது அதீத ஆர்வம். கவ் 2 படுக்கை அறைகளையும் வரவேற்பறையையும் பாம்புகளுக்காகவே ஒதுக்கியதாக சொல்லப்பட்டது. அவர் டி என்பவருடன் இணைந்து பாம்புகளை விற்றதாக தெரிகிறது. இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பாம்புகள் உள்ளூர் விலங்கியல் தோட்டத்துக்கு மாற்றப்பட்டன. மலைப்பாம்புகள் சீனாவில் பாதுகாக்கப்படும் விலங்குகள் பட்டியலில் இடம்பெறுகின்றன. அவற்றை அனுமதியின்றி வாங்கவோ விற்கவோ கூடாது. மலைப்பாம்புகளை வளர்ப்பதற்கும் அனுமதி கட்டாயம் தேவை. வேலை இல்லை, பண நெருக்கடி, பசி. சீனாவின் ஜியாங்ஸு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உணவு விநியோக சேவை மூலம் உணவு வாங்கினார். அதில் ஒரு சிறிய குறிப்பும் சேர்த்திருந்தார். அவர் அண்மையில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவரின் பசியை தீர்க்க உணவில் சோற்றை கொஞ்சம் அதிகம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். உணவை பெற்றபோது அவருக்கு இன்ப அதிர்ச்சி. அவர் கேட்டது போல் அதிக சோறு கிடைத்தது. அதோடு அவருக்கு வேண்டிய வேலையும் கிடைத்தது. என் கடைக்கு வேலை பார்க்க வாங்க என்று ஒரு குறிப்பு அந்த உணவு பொட்டலத்தின் மேல் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது. தமக்கு நடந்ததை காணொளி வாயிலாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சுமார் 40 மில்லியன் இணையவாசிகள் அதை பார்த்தார்கள். பலரும் உணவு கடை உரிமையாளரின் மனிதாபிமானத்தை போற்றியுள்ளார்கள். நைஜீரியாவில் ஒரு திருமணம். இரட்டை சகோதரிகள் இரட்டை சகோதரர்களை மணந்தார்கள். பேரிலும் ஒற்றுமை. சகோதரிகளின் பெயர் தைவோ, கெந்தே. சகோதரர்களின் பெயர்களும் அதுவே. யொருபா கலாச்சாரத்தில் இரட்டையர்களுக்கு அங்கு சிறப்பு அதிகம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இரட்டையவர்களில் மூத்தவருக்கு தைவோ என்று பெயர் சூட்டப்படும். இளையவருக்கு கெங்கிண்டி என்று பெயர் சூட்டப்படும். மணமக்கள் ஈபாடன் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கு இரட்டையர்கள் பிறப்பது வழக்கத்தை விட அதிகம். சகோதரர்களுக்கு தங்களை போன்ற இரட்டையரை திருமணம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் விருப்பம். முதலில் சகோதரிகளுக்கு அதில் விருப்பம் ஏற்படவில்லை. நண்பர்களாகவே இருக்க விரும்பினார்கள். சில ஆண்டுகளுக்கு பின் மனமாற்றம் ஏற்பட்டது. அரிய அழகிய திருமணமும் தற்போது நடந்தேறியிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 23வது ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியுள்ளது. முதலில் வங்கதேசம் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 136 ஓட்டங்கள் சேர்க்க இந்தியா 16.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 139 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. மகளிர் டி20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. குரூப் பிரிவில் 4 போட்டிகளில் தோல்வியே காணாமல் அது முன்னேறியுள்ளது. சாதிக்க வயது தடையல்ல, வயது என்பது எண்தான், அதாவது நம்பர் தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறார் செரீனா வில்லியம்ஸ். இரு குழந்தைகளுக்கு தாயான இவர் 44 வயதில் மீண்டும் விம்பிள்டன் ஒற்றையர் பிரிவில் களமிறங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார். பிஃபா உலகக்கிண்ட தொடரில் நேற்று நடைபெற்ற இ பிரிவுகளுக்கான தனது இறுதியாட்டத்தில் எக்குவாடார் அணி பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் வந்து ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 3வது இடத்தை பிடித்த 8 சிறந்த அணிகளில் ஒன்றாக எக்குவாடார் அணி 32 அணிகள் கொண்ட நொக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. மெக்சிகோவுக்கு எதிரான போட்டியில் 5-3 கணக்கில் தோல்வியுற்றதால் கால்பந்து உலக கோப்பையிலிருந்து செக் குடியரசு அணி வெளியேறியிருக்கிறது. சியாட்டல் திடலில் நடைபெற்ற போட்டியில் போஸ்னியா மற்றும் ஹெர்சோவினா அணி கத்தாரை 3-1 வீழ்த்தியது. இதனால் கத்தார் அணி உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது. இந்த உலகக்கோப்பையிலிருந்து துருக்கி, ஹைட்டி, துனிசியா, ஜோர்டான், பனாமா ஆகிய 5 அணிகள் உலகக்கோப்பையிலிருந்து ஏற்கனவே வெளியேறியிருந்தன. மியாமி பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 5 முறை சாம்பியனான பிரேசில் நொக் அவுட் சுற்றுக்கு முன்னேற போட்டியின் வரலாற்றிலே முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவும் அந்த சுற்றுக்கு வந்துள்ளது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நேற்றுடன் பாதிக்கட்டத்தை கடந்துவிட்டது. 39 நாட்களுக்கு 104 ஆட்டங்கள் அட்டவணையிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது 15 நாட்களில் 54 ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டன. இன்னும் 24 நாட்களில் 50 ஆட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அர்ஜென்டினா அணி கேப்டன் லியோனல் மெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது 39வது பிறந்த நாளை சக வீரர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினார். கன்சாஸ் சிட்டி மிசோரி பயிற்சி முகாமில் அவர் அணியுடன் இணைந்து குரூப் போட்டோ எடுத்து மகிழ்ந்தார். 6வது முறையாக உலகக்கோப்பையில் விளையாடி வரும் மெஸ்ஸி இதில் 5 முறை உலகக்கோப்பை தொடரின் போதே தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.68 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.63 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 336.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.63 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.97 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.10 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 124.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.68 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 13 rue Caille, 75 000 Paris.
3: VT Superstore, Gare Lagones, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagones.
3: Mélévigé, Todobhulak, VT Cash and Curry, Paris Lachapelle, Todobhu, Tolibisilakam, Cyberundru, Napadu, Cyberindu, Cyberulu, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 11:02. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோடு பி வி சிவா அவர்கள் இருக்கின்றார். வணக்கம், உரையாடுங்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். சரி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். பக்கியில்
1: நன்றி. நீங்களும் அப்படித்தானே?
0: ஆமாம். சரி, அந்த வகையில் நாங்கள் வாழ்ந்திருக்க முதலாவது நீர் இணைத்துக் கொள்வோம்.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: நான் சென்னை அழைக்கிறேன். நலமா இருக்கீங்களே?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம்.
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்ல மற்றது. இனிமே பாட வர இருக்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறேன்.
0: ஆமாம்.
2: ஹிமா பேபிக்கும் பேபிட்ட முதல் முதல் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். ரெண்டு பேருக்கும்
0: அவரது பாடல்

0: என்ன பாடலோட வந்து நல்லமா இருக்கிறீங்களா? முதல்ல
1: வெக்கியெல்லாம்
0: காணுமா?
1: கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன்.
0: என்ன
1: பாட்டு
0: சொல்லுங்க.
1: எப்படி
0: நாளை இந்த வேலை பார்த்து
1: இந்த பாட்டு நீங்க பாடுவது அந்த சொன்னா இருக்கும்.
0: சொன்னீங்க
1: கொஞ்சம் கஷ்டமான கஷ்டமா பாடுவாமா அந்த பாட்டு பாடக்கூடியா பாடலாம். சில பாட்டுதான் பாட்டு பாடுவோம்.
0: சரி, உங்களுக்காக நான் நாளை தாரன் இந்த பாட்டு
1: யாவருக்கு என்ன
2: இப்ப இந்த பாட்டு பாடுனா அடுத்த ஆளுக்கு வந்துட்டு பாட்டிலாம்.
1: சரியம்மா, சரியா?
2: அவன் இன்னொரு சந்தர்ப்பத்துல பாடுவாமா?
1: சரியம்மா, சரி
2: சரி. உங்களுடைய பாடலை தரேன். அமுதராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: அமதராஜ் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: சத்தம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு
0: கிட்ட இல்லை போல. அமதராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி அடுத்து வருவரை இணைத்துக்கொள்வோம். மகேமா?
1: ஆமாம்.
2: வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் வணக்கங்கள். நான் ஜெர்மனியிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
0: வணக்கம். வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: நன்றி. நன்றி. ஒரு பழைய பாடல் படம் கடமை தீமத்தவர்களும் சுசீலா அம்மாவும் பாடியது. யாரது யாரது தங்குமான்னு சொல்லி என்னுடன் ஒரு பெண்களும் பாடியிருக்காங்க, நன்றாக பாடியிருக்காங்க. அந்த பாடல் இன்று எந்த கோயிலுக்கு எப்பவுமே.
1: சரி, உங்களுடைய பாடலையும் நாங்கள் தருகின்றோம். நன்றி. ஆமாம், உதயன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் அவருடைய பாடல்
3: three,

0: ஆமாம், உதயன் அண்ணா இந்த பாடலை தந்திருந்த அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உதயன் அண்ணா, வாழ்த்துக்க.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். நான் மகேந்திரன்.
0: மகேந்திரன் அண்ணா, நல்லமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நல்லமா இருக்கிறேன். நான் இப்பதான் எடுத்து, நான் ரெண்டு பேரும் சேரங்கள் போல இருக்கு.
0: நான் சந்தோஷமா இருக்கா?
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
0: ரெண்டு ஊரலுக்கு இருக்க சந்தோஷமா இருக்கா? என்ன பாட்டோட வந்திருக்கிறீங்க?
2: நான் அந்த ராமு ஐ லவ் யூன்ற அந்த பாட்டு, ரெண்டு பேர் பாடுறேன் பாட்டு, தமிழ்ல இருந்து எடுத்து பாடி அனுப்பியிருக்கிறேன்.
0: கேப்போமா அப்ப பாட்டு?
1: மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரது பாடல்

0: நன்றி.
1: நன்றி மகேந்திர அண்ணா, உங்களுக்கும் எங்களுடைய அன்பாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
2: நாங்கள் தொடர்ந்து வந்திருக்க நேரையும் அணைத்துக் கொள்வோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: நீங்கள்
3: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
3: நல்ல சார்.
1: பேர் சொல்ல இல்ல.
3: பேர் அலோசியஸ்.
1: அலோசியஸ் அண்ணா, இப்படி நலமா இருக்கிறீங்கள். நானே
3: என்ன நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
3: இதுவரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் விஸ்வநாதன் ஐயாவும் கண்ணதாசன் ஐயாவும் பிறந்த நாளையா அவருடைய நினைவாக அவருடைய பாடல்கள் மிகவும் அற்புதமான பாடல்கள் அந்த பாடலை அடுக்கி இருக்கிறேன்.
1: என்ன பாட்டு?
3: ஒரு ராஜா ராணியிடம். சிவந்தமன் படத்துக்கு இணைந்து டிஎம்எஸ் சுசலாமா பாடிய பாடல். என்னோட இணையத்தில் கம்சப்தியாண்ட சகோதரிடம் இணைஞ்சது பாடலை தந்திருக்கின்றேன். ஒருவரப்பான அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, நன்றியையும் குறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றியையும் குறிக்கொண்டு அன்போடு விட வருகின்றேன்.
1: நன்றி. நன்றி. உங்களோட பாட்டுகளை நாங்களும் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
2: நன்றி. நன்றி. வணக்கம். ஆமாம், அலோசியஸ் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: ஆமாம், தொடர்ந்து வைவரோடாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வாசன் அவர்கள் இணைத்திருக்கின்றனர். அவருடைய பக்கத்தில் எங்களுடைய பக்கத்தில் தெரியல. அவருடைய நாங்கள் பேசுவது அவருக்கு கேட்கிறது. இப்போ கேட்கிறதா?
2: ஓகே ஓகே. மேல இன்றைக்கு தான் உங்களுக்கு வார்த்தை தெரிவிக்க முடியாது. பிரத்யோகமா இந்த விழா வைக்கும் எங்களை வாட்டை கேட்கறதுக்கு பெரிய ஒரு இதை கொடுக்கணும். உங்களுக்கும் பாடியானதுக்கும் வாழ்த்துக்களை குடிக்கொண்டு
0: அவருடைய பாடல்

0: நன்றி.
1: ஆமாம், வாசன் அவர்களுக்கும் உங்களுடைய அன்பாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருப்பவர் என்று பார்க்கலாம். கேமா, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பேபி சிவா, நான் லெண்டோ மனோ. கேமா?
3: ஆமாம், வணக்கம்.
2: ஓ,
1: எப்படி நல்லா இருக்கிறீங்களா?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். இந்த பெக்கைக்கு சொல்றதே கேட்கறதே ஃபுல்லா போடாங்க.
1: நல்லா செய்யா, அது எங்களோட கூட பிறந்தது.
2: என்ன
1: அழுது வந்திருப்போம், பல தடவை குரலை காட்டிருக்க மாட்டோம். பயத்துல என்னடா பயந்துருவீங்க நீங்கள். என்ன பாடலோட
2: வந்திருக்கீங்க?
1: நினைக்கிறேன்
2: அந்த பாட்டு.
1: என்ன பாடல் சொன்னீங்க?
3: இணைந்திருந்தார் அவருடைய பாடல்

0: தின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அகையின் இசையோடு தன்னை மறந்தே சொன்னதை சொல்லுதம்மா. தின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா.
1: ஆமாம், சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற பாடலை மனு அண்ணா கொடுத்திருந்தார். ஆரம்பித்ததுலேருந்து முடிவும் வரையும் என்னத்தை சொன்னது என்னத்தை சொன்னது கேட்டால் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. ஆகவே மனு அண்ணாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருபவரை இணைத்துக் கொள்வோம். கேமா அவர்களே.
2: வணக்கம் சிவா. வணக்கம் கேமா.
1: வணக்கம். நீங்கள்?
2: நாங்கள் ரெண்டு பேர். ரெண்டு பேரும் சொன்னா இருக்கிறீங்களா?
3: ரெண்டு பேரும் நலமாக இருக்கணும். நன்றி.
2: நன்றி கேமா.
1: கேப்போம்.

0: ஹலோ.
1: ஆமா,
0: இந்த வகைகளையும் இந்த கலக்கம் இல்லாம பாடியமைக்கு நன்றி. இளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. இணைந்து கொண்டு
0: மீண்டும்
1: மீனா மைசரன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து வாய்வரூடாக இணைப்பில் வந்திருக்கின்றார்.
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். உங்களோட பக்கத்துலயா? வணக்கம்
0: வணக்கம்.
3: நான் ஜெர்மன் டாமேண்டன்.
0: வணக்கம் அண்டன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்கள்? ஹலோ.
1: நான் மறுபடிக்கிறேன் நினைக்கிறேன், இந்த பக்கத்தில் எங்களுடைய பக்கத்தில் இருக்கலாம் என்று இரண்டு நீர்களுக்கும் வந்தபடியா நலமா இருக்கிறீங்களா? கேட்குதா? சரி, அவருடைய குரல் வழியில் வந்தபடியா இனி அவருடைய பாடலை தருவோம். அவர் உரையாடி கொண்டு தான் இருப்பார், ஆனால் அவருடைய இல்லை இணைப்பில் இருக்கிறார். அவருடைய குரலை எங்களால் கேட்க முடியாமல் இருக்கிறது. தன்னுடைய பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் ஆண்டன் அவர்கள் அவருடைய பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.

0: நன்றி.
1: ஆமாம், ஆண்டன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைவர் ஊடாக இணைந்திருக்கின்றார்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம், வைவரோடு இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வைவரில் சில நேரங்களில் சத்தம் வெளியில் வராமல் இருக்கிறது என்னென்னு
2: தெரியும். மூர்த்தி அண்ணா, சிங்க மூர்த்தி அண்ணா. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், கேட்குதா?
1: வாழ்த்துக்கள்,
3: சிறப்பா இருக்கு நிகழ்ச்சி.
1: நன்றி.
3: இரண்டு அபிமானங்கள், அபிமான பாடகி, அபிமான அறிவிப்பாளர்.
1: சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

ஆமாம், சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பாடலை தந்திருந்தார். சோபிதாவின் குரலோடு இணைந்து அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்றால் எங்களுக்கும் நேரம் சரி, அந்த வகையில் கமலவணி அவர்கள் இணைந்திருக்கின்றார் நினைக்கின்றேன், அவரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். என்னுடைய சத்தம் தான் இவ்வளவு கண்ணீர் ரெண்டு வருகிறது. வணக்கம்.

0: ஆமாம், சரி, உரையாடுங்கள்.
1: வணக்கம் கேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? ஆ, இப்போ கேட்குது, இப்போ கேட்குது. அது எங்களுடைய பக்கத்தில் தான், நான் தான். சரி, சொல்லுங்கள்.
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். பேரிஸ்வா, வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? ஹலோ, வணக்கம்.
0: இன்னும் ஒரு யாரதுக்கு இருக்காது, இது என்னுடைய பக்கத்து அவர் இல்லை. எனக்கே இன்னும் அந்த இதில் இருக்கிற அந்த இது நுட்பம் விளங்கி லாங்கால இருந்தால். இப்போ ஒரு யாடுங்கள், இப்போவும் கேட்காது, இப்போ உங்களுக்கும் கேட்காது. சரிண்ணா, தெரியல. அந்த
1: அனுப்பின பாடல் வந்து கனவுகளே ஆயிரம் கனவுகளே, அந்த பாட்டு.
0: ஆ, சரி, உங்களுடைய பாடலையும் தருகின்றோம். பேபி ஷாம் உங்களிடம் நிலம் கேட்கின்றார், ஆனால் அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியாது, வானொலியில் கேட்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. ஆமாம், கமலவணி அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

ஆமாம், கமலவணி அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய பாடலை தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்களோடு பாடகி பி விஸ்வா இணைந்து கொண்டு தன்னுடைய பாடலை நேரடியாக வானல் எங்களுடைய வானொலி கலையத்திலிருந்து அவர் தன்னுடைய பாடலை தருகின்றார். ஆமாம், இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என்ற பாடலை அவர் தருகின்றார்.

0: வணக்கம். இத்தோடு இந்த பாடுவோர் பாடம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதைத் தொடர்ந்து எங்கள் வானொலியில் சிங்கப்பூர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வுங்கள். நன்றி, வணக்கம். கேமாந்தாங்க
1: இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்படித்து கேட்கொண்ட நேர்கள் அனைவரையும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது. அதோடு பேபி சிவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பாடலுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகளை கூறி தொடர்கிறது சிங்கப்பூரிலிருந்து சிங்கப்பூர் ஓலி.
0: வணக்கம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் பேபி சிவா கேமா அவர்கள், நன்றி. அடுத்த நிகழ்வில் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்துல அவர் ஒரு கூற்றையோ பகிர்ந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இனி அந்த பழைய கெட்ட நினைவுகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு நல்ல மனிதராக வாழ்வதற்கு உங்களுக்கே நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திண்ணமாக மனிதர்களாகிய நாம் பல தவறுகளை செஞ்சிருப்போம். அது வந்து மனித இயல்பு. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த தவறுகளை நம்ம சரி செய்யறோமா? நேற்றிலிருந்து இன்று நம்ம மாறி இருக்கோமா? இன்னும் ஒரு நல்ல மனிதராக உருமாறி இருக்கோமா என்பதுதான் முக்கியம். தவறுகள் செய்வது இயல்புதான், ஆனால் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அச்சோ தவறு நடந்துருச்சு அப்படின்னு நினைத்து அதிலேயே மூழ்கி விடாமல் அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பதில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். அதனால நேயர்களே, நமக்கு நம்மளே மன்னிப்பு அளித்து கொண்டால்தான் நம்மளால முன்னேற முடியும். நம்ம நம்மளையும் மன்னிக்கலன்னா கண்டிப்பாக நமக்குள்ளேயே நிறைய குற்ற உணர்ச்சி இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது அது நமது வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்காது, இடையூறாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நேற்று ஒரு மாதிரி இருந்தோம்னா இன்று வேறு மாதிரி இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்ம நிறைய முகங்களை பார்க்கிறோம். ஒரு நாளுக்கு உள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மள செதுக்குது. அவ்வாறு சொன்னால் அது மிகையாகாது. அதனால உங்களுக்கே அவ்வப்போது ஒரு சில உற்சாகமூட்டும் வார்த்தைகள் மற்றும் மன்னிப்பு இது போன்ற விஷயங்கள்னா நீங்க கொடுக்கணும். அவ்வாறு கொடுத்தால்தான் உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்புவீங்க. நீங்க நம்பினாதான் உங்களை சுத்தி இருப்பவர்களும் நம்புவாங்க. அடுத்து உங்களுக்காக எஸ் பி சைலஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் கொண்டு வரும் பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 9.6 எட்டு நிலையின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்ணா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் BKESLE அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: விண்ணப்பம் செய்யுங்கள், தவறவிடாதீர்கள். உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 6600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
3: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க.
4: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
5: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
5: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
7: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
6: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
5: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
8: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிருமா?
6: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி
6: நவீன்
5: வழங்கும்
9: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
6: பறக்காம கேளுங்க, மாறு இறுதி ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எம்சிஐ நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் சாலை. அதற்கு முன்பு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் சொல்ற, எம்சிஐ நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் சாலை. அதற்கு முன்பு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333

8888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready set go.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
1: ஒலி ஒன்பதாரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அண்மையில நான் ஒரு செய்திய படிச்சிருந்தேன். என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது மிருகங்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களால நம்மளுடன் சேர்ந்து உரையாட முடியாது. அதாவது வாயின் மூலம் பேசி உரையாட முடியாது, ஆனா செய்கையின் மூலம் கண்டிப்பாக அவர்கள் அவ்வப்போது என்ன சொல்றாங்க, நமக்கு செல்ல பிராணி இருந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு நமக்கு புரியும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கே செயற்கை நுண்ணறிவு, அதை வைத்து பிராணிகள் மற்றும் மிருகங்கள் என்ன சொல்ல வராங்க என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுது. ஆமா நேயர்களே, இவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை இல்லையா. பிரெஞ்சு பல்கலைக்கழகத்துல இருக்கிற நிகோலஸ் அவர்கள் இந்த ஆராய்ச்சிய பல மிருகங்களுடன் சேர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. அவருடன் சேர்ந்து பலரும் இந்த ஆராய்ச்சியில மேற்கொண்டிருக்காங்க. மிருகங்களுடன் எவ்வாறு உரையாடலாம், அவர்கள் என்ன சொல்ல வராங்க என்பதை ஒலி கதிர்கள் மற்றும் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்னா, நம்ம பேசும் பொழுது நமக்கு ஒரு ராகம் இருக்கும், பாணி இருக்கும், அதே போல மிருகங்களுக்கும் ஒரு ராகம் இருக்கும். அந்த ராகத்தை கண்டுபிடித்து என்ன சொல்ல வராங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமா முடிந்து விட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக மிருகங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம செல்ல பிராணிகளுடன் நம்மளால சேர்ந்து உரையாட முடியும். கேட்பதற்கு நல்லாதான் இருக்குது, ஆனா மிருகங்கள் திடீர்னு நம்மள திட்டாங்கன்னா, இல்ல மிருகங்களால நம்மளுடன் சேர்ந்து என்ன உரையாட முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அதுவும் ஒரு சிக்கலாதான் இருக்குது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 9687889 என்ற எண்ணுக்கு அடுத்து எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் வரவிருக்கிறது. அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து ஏஆர்ரஹ்மான் அவர்களுடைய இசையில மிகவும் இனிமையான ஒரு பாடல் இது. 9687 ஒலியின் உள்ளாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ராமன் தேடிய சீதை படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டு வித்யாசாகர் அவர்களுடைய இசையில. இப்பொழுது போக்குவரத்து தகவல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம்.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. MCEயை நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் சாலை, அதற்கு முன்பு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

கூர்மையாகவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்கள் வளர்த்தையை காப்பாற்றுங்கள், எங்கே எல்லையை வரைய வேண்டுமோ அதை வரைய மறவாதீர்கள், நல்ல யோசனைகளை பதிவு செய்யுங்கள், அதாவது அதை வைத்து நம்ம எழுத்துறோம் இல்லையா, கடைசியாக உங்கள் அடையாளத்தை பதித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எழுதுகோள் அதாவது பென்சில் கிட்ட இருந்து நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். மிகவும் அருமையான பதிவாக இருக்கிறது, பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி முனுசாமி அவர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்கள். இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு பிறகு தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இது ஒளி 9 6 8 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஹார்மோஸ் நீரணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது சொன்னது. அமெரிக்காவின் தாக்குதலை முறியடித்ததாக ஈரான் கூறியது. அண்மை நிலவரம் இருதரப்புக்கும் இடையிலான தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பாதிக்கலாம் என்ற அக்கறை எழுந்திருக்கிறது. ஈரான் மீது பதிலடி தாக்குதல் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஹார்மோஸ் நீரணையில் தனது கட்டுப்பாட்டை தொடர்வதற்கு ஈரான் சூளுரைத்தது. அமெரிக்காவுடன் கூட்டு சேர வேண்டாம் என்று அது வளைகுடா நாடுகளை எச்சரித்தது. இஸ்ரேலும் லெபனானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கியிருக்கின்றன. அமெரிக்கா வழி நடத்திய அமைதி பேச்சை தொடர்ந்து இணக்கம் எட்டப்பட்டது. இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை எட்ட பல நாள்களாக பேச்சுகள் தொடர்ந்தன. சவால் மிக்க பயணத்தின் முதல் படி இதுவென்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வருணித்தார். அமைதி ஒப்பந்தத்துக்கான முத்தரப்பு ஆவணங்களில் இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா ஆகியவை வாஷிங்டனில் கையெழுத்திட்டன. இதற்கிடையே CPTPP எனும் விரிவான பசிபிக் பங்காளித்துவ முற்போக்கு உடன்பாட்டின் உறுப்பு நாடுகள் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கின்றன. ஹார்மோஸ் நீரணையை மீண்டும் திறந்து கப்பல்களின் பாதுகாப்பான தடையற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைக்கு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. கடல்வழி போக்குவரத்து சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தொடர வேண்டும் என்று கூட்டறிக்கையில் அவை வலியுறுத்தின. அனைத்துலக சட்டங்களுக்கு ஏற்ப எரிசக்தி வர்த்தகத்தில் இடையூறுகளை குறைப்பதில் கவனம் செலுத்தப்படும். பாதுகாப்பான, நம்பகமான, மலிவான எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்த சிங்கப்பூர் திட்டமிடுகிறது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத் தொடரை வலுப்படுத்தும் பவர் ஏஷியா முயற்சிகளுக்கும் சிங்கப்பூர் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. அவர்களை தேடும் முயற்சிகளுக்கு அனைத்துலக தேடல் மீட்புக் குழுக்களும் உதவுகின்றன. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை ஒன்றன்பின் ஒன்றாக நிலநடுக்கங்கள் உலுக்கின. நாட்டின் வடக்கு பகுதியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. தலைநகர் கரகாஸ் அருகில் உள்ள கரையோரப் பகுதியான லகுவேராயர ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் ஜோகூர் மாநில தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நடைபெறவிருக்கிறது. காலை 9 வாக்கில் உத்தேச வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய தொடங்குவர். அதைப்பற்றி மேல் விவரம் தருகிறார் ஜோகூர் மாநில தலைநகர் ஜோகூர் பாருவில் உள்ள எமது நிருபர் கீர்த்திகா பெருமாள்.
1: வணக்கம். ஜோஹூர் மாநிலத்தின் 56 இடங்களுக்கும் பலமுனை போட்டி நிலவும் என்பதே எதிர்பார்ப்பு. பெரும் கூட்டணிகளான தேசிய முன்னணி, பகத்தான் ஹரப்பான், பரிகத்தான் நேஷனல் ஆகியவற்றோடு சேர்த்து மற்ற சிறிய கட்சிகளும் களத்தில் இறங்கவிருக்கின்றன. மாநிலம் தற்போது தேசிய முன்னணி வசம் உள்ளது. 2022 நடந்த சென்ற மாநில தேர்தலில் தேசிய முன்னணி 40 இடங்களை கைப்பற்றி மகத்தான வெற்றியோடு ஆட்சி அமைத்தது. இம்முறை தேசிய முன்னணியும் பகத்தான் ஹரப்பான் கூட்டணியும் ஒவ்வொரு இடத்திலும் போட்டியிடவிருப்பதாக அறிவித்துள்ளன. பரிகத்தான் நேஷனல் கூட்டணி 33 தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உத்தேச வேட்பாளர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் வேட்புமனு தாக்கல் நிலையங்களை அடைவர். ஆவணங்கள் 10 தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்படுவர். வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தவுடன் 14 பிரச்சாரம் நடைபெறும். வாக்களிப்பு ஜூலை 11 நடைபெறும். செய்திக்காக ஜோஹூர் பாருவில் இருந்து கீர்த்திகா பெருமாள்.
0: சிங்கப்பூரில் சம்பளம் வழங்காமல் நிறுவனங்களால் கைவிடப்பட்ட சுமார் 400 வெளிநாட்டு ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள 80 அதிகமான நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன. சுமார் 400 வேலைகளுக்கு ஆள் நிரப்ப அவற்றுக்கு தேவை இருப்பதாக தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைமைச் செயலாளர் அங் சிமிங் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மேலும் பல ஊழியர்களை நிறுவனங்களிடம் பரிந்துரைப்பதாக அவர் கூறினார். வேலை உறுதி செய்யப்பட்டவர்கள் அடுத்த வாரம் வேலைகளை தொடங்கலாம். பரிதவிக்கும் ஊழியர்கள் இந்த வார இறுதிக்குள் ஒரே தங்குமிடத்துக்கு மாற்றப்படுவார்கள். அவர்களுக்கான ஆதரவை ஒருங்கிணைக்க அது வசதியாக இருக்கும். பிகேஇ எனும் புக்கித்திமா விரைவுச்சாலையில் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய வேக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் முதல் தேதி அது செயல்பட தொடங்கும். டர்ஃப் கிளப் அவென்யூ வெளிவாயிலுக்கு பிறகு 9 கிலோமீட்டர் தூரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலையில் அதிகபட்சம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். வேக வரம்பை எந்நேரமும் பின்பற்றும்படி சிங்கப்பூர் காவல்துறை அறிவுறுத்தியது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. ஆய் பிரிவு அணிகள் சந்தித்த இரு ஆட்டங்களின் முடிவுகள். ஈராக்கை 5-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி கண்டது செனகல். மற்றொரு ஆட்டத்தில் நோர்வே பிரான்ஸ் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: மற்றும் தொண்ணூறுகள் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அதே நேரத்துல தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இது உங்களுக்காக நிகழ்ச்சிகளை காலை 6 மணியில இருந்து நான் படைத்துக் கொண்டிருக்கிறேன், கிருஷ்மிதா சிவராம். முதலாவதாக சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து கங்கை அமரன் அவர்களுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். இது
1: இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ளை.

0: வாகனம் ஒன்று இருப்பதாக இருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் சாலை நுழைவாயலுக்கு அருகே வாகனம் ஒன்று இருப்பதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.lg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.lg/ready-set-go.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
5: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
4: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
5: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: மோசமான வார இறுதி.
1: ஒளி ஒன்பது ஆரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ் இலக்கியம் அதுல இருக்கிற ஒரு சில பொக்கிஷங்கள் கண்டிப்பாக நமக்கு எவ்வாறு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலருன்னு பேசும் பொழுது இல்ல நம்ம அதை தேடி படிக்கும் பொழுது அந்த இலக்கியத்துல என்னென்ன இருக்குது, நம்ம வாழ்வியல்ல இது போன்ற படிப்பினைய நம்மளால கற்றுக்கொள்ளலாமா வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கறது படிக்க படிக்கதான் நமக்கு தெரியும். அவ்வாறு இருக்கும் பொழுது நான் அண்மையில தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது கதவு என்ற ஒரு சிறுகதைய படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. கீரா அப்படின்னு அழைக்கப்படுவார் கி ராஜநாராயணன், அவர் எழுதிய ஒரு சிறுகதை. இந்த ஒரு சிறுகதை தமிழ் வளர்ச்சி மன்றம் விருது பெற்றிருக்கும் ஒரு சிறுகதையாகும். முக்கியமாக கீரா அவர்களுடைய குரல் இந்த ஒரு சிறுகதையில மிகவும் வெளிப்படையாக அருமையாக மக்களுக்கு போய் சேரும். அவர் என்ன சொல்ல வராங்க என்பத இந்த கதவு என்ற ஒரு சிறுகதையில கரிசல் இலக்கியத்தின் ஆதிக்கத்தை பாதிப்ப நம்மளால பார்க்க முடியும். கரிசல் இலக்கியமும் கீரா அவர்களால் தான் அதிக அளவுல மக்களுக்கு போய் சேர்க்கப்பட்ட ஒரு இலக்கியமாக இருந்தது. கரி அப்படின்னா அந்த ஒரு கருப்பான மண், அதான் வந்து நம்ம கரி அப்படின்னு சொல்வோம். கரிசல் என்பது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு வறுமையான ஒரு இடம் என்று கருதப்படும் ஒரு இடம், தென் நாட்டுல இருக்கும் ஒரு இடம். இந்த கதவு என்னும் ஒரு சிறுகதையில முக்கியமான கதாபாத்திரம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதவு தான் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும். இந்த ஒரு சிறுகதையில ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாக்கு இரண்டு குழந்தைகள். அப்பா வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல வேலைக்கு சென்று விட்டார். அந்த இரண்டு குழந்தைகள், அம்மா மற்றும் ஒரு கை குழந்தை, இவங்க எல்லாரும் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அனைவருக்கும் ஒரு பக்க பலமாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கதவு தான். மிகவும் அழகாக ஒரு குழந்தையின் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அப்பாவித்தனத்தை இந்த கதை மிகவும் அழகாக காட்டு இருக்கும். அந்த இரண்டு குழந்தைகளும் இந்த கதவை வைத்து நிறைய விளையாட்டுகளை விளையாடுவாங்க. அந்த குடும்பத்திற்கே கௌரவம் கொடுக்கும் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த கதவு தான். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகிவிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவை கடன்காரர்கள் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அதற்கு காரணம், அந்த குடும்பத்தால கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது பண பற்றாக்குறை ஏற்பட்டனால இந்த கதவை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை இந்த கதை மிகவும் அழகாக எடுத்து கூறியிருக்கும். கரிசல் பாஷையிலையும் பாணிலையும் நெல்லை பாணிலையும் இந்த கதை மிகவும் அழகாக நமது மனதை உருக வைக்கும் ஒரு அளவிற்கு இந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னும் சற்று நேரத்துல தொடர்ந்து இந்த கதையை பத்தி நான் பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்துருங்க. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதையாக இருந்தது, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. சமுதாய அவலங்களை எவ்வாறு சிறுகதைகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது என்பதை நம்மளால இதுல இருந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 9.68 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி உதவ அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலை நுழைவாயலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலி நேர்கள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.
4: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களை. கதவு என்ற ஒரு சிறுகதையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கி ரா, அதாவது கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய ஒரு கதையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பல நேரங்கள்ல இவரை வந்து கரிசல் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரிசல் இலக்கியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுல இவர் ஒரு உன்னத வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அவ்வப்போது நம்ம வீட்டுல இருக்கும் கதவை பார்க்கும்போது நமக்கு என்ன எண்ணம் வரும்? கதவு இருக்குது, அவ்வளவுதான். அதை பற்றி நம்ம அதிக அளவுல யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு குடும்பத்துல இந்த ஒரு கதவு தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. பலருக்கும் வந்து நகை போடுவது பிடிக்கும், இல்ல டிவி பார்ப்பது பிடிக்கும், இந்த தொலைக்காட்சி என்றால் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு கதவு என்ற ஒரு பொருள் இந்த குடும்பத்தையே கட்டி காக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உண்மையாக இருக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். சின்ன வயசுல குழந்தை தனமா இருக்கும் பொழுது நம்ம நிறைய பொம்மைகளை வைத்து விளையாண்டு இருப்போம். ஆனா இந்த குழந்தைகள், இந்த வறுமையில வாழும் குழந்தைகள் கதவை வைத்து விளையாடுறாங்க. கதவை பிடித்து கொண்டு குழந்தைகள் எவ்வாறு அந்த பஸ் கண்டக்டர் விளையாட்டு விளையாடுவாங்களோ அது போல இந்த ஒரு கதவு அவர்களுக்கு அம்மாவாகவும் இருக்குது, விளையாட்டு தோழனாகவும் இருக்குது. மார்கழி நேரத்துல அந்த குளிர் வரும் இல்லையா, அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சூழல்ல கடன் முதலைகள் இந்த கதவுல வந்து அவர்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள். ஏன்னா வந்து ஒரு பணப்பற்றாக்குறையினால அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அதற்கு பிறகு நிறைய கவலைகளை மேற்கொள்றாங்க, சந்திக்கிறாங்க. ஒரு கை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கதவு இல்லாததுனால அந்த கை குழந்தை இறந்து விடுகிறது. ஏன்னா அந்த வறுமையில வாழும் ஒரு குடும்பத்துக்கு குளிர் காலங்கள்ல ஒரு பாதுகாவலனாக இருப்பது இந்த கதவு தான். இந்த கதவு இல்லாத பொழுது ஊசி போல அந்த குளிர் அவர்களை வந்து தாக்குமா? அப்படி இருக்கும் பொழுது அந்த கை குழந்தை இறந்து விடுகிறது. இந்த கதையில இருந்து நம்மளால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்மளால குழந்தைகளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கும். ஆனா வறுமையில வாழும் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அளவுக்கு மீறிய ஒரு பக்குவம் வறுமையில இருக்கும் பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதைதான் வந்து ஔவையார் சொல்லுவாங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை மிகவும் கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல ஒரு பொருளை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை வாங்குவதற்கான வாய்ப்பு பாக்கியம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா இந்த கதையில இந்த கதவை அவர்கள் இழந்தவுடன் அனைத்தையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். சுயமரியாதையா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், இது அனைத்தும் இழக்கப்பட்டு விடுகின்றன. மற்றவர்களுக்கு இது ஒரு வெறும் கதவு தான். ஆனா அந்த சூழல்ல அந்த கதவை அவர்கள் தெய்வத்தை போல மதிக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையில இருக்கும் ஒரு மிகப்பெரிய அழகு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு விஷயம் அதிக அளவுல முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது உலகமாகவே இருக்கும். நமது சமுதாயத்தின் பொருளாதார சூழலை மிகவும் அழகாக இந்த கதை நமக்கு எடுத்து கூறும். படித்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொண்ட. நேரம் கிடைத்தா கண்டிப்பாக இந்த ஒரு சிறுகதைய போய் படிங்க. கதவு என்ற ஒரு சிறுகதை கீரா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே, உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
5: போக்குவரத்து நிலவரம்.
4: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கியோ அவென்யூ 5, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் துவாசை நோக்கி செல்லும் ஏஒய் பெனோய் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. 3 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் பார்க்கிஜினை
1: அனிதா உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
2: ஆமா, ஒயிட் ஃபீல்ட் லா கார்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
1: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போறேன்.
3: ஒயிட் ஃபீல்ட் லா கார்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏய் ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏய் ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி ஒளி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். ஆனா அதற்கு முன்பு உங்களுக்காக 8 செய்திகள் வரவிருக்கின்றன. இது ஒளி 9:00 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல அடுத்து வரும் பாடல் நம்ம கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில மின்னலைய படத்துல இருந்து கார்த்திக் மற்றும் திப்பு அவர்கள் பாடிய பாடல்.

0: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது சொன்னது. அமெரிக்காவின் தாக்குதலை முறியடித்ததாக ஈரான் கூறியது. பதிலுக்கு அந்த வட்டாரத்தில் அமெரிக்க ராணுவ செயல்பாடுகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குவதாக அது தெரிவித்தது. அண்மை நிலவரம் இருதரப்புக்கும் இடையிலான தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பாதிக்கலாம் என்ற அக்கறை எழுந்திருக்கிறது. ஈரான் மீது பதிலடி தாக்குதல் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். இஸ்ரேலும் லெபனானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கியிருக்கின்றன. அமெரிக்கா வழி நடத்திய அமைதி பேச்சை தொடர்ந்து இணக்கம் எட்டப்பட்டது. இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை எட்ட பல நாள்களாக பேச்சுகள் தொடர்ந்தன. சவால் மிக்க பயணத்தின் முதல்படி இதுவென்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வருணித்தார். அமைதி ஒப்பந்தத்துக்கான முத்தரப்பு ஆவணங்களில் இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா ஆகியவை வாஷிங்டனில் கையெழுத்திட்டன. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. அவர்களை தேடும் முயற்சிகளுக்கு அனைத்துலக தேடல் மீட்புக் குழுக்களும் உதவுகின்றன. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை ஒன்றன் பின் ஒன்றாக நிலநடுக்கங்கள் உலுக்கின. நாட்டின் வடக்கு பகுதியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. தலைநகர் கராகாஸ் அருகில் உள்ள கரையோர பகுதியான லாகுவா ஈரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் ஜொகூர் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறவிருக்கிறது. காலை 9 வாக்கில் உத்தேச வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்குவர். அதைப்பற்றி மேல் விவரம் தருகிறார் ஜொகூர் மாநில தலைநகர் ஜோர்வாருவில் உள்ள எமது நிருபர் கீர்த்திகா பெருமாள்.
1: வணக்கம். ஜொஹூர் மாநிலத்தின் 56 இடங்களுக்கும் பலமுனை போட்டி நிலவும் என்பதே எதிர்பார்ப்பு. பெரும் கூட்டணிகளான தேசிய முன்னணி, பகத்தான் ஹரப்பான், பரிகத்தான் நேஷனல் ஆகியவற்றோடு சேர்த்து மற்ற சிறிய கட்சிகளும் களத்தில் இறங்கவிருக்கின்றன. மாநிலம் தற்போது தேசிய முன்னணி வசம் உள்ளது. 2022 நடந்த சென்ற மாநில தேர்தலில் தேசிய முன்னணி 40 இடங்களை கைப்பற்றி மகத்தான வெற்றியோடு ஆட்சி அமைத்தது. இம்முறை தேசிய முன்னணியும் பகத்தான் ஹரப்பான் கூட்டணியும் ஒவ்வொரு இடத்திலும் போட்டியிடவிருப்பதாக அறிவித்துள்ளன. பரிகத்தான் நேஷனல் கூட்டணி 33 தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உத்தேச வேட்பாளர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் வேட்புமனு தாக்கல் நிலையங்களை அடைவர். ஆவணங்கள் 10 தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்படுவர். வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தவுடன் 14 பிரச்சாரம் நடைபெறும். வாக்களிப்பு ஜூலை 11 தேதி நடைபெறும். செய்திக்காக ஜோஹர் பாருவில் இருந்து கீர்த்திகா பெருமாள்.
0: மலேசிய சுங்கத்துறை 13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண்செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்து மற்றொரு ஆசிய நாட்டுக்கு அந்த பொருள்கள் அனுப்பப்படவிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நுண்செல்லுகள் எங்கு தயாரிக்கப்பட்டன, எங்கு செல்லவிருந்தன போன்ற விவரங்களை மலேசிய அதிகாரிகள் வழங்க மறுத்துவிட்டனர். அந்த ஏற்றுமதியில் சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனம் ஒன்று விசாரணையில் உதவுகிறது. மியான்மர் 525 மில்லியன் மதிப்பிலான சட்டவிரோத போதைப் பொருள்களை எரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அவ்வாறு எரிக்கப்பட்ட அளவை விட அது 1 அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் உள்நாட்டுப் போர் போதைப்பொருள்